அருளப்பிறந்த செய்தி ஆறாம் அதிகாரம் 37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

0: தமிழ்ச்சியல் வேதியோல எத்தனை பேர் கேட்டார்கள் என்பதை எங்களுக்கு அறிய முடியவில்லை. அதே மாதிரி 100-150 பேர் கேட்டிருப்பார்கள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் அழைக்க போறோம். பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே கடந்த நாளில் கொண்ட வேத பாடத்திலே யூடியூப்பிலே மாத்திரம் 164 பேர் கேட்டிருந்தார். இன்றைய நாளிலே சத்துருவின் திட்டமிட்ட தாக்குதல்களும் சர்வ வல்லமையில் தேவன் அற்புத செயலும் பபுலோன் ஆவியை பற்றி சொல்ல போகிற நாளில் உங்களுக்கு ஒரு மனத்தியாகவும் கொடுத்துருக்கிறேன். ஒரு மனத்தியாகவும், காரணம் அநேக விரும்பி கேட்கிறாள். நேரத்தை கூட்டி கொடுங்கள் ஐயான்னு கேட்ட, அதாவது தேவ பிள்ளையுடைய வாக்கின்படி ஒரு மனத்தியாக தலைவன் பாச என்று வழிநடத்துங்கள். கத்தர் உங்களோட கூட இருந்து வழிநடத்து வராங்க. ஆமே ஆமே.
1: ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். நித்திய வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக தமிழ் பேசுகிற தேவனுடைய ஜனங்களுக்குள் உயிர்மீச்சியை உண்டாக்க வேண்டும், இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜனத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இந்த சங்கமம் வானொலியை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிற கணத்துக்குரிய நம்ம ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் என் இருதயத் நாளத்திலிருந்து வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நேரடியாய் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என் இருதயத் நாளத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சத்தத்தை இனிமேல் கேட்கப் போகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை முன்னதாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நிச்சயம் இந்த வேத பாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு தொடர் வேதாகம படிப்பை நாம் படித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனுடைய நன்மைக்கு விரோதமாய் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் எழும்பின தாக்குதல் நடத்தின சத்துருவின் ஆவிகள் எப்படியெல்லாம் அந்த தாக்குதலை நடத்தினது, அந்த தாக்குதல் வரும் பொழுது சர்வவல்ல தேவன் அந்த சத்துருவின் தாக்குதலை எப்படி முறியடித்தார் என்பதை நாம் வேதத்திலிருந்து நம்ம பார்த்தோம். அது ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி, நம்முடைய சர்வவல்ல தேவனுடைய முறைமை. அவர் அப்படித்தான் யுத்தம் பண்ணுவார். எந்த ஜனத்தை அவன் தனக்கு அடிமையாக வைத்து கொள்ள நினைக்கிறானோ, ஏதேனிலே எந்த ஜனத்தை தேவனிடத்திலிருந்து பிரித்தானோ, அதே ஜனத்தை வைத்தே சத்துருவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உன்னத திட்டம். அந்த உன்னத திட்டத்திற்குத்தான் கர்த்தர் ஒரு கூட்டத்தை உலகத்தில் வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத பாடத்தை ஒரு தொடர் நிகழ்வாக நடத்தி கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். குறிப்பாக கடந்த வாரத்தில் கர்த்தர் தந்த வார்த்தை அநேகருக்கு அது ஆசீர்வாதமாகவும் தங்களோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயிர்மீச்சியை உண்டாக்கினதையும் அது கேட்கப்படும் பொழுது பரலோகத்தின் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்தோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல வருகிற நாட்களிலும் இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக என்று நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். இதனுடைய நேயர்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தத்தை காலை நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே விசேஷித்த காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளினுடைய வேத பாடத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு முதலாம் தேதி, 1ஆம் தேதி மாத பிறப்பு. இந்த மாத பிறப்பை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். மாத பிறப்புகள் பல இடங்களில் மாத பிறப்பினுடைய ஆராதனையை எனக்கு பிடிக்கவில்லை என்று கர்த்தர் பல இடங்களில் கோபத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஆலயங்களிலும் வாக்குத்தத்த ஆராதனை நடப்பதுண்டு, துதி ஸ்தோத்திர ஆராதனை நடப்பதுண்டு. அப்படி துதி ஸ்தோத்திர ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்திலே ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக அல்லது தீர்க்க தரிசனமாக அல்லது ஆலோசனையாக இந்த காலையில எடுத்துக்கொள்வோம். அது இந்த மாதத்துல தேவன் நம்மை நடத்துவதற்காக தருகிற ஒரு வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 33:14. எரேமியா 33:14. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நாள் வேத பாடத்துக்குள் கடந்து போக விரும்புகிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, நல் வார்த்தை. தேவன் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். எவ்வளவு வார்த்தை ஆண்டவர் தெளிவா எழுதுறாரு பாருங்க. வேதாகமத்துல நல் வார்த்தைகள் நம் கையில வைத்துக்க கூடிய பரிசுத்த வேதாகமத்தில் நல் வார்த்தைகள் இருக்கிறது, சாபமான வார்த்தைகள் இருக்கிறது, கோபமான வார்த்தைகள் இருக்கிறது. சரிங்களா? இந்த வேதத்துல நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. சரிங்களா? நன்மையான வார்த்தைகள் இருக்கிறது. இதே வேதாந்தத்தில் ஆண்டவர் சாபங்களை வைத்திருக்கிறார். உபாகமம் புஸ்தகத்தில்

வார்த்தைகள் எனக்கு நிறைவேறலையே, சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே, சில தீர்க்க தரிசனங்கள் எனக்கு நிறைவேறலையே, என் ஊழியத்தில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னோட குழு வாழ்விலே, ஒரு டீம் ஒர்க்கில் ஆண்டவர் சொன்ன சில நன்மைகள், சில நல் வார்த்தைகள் இன்னும் அது பெண்டிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ண சொல்கிறாரு. என்ன டிக்ளேர்னா, நான் நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இப்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் மூலமாய் என் மூலமாய் தேசத்திற்கு அவருடைய நல்வார்த்தையை நிறைவேற்றப் போகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. என் மூலமாய் தேவன் தேசத்திற்கு நல்வார்த்தையை நிறைவேற்றப் போகிறார். நல்வார்த்தை வேதாகமத்தில் பாருங்க, நல்ல மழையும் இருக்கு, நல்ல மழையை கொடுப்பேன் இருக்கு, நல்ல மழையும் இருக்கு, நல்லதல்லாத மழையும் இருக்கு. விதைக்கிற காலத்துல மழை வந்துச்சுன்னா அது சந்தோஷம், அறுப்பின் காலத்துல மழை வந்ததுன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அறுப்பின் காலத்துல மழை இருக்க கூடாது. அப்ப அறுப்பின் காலத்துல மழை வந்ததுன்னா அது நல்ல மழை இல்லை. இப்ப வெள்ளம் வருது, இப்ப நேபாளில வந்த வெள்ளம் ஒரு நல்ல நல்ல ஒரு காரியம் அல்ல. அழிவுகளை பார்க்கிறோம், நல்ல முறையில் வருகிற வெள்ளம் அது சாதாரணமாய் அது ஆசீர்வாதத்தை, நன்மையை கொடுக்கும், சேமத்தை கொடுக்கும். ஆனா அதுவே வந்து பெருவெள்ளமாய் மாறி அது ஆபத்து நிறைந்த வரும் பொழுது அது நல்லதல்ல, நல்வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நலமானவைகள், நல்வார்த்தைகள், தேவன் சொன்ன நல்ல காரியங்கள் உங்களுக்கும் நடக்கும், உங்கள் மூலமாய் நம்முடைய தேசத்திலும் நடக்கும், பட்டணத்துல நடக்கும். நிச்சயமாய் கர்த்தர் நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு போராடுவோம், நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த வாழ்க்கை வாழுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். பேதுருனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், பேதுரு ஆண்டவர்கிட்ட சவால் விட்டு அநேக காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை மூன்று முறை என்ன செய்வாய், மறுதளிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த வார்த்தை நல்வார்த்தையா நல்லதல்லாத வார்த்தையா பேதுருக்கு வந்தது? அது நல்வார்த்தை இல்லை. ஆனாலும் பேதுரு அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அந்த வார்த்தை என்ன செஞ்சார், அவர் நிறைவேற்றினார். மூன்று முறை சபித்தார், சத்தியம் பண்ணவும் தொடங்கினார்னு போட்டிருக்கு. அப்போ பேதுரு எதை நிறைவேற்றினார்னா, நல்வார்த்தையை நிறைவேற்றல. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் போது அவர் நிறைவேற்றினது, அவர் சொன்னார் மூன்று முறை மறுதளிப்பாய். அப்படிப்பட்ட மறுதளிக்கிற வார்த்தையை நிறைவேற்ற ஓட்டத்துல நாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மறுதளிக்கிற வாழ்க்கையை நிறைவேற்றுகிற ஒரு பாதையில நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. என்னால தேவனுடைய நல் வார்த்தைகள் நிறைவேறாம நான் தடையா இருக்க கூடாது. என் மூலமா எந்த தடையும் இல்லாமல் கர்த்தர் என்னை நிதானமாய் நேர்த்தியாய் நல் வார்த்தைகள் நிறைவேற்றுகிற அந்த ஆசீர்வாதத்தின் பாதைக்குள் போவதற்கு என்னை வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த சங்கமம் வானொலியில இருக்கிற குழுவினருக்கும், இந்த சத்தத்தை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். இந்த உங்க ஊழியத்துக்கு சொன்ன நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய திருமண நாளிலே, உங்க பிறந்த நாளிலே, ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அபிஷேகம் பெற்ற நாளிலே கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொன்னாரோ, நல் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளினுடைய வேத பாடத்துக்கு நாம வரப்போறோம், இந்த வேத பாடத்துக்கு வரப்போம். தொடர் பாடமாக மோசேவின் நாட்களில் பார்வோனின் ஆவியின் செயல்பாடுகளை பார்த்தோம். எலியாவின் நாட்களில் யெசபேலினுடைய ஆவியினுடைய வெறியாட்டத்தை நாம் பார்த்தோம். மொர்தகாய் எஸ்தரின் காலத்தில் ஆமானினுடைய ஆவியினுடைய அட்டகாசங்களை பார்த்தோம். இதெல்லாம் அந்தந்த காலகட்டங்களிலே அந்த ஆவியின் வல்லமைகள் தேவஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி தீவிரமாய் செயல்பட்டது, தனித்தனியா செயல்பட்டது. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு பாடம் பாபிலோனிய ஆவி. இது ஒரு பயங்கரமான என்ன சொல்லுவதென்றால், ஒட்டுமொத்த வேதாகமம் முழுவதும் பரவி இருக்கிற எல்லா சீசன்லையும் எல்லா நிலைகளிலும் தொடர் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற பலமான ஒரு ஆவி பாபிலோனிய ஆவி. பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனுடைய ஆவியின் காலம் எப்படி வரையறுக்கப்படும் என்று கேட்டால், நான் உங்களுக்கு சொல்ல முடியும், என்னோடு சேர்ந்து திருப்புங்கள். வெளிப்படுத்தின விசேஷம்

நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வெளிப்பாட்டை பார்க்கலாம். 17:5 இப்படியாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 சொல்லுகிறது, மேலும் இரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. நல்லா கவனிங்க, வேதத்துல டார்க் லெட்டர்ல, பைபிள்ல பாருங்க, உங்க பைபிள்ல போட்டிருக்கான்னு பாருங்க, டார்க் லெட்டர்ல பெரிய எழுத்துல போட்டிருக்கு. ஒரு வாக்கு தத்தத்தை இவ்வளவு பெரிய எழுத்துல வேதத்துல போடல. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 17 கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக இதனுடைய எவ்வளவு வீரியம் உள்ளது, இது எவ்வளவு வல்லமை உள்ளது, இது என்னென்ன காரியங்களை செய்யும் என்பதை வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த பாபிலோனிய ஆவி உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்வோனின் ஆவி அழிந்ததை பார்த்தோம், யேசபேலின் ஆவி அவள் அழிந்ததை பார்த்தோம், நாய்கள் தின்றது. ஆமானியினுடைய ஆவி தூக்கு மரத்தில் கத்த தொங்க பண்ணி அது அழிந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 17 இன்னும் அந்த பாபிலுடைய வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை கத்தை காட்டி கொடுக்கிறார். இது இன்னும் முழுமையா அழியல. பாபிலோனை ஆண்ட தலைவன் அழிந்து போனான், ஆனால் ஆவியின் தாக்குதல்கள் அதனுடைய கிரியைகள் இன்றைக்கும் தேவ ஜனத்தை, தேவ சபையை சூறையாடி கொண்டு இருக்கிறதை கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நன்றாக ஜெபிக்க போகிறோம், அநேகரை எழுப்ப போகிறோம். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. என்ன கர்த்தர் நமக்காக சொல்ல வருகிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த பாபிலோனின் ரகசியம் என்னவென்று கேட்டால், அது வேசிகளுக்கு தாய், பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாய். அருவருப்புகள், எல்லா அருவருப்புகள் எது நடந்தாலும் அதனுடைய ஆணி வேறு எதுவென்றால் பாபிலோனிய ஆவி. எல்லா விபச்சார வேசித்தனத்தின் ஆவியினுடைய வேர் எதுவென்றால் பாபிலோனிய ஆவி. இந்த யேசபேலுடைய ஆவியின் செயல்பாடுகள் அதை தனியாக செய்யல, இந்த பாபிலோனுடைய ஆவியினுடைய கிளை, பாபிலோனுடைய ஆவியினுடைய வல்லமையில் ஏற்பட்ட ஒரு பிரான்ச் தான் இந்த யேசபேலின் ஆவியின் வல்லமை. பாபிலோட ஆவியோடு இது இணைஞ்சது. யேசபேல் ரெண்டையும் பிரிக்க முடியாது. யேசபேலுடைய ரூட் எதுனா பாபிலோனிய ஆவி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிப்பா சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அருவருப்புகள் நிறைந்த உலகத்துல நீங்கள் நானும் வாழ்றோம். மகா அருவருப்புகள் நடக்குது. நம்ம இதுவரை கேள்விப்படாத அருவருப்புகள், இதுவரை நம்ம யூகிக்காத அருவருப்புகள், இதுவரை நம்ம பார்த்திராத அருவருப்புகளின் மத்தியில தான் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு ஒரு தலைமுறை அருவருப்புகளை சந்தோஷமாய் செய்கிறார்கள். நான் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு செய்தியை, நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்புண்டு. அமெரிக்காவில் ஒரு ஹோட்டல் இருக்கிறதாம், அந்த ஹோட்டலில் நிர்வாணமாய் போய் சாப்பிட வேண்டுமாம். அதற்கு பணம் கட்டி அங்கே போய் நிர்வாணம், ஆண்களும் பெண்களும் அங்கே நிர்வாணமாய் அமர்ந்து டைனிங்ல சாப்பிடணுமா? எவ்வளவு பெரிய அருவருப்புகள் எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா? இதுக்கு முன்னால் நம்ம பார்த்திருக்கிறோமா? ஆனால் இன்றைக்கு அது நடக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த செய்தி வருகிறது, நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு அருவருப்புகள், எவ்வளவு அருவருப்புகள். இன்னும் பல தேசங்களிலே, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா என்கிற அந்த தேசத்தில் சொல்றாங்க, அங்கே ஒரு ஒரு ஒரு பீச், ஒரு பீச்ல வாலிபால் இருக்குமாம், அந்த அந்த பீச்சுக்குள்ள போகணும்னாலே நிர்வாணமா இருந்தா தான் போக முடியுமா, அலோ பண்ணுவார்கள். பல தேசங்கள் அப்படி இருக்கு. இதெல்லாம் அருவருப்புகள். ஆண்டவர் சொன்ன, அநேக ஊழியர்கள், அநேக சபைகள் இந்த அருவருப்புகள் சிக்கி கொண்டு இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க, அநேக வாலிப பிள்ளைகள் அருவருப்புகளை சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் பாபிலோனுடைய ஆவியின் வல்லமைகள். இவைகள் எல்லாம் பாபிலோன் ஆவிய வல்லமைகள். தெளிவா நான் சொல்றேன் பாருங்க, உங்க பிள்ளைகள் மேல இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும் பொழுது நீங்க அந்த பிள்ளைகள் மேல கோபப்பட்டு அந்த பிள்ளைகள் மேல சாபத்தை சொல்லாதீங்க. அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், அவர்களுக்குள் இருந்து செயல்படுகிற ஆவியை கடிந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிள்ளை தவறு செய்யும் பொழுது
நம்ம பிள்ளை தவறு செய்யுச்சு, ஆவிக்குரிய பிள்ளைதான், சபைக்கு வர்ற பிள்ளைதான், அருவறுப்பை செஞ்சிருச்சு உடனே கோபத்தையும் வெறுப்பையும் அந்த பிள்ளைகளிடத்தில் நீங்க காட்டும் பொழுது அது இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் பாவங்களை செய்ய தூண்டுது. சபைக்கு வர மாட்டாங்க, ஜபிக்க மாட்டாங்க, பைபிளை கையில் எடுக்க மாட்டாங்க. ஆனா மாறாக என்ன செய்யுங்க, ஆண்டவரே என் பிள்ளை நல்ல பிள்ளைதான், என் பிள்ளைக்குள் இருக்க இந்த பாபிலோனிய ஆவி, என் பிள்ளைக்குள் இருக்கிற அந்த அருவறுப்பின் ஆவி வெளியேறட்டும் ஆண்டவரே, அந்த ஆவியினுடைய வல்லமைகள் வெளியேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவர் ரொம்ப நல்லவர், உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்குள் இருக்கிற சில ஆவிகள் அது தவறான தொடர்புகளை உண்டாக்கும், கள்ள தொடர்புகளை உண்டாக்கும், கள்ள உறவுகளை உண்டாக்கும், அருவறுப்புகளை உண்டாக்கும். அந்த அருவறுப்புகள் இருந்து வெளியேறுவதற்கு அந்த ஆவிகளை கண்டறிஞ்சு பயன் பண்ணி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. மனிதனை காயப்படுத்தக்கூடாது, மனிதர்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதை குற்றப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, அவனுக்கு ஒருவேளை தற்கொலைக்கு நேராக வழி நடத்தும், அவனை அழிவுக்கு நேராக வழி நடத்தி அந்த ஆவி ஜெயிக்க பார்க்கும். அந்த அந்த அந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நாம் உத்தரவாதம் எடுத்து, ஆண்டவரே அருவறுப்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை, அருவறுப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை, அருவறுப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிற சபையை மீட்டெடுப்பதற்கு, இந்த பாபிலோன் ஆவியின் பிடியில் இருக்கிற ஆண்டவரே பட்டணங்களை, சபையை, குடும்பங்களை மீட்டெடுக்கிறதுக்கு என்னை வைத்திருக்க இன்றைக்கும் இருக்கிறது பாபிலோன். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு பரந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யம். இது எங்க வேதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய குணங்கள் என்ன என்பதை நம்ம வேதத்துல கொஞ்சம் கவனிக்க கற்று கிருப தருவாராக. இந்த பாபிலோன் எல்லாத்துக்கும் இதுதான் தாய், விக்கிரக ஆராதனைக்கு இதுதான் தாய், பாபிலோனிய ஆவிதான் தாய். ஆணிவேர் வேசித்தனத்திற்கும் ஆணிவேர் பாபிலோனிய ஆவி, அருவறுப்புகளுக்கு சகல அருவறுப்புகளுக்கும் ஆணிவேர் பாபிலோனுடைய ஆவி. இந்த பாபிலோன் இந்த ஆவி எங்கிருந்து வந்தது, இது யாரு மூலமா இந்த ஆவி வந்து கிரியை செய்தது என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால், எங்கே நாம் போக வேண்டும் என்றால் ஆதியாகமத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆதியாகமத்தில் ஆண்டவர் காட்டி கொடுக்கிற ஒரு சில காரியங்களை பார்க்க கத்தர் நமக்கு கிருப தருவாராக. ஆதியாகமம் 10:11 நேராக திருப்புவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு கத்தர் கிருப தருவாராக. கொஞ்சம் கவனிக்கலாம் தானே. ஆமே, கத்தர் நல்லவர், கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு சேர்ந்து திருப்புங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம், அங்கே பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பாருங்க, அங்கே அவருடைய வசனம், அவருடைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். நான் 10:1 வாசிக்கிறேன், ஒரு ஒரு தெளிவுக்காக. நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவனவன் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வெவ்வேறு தேசங்களில் பகுக்கப்பட்டன, வெவ்வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். எங்கே காமுடைய குமாரர்கள், அதுல 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நாமத்துக்கு வந்து கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதான் என்பவர்கள். அதுல கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிம்ரோத், இந்த நிம்ரோத் என்கிறவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே பராக்கிரமசாலி. இந்த நிம்ரோதை குறித்து சொல்லப்படுகிறது, இவன் தான் வேதாகமத்தில் முதல் ராஜா, முதல் ராஜா, தன்னையே அவன் ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டான்.
அவன் ஒரு அவன் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான், ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தவன். அந்த நோவாவினுடைய காலத்துல ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி, காம் சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. இந்த சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து அங்கே ஒருவன் வருகிறான், அவனுடைய பெயர் நிம்ரோத். அந்த நிம்ரோத் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமசாலியாய் இருந்தான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். நன்றாய் கவனிங்க, பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வணக்க சொல் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. பத்தாம் வசனத்துல பாருங்க, சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்தாத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அப்ப இவன் தான் கிங், ராஜா, பலத்தவனா இருந்த முதல் ராஜா பைபிள்ல. இவன் இந்த நோவாவின் காலத்துக்கு ஜலப்பிரதத்துக்கு பிற்பாடு ஒரு சபிக்கப்பட்ட காமனுடைய கோத்திரத்துல பிறந்தவன். இவன் வந்து பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ரிபலியன், ஆங்கிலத்தில் சொல்லப்படுற ரிபல், ரிபலியன், ரிபல் என்கிற வார்த்தையில் இருந்து வந்ததுதான் பாபேல். இந்த பாபேல் என்கிற வார்த்தையில் இருந்து பிறந்ததுதான் பாபிலோன். பாபிலோன் நல்ல கவனிக்கணும். இந்த பாபிலோன் என்கிற அந்த கோர், அந்த வார்த்தை எங்க உருவானது? இப்ப நம்ம ஆணி வேற பாக்குறோம், எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தல பார்த்தோம், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. எங்க உருவானா, எந்த இடத்திலிருந்து உருவானா? இவனுடைய உருவாக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், இவன் ஒரு பலத்தவனாய் இருந்தான், இவன் வந்து ஒரு போராடுகிற வேட்டைக்காரனாய் இருந்தான், போராடுகிற ஒரு வேட்டைக்காரன். இவனுடைய சரித்திரம், இந்த நிம்ரோதை குறித்த சரித்திரம் வேதத்தில் அதிகமாக குறைவாக இருந்தாலும் அவன் செய்த காரியங்கள் வேதத்தில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, அதை நாம் கொஞ்சம் வேதத்துல பார்த்து இன்றைய காலத்துல நான் ஏன் நிம்ரோதை படிக்க வேண்டும், நான் ஏன் இந்த பாபிலோடைய ஆவியை குறித்து நான் படிக்க வேண்டும், எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம், எப்படி இதற்கு என்னை தொடர்பு படுத்துவது என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு இருக்கலாம். இன்றைய நாட்களிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சவாலும், இன்றைக்கு தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு கிரியைகளுடைய ஆணிவேர் பாபிலோனியுடைய ஆவி. அந்த பாபிலோடைய ஆவி பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதாகமத்தில். இன்றைக்கு நம்ம கண்களால பார்க்கிறோம். அப்போ அதனுடைய கிரியைகளை கண்டு அதை அழிக்கிறதுக்கு தக்க உங்களை என்ன வச்சிருக்கிறார்? ஆமா, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய சபையில, இந்த சமுதாயத்துல, தேசத்துல அருவறுப்புகளுடைய தாயாக மாறி போன அந்த சம்பவத்தை தான் நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். இந்த ஆரம்ப நாட்கள் இந்த நிம்ரோதினுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். அவனுக்கு ஆங்கிலத்தை ரிபல்யன் சொல்லுங்க, ரிபல், ரிபல். அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் பாபேல், பாபேல், பாபேல். அதிலிருந்து வந்ததுதான் பாபிலோன், பாபிலோன். அப்ப இந்த பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின, பாபிலோனுடைய ஆவியினுடைய அந்த வல்லமையை உருவாக்கின ஆதி நபர் யாருன்னா நிம்ரோத். நிம்ரோத் அவன் ஒரு பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். சரித்திர வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஏன் இவன் கத்தருக்கு முன்பாக இப்படி ஒரு காரியத்தை, கத்தருக்கு எதிராக இவன் செயல்பட ஆரம்பித்தான் என்றால், அவனுக்கு பயங்கர கோபம் நிம்ரோத்துக்கு என்னவென்றால், கடவுள் எங்களுடைய குடும்பத்தை அழித்து விட்டார், எங்க ஜனங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டார், எங்க தலைமுறை, எங்க மூதாதையர்களை யாரும் எங்களால பார்க்க முடியல, கடவுள் எங்களை அழித்து விட்டார். அப்படி இருந்த கடவுளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அந்த கடவுளை நான் அழிக்க வேண்டும். யாருடைய எண்ணம்? இந்த நிம்ரோத்தினுடைய எண்ணம். ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினவன், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தவன். அதனாலதான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுகிறான், பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டுகிறான். எதுக்கு கட்டுறான்? இப்படி இயற்கை அழிவுகள்னால, மழையினால என்ன செஞ்சிடக்கூடாது, உலகம் அழியும் பொழுது, பட்டணம் அழிந்தால் அதுல நாம் எல்லாரும் காக்கப்படுவோம், நம்மளை யாராலும் அழிக்க முடியாது, கடவுளின் சக்தியால் நம்மை அழிக்க முடியாதபடி ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டுவோம் என்று கட்டினான். தேவனுக்கு விரோதமான காரியம். இன்றைக்கும் பாருங்கள், அரபு நாடுகளில பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய கோபுரங்களை கட்டுறாங்க, பெரிய பெரிய டவர் கட்டுறாங்க. துபாயில போய் பாருங்க, பெரிய டவர் கட்டுறாங்க. எங்கெங்க எல்லாம் பெரிய பெரிய டவர் உயர்ந்த இடத்துல கட்டுறதுக்கு காரணம் எல்லாம் இந்த பாபிலோனிய ஆவியின் வல்லமைகள். எத்தனை திருச்சபைகள்ல இன்னைக்கு அதே போல, சபைகளும் சபைகளுக்குள்ளும் இதே போல
அதற்கு பின்பாக நான் வருகிறேன். இப்ப முதலாவதாக இவனுடைய காரியங்கள், இந்த பாபிலோனிய ஆவியின் காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் எப்படி செயல்படுகிறது? இவனுடைய காரியம் என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக, ஜனங்களை கத்தரண்டையில் திருப்பாமல் அவன் தன்னிடமாய் ஜனங்களை திருப்பிக் கொண்டான். எப்படி திருப்பினான்? நான் ஒரு பெரிய என்ன செய்வோம், 11 அதிகாரத்துல அவன் சொல்லுகிறான், ஆதியாகமம் 11 அதிகாரத்துல சொல்லுகிறான், அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போக கூடாது, நமக்கு ஒரு நகரத்தை கட்ட வேண்டும், வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும், அதிலே நமக்கு பேர் உண்டாக அதுக்கு செய்ய வேண்டும், வாருங்கள் என்று அழைப்பை கொடுக்கிறான். ஒட்டுமொத்த ஜனத்திற்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறான். நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும், நாம் எங்க சிதறி போனால் அழிவில் சிக்கிக் கொள்வோம், ஒரே இடத்துல நமக்கு பேர் உண்டாக வேண்டும், நாம் ஒரு சிட்டியை கட்ட வேண்டும், நமக்கு என்ன செய்யும் பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும், நாம் சிதறி போக கூடாது. இவ அத்தனையுமே தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியம். அப்படின்னா செல்ஃபிஷ், சுயநலம். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் சுயநலமா பிள்ளைங்க மாறிட்டாங்க. சுயநலம், காசு கிடைச்சதுன்னா போய் சாப்பிட்டு வந்துருவாங்க, அப்பா சாப்பிட்டாங்களா, அம்மா சாப்பிட்டாங்களா, வீட்டுல தங்கச்சி சாப்பிட்டாங்களா, அதெல்லாம் கேட்கற பழக்கம் எல்லாம் மாறி போச்சு. தான் சாப்பிட்ட வந்துட்டான், வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. பல இடங்கள்ல சுய திருப்தி அடைகிற, சுயமாய் திருப்தி அடைந்து கொள்ளுகிற, கர்த்தரையே சார்ந்து வாழாமல் தன்னுடைய திறமையில் சார்ந்து வாழுகிற கூட்டம் பெருகிருச்சு. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அதனால நான் சர்ச்சுக்கு போறத ஜெபிக்கிறத பார்ட் டைமா வச்சுக்கிறேன், இப்ப எனக்கு வேலை தான் முக்கியம் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, எனக்கு சம்பளம் முக்கியம், எனக்கு இவ்வளவு பெரிய சம்பளத்தை யார் கொடுப்பா, இவ்வளவு பெரிய சம்பளம் எனக்கு எப்படி கிடைச்சது, இந்த சம்பளத்தை என்னால விட்டுட்டு சர்ச்சுக்கு வர முடியுமா, அதனால முடியாதுன்னு சொல்லி சுயங்களுக்காக, சுய காரியங்களுக்காக ஆண்டவரை பயன்படுத்திட்டு அநேக காரியங்களுக்காக தங்களை முன்னிறுத்தி கொண்டு வாழுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் மையப்படுத்தி சொல்லுகிறார். இது பாபிலோனிய ஆவி உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குதுன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக முடியாம நமக்கு பேருண்டாக வாங்க, நம்ம உட்காந்துக்குவோம், நம்ம செய்வோம் சொல்லி ஒரு குறுகின எண்ணத்தோடு ஜனங்களை தேவ திட்டத்தின் வரிகர் செய்ய முடியாதபடி, பிள்ளைகள் தேவ திட்டத்துக்குள் போக முடியாதபடி, ஜனங்களை தேவ திட்டத்துக்குள் கடத்த முடியாதபடி ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வந்து, ஒரு தவறான காரியத்தை கொண்டு வந்து அவர்களை உள்ளே வைப்பதும் சபையின் சாபம். அது பாபிலோனிய ஆவி. எல்லாமே நமக்கு பேர் உண்டாக பண்ணணும், எதை செஞ்சாலும் நம்ம நம்மளுடைய பேர் அது இருக்கணும், ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் அதுல நம்ம பேர் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளுடைய பேர் இருக்கணும், சுயங்கள், பெருமைகள். பாபிலோனிய ஆவியினுடைய ஆரம்பத்தை நான் பேசுகிறேன், இது எப்படி வளர்ந்தது என்று நம்ம வேதாகமத்துல பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த நிம்ரோத் என்பவன், அவன்தான் இந்த பாபிலோனிய ஆவியினுடைய தாய் என்று சொல்லப்படுகிற அந்த ஆணி வேறு அவன் உருவாக்கினவன். எப்படி கடவுள் அழிக்கலாம், மலையின் மூலமாக அழித்து விட்டார், இனி அழிக்க முடியாதபடி நம்ம பெரிய கோபுரத்தை கட்டுவோம். அதனால என்ன பண்ணலாம், நம்ம எல்லாரும் வாங்க சேர்ந்து கட்டுவோம், தேவனுக்கு விரோதமாக அவன் தேசத்தை ஆண்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. 9-10 அதிகாரத்துல அவன் ராஜ்யத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்ப ஜனங்களை தன் பக்கமாய் வைத்துக் கொண்டு ஜனங்களுக்காக ஜனங்களுடைய காரியங்களை எல்லாம் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் செய்கிற ஒரு மோசமான ஒரு ஆவி தான் இந்த பாபிலோனிய ஆவி. தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியாதபடி தடுக்கிற எந்த ஆவியா இருந்தாலும் அது பாபிலோனிய ஆவி. அன்றைய கவனிங்க, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுவது பாபிலோனிய ஆவி. அவன் சொல்ற, நாம் எங்கும் சிதறி போக கூடாது, நம்ம எல்லாம் அப்படியே இருக்கணும், நம்ம சிதறக்கூடாது, நம்ம பரம்ப கூடாது, நமக்கு பேருண்டாகும்படியான காரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்றான்னா சுயநலம். இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு சுயநலம், குடும்பங்களுக்குள்ள ஒரு சுயநலம், இந்த சுயநலத்தின் ஆவியை கத்தர் வேரோடு எடுக்கணும். நம்முடைய குடும்பத்திலிருந்து எடுக்கலைன்னா அது என் வீட்டுக்குள்ளேயே பாபிலோனிய ஆவி உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு அருவறுப்பு உங்க குடும்பத்துல நடந்துட்டு இருக்குதுன்னா உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பாபிலோனிய ஆவி மண்டலம் போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு விபச்சார வல்லமைகள், ஒரு தவறான தொடர்புகள், கள்ள தொடர்புகள் குடும்பங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, ஊழியங்களுக்குள்ள இருக்குதுன்னா அந்த ஊழியங்களுக்குள்ளும் அந்த குடும்பத்துக்குள்ளும் பாபிலோனிய ஆவி பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவர் வெறுக்கிற அருவறுப்புகளை யாரெல்லாம் செய்கிறார்களோ, எங்கெல்லாம் நடக்குதோ, தேவ ஜனத்தை அருவறுப்புக்குள் நடத்துகிற பாபிலோனிய ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை நடத்தட்டும். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்க, இந்த சத்தத்தை கொஞ்சம் கவனியுங்க.
உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இவர்கள் சொல்லுகிற காரியம் நமக்கு பேருண்டாக வேண்டும். நம்முடைய ஊழிய பேர் தான் ஸ்ட்ராங்கா தெரியணும், ஏன் போட்டோ தான் நல்லா தெரியணும், ஏன் ஊழியம் தான் முன்னால தெரியணும், ஏன் படத்தை முன்னால போடு அவன் படத்தை பின்னால போடுன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் சண்டை வருதோ அங்கெல்லாம் பாபிலோனிய ஆவி இருக்குது. ஒரு ஒரு சர்ச்சோட இன்விடேஷன்ல என் பேர் வரலங்கிறக்காக சபை விட்டு வெளியே போறாங்கன்னா அது பாபிலோனிய ஆவி. அருவறுப்புகள் வீட்டுக்குள்ள நடக்குது, அருவறுப்புகள் கண்ணு முன்னால நடக்குது. அழுது கொண்டிருக்கிறீர்களா? அருவறுப்புகள் நடக்குது, தடுக்க முடியலையே பாஸ்டர். அருவறுப்புகள் நடக்குது, கேட்க முடியலையே. கண்ணு முன்னால் அருவறுப்பு நடக்குது. என் பிள்ளைகள் அருவறுப்பானத்தை செய்யறாங்க. என்ன சில காரியங்களை பிள்ளைகள் கணவன்மார் மனைவிமார் சில அருவறுப்புகளை செய்யறாங்க. சில அருவறுப்புகள் சில விசுவாசிகள் செய்யறாங்க. பார்க்கறோம் எங்க தேசத்துல அருவறுப்பு, அருவறுப்பின் காரியத்தை பார்க்கறோம் அப்படின்னு தெரியுதா? நூத்துக்கு நூறு கத்த சொல்றாரு. அது முழுக்க முழுக்க பாபிலோனிய ஆவியின் வல்லமையின் தாக்குதல்கள் அங்கே அமர்ந்து தீவிரமாக செயல்படும் பொழுது அதை உடைப்பதற்கும் அதை நொறுக்குவதற்கும் எப்படி கத்தர் ஆதியாகமம் 10 அதிகாரத்துல பலமாய் இறங்கி வந்தாரோ, கத்தர் இறங்கி வந்து கத்தர் என்ன செய்தார்னா அங்கே அவர்களை தாறுமாறாக்கி கத்தர் அவர்களை சிதற பண்ணினாரோ, அப்படி அதே போல கத்தர் இறங்கி பரலோகத்தில் இறந்து இறங்கி கத்தர் காரியங்களை செய்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவனுடைய அந்த பாபிலோனிய ஆவியினுடைய ஒரு செயல்பாடு என்ன சொல்லப்படுகிறது? 6 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். மைண்ட்ல என்ன, என்னை யாரும் அசைக்க முடியாது, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, என்னை யாரும் அசைக்க முடியாது. கார் வாங்கிடுவேன், வீடு வாங்கிடுவேன், ஊரில் நான் வாங்கி போட்டுருவேன், ஃப்ளாட்டு வாங்கிடுவேன், பணங்களை வச்சுக்குவேன், நகைகளை வாங்கி வச்சுக்குவேன், ஷேர் மார்க்கெட்டில் நான் பண்ணிடுவேன், எனக்கு அவ்வளோ எனக்கு வருமானத்தை நிரந்தரமாக வருமானம் வர்ற மாதிரி நான் பெருக்கிட்டேன், இனி நான் யாரை நம்பி வாழ வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, என் சொந்த காலில் நின்று சாதிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கவனமாக இருங்க. கத்தரை நம்பாம நீங்க உங்களுக்கு திறமையும் உங்க பணத்தையும் அறிவையும் வச்சு உலகத்துல ஜெயிச்சர்லாம் நினைக்காதீங்க. அதுதான் பாபிலோனிய ஆவி. நான் செய்ய நினைக்கிற தலைமுறை, ஏன்னா படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு சொத்துக்கள் இருக்கு, என்னால முடியும், நான் மேனேஜ் பண்ணிடுவேன், என் நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தான் கத்தர் பேசுகிறார். பாபிலோனிய ஆவியின் சிக்கல்ல சிக்கி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு, தேவ சபைக்கு தான் கத்தர் இந்த பைபிள் ஸ்டடி கொடுக்கிறாரு. தேவ ஜனமே, ஆவிக்குரியவர்களே, இந்த பாபிலோனிய ஆவி ஆவிக்குரியவர்களுக்கு தான் பயங்கர தாக்குதல் நெருக்கத்தை கொடுக்குது. இன்னைக்கு இதை கண்டுகொண்டு இதை ஜபம் பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. யாராவது ஒரு பாஸ்டர் வந்து ஜபிக்க மாட்டாரான்னு சொல்லி ஏங்குகிற ஒரு காலம். ஏன் நாம ஜபிக்க கூடாது? ஏன் நாம ஜபிக்க கூடாது? ஒரு சின்ன தலைவலி வந்ததுன்னா முதல்ல நம்ம என்ன பண்றோம்? வீட்டில் இருக்கிற என்ன பாராசிட்டமால் நம்ம போடுறோம், இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொஞ்சம் இஞ்சி வச்சு டீ குடிச்சு பார்க்குறோம், ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்சதை செய்கிறோம். அதுக்கப்புறமா முடியலைங்க போது எங்கே போகிறோம்? மருத்துவர்கிட்ட போகிறோம். அதுபோல நமக்கு பிரச்சனை வரும்பொழுது முதல் நம்ம ஜெபிக்கணும். நம்ம கத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், கத்தை நமக்கு கொடுத்துருக்க ஜபமனை கொடுத்துருக்கிறார், கத்தத்தோட வசனத்தை கொடுத்துருக்கிறார், கத்த அந்த ஆவியினுடைய வெளிப்பாடுகளை காட்டி கொடுக்கிறார். இந்த ஆவிகளை கடிச்சு கொண்டு தினமும் ஜபிக்கணும். என் வீட்டில் இருக்கிற அருவறுப்புகள் நீங்களும் ஆண்டவரே, என் தேசத்துல இருக்கிற அருவறுப்பு நீங்களும் ஆண்டவரே, என் சபையில காணப்படும் அருவறுப்புகள் நீங்களும், வாலிப பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற அருவறுப்புகள் அசுத்தங்கள் நீங்களும் ஆண்டவரே, அதற்காக நான் பொறுப்படுத்தி ஜபிக்கிறேன் என்று பொறுப்பெடுக்கிற ஒரு கூட்டத்தை கத்தர் இன்னைக்கு காலையில சங்கமம் வானொலி மூலமாய் தேடி வந்திருக்கிறார், ஏக்கத்தோடு வந்து நிற்கிறார். ஏன் இந்த பாபிலோன் ஆவியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நான் செய்ய நினைச்சது தடைபடாது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிற ஒரு கூட்டம் வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் வேண்டும். இந்த பாபிலோனிய ஆவி என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாவற்றையும் இது என்ன சொல்லுகிறது என்றால், இது எல்லாமே என் சுயத்தினால என் பலத்தினால நான் செஞ்சிருவேன், என் அழிவு வந்தாலும் எங்களை பாதிக்காது என்று சொன்னார்கள்.
முக்கியமான ஒரு காரியத்தை இந்த பாபிலோனிய ஆவி என்ன செய்கிறது என்பதை, ஒரு காரியத்தை நான் முதலாவதாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வெளிச்சத்தை கர்த்தர் தருவாராக. முதலாவது இதனுடைய காரியம் எல்லாம் கொஞ்சம் நாம் பார்த்தோம். நான் ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. இது சரித்திரத்தோடு பேச வேண்டுமானால் உலக காரியத்தை போய் நான் அதெல்லாம் இழுத்து கொண்டு வந்து பேசணும், அதில் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வேத பாடம் என்பது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தலைமுறையை எப்படி இது அழித்து கொண்டிருக்கிறது என்பதை ரத்தின சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுல முதல் காரியம் என்னவென்று கேட்டால், இந்த பாபிலோனுடைய ஆவி என்னன்னா காம்பர்மைஸ் மினிஸ்ட்ரி. சொல்லுங்க, காம்பர்மைஸ்டு, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். இந்த காம்பிரமைஸ் போகிறது தான் இந்த பாபிலோனிய ஆவியினுடைய முதல் காரியம், காம்பிரமைஸ். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம், பரவாயில்ல, கத்தர் பார்த்துக்கிட்டோம், பரவாயில்ல என்று தட்டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். பாத்தீங்களா, காம்பிரமைஸ் பண்ணிக்கிறோம். பாத்தீங்களா, சமரசம் பண்ணி கொடுக்குறோம். பாருங்க, சமரசம் பண்றோம். பாருங்க, இந்த காம்பிரமைஸ் பண்ணாதீங்க. இந்த காம்பிரமைஸ் ஊழியத்துக்கு ஆகாது, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. அப்ப இந்த காம்பிரமைஸ் என்ன காம்பிரமைஸ், ஆதியாகமம் 11 அதிகாரத்துல 3 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அங்க சொல்லப்படுகிறது கல்லுக்கு பதிலாக செங்கல். பாருங்க, கல்லினால கட்டப்பட வேண்டிய ஒரு கட்டடத்தை எதுல கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா செங்கல். ஒரு வசனம் போட்டிருக்க பதிலாக, அதான் காம்பிரமைஸ், பதிலாக. கல்ல கட்ட வேண்டாம், செங்கல்ல கட்டு. கல்லு உறுதியா, செங்கல் உறுதியா? ஏன் இந்த பாபிலோன் கட்டடம் சரியா கட்ட முடியாம இடிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க அவங்க அவங்க நினைச்சது எல்லாத்தையும் காரணம் என்னன்னா ஓன் ஐடியாலஜி, ஓன் காம்பிரமைஸ்ட். கல்லுக்கு பதிலா செங்கல். நீங்க சாதாரணமா படிச்சிருப்பீங்க, புரியுதுங்களா? ஒரு 3 ஃபாஸ்டிங் இருக்கலாம், அப்படின்னா ஃபாஸ்டிங் எல்லாம் வேண்டாம், சாப்பிட்டே பண்ணலாம், காம்பிரமைஸ்ட். சர்ச்சுக்கு போலாம், வேண்டாம், சர்ச்சுக்கு பதிலா ஆன்லைன்லயே கேட்டுக்கலாம், காம்பிரமைஸ். சபையில போய் நம்ம காணிக்க போட வேண்டாம், ஆன்லைன்ல பண்ணிடலாம், பேபால்ல பண்ணிடலாம், மணிகிராமில் பண்ணிடலாம், ஜிபேல பண்ணிடலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிடுவோம், போகட்டும், காம்ப்ரமைஸ்ட். ரொம்ப தூரமாக இருக்குது, எங்களால் போக முடியல, காம்ப்ரமைஸ்ட். ஸோ நான் ஆன்லைனில் பார்த்துக்கிறேன். ஒரு காலத்தில் போனோம், கத்த நம்மளை நெருக்கத்தில் வச்சிருக்கும் போது, தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தோம், கஷ்டப்பட்டு போனோம். இன்னைக்கு இதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறோம். இப்ப இதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னு யாரு எல்லாம் யோசிக்கிறீங்களோ, அவர்கள் அத்தனை பேருமே பாபிலோனுடைய ஆவியின் செயல்பாட்டுக்குள் விழுந்துட்டோன்னு அர்த்தம், விழுந்துட்டோன்னு அர்த்தம். சுவிசேஷம் சொல்ல முடியல, அதுக்கு பதிலா ஒரு அபிஷேக கூட்டம் வேண்டாம், அதுக்கு பதிலா என்ன செய்வோம்? உபவாச ஜபம் வரமாட்டாங்க, என்ன பண்ணலாம், ஒரு துதி ஆராதனை பிரைஸ் அண்ட் வர்ஷிப் போடுவோம், அப்ப ஜனங்கள் வந்துருவாங்க. அப்போ ஜபத்துக்கு பதிலா துதி ஆராதனை போடுவோம், பதிலாக. கவனிங்க, பதிலாக. ஒரு சத்தியத்தை வசனத்தை பேசுற ஊழியக்கார வர்றான், ஜனங்க வரமாட்டாங்க, அப்படின்னு ஒண்ணு ஜனங்க அதிகம் வரணும்னா தீர்க்கதரிசிய கூப்பிடு, பதிலாக. பதிலா இவருக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா இது, அப்படிங்கிறது காம்பிரமைஸ்டு. காம்பிரமைஸ் ஜனங்களுக்காக காம்பிரமைஸ் பண்ணிக்கிறோம், தேவ திட்டத்தை சபையில சொல்லாம காம்பிரமைஸ்டு. ஐயோ, என் பிள்ளைங்களை ரொம்ப முழங்கால் பண்ண முடியாதுங்க, என் பிள்ளை நீல் டவுன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்படி நாங்கள் சின்னதுல இருந்து ட்ரெயின் பண்ணல, அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம்னா காம்பிரமைஸ்டு. என் பிள்ளைகளை வந்து பைபிள் படிக்க, பைபிள் படி, டெய்லி வந்து ஒரு 5 மனப்பாடம் பண்ணுன்னு என் பிள்ளைய நெருக்கினீங்கன்னா அது காம்பிரமைஸ்டு. அதுக்கு பதிலாக தான் பாடம் படிக்கிறமே, பைபிளை மனப்பாடம் பண்றதுக்கு பதிலாக தான் நாங்கள் படிப்பு படிக்கிறமே, புரியுதுங்களா? நீங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கு இன்ஜினியருக்கு உண்டான படிப்பு இருக்கு, இன்ஜினியருக்கு உண்டான படிப்பை படிச்சா நீங்க இன்ஜினியர் ஆகலாம், டாக்டருக்கு உண்டான படிப்பை படிச்சா நீங்க டாக்டர் ஆகலாம், நீங்க ஒரு டீச்சர் ஆகணும்னா அதுக்கான படிப்பு படிச்சா நீங்க ஒரு டீச்சர் ஆகலாம்,
நீங்க ஒரு தேவ பிள்ளையா மாறணும்னா பைபிள் படிச்சா தான் நீங்க தேவ பிள்ளையா மாற முடியும். அந்த தேவ பிள்ளைய மாருக்கு பைபிள் படிக்காம அதுக்கு பதிலா அப்படின்னு வேற எதையாவது ஒண்ணு ஈக்குவல் பண்ண நினைச்சீங்கன்னா பாபிலோனிய ஸ்பிரிட். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பாபிலோன் எங்க இருக்குதுன்னா எனக்குள்ளேயே வந்துருச்சு, என் குடும்பத்துக்குள்ளேயே இன்னைக்கு ஊடுருவி நிக்குது, சபைக்குள்ள ஊடுருவி நிக்குது. எல்லாமே இப்ப இதுக்கு பதிலா இது பண்ணிக்கலாம் மாஸ்டர், இதுக்கு பதிலா இது பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஜனங்களுக்காக அப்படின்னு போய்க்கலாமே, அப்படிங்கிற காரியத்தை போய்க்கலாமே. இப்ப மகேந்திரன் பிரதர் இருக்காங்க, லெஸ்லி பிரதர் இருக்காங்க, இவங்க என்ன பண்ணலாம், சங்கமம்ல நல்ல வியூஸ் வேணும் அப்படிங்க பிரபலமான நாலு பேரை கூப்பிட்டு நடத்திட்டு போயிட்டு இதுக்கு பதிலாக இது நடத்திக்கலாமே போலாம் தானே, வாய்ப்பு இருக்கு தானே. எவ்வளவு பேர் வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க, நேரம் கொடுக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல. அப்படி பிரபலத்துக்கும் ஒரு வியூஸ் வேணுங்கிறதுக்காக நடத்திட்டு போனோம்னா அதுக்கு பேர் இல்ல பதிலாகனு போயிரு. பாபிலோனிய ஸ்பிரிட் இன்னைக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பாட்டு பாடணும், பாட்டு என்ன பண்ணணும், ஒரு பாட்டை சோசியல் மீடியால போடு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போகட்டும், எவ்வளவு வியூஸ் போகுது, எவ்வளவு மில்லியன் வியூஸ் போகுது. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஆன்லைன்ல போய் சம்பாரிச்சுக்கலாம். எப்படி நமக்கு வியூஸ் வேணும் இன்னைக்கு, இதுக்கு பதிலா இது நேரடியா போய் பாடிட்டு இருந்ததெல்லாம் பரவாயில்ல, இப்ப எல்லாம் யூடியூப்ல போய்க்கலாம். இப்ப அந்த தளத்துல வந்துதான் இப்ப அந்த ஆவியினுடைய தாக்கத்தை பேச வேண்டியது இருக்கு. அந்த யூடியூப் தளத்துல வந்து உட்கார்ந்து இந்த பாபிலோன் ஆவி எங்கெல்லாம் கிரியை செய்து எப்படியெல்லாம் ஜனங்களை வழக்கத்துக்கு நேரம் இழுத்து கொள்ளுது. சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது. எல்லாமே எப்படின்னா இதுக்கு பதிலா இது வச்சுக்கலாம், இதுக்கு பதிலா இது வச்சு, காம்ப்ரமைஸ்ட் மிக்சடு, எல்லாமே மிக்சடு. அப்ப எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணப்படுகிறதோ, ஊழியங்கள் எங்க காம்ப்ரமைஸ் பண்ணப்படுகிறதோ, கத்தருக்காக செய்ய வேண்டிய விளக்கரியம் எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணப்படுகிறதோ அத்தனைக்கும் பாபிலோனிய ஆவி. இது எங்க ஆரம்பிக்குதுன்னா ஃப்ரம் த பிகினிங், ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலே ஆரம்பிக்குது. இதுக்கு நீங்க வெளியே எங்கேயுமே போக வேண்டாம், ஆரம்பமே பாபிலோனிய ஆவியின் ஆரம்பமே இதுதான். காம்ப்ரமைஸ்ட் ஒத்துப்போ, எப்படி ஒத்து போக பண்ணா வாலிபர்களை கூட்டிட்டு போனா பாபிலோனுக்கு, தானியேலும் அநேக வாலிபர்கள் திறமையானவனை கூட்டிட்டு போனா, அழகுள்ளவனை கூட்டிட்டு போனா, ராஜகுலத்துல கூட்டிட்டு போனா, நல்ல படிச்சவங்களை கூட்டிட்டு போனா அந்த பாபிலோன்ல வேலை செய்யறதுக்கு. அங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணான்னா, அவங்க என்ன பண்ணானா, அவர்களுடைய பாஷையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அதுக்கு பதிலா இதை கொடு, இதுக்கு பதிலா இதை கொடு, இவன் எப்படி நம்மளா மாறிடணும். அதனாலதான் தானியேல் சொன்னான், தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொண்டான். இதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா இதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைனா என்னை ஆராதிக்கிற தேவன் காம்ப்ரமைஸ் பண்ண விடமாட்டார். தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணினான். தன்னோடு கூட இருக்கிற மூன்று பேரும் சொன்னான், அவர்களும் தீர்மானம் பண்ணினார்கள், சாதித்து காட்டினார்கள், வித்தவுட் காம்ப்ரமைஸ். நீ ஆராதிக்கிறியாப்பா சாத்ராக் மேஷா, நீ ஆபா ஆராதிக்கிறியா, பரவாயில்ல நீ ஆராதிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீ என்ன ஆராதிக்கிற, ஆண்டவர் தானே ஆராதிக்கிற, அதுக்கு பதில் அந்த சிலையை ஆராதிச்சுக்கோ, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. என்ன சிலை காம்ப்ரமைஸ்ட். அவங்க சொன்னாங்க அதுக்கு ஒத்துக்கலை, எங்களை கொன்னாலும் பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு கத்தர் அப்படித்தான் தேடுறாரு. இன்னைக்கு அந்த அந்த இன்னைக்கு இந்த காம்ப்ரமைஸ் ஊழிய பண்ணாதீங்கன்னு சொல்றக்கு ஆட்கள் குறைவு, எல்லாருமே போயிட்டோம். நம்ம பிள்ளை காம்ப்ரமைஸ் போகுதுன்னா வெளியே சொல்றது இல்ல, நம்ம பிள்ளைகள் தவறு செய்யப்படும் பொழுது வெளியே சொல்றது இல்ல, பரவாயில்ல. நம்ம பிள்ளைகள் காதலிச்சு கல்யாணம் பண்றாங்கல்ல, என்ன பண்றோம், அவன் முடிவெடுத்துட்டான், நம்ம தலையிட முடியாது. நம்ம எங்க பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு நம்ம பிள்ளை எங்க வாழுது, எந்த கலாச்சாரத்துல வாழுது, நம்ம பிள்ளைகள் எந்த பின்னணியத்துல வாழ்றாங்க, எந்த தேசத்துல, வெளி தேசத்துல இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்ன, கிறிஸ்துவ பிப்ளிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன. அந்த பிப்ளிக்கல் ஆஸ்பெக்டை விட்டுட்டு அதுக்கு பதிலா எதையாவது ஆப்ஷனலா எடுக்கிறாங்கன்னா அது பாபிலோனிய ஸ்பிரிட். இதுக்கு பதிலா இது. இது வேண்டாம், இதுக்கு பதில் அது எடுத்துக்கலாம். ஆபிரகாமும் லோத்தும் ஒரே இடத்துல இருக்காங்க. லோத்து சொல்றான், அங்க ஒரு செழிப்பான இடம் இருக்குது, இதுக்கு பதிலா இங்க இருக்கிறதுக்கு பதிலாக அங்க போய்க்கிறேன், அங்க ஒரு செழிப்பு இருக்குது, அங்க போய்க்கிறேன். ஆனா ஆபிரகாம்
போகல, அவன் தரிசனம் உள்ளவன் போகல, நின்னா. அப்படி நிக்க பழகணும். நம்ம கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க, அவங்க போகட்டும், அவங்க நல்ல நல்ல என்ன சொல்றது, நல்ல பசுமையான நல்ல ரியல் எஸ்டேட் வேல்யூ இருக்கிற மாதிரி இடத்துல போய் செட்டில் ஆகுறாங்களா, நம்மளும் அங்கே தான் போய் செட்டில் ஆகணும். அவங்கெல்லாம் அங்கே போய் செட்டில் ஆகுறாங்க, அவங்கெல்லாம் அந்த தேசத்தில் போய் ஆகுறாங்க, நாம மாத்திரம் இங்கே இருக்கிறனே, அதனால அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, எப்படி வாழ்றாங்க தெரியுமா, நம்ம இப்படி தான் வாழலாமா அப்படின்னு நினைச்சு அதுக்கு பதிலாக இதை விட்டுட்டு அங்கே போகணும்னு நினைச்சிங்கன்னா பாபிலோனிய ஸ்பிரிட், பாபிலோனிய ஆவி. அடுத்தவங்களும் உங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க, ஆண்டவரையும் உங்களையும் கம்பேர் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார், ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். இந்த பாபிலோடைய ஆவி என்ன பண்ணும்னா, இதுக்கு பதிலாக இதை வச்சுக்க, இதுக்கு பதிலாக இதை வச்சுக்க, வேலை செய்ய பார்த்துக்கலாம். இந்த காம்ப்ரமைஸ் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டி படைக்கிறது. ஜபமா ரொம்ப நேரம் எல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பண்ணால் போதும், படுத்துட்டே ஜபம் பண்ணலாம் தெரியுங்களா. ஆண்டவர் வர்ஷிப் நடந்துக்கிட்டே என்ன பண்ணலாம், ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டு வர்ஷிப் பண்ணலாம், போகலாம். அப்படிங்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, ஆராதனையை மாத்திட்டாங்க, செய்தியை மாத்திட்டாங்க. கடிஞ்சு கொண்டு பிரசங்கம் பண்றது இல்ல, அதுக்கு பதிலா ஆசீர்வாதத்தை பேசிடுவோம், கடிஞ்சு கொண்டதுக்கு பதிலா பிளஸ்ஸிங்க பேசிடுவோம். அதனால அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டு எது வேணுமோ எது வேண்டாமோ சூஸ் பண்ணிட்டு போகணும். நம்ம அவங்கள என்ன செய்யணும், வாரத்துல ஒரு நாள் வர்றாங்க பாஸ்டர், அவங்களெல்லாம் வந்து கடிச்சுக்கோ பேசக்கூடாது, சத்தியத்தை ஸ்ட்ராங்கா பேசக்கூடாது, வருகையை குறிச்சு பேசக்கூடாது, பரிசுத்தத்தை குறிச்சு பேசக்கூடாது, அதுக்கு பதிலா ப்ராஃபசியை பேசலாம் அப்படின்னு யாரெல்லாம் முடிவெடுக்கிறாங்களோ அத்தனையும் பாபிலோனிய ஆவி. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அருவறுப்புகளை செய்யறது பாபிலோனிய ஆவி. இது ஆரம்பம், இது ஆதி ஆகமத்தில் இப்படித்தான் ஆரம்பிக்கிறான் நிம்ரோத். இவன் தான் இந்த பாபேல் என்கிற கோபுரம் இதை கட்டுனதுனால தான் அதுக்கு பாபேல் என்கிற பேர் வந்து பைபிள் போட்டிருக்கு, பாபேல் ரிபல் போராடுகிறவன். இவன் பலத்த வேட்டைக்காரன், பலத்த வேட்டைக்காரன். ஒன்னு ஜனங்களை வேட்டையாடுவான், ரெண்டாவது ஜனங்களுடைய ஆகாரத்துக்காக மிருகங்களை வேட்டையாடுகிறவன், பயங்கரமான வேட்டைக்காரன், பலத்த வேட்டைக்காரன், ஜனங்களை சூறையாடுகிறவன், ஜனங்களுடைய ஆகாரத்துக்காக மிருகத்தை சூறையாடுகிறவன், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், சூறையாடுகிறவன், பாபிலோனிய ஆவி. நமக்கு தெரியல, விளங்கல, நம்ம பைபிள் படிக்கிறோம் அப்படியா, கண்ணுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிழமர்களுக்கு இருந்தது அப்படியா, ஓகே ரைட் ஓகே, பைபிள் படிச்சுட்டு நம்ம போயிடுவோம், நமக்கு விளங்கல. பைபிள் ஸ்டடி எனக்கு விளங்க பண்ணுது, பைபிள் ஸ்டடி என்ன கொஞ்சம் உத்து பார்க்க வைக்குது. நம்மெல்லாம் நேரில் நம்ம பார்த்ததில்லை, நம்ம இப்படி தான் ஸ்கிரீன்ல தான் பார்த்துக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்திருக்கிறார், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியை கொடுத்திருக்கிறார். என்ன ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி கொடுத்திருக்கிறார், எப்படியாகிலும் இந்த பாபிலோன் ஆவியை ஜெயித்து விடு, நான் காட்டி கொடுக்கிறேங்கிறார். என்னுடைய ஊழியக்காரன் மூலமா இந்த ஆவி எங்க இருக்குது, எந்த குடும்பத்தில் இருக்குது, எந்த மூலையில் இருக்குது, எந்த சபையில் இருக்குது, எந்த இடத்துக்கு கர்த்தர் காட்டி கொடுக்கிறாரு. நீ ஜெயித்துக்கொள், ஞானத்தை பயன்படுத்து, ஜெபிக்க ஆரம்பி. ஆரம்ப நாட்களில் எதுலெல்லாம் நீங்க எதுலெல்லாம் வைராக்கியம் பாராட்டினீங்களோ அந்த வைராக்கியத்தை திரும்ப கையில் எடுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டவர் வந்து உங்களை, ஆண்டவர் வந்து உங்களை அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார், ஏர்லி மார்னிங் ப்ரேயர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயரை கொடுத்துருக்கவே மாட்டீங்க. அதனால் என்ன பண்ணுறேன், மதியானம் லைஃப் ஃப்ரீ டைமில் எல்லாம் சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க, இல்லை நைட்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்படி அதிகாலையில் கத்தர் கேட்டிருப்பார் ஜபம் பண்ணு, அதுக்கு பதிலா நீங்க வேற ஒரு நேரத்தை கொடுக்கறதுக்கு பிளான் பண்றீங்க பாருங்க, இதுதான் பாபிலோனிய ஆவி, பாபிலோனிய ஆவி. ஆண்டவர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. என்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னதை செய்யறதுக்கு என்னைக்கு நீ வருகிறாய், என்னைக்கு நான் சொன்னதை செய்ய நேரத்துக்கு நீ வருகிறாய், ஆண்டவர் கேட்கிறார். பாபிலோனிய ஸ்பிரிட், உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா, பேதுருவை பார்த்து கேட்டார், ஒரு மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாதா, நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறார். அப்படியே தூக்க மயக்கத்தில் இருக்கிறாங்க, அவர் கேட்கிறார் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்காம இருக்க முடியாது, ஜெபிக்கலாமே ஜெபிக்கலாமே. ஆனா அந்த பேதுரு என்ன பண்ணான்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு
அந்த போர்ச்சேவர்கள் வந்து இயேசு கிறிஸ்த பிடிச்ச உடனே பேதுரு என்ன பண்றான், அந்த ஒரு பட்டயத்தை எடுத்து அவன் காதை வெட்டுறான். என்ன கத்தர் சொல்லி கொடுக்கிறாருன்னா, காதை வெட்ட தெரியற பேதுருவே உனக்கு ஜெபிக்க தெரியாதான்னு கேக்குறாரு. உன் கையில் இருக்கிற உரையை எடுக்க தெரியுது, காதை வெட்ட தெரியுதே பேதுருவே. அப்படின்னு என்னன்னா, ஸ்பிரிச்சுவலா என்னால கொடுக்க முடியாது, மாம்சமா நான் கொடுக்கறேங்கிறான் பேதுரு. நல்ல கவனிங்க, ஸ்பிரிச்சுவலா பிரேயர் என்னால கொடுக்க முடியாது, சாரி ஜீசஸ். அதுக்காக என்ன பண்றேன்னா, எங்கிட்ட பட்டயம் இருக்குது, எடுத்த காதை வெட்டுறேன். ஆண்டவர் அதை என்ன பண்ணல, என்கரேஜ் பண்ணல. இயேசு கிறிஸ்து பேதுரு செய்ததை என்கரேஜ் பண்ணல, அதை தடுத்தார். அது பாபிலோனிய ஒரு ஸ்பிரிட். எப்படியும் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி காயப்படுத்துவதற்காக போராடின ஒரு பாபிலோனிய ஆவி. எப்படி நான் ஆவிக்குரிய காரியத்தை செய்ய விடாது, மாம்சத்துக்குரிய காரியத்தை செய்ய வைக்கும். பேதுரு உதாரணம். ஆவிக்குரிய ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? முடியாது. இதுக்கு பதிலா என்ன பண்ற ஆண்டவரே, என் பலத்தை காட்டுறேன், என் பவரை காட்டுறேன், எங்கிட்ட ஆயுதம் இருக்குது. நான் பாருங்க, மாம்சத்தில் உனக்கு என்ன பண்ணணும், அடிக்கணுமா மிரட்டணுமா, பிரச்சனையை நான் வர்றேன்மா. ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டான். சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையை நான் வந்து பார்க்குறேன், இந்த சர்ச்சுக்கு இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, பிரச்சனை சொல்லுங்க, நான் வர்றேன்மா. பாபிலோனியாவி ஏமா நினச்சிக்கிறோம், பாபிலோனியாவின் ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்ட வந்து அப்படி இப்படின்னு. நமக்குள்ளேயே வந்துருச்சு, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்துருச்சு. அதாவது என்னன்னா, என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டோம், கிறிஸ்மஸுக்கு மாத்திரம் வருவேன், நான் ஈஸ்டருக்கு வருவேன், நியூ இயருக்கு வருவேன், குட் ஃப்ரைடேக்கு வருவேன்னு சொல்றீங்க. பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கு எவ்ரி சண்டே நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், அதுக்கு பதிலாக ஃபெஸ்டிவலுக்கு மாத்திரம் வருவேன்னு சொல்றீங்க. பாருங்க, அது பாபிலோனிய ஸ்பிரிட். இன்னொன்று சொல்றேன், ஒவ்வொரு எந்த வீக்கும் நீ வர வேண்டாம் சர்ச்சுக்கு, கம்யூனியனுக்கு மாத்திரம் வந்து நீ எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த மூணு வாரம் வராமல் இருக்கலாம், கம்யூனியன் மாத்திரம் எடுத்துட்டு பண்ணுங்க, காம்ப்ரமைஸ் பண்றீங்க. பாருங்க, பாபிலோனிய ஸ்பிரிட். இன்னைக்கு பெந்தேகோஸ்தோ லாஸ்ட் இட்ஸ் ஒரிஜினாலிட்டி. நம்ம ஒரிஜினாலிட்டி இழந்துட்டோம். பாபிலோனிய ஆவி ஆவிக்குரியவர்கள் தரத்தை, ஒரிஜினலை உடைக்கிறது பாபிலோனிய ஆவி. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு காலையில நம்மளோட பேசுறார், உங்களோட என்னோட பேசுறார். இந்த சமுதாயத்துக்கு போகணும், தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை போகணும். இது இதுவரைக்கும் நாம் பார்த்து காத்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் இன்ட்ரோடக்ஷன், இன்ட்ரோடக்ஷன் ஆணிவேர். இந்த பாபிலோனிய ஆவியினுடைய ஆணிவேர். காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஊழியக்காரரோ ஒரு விசுவாசியோ, ஒரு விசுவாசி என்ன பண்றாருன்னா, அந்த விசுவாசிக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு. இப்ப அந்த விசுவாசி என்ன பண்றாருன்னா, அந்த மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணும் போது பாஸ்டர் போய் கம்ப்ளைண்ட் போகுது, பாஸ்டர் இந்த மாதிரி இவர் பண்றாருன்னு சொன்னா, பாஸ்டர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாம அந்த பிரதரையும் விட முடியாது, இவங்களை விட முடியாது, அவர் இது ரெண்டாவது மேரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல இருக்கட்டும் வாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு காம்ப்ரமைஸ் பண்றாருன்னா, பாபிலோனிய ஸ்பிரிட். ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, அப்பா பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி என்ன பண்ணுது, இவரோட அந்த மனிதனோடு வாழ பிடிக்கவில்லை, பயங்கர கோபக்காரனா இருக்கிறான், இந்த மனிதனோடு வாழ மாட்டேன் என்று வேறொரு ஆணோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, ஆண்டவரையும் நான் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறேன்ட்டு போயிட்டு வந்து நிக்கிற சபை அங்கீகரிக்குமானால் அது பாபிலோனிய ஸ்பிரிட். பாபிலோனிய ஸ்பிரிட் லிவிங் டுகெதர் லைஃப்ல வாழ்றாங்களா, பாபிலோனிய ஸ்பிரிட். அருவறுப்புகளை செய்கிறார்களா, பாபிலோனிய ஸ்பிரிட். சபை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கண்டிக்கணும். எனக்கு என்ன பண்ண, ஐயோ வெட்டக்கூடிய வெட்ட முடியுமா அவங்கள, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், பரவாயில்ல நம்ம சேர்த்து கொள்ளுவோம் என்று, பரவாயில்ல சேர்த்து கொள்ளணும்னா தொடர்ந்து பாவம் பண்ணுவோம். அதை பார்க்குற நாலு வாலிப பிள்ளைகள் அவங்க பண்றாங்களே, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களும் பண்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு காரணமா மாறுறீங்களா, பாபிலோனிய ஸ்பிரிட். இதுக்கு பதிலாக இது வச்சுக்கலாம், இதுக்கு பதிலாக இது வச்சுக்கலாம். ஒய்ஃபோட வாழ முடியல, அதுக்காக வேற ஒரு லேடியோட வச்சுக்கிறேன், புருஷனோட வாழ முடியல, அதுக்கு பிறகு வேற இடத்து வச்சுக்கிறேன். பிள்ளைங்க பாக்குறாங்க, வீட்டுல அன்பு கிடைக்கல, அதனால வெளியே எங்க அன்பு கிடைக்கதோ அவங்களோட நான் தொடர்பு வச்சுக்கிறேன், கல்யாணம் பண்ணாமே கல்யாணம் பண்ண மாதிரி வாழ்ந்துக்கிறேன். இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது பாபிலோனிய ஸ்பிரிட். கலாச்சாரங்கள், அடுத்த தேசத்தினுடைய கலாச்சாரங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து பரிசுத்தத்தை கெடுக்கிறது என்றால் அது பாபிலோனிய ஆவி. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கவனிச்சு பாருங்க,
ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுடைய நிலையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பரிசுத்தத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி இதுக்கு பதிலாக வச்சுக்கலாம், இதுக்கு பதிலாக இதை பண்ணிக்கலாங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு சபை வந்து நிக்குதேன்னு ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அந்த வேதனையை இந்த சங்கமம் மூலமாக கத்தர் என்னை வைத்து இந்த சங்கமத்துக்கு சொல்லுகிறார், ஜனங்களுக்கு சொல்லுகிறார், தமிழ் பேசுகிற உலகம் முழுவதும் தமிழ் பேசுகிற தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். பரிசுத்த குலச்சலை உண்டாக்குகிற அது அனைத்தும் பாபிலோனிய ஆவி. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கண்ணு முன்னால ஒருவர் தவறு செய்கிறார்னா தவறுன்னு சொல்லுங்க. நீங்க செய்யறது தவறு பிரதர், தவறு பாஸ்டர், தவறு சிஸ்டர், ஆண்டவருக்கு விரோதமா செய்யறீங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லாம அவங்களோடயே டிராவல் பண்ணி அவங்களோடயே இருந்துகிட்டு அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் உடன்பட்டுட்டு போனா அவங்களும் கத்தருக்கும் இருக்கிற பர்சனல்ல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அவர் செய்யற பாவமும் தெரிந்து அவர்களோடு கூட நெருங்கி கொலைஞ்சிட்டு இருப்பீங்கன்னா சொல்றாரு பாபிலோனிய ஸ்பிரிட். பாபிலோனிய ஸ்பிரிட், உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் அருவறுப்புகள் ஒரு சரீரத்தில் இருக்குமானால் அது தேவன் சொல்ல பாபிலோனிய ஸ்பிரிட், அருவறுப்பான. இன்னைக்கு டாட்டூ வச்சுக்கிறாங்க, அருவறுப்பான டாட்டூஸ், உடம்பை மறைக்க வேண்டிய இடத்துல டாட்டூ போட்டு அந்த அருவறுப்பை வெளியே காட்டுகிறார்கள். பாபிலோனிய ஸ்பிரிட் சபையில ஊழியங்கள்ல ஆண்டவர் சொல்றார் இந்த ஆவிய இது இதுக்கு பதிலா எங்கெல்லாம் இது வருதோ இந்த வசனத்தை தான் நான் நிறுத்துறேன். இந்த வசனத்துல ஆழமான சத்தியம் இருக்கிறதுனாலதான் இந்த வசனத்துல நிறுத்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். காம்ப்ரமைஸ்ட், இதுக்கு பதிலா இது கல்லுக்கு பதிலா செங்கல் வச்சுக்கலாம், தப்பே இல்லை. கல் ஸ்ட்ராங் தான், செங்கல் ஸ்ட்ராங் தான். அந்த செங்கல் வைக்கும் பொழுது அந்த செங்கல்ல பாத்தீங்கன்னா பேர் இருக்கும். செங்கல்ல எந்த இந்தியாவில பாத்தீங்கன்னா எந்த செங்கல் இருக்கும், அந்த செங்கல் அந்த கம்பெனியுடைய பேர் இருக்கும். அந்த நாட்கள் அந்த செங்கல்ல செங்கல்ல வைக்கும் பொழுது அவனுடைய பேர் இருக்கும், நிம்ரோத்தினுடைய பேர் இருக்கும். அப்ப என்னன்னா ஒவ்வொரு கல்லுலையும் அவனுடைய பேர் இருக்கும்னு நினைப்பான். ஒவ்வொரு கல்லுலையும் தான் பேர், பெருமை. கல்ல வச்சோம்னா பேர் எழுத முடியாது, அதுக்கு பதிலா செங்கலை வச்சு அதை சுடுவோம், பேரை போடு, வெயி கட்டிட்டு போயிட்டாரு. எங்கிருந்து பார்த்தாலும் நிம்ரோத்து தெரியணும், எங்கிருந்து பார்த்தாலும் என் பேர் தெரியணும், என் போட்டோ தெரியும், ஃப்ரேம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. சொல்லுங்க பாபிலோனிய ஸ்பிரிட். அப்ப நமக்கு நல்லா தெரியுது பாபிலோனிய ஆவி சாகல. வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு எல்லாத்துக்கும் தாய் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த தேசத்துல அந்தந்த கிராமத்துல அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தேவ ஜனத்தை அருவறுப்புக்குள் தள்ளுவது பாபிலோனியா. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவர். நம்ம கையில் இருக்கிற செல்போன், சோசியல் மீடியா, பயங்கர அருவறுப்பு, பயங்கர அருவறுப்பு. உண்மைதானே, அந்த அருவறுப்புக்குள்ளுடைய ஊடாக உள்ள ஊடுருவி நாம இந்த பாபிலோன் ஆவிய பேசிட்டு இருக்கிறோம், சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்கிறோம். எப்படியாகிலும் ஒரு கூட்டம் பரிசுத்தத்துக்கு நேரம் வரணுங்கிற வைராக்கியம்தான். ஆண்டவர் ஏன் பைபிள் எழுதி வச்சாரு, இந்த சம்பவத்தை ஏன் வேதத்துல எழுதி வச்சாரு, இவன் எங்கிருந்து வந்தவன், நோவாவினுடைய குடும்பத்து வம்சத்திலிருந்து வந்தவன், இந்த பாபிலோனிய ஆவி அங்கிருந்து வந்தவன், சேம் காம் யாப்பேத் என்று படிக்கிறவன் அல்லவா, அதிலிருந்து வந்தவன் தான். லூசிபர் எங்கிருந்து வந்தான், தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்தவன், அவன் விழுந்தவன். ஒரு விழுந்து போன ஆவி இந்த நிம்ரோத் மூலமாக ஜனங்களை தன் தேவனிடத்திலிருந்து திருப்பாமல் தன்னிடமாய் திருப்பி தாங்கள் தங்களுடைய சுயநலமாய் அவர்கள் காரியங்களை செய்ய அவர்கள் தீர்மானிக்கப்படும் பொழுது கர்த்தர் அங்க பார்க்கிற பூமியை பார்க்கிறார். அங்கே பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக. இந்த வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் வசனம் சொல்லுகிறது பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அந்த வேலை பாருங்க, கர்த்தர் இறங்கினார். இந்த பாபிலோனிய ஆவி தேசத்தில் என்ன செய்கிறது என்பதை பார்க்கும்படி ஆவியானவர் கர்த்தர் இறங்கினார் என்று போடப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க. ஆண்டவரே இறங்கி வாரும், ஆண்டவரே எங்க தேசத்தில் இறங்கி வாரும், எங்க கனடாவில் இறங்கி வாரும், எங்க இலங்கையில இறங்கி வாரும், எங்க தமிழ்நாட்டில் இறங்கி வாரும், எங்க நார்வேல இறங்கி வாரும், எங்க சுவிட்சர்லாந்துல இறங்கி வாரும். ஆண்டவரே இந்த அருவறுப்புகளை பார்க்கும்படி இறங்கி வாரும். ஆண்டவரே என் குடும்பத்துக்குள் இறங்கி வாரும், என் சபைக்குள் இறங்கி வாரும், ஊழியக்காரர்களுக்குள் இறங்கி வாரும். ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரும். ஆண்டவரே பரிசுத்த ஜனங்களுக்குள்ள இறங்கி வாரும். ஆண்டவரே பாரு ஆண்டவரே கேட்கணும், பாரு ஆண்டவரே அருவறுப்புகளை பாரு ஆண்டவர்.
அன்றைக்கு ஆதியாகமம் 11 அதிகாரத்துல கர்த்தர் வந்து பார்த்தீரே, இறங்கினீரே, இறங்கினீரே. அன்றைக்கு ஆண்டவரே பலத்த கிரியை செய்தீரே, அவன் திட்டத்தை நிர்மூலமாக்கினீரே, அவன் திட்டத்தை உடைச்சீரே, அவனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றினீரே. அதுபோல அதுபோல இன்றைய நாட்களிலும் நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு தேடி வந்து உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் எங்க நிற்கிறோம்? இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யறோம்? யோசித்து பாருங்க, எங்க ஆரம்பிச்ச ஓட்டம் இன்னைக்கு எங்க நிக்குது? எந்த ட்ராக்ல ஆரம்பிச்ச ஊழியம் இன்னைக்கு எந்த இடத்துல நிக்குது? நமக்கு வாக்கு தத்தங்கள் வேணும். பைபிள், ஹோல் பைபிள்ல வாக்கு தத்தங்கள் வெறும் 3% தான். ப்ராமிஸ் வேர்ட்ஸ் ஓன்லி 3% ஓன்லி ப்ராமிஸ் வேர்ட் வாக்கு தத்தங்கள். மிச்ச 97% வசனங்கள், எச்சரிப்புகள், எல்லாமே எச்சரிப்பின் வார்த்தைகள். நம்ம இந்த 3% வாக்கு தத்தத்தையே இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கு கொண்டு போயிட்டோம். அப்படின்னு என்னம்னா, எச்சரிப்புக்கு பதிலாக வாக்கு தத்தங்களையே கொடுப்போம். ஜனங்களுக்கு என்ன பண்ணுமா, அவங்க பலமான ஆகாரத்தை உண்ணாததுனால பாலே கொடுப்போம், பாலே கொடுப்போம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸே கொடுப்போம். ஹார்டான டாபிக் வேண்டாம், மேலான டாபிக் போதும், மேலான டாபிக் போதும்னு எங்கெல்லாம் ஆழமான வேதம், ஆழமான வார்த்தைகள் பரிசுத்தது குறித்தும் வருகையை குறித்தும் ஆழமாக போதிக்கப்படாமல் மேலோட்டமாக அதுக்கு பதிலாக எடுக்கிறாங்களோ அந்த இடம் எல்லாம் பாபிலோனிய ஆவியின் வல்லமைகள் செயல்படுது, வல்லமைகள் செயல்படுது. கர்த்தர் தெளிவா பேசுறார், அந்த தெளிவா அந்த ஜெனரேஷனுக்கு பேசுறார். சூஸ் யுவர் காட். ஏசபெலின் ஆவி எப்படி செயல்பட்டதுன்னு பார்த்தோம், பார்வோனின் ஆவி எப்படி செயல்பட்டதுன்னு பார்த்தோம், ஆமானின் ஆவி எப்படி செயல்பட்டதுன்னு பார்த்தோம். இவத்தனைக்கும் ஆணி வேற இருக்கிற இந்த பாபிலோனிய ஆவி செய்வது படு பயங்கரமானது. என்னன்னா, ஒத்து போயிரு, இந்த இந்த இந்த இந்த இந்த ஜனங்களோட ஒத்து போயிரு, இந்த நவ நாகரிகத்தோட ஒத்து போயிரு. அப்பத்தான் நமக்கு என்ன செய்வாங்க, நமக்கு கிடைக்கும், நமக்கு அதுதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிரு, நமக்குன்னுக்கிற ட்ரெடிஷனல் வேண்டாம், மாடர்னா போயிருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துக்குள்ள போயிட்டோம்னா இன்னைக்கு சில பேரை கிறிஸ்தவங்கள்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம ட்ரெஸ் கோடு நம்ம எல்லாத்தையும் மாத்திட்டோம். ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ் கோடு, நம்முடைய எல்லாத்தையும் மாத்திட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது கண்டுபிடிக்கலாம் இவங்க கிறிஸ்தவங்கள், மத்த எல்லா நாளும் என்ன செய்வோம், கண்டுபிடிக்கும். அதுக்கு பதிலா இப்படி, இதுக்கு பதில் நம்ம பாரம்பரியத்தை விட்டுருவோம், ஆவிக்குரிய பாரம்பரியத்தை விட்டு உலகத்தோட கலந்துக்கலாம், உலகத்தோட போய்க்கலாம், காம்பரமைஸ்டா போயிட்டோம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற பாபிலோனிய ஸ்பிரிட், பாபிலோனிய ஸ்பிரிட். கண்களை மூடி தேவ சமூகத்துல ஜெபிக்கலாமா? இந்த வேதாகமத்துல எங்கெங்கெல்லாம் இந்த பாபிலோனிய ஆவி தொட்டது, யாரையெல்லாம் பாபிலோனிய ஆவி எழுப்பினது, என்னென்ன செய்தது என்பதை இப்போ ஆரம் ஆதி ஆமத்துலேருந்து பார்த்துட்டோம். வெளிப்படுத்தின நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் எப்படி ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது ஊடுருவினது, யாரை தொட்டது, என்னென்ன காரியத்தை செய்தது என்பதை இன்றைய கால இன்றைய கால இன்றைய நவீன காலத்தோட கனெக்ட் பண்ணி ஆண்டவர் நமக்கு பேச போகிறார். அடுத்த வாரத்தில் இதனுடைய செயல்பாடுகளின் தீவிரத்தை நாம் பார்க்க போகிறோம். எப்படி தேவ ஜனங்களை தேவனிடத்திலிருந்து திருப்பினது, என்னென்ன டாக்டிக்ஸை கொண்டு வந்து பயன்படுத்தினதுன்னு பார்க்க போகிறோம். நம்முடைய கண்களை கத்த திறப்பாராக. ஒன்னே ஒன்று, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஆண்டவர் வேதனையோடு சொல்றார், தேவனோடு காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, உலகத்தோடு வேண்டாம், உலக வழக்கத்தோடு வேண்டாம், அருவறுப்புகளோட வேண்டாம், காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டுங்க, பரிசுத்தமா வாழ்ந்து காட்டுங்க, கர்த்தரின் சார்பில் நான் நிற்கிறேன் ஆண்டவரே என்று நிற்கிறவர்களை சாதித்து காட்டுங்க. உங்களைத்தான் கர்த்தர் தேடி வருகிறார். சத்ருவின் திட்டமிட்ட தாக்குதல்கள் என்ன தெரியுமா, காம்ப்ரமைஸா போய்க்க. தேவனுடைய அற்புத செயல் என்ன தெரியுமா, இந்த ஆவியை காட்டி கொடுத்து வெளியே வந்துரு, அவனை நிர்வாணப்படுத்துவார். மறைமுகமாய் செய்கிற அந்த பாபிலோனிய ஆவியின் செயல்களை கர்த்தர் வெளியரங்கமாய் காட்டி கொடுத்து ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். அவரே இறங்கி வருகிறார்,
அவரே இறங்கி வருகிறார். அந்த இன்றைய நாளிலும் அவரே இறங்கி வந்தது போல உங்க குடும்பத்துக்குள் கர்த்தர் இறங்கி வருவாராக, உங்க ஊழியத்துக்குள் இறங்கி வருவாராக, உங்க பட்டணத்துக்குள், உங்க தேசத்துக்குள், உங்க கிராமத்துக்குள் இறங்கி வருவாராக, உங்க பிள்ளைக்குள் இறங்கி வருவாராக, கணவன் மனைவி உறவுக்குள் இறங்கி வருவாராக. பரிசுத்த குலச்சல குடும்பம் என்கிற ஒரு அழகான பின்னணியை உடைக்கிற அந்த பாபிலோனிய ஆவியின் வல்லமைகள் ஆண்டவரை உடைக்கப்படும்படியாக கர்த்தர் இறங்கி வருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு விசை ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் சத்துருவின் திட்டமிட்ட தாக்குதல்கள் தேவ ஜனத்திற்கு, ஆண்டவரே தேவ ஜனத்தை தேவனிடத்தில் இணைக்க முடியாதபடி திட்டமிட்ட தாக்குதல்களை செய்கிறான் ஆண்டவரே. ஒரு பெரிய பாபிலோனிய ஆவி தேவனுடைய அற்புத செயல் இறங்கி என்ன செய்தது என்பதையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே பார்க்க. இன்றைக்கு இந்த செய்தியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே

0: வல்லமையின் தாக்குதல்களால் முடங்கி போய் செயல்படாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் விடுதலையாக்குவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. தாறுமாறு ஆக்குகிற அந்த திட்டங்களை உடைக்கிற, அவருடைய சதி திட்டங்களை நொறுக்குகிற, காம்பரமைஸ் பண்ணுகிற, சபிக்கப்பட்ட அந்த மைண்ட் செட்டை ஆண்டவர் பிரேக் பண்ணுவீராக இயேசுவி நாமத்தினாலே. ஆண்டவரே, பரிசுத்த குளச்சலை உண்டாக்குகிற அந்த பாபிலோனிய ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டு போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள்ளே ஒவ்வொருவர்களும் பரிசுத்தத்தை குறித்து ஏக்கம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்ல தேவனுடைய கட்டுப்பாட்டில் கொடுக்கிறோம் இந்த சங்கமம் வானொலியை. ஆண்டவரே, தரிசனத்தோடு நடத்தி கொண்டு வருகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்ட மகேந்திரமர் குடும்பங்கள், லெஸ்லி பிரதர் குடும்பம், இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் பாபா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிதா குமாரர் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த சத்தம் தேசங்களை அசைக்கட்டும், சபைகளை அசைக்கட்டும், ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை கர்த்தருக்கென்று உருவாக்கும்படியாக பிரித்தெடுக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தி ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றுதான் இந்த பாபிலோன் ஆவி ஆரம்பம் எங்கே தொடங்கினது என்பதை இன்றுதான் நான் கற்றுக்கொண்டேன். நான் வேதம் வாசித்திருக்கிறேன் வருடங்களாக, ஆனால் இன்றுதான் இந்த பாபிலோன் ஆவி ஆதியாகமம் 10-ம் அதிகாரம் 11-ம் அதிகாரத்தை துவங்கினு இப்போ அறந்து கொண்டு அருமையான ஒரு வெளிப்பாட்டை தந்தீர்கள். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். உண்மையாக எனக்கு ஆசிர்வாதம் இருந்து, அது மட்டும் இல்லை கேட்குற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியம் ஆசிரியப்பதாக. இந்த நாளில் 97 ரேடியோவில் கூட அந்த உலகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு அந்த நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் வெளிப்பாடுகள் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். தேங்க் யூ
1: ரஜினி.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியோரு ஆசீர்வாதம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களோட கண்களின் ஆவிய கண்களை திறக்க பண்ணி நாங்கள் இதிலிருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர். இப்பொழுது நாங்கள் முடிவு ஜபத்துக்கு இல்ல, பாஸ்டர் ஆண்டன் ராசனாக நிற்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது என்றாலும் பாஸ்டர் நீங்கள் நிற்கிறீங்கள், வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.
3: காட் பிளெஸ் யூ சிஸ்டர். இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீ முதல் தரம் வரும் பொழுது பாவிகள் ஆகியங்களுக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொள்ள வந்தீர். இந்த இரண்டாவது தடவை வரும்பொழுது எங்களை உம்முடைய ராஜ்யத்துல சேர்க்கிறதற்காக வருகிறீர். ஆண்டவரே, இந்த காலத்தில ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படவும் இயேசுடைய வருகை எதிர்பார்த்து விழித்திருந்து ஜெபித்திருந்து உமக்கு பிரியமாக வாழ பிசாச கிரிகைகள் அகன்று பரிசுத்தமாக வாழ உமக்கன்று பிரித்தெடுத்த வாழ்வு வாழ ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்கள் மேலும் இது இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்கள் அறியாமையில் வாழுகிற அந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக எப்படி அபிரகாமை பிரித்தெடுத்தீரோ அதே போல் ஒவ்வொரு மக்களை இந்த கடைசி காலத்தில் அந்த நரக வாழ்வில இருந்து பிரித்தெடுத்து உம்முடைய நித்திய கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்கிறாங்க. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எபிரேயர் 9:27 வசனத்தில் அடக்கும் பொழுது, அன்றியில் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தை படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலக உங்களுக்கு இந்த காலங்களில வாழ்கிறார்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துல வரும்படி இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு கட்டளையாக தந்திருக்கிறார். பாருங்கள், 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக

காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இம்முறை வரும்பொழுது ஒரு ஜட்ஜ் ஜட்ஜியாக வரப்போகிறார். வேதாகம் ஜட்ஜ்மென்ட் புத்தகம் வரப்போகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இனி ஒரு வாழ்வு இல்லை. அவர் வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இனி வருகிற கடைசி கால அறிகுறிகளை நாங்கள் இன்றைக்கு இந்த உலகம் முழுக்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நோ அவன் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். பாருங்கள், வெள்ளப்பிறக்குகள் இப்படியாக பலவிதமான அழிவுகள் யுத்தங்கள் இவருடைய வார்த்தையின்படி நெருங்கி வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இந்த நாள் என்ன நேரம் என்பதெல்லாம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்கள், அதற்காகத்தான் அவர் எங்களை விழித்திருக்கும்படியாக ஜெபித்திருக்கும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கும்படியாக அவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்களும் விழித்திருந்து ஜெபித்திருந்து ஆயத்தமாக இருந்து பரிசுத்தமாக இருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், இப்படித்தான் அவர் ரக்ஷரில் எடுத்துக் கொள்ள போகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். எப்பொழுது கர்த்தரோடு இருப்போம். இப்படியான வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போக போகிறது. அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. நாங்கள் ஆயத்தமாக அவரே எங்களை போஷித்து வாழுகிற வாழ்வை அவர் தருகிறார். இந்த சரீரம் அகற்றப்பட்டு அவரோடு வாழுகிற பரலோக சரீரத்தோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை ஒருவரும் இழந்து போகக்கூடாது. பாருங்கள், அவர் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மிருகங்களுக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதே போல மீண்டும் வரும் பொழுது கூட எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போலதான் மிருகங்களுக்குடாக மீண்டும் வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:7 இதோ மிருகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்திரவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். இன்றைக்கு மதங்களில் வாழுகிற மக்கள் அவரை குத்திரவர்கள் எல்லாரையும் தேவன் கொண்டு வருவார். அவர்கள் இப்படியாக கொண்டு வந்து அவர்கள் இந்த மதங்களில வாழுகிறவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள். பாருங்கள், இந்த மெய்யான தேவனை விட்டு நீங்கள் வேறு மதங்கள் மனிதன் கைவேல்களால் உருவாக்கப்பட்ட மதங்களை அந்த காலத்திலே ஆபிரகாமுடைய தகப்பனுடைய மதங்களாக இருந்த அந்த விக்கிராராதனை வழக்கங்களை விட்டு ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல இந்த காலத்திலே உங்கள் அனைவரையும் எங்களுடைய இயேசு விருப்பம் உள்ளவராக நீங்கள் அந்த மதத்துல வாழ்ந்து பிசாசின் பிடியில கட்டப்பட்டு நரகத்துக்கு போவது அவருடைய விருப்பம் அல்ல. எல்லாரும் மறந்திருப்ப வேண்டும் என்று விரும்பி உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு கட்டளையை இந்த மதங்களில வாழுகிற மக்கள் இப்படியான தவறான எல்லா மதங்களிலே வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறார். எங்களுடைய தேவன் ஒரே நேரத்தில் ஒம்னிப்ரசன்டாக இருக்கக்கூடியவர். பாருங்கள், விசாசாவால கூட அப்படி இருக்க முடியாது. எந்த மதங்களிலேயும் இப்படியாக ஒரு கிரியேட்டர் ஒருவர் இல்லை. பாருங்கள், வேதாகமத்தில்தான் எங்களுடைய தேவன் சூரியனை படைத்தார், மனிதனை படைத்தார், மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பாருங்கள், இப்படியாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழுகிற ஒவ்வொரு மதங்களையும் இன்றைக்கு மனிதன் இந்த முன்னேறின காலத்தில ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற மதங்களை நம்பி வாழுகிறான். பாருங்கள், இப்படியாக இந்த
ஆராதனை, சிலை வணக்கங்கள், இப்படி தவறான வழக்கங்கள் வந்து கிரியேஷன் எதுவும் இல்லை, மனிதனை உருவாக்கினது வேதாகமத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, மனிதனை அந்த ஒன்றான மெய்த்தேவன் உருவாக்கிறார், சுவாசத்தை தந்தார், மண்ணிலிருந்து எடுத்தார், மரிக்கும் பொழுது சரீரம் மண்ணுக்கு போகிறது, அவர்தான் இந்த காற்றை அடித்தவர், எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த காலத்திலே, இன்னும் இந்த கடைசி காலத்திலே, அப்படின்னு வருகை நெருங்கின காலத்தில் இப்படியான மத வழிபாடுகள், பாவ வழிபாடுகளை விட்டு மெய்யான தேவனிடத்தில் மனம் திரும்பி அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கிறார். பார்கள், இஸ்லாமிய முகமதியனுடைய மதத்திலேயும் ஒரு மதமாகத்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்கள் தங்களுடைய கடவுளுக்கு. இப்படியாக எங்கள் கடவுளை மனிதனாக இயேசுவாக இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அதே நாளில் இயேசு அடிக்கப்பட்டு எங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும். பாருங்கள், இப்படியான பிசாசின் துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியான வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உடனடி மதங்களை இந்த காலங்களில் கட்டி வைத்திருக்கிறார் பிசாசு அறங்காதபடி. பாருங்கள், அவருடைய இன்னைக்கு 2000 3000 ஆண்டுகளாக இன்னைக்கு இந்த விக்கிர ஆராதனை உள்ள மதங்கள் ஆபிரகாம் காலத்திலேயே, தகப்பனுடைய காலத்திலே இருந்தது. கிட்டத்தட்ட 4000 5000 ஆண்டுகளாக அந்த பிசாசு அடிமைப்படுத்தி இருக்கிறது. விக்கிர ஆராதனை கூட தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுவார். இப்படியான விக்கிர ஆராதனை உள்ள மக்களிடையில அந்த தேவர்களை எல்லாம் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2000 2500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த விக்கிர ஆராதனை என்ற அடிமைத்தன பிசாசு, பாருங்கள், ஒரு கிரிய ஒரு அறிவற்ற விதமாக அந்த மனிதர்களை, அந்த மத வழிபாடுள்ள மக்களை கட்டி வைத்து, இது என்னுடைய மதம், என்னுடைய ஆதிகால மதம், முன் மண் தோன்றி கல் தோன்றா முன் தோன்றிய மதம் என்று பெருமை பாராட்டி, கடைசியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த பெருமைக்கூடாக, அந்த பாவத்துக்கூடாக நரகத்துக்கு எழுந்து செல்கிறான். நரகம் என்பது பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், முகமதியர் மதத்திலே பார்க்கும் பொழுது பைபிளில் இருக்கிறது கடவுளை திருடி விட்டார்கள், இயேசுவின் பெயரையும் திருடி விட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அவர்களால் பெற்றுக் கொள்ள முடியாதிருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் தேர்ட் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டி, அது வேதாகமத்தில் மறுபடியும் பிறந்த வாழ்வுள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படுகிறது. இயேசுவை மறுபடியும் பிறக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிறக்கும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு அவர்கள் பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது இவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தோம். இப்பொழுதும் அவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே இன்னும் அதிகமாக இறங்கி எங்களை பரவசப்படுத்துகிறவனாக இருக்கிறார். அவர்கள் 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களையும் அவர் தருகிறார், அன்பை தருகிறார், சமாதானமா வாழ்ற வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, இச்சையடக்கமுள்ள வாழ்வு, தயவுள்ள வாழ்வு, நற்குணமுள்ள வாழ்வு, சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான 9 விதமான நல்ல குணங்களோடு இயேசுடைய குணங்கள் அப்படியே எங்களுக்கு வருகிறது. நாங்களுடைய இயேசுவை போல எங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். இப்படியாக 9 விதமான வரங்களை குணமாக்கும் வரங்கள், வாவிகளை பகுத்தறியும் வரங்கள், இப்படியாக 9 விதமான வரங்களையும் எங்களுக்கு தந்து இந்த கடைசி காலத்தில் எங்களின் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், பிசாசின் ஆவிகள், இந்த வஞ்சகாவிகள், நாங்கள் வெளிப்படுத்துற இந்த வார்னிங் கொடுக்கும் பொழுது பாருங்கள், இந்த கடைசி காலத்துல நடக்கும் பொழுது பல விதமான வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த காலங்களில் செயற்படுவார்கள். உங்களை நான் தான் இயேசு என்று சொல்லிக் கொண்டு பலர் வருவார்கள். இன்றைக்கும் ஒரு மனிதனை சந்தித்தேன், அவன் நான் தான் இயேசு என்று சொல்லுகிறான். இப்படியாக டொரண்டோவில இப்படியான மனிதர்கள், 3 4 மனிதர்களை இப்படியாக நான் தான் இயேசு என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். இந்த டொரண்டோ தேசத்துல கூட பாருங்கள், இப்படியாக பிசாசின் அந்த கிரியேசுவின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள் வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த காலங்களில காணப்படுகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்து விடத்துல வந்து அந்த
அந்த ஆவிகளை பிய்த்து பகுத்தறியும் வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் அவருடைய ஆவி, ஒரு மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய கனிகளை பார்க்க வேண்டும். இந்த 9 விதமான கனிகள் ஒரு மனிதனிலே இருக்கிறதா? இந்த 9 விதமான குணங்களும் இருக்கும் பொழுது அவன் நல்ல இயேசுடைய கனிகளை கொடுக்கிறான். இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துடைய மக்களாக மாறுகிறார்கள். பாருங்கள், அந்தி கிறிஸ்து இயேசுக்கு விரோதமாக செயற்படுகிறவனாக இருக்கிறான். இயேசுவை எதிர்க்கிறவனாகவும் பாருங்கள், பிசாசாக அவன் செயற்படுவனாகவும் இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் இப்படியாக இயேசு வரும் பொழுது அவர் எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறான். நாங்கள் 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்களும் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிளிகைகளும் அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக தேவருடைய மாத்திகைகள் பணிந்தவர்களாக இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப்போகிற வாழ்வு. அந்த காலத்தில வெய்யான தேவனை அறிந்து கொள்வது, இயேசுவை அறிந்து கொள்வது, பிசாசுக்கு எதிர்த்து வாழுவது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மத்தேயு 24:37 அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த காலத்தை ஆயத்தப்பட்ட காலமாக மத்தேயு 24:44 சொல்லுகிறது. நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கோம் அவருடைய வருகையில. நாங்கள் எடுத்து கொள்ளப்பட்ட ஆயத்தப்பட்டவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யோவான் 14:2-3 பார்க்கும் பொழுது உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நாங்கள் தேவனை ஒன்றானவை தேவனையும் நிகழ்ச்சிகளாகிய இயேசு கிறித்து அறிந்து கொண்டு அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, யோவான் 14:2, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்கள், எங்களுடைய பிதா 3 வானத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வலது பார்சத்துல இருந்து எங்களுக்காக இன்றைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இப்படியாக அப்போஸ்தலர் காலத்துல கூட அப்போஸ்தலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு தங்கட காலத்துல வருவார் என்று சொல்லி. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன் மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்படியாக மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டவர் அதே போல மீண்டும் மேகத்துக்குள்ளாக இந்த உலகத்துக்கு வருகிறார். பாருங்கள், அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரங்கள் தரித்த 2 பேர் அவரர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்களே வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள், உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். பாருங்கள், வெளிப்படுத்தி செய்த 7:7 இப்படியாக மேகங்களுக்கூடாக மீண்டும் அவர் வருகிறார். ஒரு மின்னல் வேகத்துல மின்னல் அடிக்கும் பொழுது பாருங்கள், எல்லா இடம் ஒரு வெளிச்சத்தை பார்க்கக்கூடியதாக அவ்வளவு வேகமாக அந்த நேரத்துல எங்களை எடுத்துக் கொள்ள வருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். பாருங்கள், இந்த முறை வரும் பொழுது பலனை கொண்டு வருகிறார். நீங்கள் செய்த
இதுவருக்கு பிரியமாக வேதாகமத்தின் படி செய்யும் பொழுது அதற்கேற்ற நன்மைகளை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால், தொடர்ந்து பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால், அதற்கேற்ற பலனை கொண்டு வருவார். அதற்காகத்தான் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து குமாரனை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 6:40 சொல்கிறது, குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்கள், தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும், அந்த கடவுள் தன்மையை அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாவிக்கவில்லை. பாருங்கள், அவர் பேதுருவுக்கு செல்லும் பொழுது, நான் 12 லேகியோனை கூப்பிட்டிருந்தால் நான் என்னை அந்த லேகியோன்கள் பாதுகாத்திருப்பார்கள். தேவனுடைய சித்தம் வார்த்தை நிறைவேற வேண்டும். வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் தான் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், வார்த்தையின்படி வாழ்ந்தவர் தான் இயேசு. அதே போல அவர் வருகை வரைக்கும் அந்த வேதாகமத்தில் பழைய பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வேதாகம வார்த்தைகளை நிறைவேற வேண்டும். பாருங்கள், அநேகமான வார்த்தைகள் நிறைவேறி இருக்கின்றன. அவருடைய வருகை, கடைசி கால காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய வருகைக்காக இன்னும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட அளவு மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதுக்காக எங்களுடைய வேலையை அதிகரிக்கும்படியாக, அதிக அளவு வேலையாட்களை தரும்படியாக, எங்களை எல்லாம் ஜெபித்து கொள்ளும்படியாக. வேலையாட்களோ குறைவு, அறுவடையோ மிகுதியாக இருக்கிறது. அவர் இந்த ஒரு அறகுறை வேலைகளை முடித்த பின்பு அவர் வருகிறவர் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் இயேசு முதல் வரும் பொழுது இரட்சகராக வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் சிலுவையில் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார் என்ற சத்தியம் அவர் மரித்தது, உயிர்த்தது, மீண்டும் வருவது, அவர் அபிஷேகத்தை தந்து மறுபடியும் வாழ்வது, இப்படியான அவருடைய சத்தியத்தை அறிந்து அதன்படி மனம் திரும்பப்படி நீங்கள் ஒரு வேதாகமத்தை வாங்கி அதை வாசித்து, வேதாகமத்தில் நியூ டெஸ்டமென்ட் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை, சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தது உண்மை. கிறிஸ்துவுக்கு முன் 12, கிறிஸ்துவுக்கு பின் 2026 ஆம் ஆண்டில் வாழுகிறோம். ஒவ்வொரு திகதி எழுதும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் அன்று நாங்கள் எழுதுகிறோம். பாருங்கள், அதுதான் சத்தியமாக இருக்கிறது. சரித்திரபூர்வமாகவும் இயேசு பிறந்தது, மரித்தது, உயிர்த்தது, மீண்டும் வருவது சத்தியமாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த வேதாகமம் தான் சத்தியமாக இருக்கிறது. யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். யோவான் புத்தகத்திலிருந்து நீங்கள் வாசித்து, இன்னைக்கு மதங்களில் வாழ்கிறவர்கள் இன்றைக்கு யோவான் புத்தகத்தை இலவசமாக நாங்கள் கொடுக்கிறோம். இந்த இடங்களில் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில போனால் நீங்கள் இலவசமாக இந்த யோவான் புத்தகத்தை வேண்டிக் கொள்ளலாம். ஆங்கிலத்தில் இப்படியாக 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. இப்படியாக வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்தில் அவதரித்து வார்த்தையின்படி வாழ்ந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால பாருங்கள், கொலோசியர் 3:4 சொல்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வழிபடும் பொழுது நீங்களும் அவனோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். பாருங்கள், எங்களுடைய ஜீவன் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜீவனும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனிடத்தில் மறைந்திருக்கிறது. நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது எங்களுடைய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு கூடாக. எங்களை அவர் மீண்டுமாக வரும் பொழுது எங்களுக்கு அவருடைய புதிய ஆடையை தந்து அவரோட நித்திய நித்தியமாக வாழுற வாழ்வை அவர் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:23 எங்களுடைய வாழ்வை எதிர்காலத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு பரிசுத்தமாக வாழ்ந்தார் பாருங்கள். ஆவி ஆத்மா சரீரம் ஹோலியாக அவர் பாதுகாத்துக் கொண்டார். அதே போல நாங்களும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். அவர் அவருக்கு பிரியமாக நாங்கள் மத்தேயு 25 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பாருங்கள், 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் மணவாளர் வருகைக்காக ஆயத்தமாக இருந்தார்கள். எண்ணெயோடு 5 கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாமல் புத்தி இல்லாதவர்களாக அந்த எண்ணெயோடு ஆயத்தமாக இருக்கவில்லை. பாருங்கள், மணவாளன் வந்து விட்ட பொழுது அந்த அந்த கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க சென்று விட்டார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அதன் பின்பு அவர்கள் அந்த அந்த பந்தியில மணவாளனுடைய வரவேற்க தகுதியற்றவர்களாக போனார்கள். இதே போலதான் நோவாவின் நாட்களிலேயும் நோவாவின் படகை பாருங்கள், தேவன் கதவை அடைத்தார். அதன் பின்பு திறக்கப்படாத கதவாக அந்த கதவுகள் அடைக்கப்பட்டு விடும். ஆதலால இந்த காலங்களில, இந்த கடைசி காலங்களில நோவாவின் கதவு பேழை அடைக்கப்பட்டது போல நீங்களும் அதற்கு முன்னதாக இயேசுடைய படகில ஏறிக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

மந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே இன்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை.

உங்களுக்கு தா நிறைந்த ஏதோவாக லோகி.

नहीं उमके परसुत्तमाकम जय गोवा में क्या भी आराध नहीं उमके उर्वरकम देवन जय गोवा से नु आराध नहीं उमके अमांडवले உமக்குத்தான் ஆனாதர் நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மக்கள் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலத்தில் அவர்கள் இந்த நிகழ்ச்சி உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், உம்முடைய வருகையின் வருகையை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ளப்பட உம்முடைய ராஜ்யத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்ளும்படியாக. ஆண்டவரே அறியாமல் வாழுகிற வாழ்க்கையை அறிந்து வாழுகிற வாழ்க்கையாக மாற்றும்படியாக, அவருடைய உணர்வுள்ள ஒரு இதயத்தை கொடுக்கும்படியாக, எல்லா பிரசாவங்களை பார்க்கலாம். நீர் வார்த்தையை மகிமைக்கு படுத்திருக்கிற உடைய வார்த்தை ஒரு பொழுதும் போய் சொல்லாது. மெய்யான வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை. ஒவ்வொரு மனிதனும் மடிக்கு முன்பாக படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் தி சர்ச். அந்த புதிய ஏற்பாட்டில இயேசுவை அறிந்து கொண்டு, இயேசுவை போன்ற ஒரு வாழ்வை தெரிந்து கொண்டு, அந்த வாழ்வில இவர்களையும் பொழுது எடுத்துக்கொள்ள தகுதி உடையவர்களாக, ஆயத்தப்பட்டவர்களாக ஜெபித்து இருக்கிறவர்களாக உடைய வருகையில விட்டு விடாதபடிக்கு எடுத்துக்கொள்ளுற அளவிற்கு நாங்கள் பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை எடுத்துக்கொள்ள போறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்ரீ

0: ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொண்டு போ ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தை நாங்கள் உம்மிடத்துல சரண்டப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த வருகிற காலங்கள் உம்முடைய வருகைக்கு வரும் வரும்பறைமான அந்த காலத்தில் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் உண்மை அறிகிற அறிவை அடைந்து உம்மை போல நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக. மாம்சத்தின் சிந்தை மரணம் ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் உள்ளத்து கொள்வீராக. தொடர்ந்து அவர்களுடைய இதயங்களில நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாக 30, 60, 100 பலன் கொடுக்கிற விதைகளாக ஒவ்வொரு உம்முடைய வார்த்தைகளும் அவருடைய வாழ்வில ஒரு வளமான வாழ்வை அமைத்துக் கொள்ள பரலோக பாதையை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் நெற்றருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நன்றாக பொறுமையாக இருந்து கடைசியாக வந்த அந்த வார்த்தையை நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய அந்த இவாஞ்சலிஸ்டிக் வாய்ஸ் என்ன மாதிரி அந்த ரட்சிப்பின் ரட்சிப்புக்காக கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களுக்காக கொடுத்த வாரத்தின் மூலமாக நீங்கள் அந்த வார்த்தையை எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்கிறீர்கள். என்றபடியாக கர்த்தர் உங்களையும் உங்களுடைய அழைப்புதலையும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you, Pastor Anton Rasanayam.
0: Amen. God bless you, Ranjini sister. God bless you, Neerali. Amen.
2: Amen. Amen. நன்றி சிஸ்டர் ராஜினி அலங்காரமணி. உண்மையிலே இந்த நாள் தொடக்கம் முதல் முடிக்கும் வரை நன்றாக ஆவியானுடைய துணையுடன் நடத்துகிறீர்கள். மிகவும் ஆச்சரியமாக கத்தர் வழி நடத்தும் அதுக்கான நன்றி சொல்கிறேன். இப்போது தொடர்ந்து நேரம் 10:04 ஷார்ட் க்ளோசிங் ப்ரேயர் ப்ளீஸ்.
1: ஆமென். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஆமென், ஆமென், ஆமென். எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட். திஸ் இஸ் நாட் அப் ஃபர்ஸ்ட் லார்ட், திஸ் இஸ் யுவர் வொர்க், திஸ் இஸ் த வொர்க் ஆஃப் யுவர் ஹோலி ஸ்பிரிட் லார்ட். தேர்ஃபோர் லார்ட், வி ஆர் எவர் சோ தேங்க்ஃபுல் ரைட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் வாட் யூ ஹேவ் டன் ரைட் ஃப்ரம் பிகினிங் டு தி எண்ட். இட் வாஸ் யுவர் ஸ்பிரிட் தட் ஹஸ் பீன் வொர்க்கிங் மூவிங் இன் டு த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் லார்ட். எஸ் யூ ஹேவ் பீன் லார்ட் கம்மிங் அண்ட் பிரிங்கிங் ஃபோர்த் லார்ட் ஆல் the way in which the handmaidens of the Lord coming and Lord worshiping you and also sharing the devotional from Sister Karuna and Sister Grace and Sister Dolly, despite of her being in the hospital, how you have been, Lord, giving her, Lord, all that health despite of everything that what she would do at home, she would still do it from there, Lord. And being able to participate and worship and also testify in your name to honor and glorify you. Thank you for that as well, Father. And cover her and keep her and protect her and bring her home as quickly as possible. This is your work. Thank you, Jesus. And also, Lord, we thank you for our sister Mary Thangalingam, who came and shared once again, Lord Jesus, from your beautiful poetry and gifting that you have given her, Lord. And we, Lord, also thank you for the request, Lord, that went through, Lord, on behalf of the little baby boy, Lord, toddler, Lord, who Lord, we have been praying for, Lord, for his health, Lord, that you would have, you had already touched him, that you had already shown forth the miraculous intervention. The parents are going to rejoice over what you have done, Lord, in this child's life, Lord, Rudro Anton's life. You have brought forth his speech impediment, Lord, to come back in the name of Jesus, and you have touched him, and it's going to happen, and it's already born into his heart and life, and you have touched him, Lord, and you have brought forth, Lord, for a marvelous and powerful testimony in the name of Jesus. And I also thank you, Father, for Brother Mahindran, who has been working, Lord, right from beginning to the end, Lord, with much of the grace and power and the purpose in which you have called him out, Lord, separated him, Lord, and Lord, bringing forth, Lord Jesus, such a calling and giving him all the necessary grace and power and everything that he needs with the strength, Lord, that Lord Jesus, only you can do it through the power of your Holy Spirit upon his life. And bless him and his family, and Lord, cover him, protect him, and be with him, Lord, and strengthen him, quicken and revive him, Lord, until Friday, Saturday, Sunday, Lord, for all those meetings that are coming up. This is only the beginning of the week, Lord. So we entrust him totally into your hands, I pray. Even as Bharti and Balicham is preparing tomorrow, we give it into your hands, Lord. And also, Lord, we thank you for dedicated service and time once again, Lord, from Brother Leslie and Sister Rita, Lord. This is, Lord, oh God, only by your strength, only by your guidance, only by your grace that this is possible, Lord, in the late hours of the evening, Lord, that they could sit still and still do the work that they are, Lord, been entrusted to, Lord. Give them much of your strength. Give them much of your protection. Give them much of your grace that is needed, Lord, with the purposes to be fulfilled in these end days of ministry that is connecting, Lord, with the 97 stations, even as they are being given them, Lord, to lead this, Lord, into that area of the way they have been connecting, Lord, from the Toronto station, Lord, from Sangamam Radio Gospel, and all the evening meetings from Nitya Valicham to Sangam, the Bharatiya Valicham, till the evening meetings in the mornings on Saturday, Sunday. So we thank you, Jesus, and also Sister Rita's dedication and service and all the coordination, all that she does, Lord, for your honor and for your glory, sir, working alongside with Brother Leslie as well, and Brother Mahindran. Lord, we thank you, Lord, all their time, their services, all the handmaidens, all the pastors that have been coming, Lord, along with my message, Lord, and also Pastor Sister Arundhati, Lord, that shared her message, and the wonderful one whole hour of the Bible study that went with such a warning, Lord, to the societies, to the nations of the world, to the church itself, and all that the families of God that are calling his name, yet compromising, Lord, in many ways, Lord, that they would open up their eyes of understanding and coming into the knowledge of what you have, Lord, to go forward, to be, Lord, as the bride of Christ, and be prepared in their hearts and their lives, Lord, and in their families and churches, Lord, to stand before you. Accountability is the key. Lord, they thank you, Lord, for using Pastor Simone Stanley, Lord, to be able to come and give such a powerful message and a warning to the church and the people of God. I thank you for that. And also Pastor Anton Rasnaham, Lord, last but least, but with much of the patience, Lord, and the heart of that you have given him for salvation and for the souls, that he comes out an evangelistic voice, Lord, to the nations of the world, that we thank you, Lord, for such a call on his life as well, that he does it, Lord, day by day. Yeah, no, thank you for his call. Protect him, lead him, and guide him as well, Lord, in everything he says and does. I pray in Jesus' name. Amen and amen.
2: Amen. Amen. Thank you, Sister Rajini Alangarmani.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனார் அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி,

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருள செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.

0: ஒன்று ராஜாக்கள் 22 அதிகாரம். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துக்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையில் இருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாக அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவின் இடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பு நில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா, போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒழித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசின் இடத்திற்கும் திரும்ப கொண்டு போய், இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடே வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடே திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கிலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்தரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாணயிற்று எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது. பொழுது போகும்போது அவரவர் தம்தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம்தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறை சாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. ஆகாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும், அவன் கட்டின தந்த அரமனையின் வரலாறும், அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4 வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபாள். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாய் இருந்தான். யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும், அவன் காட்டிய வல்லமையும், அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த லட்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான். அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவன் இருந்தான். பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான். ஆனால் அவைகள் போகவில்லை, அவைகள் எசியோன் கேபேரியிலே உடைந்து போயின. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17 வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவஞ்செய்யம் பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேல்.
1: எரேமியா 49 அதிகாரம். அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன். ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண் மேடாகும், அதற்கடுத்த ஊர்களும் அக்னியினால் சுட்டெரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்போனே அலறு, ஆயி பாழாக்கப்பட்டது,

ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரவர் தம் தம் முன் இருக்கும் வழியே ஓட துரத்தப்படுவீர்கள். வலசை வாங்கி ஓடுகிறவர்களை சேர்ப்பார் ஒருவரும் இல்லை. அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டுப்போயிற்றோ. தேதானின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். திராட்ச பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்திலே வந்தார்களாகில், பின் பறிக்கிறதற்கு கொஞ்சம் வையார்களோ? ராத்திரியில் திருடர்கள் வந்தார்களாகில், தங்களுக்கு போதும் என்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒழித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்று நீங்களாயிருப்பாயோ? நீங்களாயிராமல் அதில் நிச்சயமாய் குடிப்பாய். போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும், அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்திரங்களாயிருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூடிக்கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்ல, ஜாதிகளிடத்தில் ஸ்தானாதிபதியை அனுப்புகிற செய்தியை கர்த்தரிடத்திலே கேள்விப்பட்டேன். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாக்குகிறேன் என்கிறார். கண்மலை வெடிப்புகளில் வாசமண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விளப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஏதோம் பாழாகும், அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமும் கொமோராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனு புத்திரனும் தங்குவதில்லை. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடிதியிலே அங்கே இருந்து ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மெய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்தெழுப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். தமஸ்குவை குறித்து சொல்லுவது, ஆமாத்தும் அற்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டி ஓடிப்போம். திகில் அதை பிடித்தது, பிரசவ ஸ்திரியைப் போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. சந்தோஷமான என் ஊராகிய அந்த புகழ்ச்சியுள்ள நகரம் தப்பவிடாமற் போயிற்றே. ஆதலால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுந்து யுத்த மனுஷர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரம் ஆவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதில்களில் தீ கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரமனைகளை பட்சிக்கும் என்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா முறியடிக்கும் கேதாரையும் காசோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழுப்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ்த்திசை புத்திரரை பாழாக்குங்கள். அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய மந்தைகளையும் வாங்கி அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரியுங்கள். காச்சோரின் குடிகளே ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தில் ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேஸ்

0: உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபாயங்களை சிந்தித்திருக்கிறான். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாள்களும் இல்லை, அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையும், அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் சூறையுமாகும். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்திற்கு சிதறடித்துவிட்டு அதனுடைய சகல பக்கங்களிலும் இருந்து அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்சோர் வலு சர்ப்பங்களின் தாபரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும். ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதும் இல்லை என்கிறார். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்க தரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லென்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் நாலு திசைகளிலும் இருந்து நாலு காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இற்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசூசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாத படிக்கு பாருங்கள். எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு.
2: 1 கொரிந்தியர் 9 அதிகாரம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ! நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை இரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு இரட்டத்தனையான பலனை பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகளினால் சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதின் நிமித்தமாயும் அநேகர் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவை போல் சோர்ந்து போயும், சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தெய்வ சமூகத்தை தேடாமலும், மற்றும் சிலரோ யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஆறுதல் தருகின்றார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியையும் தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் 2 புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில் அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றாள். மேலும் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும் வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையினால் கண்ணீருடன் தெய்வ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேளையில்தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி ஒரு குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் நிரப்பி அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதே. அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும், இலச்சைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைமைகளும், பற்றாக்குறைகளும், இழப்புகளும், நஷ்டங்களும், அவமானங்கள், கடன்கள், வியாதி, வறுமை, அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவைகளினால் சத்துருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல், என்ன செய்வதென்று தெரியாமல், யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளில், உங்களின் வெற்றிடமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தர் போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளிலும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற வெட்கப்பட்ட சூழ்நிலைகளினாலும் அவைகளில் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும், இலச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தையும், நித்திய மகிழ்ச்சியையும், சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக.
2: கிறிஸ்து
0: உங்கள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது மிகவும் எளிதானது அல்ல. எமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகள் எல்லாம் நாம் விரும்புவது போல் நடைபெறுவதில்லை. விசுவாச பயணத்தில் நீங்கள் துயரங்களை எதிர்கொள்வதாக இருந்தாலும், பதிலளிக்கப்படாத ஜெபங்களுடன் போராடி கொண்டிருந்தாலும், இன்னும் நிறைவேற காத்திருப்பவர்களானாலும், அல்லது கிறிஸ்துவுடன் நெருக்கமான நட்பை அவளோடு விரும்புபவர்களாக இருந்தாலும், சில நேரங்களில் நாம் எம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் சோர்ந்துவிட பார்க்கிறோம். விசுவாசம் நாம் தேவனோடு இருக்கிற உறவை இன்னும் பலப்படவும் புதுப்பிக்கவும் உதவுகிறது. அவர் எம்மில் இன்னும் அநேக கிரியைகளை ஆரம்பிக்க காரணமாய் இருக்கிறது. தேவன் சில வேளைகளில் அவருடைய பரிசுத்தவான்களாகிய நாம் தம்மோடு நேரடியான உறவை ஏற்படுத்தும்படியாக எம்முடைய விசுவாச அனுபவத்தின் அடித்தளத்தையே அசைப்பார். எம் விசுவாச வாழ்க்கையின் தொடக்கத்தில் எமது விசுவாசமானது இலகுவானதும் இனிமையானதாகவும் இருந்திருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தேவன் வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை நிறுத்தி விசுவாசத்தின் மூலம் உள்ளான மனிதனை பலப்படுத்தி எம்மை தேவனில் 100% விசுவாசித்து நடக்க பழக்குகிறார். ஆகவே நாம் தரிசித்து விடலாம் படாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொன்னபடி நாம் வாழ வேண்டும். விசுவாச சோதனையும் வாழ்க்கையில் முகம் கொடுக்கும் எந்த நிகழ்வும் ஒருபோதும் எம்மை சோர பண்ணக்கூடாது. ஏனெனில் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் சோதனைகள் வரும். விசுவாசம் என்பது தேவனுக்கு எதிராக சொல்லப்படும் அல்லது செயல்படும் அனைத்தையும் எதிர்த்து நிற்கும் பலமாயிருக்கிறது. யோபுவை பாருங்கள். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று. ஆகவே விசுவாசத்தில் எம்மை பலப்படுத்தி கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த காலை வேளையிலும் சங்கீதம் 73:26 வாசிப்போம். இருந்தால் என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவனே என்றென்றைக்கும் என் இருதயத்தில் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய இருதயமும் மாமிசமும் இந்த நாட்களிலே மாண்டு போகும் என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது சரீரம் அழிந்து போகும், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இந்த நாட்களில் அழிந்து போகும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் பங்குமுள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் என்ன காரியங்கள் இந்த நாட்களில் அழிந்து போனாலும் தேவன் நம்முடைய நினைவுகளில் எண்ணங்களிலே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த நாட்களில் சங்கீதக்காரன் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே மூன்று பகுதிகளே இந்த நாட்களில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காணக்கூடியதாக இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் மண்ணானது மண்ணிலேந்து உருவாக்கப்பட்டபடினால் அது மறுபடியுமே மறிக்கிற வேளையிலே மண்ணுக்கே இந்த நாட்களிலே திரும்பி போகும். அதை குறித்தான் வேதம் சொல்லுகிறது, என் மாமிசமும் என் இருதயம் மாண்டு போகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அப்படியாக மாண்டு போனாலும் தேவன் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் கண்மலையும் பங்கு உள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்ம கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே எப்படி பலப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், அவர் கண்மலையும் நம்மோடு பங்குள்ளவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். இந்த சரீரம் இத்து போனாலும் அங்கே யோவ் பக்தன் சொல்லுகிற பிரகாரம் அங்கே ஆண்டவருடைய வருகையே ஆண்டவருடைய காரியங்களே என் மாமிச கண்கள் காணும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கடைசி நாட்களிலே இந்த மரித்த சரீரங்கள் இந்த நாட்களிலே உயிர்ப்பிக்கப்படும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. அவைகள் இத்து போனாலும் யோவனுடைய சரீரம் பாருங்கள், பொக்கலங்களினாலும் வேதனை போ நோய்களினாலும் இந்த நாட்களில் இட்டு போயிருந்தது. ஆனாலும் யோவு அங்கே தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. கடைசி நேரத்திலே அவருடைய சரீரத்தை தேவன் நாட்களை உயிர்ப்பிக்கிறார் என்பதைத்தான் அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நாட்களிலே நம்முடைய சரீரத்திலே வேதனையோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சரீரம் இத்து போய்விட்டது, சரீரத்திலே பலன் இல்லை, சரீரத்திலே வேதனையாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனாலும் உங்களுடைய இருதயத்திலே கண்மலையாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்கை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து இந்த மரித்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். லாசரு மறித்து 4 நாட்கள், ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே அதே லாசரு வைத்தான் இந்த நாட்களிலே மறுபடியும் உயிர்த்து வாழ வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாயிருந்தால் நம்முடைய சரீரத்திலே ஒரு உயிர்மூச்சியும் ஆவியிலே ஒரு அனலும் பலனும் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாட்களிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். மாமிசமித்து போனாலும் சரீரம் அற்று போனாலும் நம்முடைய ஆத்மா தேவனிடத்திலே பங்குள்ளதாயும் தேவனை வாஞ்சிக்கிறதாயும் தேவனோடு உடைப்படுகிறதுமாய் இந்த நாட்களில் இருக்கும்படியாக தேவனிடத்திலே நாங்கள் திரும்புவோம். அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த 73ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே சொல்லுகிறார், என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவனே என்றென்றைக்கும் என் இருதயத்திலே கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் மாண்டு போனாலும் தேவன் நம்முடைய இருதயத்திலே பங்குள்ளவராய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கும் கூட இந்த நடத்துவாராக என்று ஆண்டவரும் என் முன்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஆமேன்.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: Amen. Amen. Amen. இன்று 26 தேதி 8 மாதம் 26 தேதி ஆவணி மாதம் 26 தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். முதல்ல நாங்கள் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தப்படுவோம். அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜபங்கள் கூடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 73:26, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாக இருக்கிறார் என்று கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேத புத்தகத்தை 365 நாளில் வாசிக்க முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் ஒன்று ராஜாக்கள் 21, எரேமியா 48, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ஒன்று குறைந்த 7வது அதிகாரம் பெற்று நாங்கள் பெற்று உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருப்பீர்கள், சுவாசிக்கிறோம், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பசுன ஹோமி லோகனவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளிலும் சௌரி மேகலா வாஸ் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். நான் வெளியில் செல்ல வேண்டி இருப்பதனாலே சௌரி மேகலா வாஸ் அவர்கள் இன்றைய நாளில் இலங்கை ஜபங்களை, உலக ஜபங்களை எடுத்து வருவார்கள். அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சௌரி செஸ்லியா லண்டன் யூகேலிருந்தும், அதே வேளையில் இரவு வேளையில் இணைந்திருக்கிற சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இன்றைய நாளை தொகுத்து வழங்க சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து நடத்துவார். அந்த வகையில் இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனைக்கும் நல்லதாக வசன ஹோமி லோகன அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அதனைத் தொடர்ந்து மேகலா வாஸ் அவர்கள் வேளையிலே வழி நடத்துவார். இந்த வேளையிலும் வசன ஹோமி லோகன் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா. புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் எல்லோரையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தும் பேசியோ.
2: ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் பவுலினுடைய ஜெபத்தோடு தொடங்குவோம். ஹலேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிற அவருக்கு சொந்தமானவர்கள். ஹலேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள், அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் அவருக்கு சொந்தம். ஹலேலூயா. அவர் எங்களுக்கு சொந்தம், நாங்கள் அவருக்கு சொந்தம். ஹலேலூயா. அப்படினார் ஹலேலூயா.

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு 9 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இனி எப்படி இருக்கும், இனி வரப்போ இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படிதான் அதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்ச ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்ச ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்னெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அதை பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்க என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், The Book of Isaiah, Chapter 40, Verse 31.
1: கர்த்தருக்கு
0: காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து
1: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
0: எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்
0: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமானு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ்ல அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல, அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவங்களை பார்த்து சொல்றேன். பொதுவாக நம்ம ஊரில் 40 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வயசாயிடுச்சு, நல்ல வேலை செய்யறனோ கூட வேலை செய்ய விடாமல் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால தான் நேற்று சொன்னது இன்றைக்கி சொல்கிறீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. இன்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை எதை இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நேபாளில் மக்கள் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் பிரெட் வாங்க கூட வழி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் ஊழியர் செய்யும்போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனா மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழைன்னு எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவுடனே இருந்த எண்ணெயெல்லாம் ஊத்தி ஊத்தி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியா போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று மணவாளன் வரும்போது அவங்களால ஆயத்தமா நிக்க முடியல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென், ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம், பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னார் மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்னைக்கு நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்னைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில போய் என்னுடைய ஆபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறதுலயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன் போறார். எப்போ வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103:5.
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
0: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
1: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது.
0: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும் போது ஏசையா 40:30-31 நீங்கள் பார்த்தாலும், இப்போது வாசித்த 103:5 5 வாசித்தாலும் அங்கு எந்த பறவை சொல்லப்படுகிறது? கழுகைத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கத்தான் போகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்கன்னு நான் சொல்லும் போது ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற அந்த வார்த்தையில ஆவியானவர் கழுகை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகு உலகத்திலேயே மிக மிக மிக மிக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. என்ன பறவை? கழுகுதான். ஆனா இந்த கழுகு ஒரு காலகட்டத்தில் தனக்கு வயதாகும் போது அது ஒரு மலைகளோ குன்றுகளிலோ போய் அமர்ந்து அந்த பழைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து அது கொஞ்ச நாள் அப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கும், அமைதியா காத்திருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா புதிய இறகுகள், புதிய சிறகுகள் அதுல முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது உதிர்ந்த இடத்துல எல்லாம் புது புது புது புது அழகான சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்ச உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உயர எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஏதாயிலும் ஒரு காரியத்துக்காக நீங்க விடாம ஜெபம் நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்தி ஆகிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு மாதத்துல உயர்த்தக்கூடும், சில நாட்கள்ல ரெண்டு மாதத்துல உயர்த்தக்கூடும், சில நேரத்தில் மூன்று மாதம் கூட உங்களை நம்மை உயர்த்துவதற்கு காலதாமதமாகும். ஒன்று புரிஞ்சுக்கிடணும், எந்த அளவுக்கு காலதாமதமாகுகிறதோ, எந்த அளவுக்கு காலதாமதமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ண, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணும். அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்க பலவீனத்தையே நீங்க பெருசா எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க பிளட் பிரஷரோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியோ, அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஏதாயிலும் போராட்டங்களோ, ஒருவேளை உங்கள் கண்களில் மங்கி இருக்கலாம், பார்வை மங்கி இருக்கலாம், உங்கள் கையை காலெல்லாம் தூக்க முடியாமல் மடக்க முடியாமல் இருக்கலாம், படிக்கட்டு ஏற முடியும் ஏறும்போது மூச்சு வாங்கலாம், அல்லது உங்களால் வீட்டு வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஒரு பல்பட்டேஷன், ஒரு படபடபடப்பா இருக்கலாம், அல்லது உங்க உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அல்லவா. இயேசுவின் நாமத்தினால உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நரம்பு எலும்பு மண்டலங்கள், தசை நார்கள், ஆண்டவரே செவிகளில் இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே காது கேட்க முடியாத சூழ்நிலைகள், மங்கி போன கண் பார்வைகள், இயேசுவின் நாமத்தினால இப்போது புதுபலன் அடைவதாக, புதுபலன் அடைவதாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இடுப்பில் இருக்கிற தீராத வலிகள், ஆண்டவர் நீண்ட நேரம் உட்கார முடியாத பிரச்சனைகள், இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. நரம்பு மண்டலங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரே முதுகெலும்பில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புதுபலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, புதுபலனால் நிரப்புகிறீர் ஆண்டவரே, இதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கி கொண்டிருப்பதற்காக க்ளோரி, புதுபலன். ஓ மகாலாபா, எல்லா இரத்த கட்டுகள், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு ஆண்டவரே சரீரங்கள் வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஒரு புது பலனை சரீரத்திலே கொடுக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி ஆண்டவரே.

0: ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கைகள் கால்களிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து விட்டார். வேதத்தை திருப்புங்கள், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் கழுதன் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: ரோமன் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது
0: மனம் புதிதாக.
2: Recording in progress.

0: Praise the Lord, Brother Mahindran. God bless you. Amen, amen, amen. எல்லாரும் எங்களோட வந்து இந்த நேரம் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் சங்கமம் ஒளிபரப்பின் பகுதியில் வந்து நித்திய வெளிச்சத்துடன் அணைந்திருக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேர்ந்திருக்கும் எல்லா நேயர்களுக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுடன் உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்துகிறார். ஒரு சிறிய ஜபத்துடன் நாங்கள் ஆரம்பிப்போம். Father, we thank you, Lord, at this time, Father, even as we come into your very presence, Lord. You hold our hands and you walk with us, Lord. We live and move and have our being in you, Lord. So we thank you, Lord, even as we, Lord Jesus, walk in you and move, Lord, and just the way you have said, Lord, that your Holy Spirit is now emanating into the nations of the world, Lord, as Nithya Velicham is broadcasting at this moment, Lord, along with Sangamam Radio Gospel. Joining with 97 other stations, Lord, that you have given us favor with, Lord. That blessing is resting upon each and every station that is now being casting their network, Lord, to going into the places and countries they are representing, Lord. So we thank you for that, Lord. Even as we, Lord Jesus, remember today, Lord, on usually on a Wednesday and Thursday, where Sister Subha Ilongo, who comes and does the hosting, Lord, we remember her, even as I would like to also pray for her and her family, as she has, her mother has passed away, and we would like to remember her and her family at this time and pray and ask the Lord to cover all of them under his precious blood. Even if they know the Lord or do not know the Lord, this might be the time that the Lord can move and work in their hearts and lives and bring them closer to him and let them find him and know him as their Lord and their Savior as well. So we thank you, Lord Jesus, that you would put your beautiful, loving arm and your grace, Lord Jesus, to sustain them at this time, Lord, at this time of grieving, Lord. So we thank you in Jesus' name. Now we also, Lord, bring, Lord, the rest of the program into your hands, Lord, and that you may, Lord Jesus, bring every one of them as they are, Lord, the handmaidens and all the rest of them, Lord, the pastors that are lined up, Lord, to come and bring forth the word, Lord, that it would turn out to be a much of the blessing, Lord, that you have, Lord, always, Lord Jesus, broadcasting it to many nations, Lord, in bringing them all into the knowledge of your salvation. We give them all to you in the name of Jesus. This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it, no matter what our circumstances are. Lord, we thank you, Lord, because you are with us. You are holding our hands. And when you are at our right hand, they are our precious forevermore. That is your word. In Jesus' name, amen. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு முதல் செல்லும் முதல் ஒரு அந்த நிரலை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். முதலாவதாக நாங்கள் பிரதர் மகேந்திரன் ஆரம்ப ஜபத்தை எடுத்து ஒரு நல்ல நன்றாக அவர் எப்பொழுதும் ஆராதனை செய்து அத்துடன் நன்றாக ஜபிப்பார். அதை நாங்கள் முதல் அவருடன் உங்களுக்கு வந்து செலுத்துவோம். அதற்கு அப்புறம் அப்பாடு நான் சிஸ்டர் அஞ்சனி அலங்காரமணி திங்கக்கிழமையில் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்துகிறேன். தொகுப்பாளினியா இருந்து இன்றைக்கும் நான் சிஸ்டர் சுபா இல்லாதபடியால் இன்றைக்கும் அதை நடத்துகிறேன் என்றபடியால் நான் ஆங்கிலத்திலே தான் ஒரு சிறிய டிவோஷனல் தேவ தியானத்தை கொண்டு வருவேன். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் டாலி கூடியவர்களுக்காக ஜபிப்பார். அதற்கப்பாடு நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் ஜபிப்பேன். முதலாவதாக அதைத் தொடர்ந்து சிஸ்டர் 7:30 சரியாக 7:30 நாங்கள் எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி அந்த பகுதியில் ஒரு 1:30 நாங்கள் ஜபிப்போம். உங்களுக்கு உள்ள விண்ணப்பங்களை நீங்கள் சங்கமம் காஸ்பல் ரேடியோவுக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அந்த விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஜபிப்போம். இப்பொழுது நாங்கள் 2வது பகுதியில் எங்களுக்கு 3 பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு வார்த்தையை கொண்டு வருவதற்கு முதலாவதாக சிஸ்டர் எஸ்தர் பிரெண்டா அவருடைய முதலாவது வார்த்தையை கொண்டு வருவார். 2வதாக பாஸ்டர் வெங்கட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு வருவார். 3வதாக பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் ஸ்காப்ரோ ஆன்டேரியோவில் இருந்து அவருடைய வார்த்தையை கொண்டு வருவார். முதலாவதாக நாங்கள் இப்பொழுது பிரதர் மகேந்திரனை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஆராதனை ஜபம் ஆராதனைகளையும் செலுத்தி எங்களை அந்த ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வருவார். பிரதர் மகேந்திரன்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம்மா வானொலியின் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே இன்றைய நாளே ஒரு ஆரம்ப ஜபம் எடுத்து உங்கள் நாமத்தை நோக்கி பார்க்க கிருபை செய்த ராஜா, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே, இந்த நாளிலும் இந்த நித்திய வளர்ச்ச நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை உமது ஆண்டுபாந்த கரத்தால் ஆசீர்வைத்து எந்த வித தடைகளும் வராது சுவாமி. நீர் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமாக வச்சிருக்கு. பரிசு தாவியானவரே, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, நீரே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமாக செபிக்கு. இந்த நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு நீராணுண்ணியான தெய்வம் அந்த ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளே துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், பாடல் பாடுற பிள்ளைகள், வேதத்தியாந்த நடத்துகிற பிள்ளைகள், அது மட்டுமல்ல தெய்வ செய்து கொடுக்கிற ஒவ்வொரு தேவதாசரையும் நீ என்று ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த சங்கமா வானொலியை நடத்துகின்ற லிஸ்ட் பிரதர் சிஸ்டர் ரீட்டா குடும்பங்கள், பிள்ளைகள், பெருப்புகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி மறு ஒழிப்பிலே போகும் பொழுது அநேகர் என்று ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். வாக்கு தத்தன் தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பே என்று சொன்னவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்கானி வாக்கு தத்தம் தந்த தேவ நீர் ஆண்டு ஐயா, வாக்கு மாறாத தேவ நீர் ஆண்டவரே, கர்த்தர் நித்தமும் வழி நடத்தி மகாவரிச்சியான காலங்களுடன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். நிற்பாசான தொடுத்தப்படுவோம், வற்றாத நீரட்டப்படுவோம் இருப்பா என்று வாக்கு தந்தவர் நீராண்டவரே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் என் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு தந்த தேவனே, இந்த வாக்குத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளை ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். சங்கம வானொலியை பிரசங்கத்தால் மூடும், நிரப்புமான்.

0: ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதித்து ஆராதித்து பாடி மகிழ நீருமது பிரசன்னத்தை ஊற்றுகிற தேவன், இன்றைய நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன், தேவ செய்திகள் கொடுக்கும் பொழுது அந்த தேவ செய்தி கருக்குள்ள பட்டயமாக இருளான தேசங்களுக்கு ஊடுருவத்தில் நீ கிருத செய்தி தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள், நன்றாக பாடினீர்கள். கத்தர் உங்களுக்கும் ஏற்ற பாட்டுகளை ஏற்றுறதுக்கு ஒரு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கிறார், அதுக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்கப் போகிறோம், அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி,
2: நன்றி. தேங்க்யூ லார்ட், நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொரு நிமிடம் நீங்க எங்க கூட இருந்து ஒளியாக எங்கள் மத்தியில் வந்து ஒவ்வொருத்தரையும் உங்களோட சித்தத்தின்படி அப்பா நீங்க உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைத்து வந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க உயிருள்ள தேவன் அப்பா, நீ உயிரோடு எழுந்தவர் அப்பா. நீங்க மரணத்துல இருந்து எழுந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வேற போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே அப்பா. இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள நாங்க அமர்ந்திருந்து உங்களோட சத்தத்தை கேட்பதற்கு அப்பா எங்களை இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தில் வைத்து எங்களை புடனிடும்படியாக ஜபிக்கிறேன். வேறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, அபிஷேகத்தினால நிரப்பி ஜபு ஆவின் மூலமாக நிரப்பி இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்புல நிலைத்து இருப்பதற்கு. நீங்க அன்பு கூர்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து உங்களுடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி சிறிய ஜபத்தை சிறிய பாடலோட கர்த்தர் நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

நீர் ஒருவர் உன்னதமானது வெண்டவரே, நீர் மறைவிடமானது வெண்மகிமை நிறைந்தது வெண்டவரே. உங்களுக்கு கூடி கூடி கூடி கூடி சூத்திரம் சூஸ்திரம் சூஸ்திரம் சூஸ்திரம் சூத்திரம் கரஸ்தரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. அதிகாலையில் உங்களை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீங்களே சுவாமி நல்லவரே, மக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஹல்லேலூயா.

ஸ்தூத்திரம் பரலோக ராஜாவே ஸ்தூத்திரம். ஆவியாயிருக்கிறங்கள் தெய்வமே மக்கு சூத்திரம் அக்கினி ஆனவரே கண்மலை ஆனவரே உங்களை நன்றியோடு ஸ்தூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் சூஸ்தரிக்கிறோம். கத்தருடைய ஆவியானவர் இங்கே விடுதலை உண்டு. கத்தருடைய ஆவியானவரே கத்தருடைய ஆவியானவரே சூஸ்திரம் சூஸ்திரம் சூஸ்திரம் சூஸ்திரம் சூஸ்திரம். நற்புதரே உங்களை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே சூத்திரம் தூயவரே சூத்திரம் எங்கள் துணையாளரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அக்கினி நெருப்பா இறங்கி வருகிறவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. யோசனையில் பெரியவரே சூத்திரம் சூத்திரம் உயர்ந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளப்பா துதிகளப்பா துதிகளப்பா துதிகளப்பா. பரலோக தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஆத்மா நீஸ்வரே மக்கு நன்றி.

ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவ தண்ணீராய் பெருக செய்கிறவரே, ஜீவ நீரூற்றா இருக்கிறவரே அப்பா, உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

ஹல்லேலூயா. ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை நடத்தி வருகிற எங்கள் தேவனே அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்க பாத்திரராயிருக்கிறவர் எங்கள் தூயவர், எங்கள் துணையாளரே அப்பா. ஜீவன் அதிகாக பெருக செய்கிற தெய்வமே, ஜீவன் உயிரூற்றா இருக்கிறவரே அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாமம் ஒன்றே மகிமை நிறைந்த நாமம் ஆண்டவரே, இந்த நாமம் ஒன்றே மாட்சிமை நிறைந்த நாமம் ஆண்டவரே, அக்கினியான நாமம், கண்மலையான நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே சூத்திரம் பரிசுத்த தேவனே, லோகதேவனே, பரலோகதேவனே, மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறவரே, மாட்சிமை நிறைந்த தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம், அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்பவரே, கிருபை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நடத்தி வந்த வழிகள் ஒவ்வொன்றுக்கு நன்றி பிதாவே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே, கூடி கூடி கூடி கூடி ஸ்தூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அப்பா, மதன் முகன் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் ஆண்டவரே. ஓ, மது முகன் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லவோ ஆண்டவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மறைவிடமா இருக்கிற எங்கள் ஜீவ தண்ணீரே சூத்திரம், சூத்திரம். கத்தாவே, உங்களை துதிக்கிறோம். நாங்கள் கூப்பிட்ட வேலைகள் எல்லாம் ஆவியானவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு பதிலை கட்டளையிடுகிறவரே. ஹல்லேலூயா, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம்.

0: ஆண்டவரே நினைப்பிட நீங்கள் அக்கினி மயமா இறங்கி வாருங்க பரலோக தேவனே. ஆண்டவரே நீங்கள் இணைந்து வாருங்க. இயேசு சுவாமி துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே அப்பா, நினைப்பை உடைய ரத்தத்தினால மூடுகிறோம், தேவ பிரசன்னத்தினால மூடுகிறோம், அபிஷேகத்தினால மூடுகிறோம். தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையும் கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருதரும் ஜெபிக்கிற ஒரு ஜெப அக்னியா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீராளிகை செய்ய நீர் வழி நடத்தும் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஓ உம்முடைய மகிமையாண்டவரே அப்பா, இந்த நினைப்பில இருக்க ஒவ்வொருதரோடும் ஆவியானவர் இடைவடுங்காண்டவரே அப்பா. இந்த சங்கம மொழிபெற கூடாக தேவாக்கி ஞானவர் நீங்கள் பெருகிட வேணும், அற்புதம் செய்யுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவர். மூடுகிறோம் இதில் இணைந்திருக்கிறதரோடும் கூட இருங்க, விசுவாசமாய் மகேந்திரம் பிரதரோடு கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை குழுப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா, நன்றாக துதி ஆராதனையை செலுத்தினீர்கள். காட் பிளஸ் யூ. இப்பொழுது நாங்கள் எனக்கொத்தாசை வரும் பர்வதங்கின் மேல் என் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் நிற்கிறோம். நாங்கள் இப்பொழுது முதலாவதாக நான் சிஸ்டர் டாலியை அழைக்கிறேன். அவர் வந்து நேபாளியிலே நடந்திருக்கும் விஷயத்துக்கு அங்கு பெரிய ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் என்று சொல்லி அங்கு நடைபெறுகிறது. இத்தனை பேர் அவருடைய அழிந்து போனார்கள், அவங்களோட ஜீவனை அந்த ஃப்ளடிங் அதெல்லாம் போய்விட்டது. ரெண்டு படியால் அந்த சனத்துக்காக நீங்கள் ஜபியுங்கள் சிஸ்டர் டாலி.
2: நன்றி நன்றி எஸ் ஏ நன்றி அப்பா. ஆமேன். ஆண்டவரே, அழிவுகள் ஒவ்வொரு பக்கமா நடந்துருக்கிறத நீங்க பாக்குறீங்க ஐயா. அப்பா நீங்க நல்ல தகப்பன் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின் படி ஆண்டவரே, அந்த அழிந்து போன மக்கள்கள் ஆண்டவரே திடீரென்று நடந்த அந்த ஆபத்தான நேரங்கள்ல அப்பா இப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறார் அப்பா. அவர்களுடைய கண்ணீர்களை துடை ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிதான ஜீவியத்தை அவங்க பெற்றுக்கொள்வதற்கானவரே இந்த நிமிடம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு ஆறுதலின் தகப்பனே, உங்களுடைய சமாதானத்தை அவர்களை கட்டளின்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அழிந்து போன ஆத்மாக்களை எத்தனையோ பேர் ஆண்டவரே அங்கும் இங்கும் ஆண்டவரே எங்கு அலைவது எங்கு போவது என்று தெரியாமக்கு இருக்கிற அந்த ஆத்மாக்கள் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபையை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சிங்க விடுதலாக்கின தகப்பனை இப்பொழுதும் ஆண்டவரே அவர்கள மத்தியில் இருந்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டென்று மடிய செய்தியர் உம்மாள் ஆகும் ஒரு வார்த்தை சொன்னால் போகும் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையின் மூலமாக நான் சுகமானேன், உங்களோட வார்த்தையின் மூலமாக அப்பா ஒரு ஒரு டேப்லெட் என்ற தோட்டில் முடியாம இருக்கும் பொழுது அந்த உங்களோட வார்த்தையின் மூலமாக நீதன் தங்கம் வானொலியில ஜெபித்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய வல்லமையை கேட்டு இன்று எனக்கு ஜெபிக்க கூடியதாக நீங்க உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி உங்களுக்கு நிலை நிறுத்தி இருப்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி. அதே தேவன் அதே அற்புதம் செய்கிற தகப்பனை உங்களால மூடியும் அப்பா. ஏன் கோடி எங்களுக்கு கோடி கோடி வெற்றிகளை கொடுக்கிற தகப்பனை உங்களால மட்டும்தான் அந்த ஜெயம் கொடுக்க முடியும் அப்பா. அப்பா அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்த யுத்தத்தில் வல்லவர் அப்பா. நீங்க அப்பா உங்களுடைய யுத்தத்துல நீங்க தான் வல்லவராயிருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற உங்களுடைய வெற்றிகளுக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுது ஆண்டவர் இந்த மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இந்த ஆத்மா தாவங்களை கொடுத்து அங்கோரு ஊழியக்காரர்களை எழுப்பி அவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலை அடுத்து அனுப்பி அவர்களை அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க நீதியின் கரத்தினால தாங்கி நடத்துறவரே கத்தாரே உங்களுடைய பலனை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அந்த பலவீன நேரத்துல அவங்களுக்கு ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து அவர்களை இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுக்குள்ள இருக்கிற பலன் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற அந்த அந்த அந்த உலகத்தில் உள்ள அந்த பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அன்பு இல்லாதமைக்கு ஆண்டவரே உலகத்துக்கேற்றபடி ஜீவிக்காமைக்கு அப்பா உங்களுக்குரியவர்களாக இந்த ஜனங்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நீங்க இரக்கமுள்ளவரே, தயவு நிறைந்தவரே, அவர்களை அப்பா இன்னும் அதிகமாக நேசித்து அவர்களை உங்கள் அண்டையில் இழுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா என்ன விதமான நேரமா இருந்தாலும் நீங்க எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பன், அதுக்காண்டி கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா மனுஷரின் அப்பா மிஷனரிகளை அனுப்பி ஆண்டவரே ஊழியங்களை செய்வதற்கு உங்களால தான் முடியும். அப்பா நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு அன்பு நிறைந்த தகப்பனா இருந்து யாவருக்கும் ஒரு பிரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க, இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா என் ஆத்மாவே, தேவனையே நாங்கள் நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நாங்கள் நம்புகிறது அவராலே வரும், அவரது சித்தத்தின்படி வரும். ஆனப்படியே நாங்கள் எதுக்கு ஜபிக்கிறோமோ அப்பா ஏனோ தானோ என்று ஜபிக்காமைக்கு தேவ பயத்தோடு அவரோட வார்த்தையில எவ்வளையோ ஜீவன் உள்ளது என்று நினைத்து ஆண்டவரே உங்களுடைய நிறை அந்த உங்களுடைய அன்பின் கரங்கள் மூலமாக இவங்களுக்கு உங்களோட ஜீவனின் சமாதானத்தை கட்டளையின்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது கர்த்தர் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்க அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியே அவருடைய நாமத்துக்கு மற்ற அவருடைய மகிமை எல்லா கன மகிமையும் அவருக்கே கொடுத்து யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. அடுத்ததாக நான் பிரதர் மகேந்திரன் என அழைக்க போகிறேன். அவர் வந்து நாங்கள் எப்பொழுதும் அடுத்த மற்ற நாடுகளுக்காகத்தான் ஜெபிப்போம். எப்பொழுதுமே நாங்கள் இந்த பகுதியில் மற்ற நாடுகளுக்காக ஜெபிப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் ஒரு எங்களுடைய கண்டம் நார்த் அமெரிக்கன் கண்டம் நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் என்று சொல்லி எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் இந்த 50% டெரிஃபால பெரிய ஒரு சங்கடம் எங்களுக்கு வரலாம் என்று சொல்லி பிசினஸஸ் தொடக்கம் கேஸ் தொடக்கம் எல்லாமே சரியான பெரிய விஷயத்துக்குள்ள போய் இறங்கி நிறைய பிசினஸஸ் கூட இழக்கிற அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் வரலாம் என்று ஃபார்மர்ஸ்க்கு கூட பெரிய கஷ்டங்கள் வரலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றபடியா பிரதர் மகேந்திரன் நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் எங்களை கண்டத்துக்கும் யுஎஸ்ஏக்கும் சேர்த்து கனடாவுடன் எங்களுக்காக ஜெபிங்க. தேங்க்யூ.
3: ஆமே ஆமே. ஜெபம் பண்ணும் அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே ஒரு விண்ணப்ப ஜபத்தை எடுக்க எனக்கு கிருபை செய்தீரே, அந்த கிருபைக்கு அமக்கு நன்றி ஆண்டோரேன். இன்றைய நாட்களிலே எல்லா தேசங்களிலும் பலவிதமான பிரச்சனைகள் வந்த போதும் கத்தாவே, தச்சம் கனடா தேசத்துக்கும் அமெரிக்கா தேசத்துக்கும் முன்பு இரு தேசமும் ஒன்றிணைந்து செயல்பட்ட தேசம் ஆண்டோரேன். இந்த சத்துருவானவனுடைய திட்டத்தால் ஆண்டோரே இந்த தேசத்திலே அநேக பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து வாழும் மக்களுக்கு ஆண்டவரே பிரச்சனை கொடுக்குற நேரம் சுவாமி. ஐயா இந்த நேரத்தில் அமெரிக்கா கனடா தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை கொடுக்க வேண்டுமாக செபிக்கு. நீதான் சமாதானத்தின் தேவன், உம்மாலே தான் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க வேண்டும். ஐயா இந்த 50% வரி கொடுக்கும் பொழுது சுவாமி பாமர மக்கள் நடுத்தர மக்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்படுவாள் சுவாமி. ஐயா வீட்டு மோர்கேஜ் ஒருபுறம் பிள்ளையோட சில வருடம் எல்லாம் தாங்க முடியாமல் ஒரு தவிக்கிற கட்டத்தில் இருக்கும் எங்கள சுவாமி நீர் ஒரு விசை நந்தரல வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை கற்று கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன் ராஜா. இந்த 50% என்பது ஆண்டவரே ஐயா ஈரான் தேசத்துக்கு $1,000 ரியலாக மாறுபட்டிருக்கிற சுவாமி, அதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவத்தை கத்தாவே நீர் ஒரு விசை நேர்ந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன். இந்த சங்கம வானொலியிலே நித்திய வளர்ச்சி நேரத்திலே சனி ஞாயிற்று நடக்கிற உபவாச ஜெபத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற தேவனே, நாங்கள் ஒன்றிணைந்து கண்ணீரோடு பார்த்தபடியிலே வந்து ஜெபிக்கிறோம். இந்த கனடா அமெரிக்கா அந்த டீலை கத்தாவே நீர் ஒரு விசை நேர்ந்தாலே அதை காட்சி பண்ண வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. அநேக பிரச்சனை சுவாமி, வர்த்தகர்கள் வியாபாரிகளுக்கு பிரச்சனை சுவாமி, நாட்டுக்கு நாடு பிரச்சனை சுவாமி, இறக்குமதி டேக்ஸ் அது ஒரு பிரச்சனை சுவாமி, விலைகள் எல்லாம் கூடும்போது சுவாமி சாப்பாடுகள், பொருளாதார சாப்பாட்டு விலைகள், உடுவுடைய குடும்ப சுவாமி மிகவும் கஷ்டத்திலே தள்ள நேரம் வந்திருக்கிற சுவாமி. இந்த நேரத்திலே உமது பாதப்படியிலே வந்திருக்கிறேன் ராஜா. நீதான் ஒரு சமாதானத்தை ஒரு சொல்யூஷனையும் கொண்டு வர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது உமது நாடானவர் அமெரிக்கா, கனடா உண்மை நோக்கி பார்க்கிற நாடானவர், உண்மை துதிக்கிற நாடானவர். இந்த அமெரிக்கா பணத்தில் சுவாமி உமது வார்த்தைகள் பொடிக்கப்பட்டிருக்கிற சுவாமி. கனடா தேசத்துக்காகவும் யுஎஸ்ஏக்காகவும் வருகிறேன் சுவாமி. நீ இரு தேசத்துக்கு ஒருங்குபாலம் ஒரு பாலத்தை நீ அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஒரு சமாதானத்தை கற்றெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கும். இந்த வரியை, இந்த 50% வரியை நீ விளக்க வேண்டுமாக ஜெபிக்கும். உமால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா டீசல் பெட்ரோல் கேஸ் எல்லாம் சரியான விலை ஏறும்பொழுது சுவாமி எங்களால் வாகனம் ஓட்ட முடியாது சுவாமி. அது மட்டுமல்ல இந்த பொருளாதார செலவுகள் கூடிக்கொண்டு போகும்பொழுது சுவாமி ஐயா நான் அநேக கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்பட போகிறோம் சுவாமி. நம்மது பிள்ளைகள் ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவ நீர் ஆண்டவரே, நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை கட்டில எடுத்து இந்த 50% வரியை நீ விளக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வேண்டாம் ராசா, எங்கள் ஒற்றுமை சமாதானம் தான் தேவை ஐயா. நாட்டு மக்கள், கனடா மக்கள், அமெரிக்க தேச மக்கள், விசுவாசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு ஜபிக்கும் பொழுது ஜெப சத்தத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கிறீர், சமாதம் கொடுக்கிறீர், ஆறுதல கொடுக்கிற சுவாமியான கிருபைக்காது. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு ஜபங்களே இந்த கொத்தாசிரியரும் பர்வதங்களுக்கு நேரான நேரத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஜபித்தீர்கள், பாரத்துடன் ஜபித்தீர்கள். கர்த்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்டார் என்று நன்றாக நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நான் ஜபிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு மறு பாரத்தை போட்டிருக்கிறார். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க அந்த நாங்கள் அந்த டைம்ல இப்ப நாங்கள் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்த மட்டில் நாங்கள் போக போறோம். அது கடல் கத்தருட கையில இருக்கிறது என்றாலும் சனங்கள் இதால எப்படியாவது அது வந்து அவைகளையும் தாக்கும் என்று எங்களுக்கு அது தெரியும். அவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள் என்றபடியா நான் ஒரு மனப்பாரத்தோட நான் அதுக்காக ஜபிக்க போகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர் லார்ட். ஈவன் பிஃபோர் வி ஆஸ் யூ ஹவ் ஆஸ்ட் அஸ் லார்ட் டு பிரிங் ஃபோர்த் லார்ட் பிரேசஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் பிஃபோர் யூ லார்ட், டிஸ்பைட் ஆஃப் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், டிஸ்பைட் ஆஃப் வாட் த வேர்ல்ட் குட் பிகம் லார்ட். லார்ட் வி ஸ்டாண்ட் இன் த கேப் லார்ட் ஃபார் ஆல் 5 கான்டினன்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வேர் யூ புட் யுவர் பீப்புள் ஓ காட் மேட் இன் யுவர் இமேஜ் லார்ட் டு லிவ் லார்ட். தேர்ஃபோர் லார்ட் வி ப்ரே லார்ட் ஒன்லி த சர்ச் that has the power and the authority can stand in the gap and bring forth heaven down on earth. Let thy will be done on earth as it is in heaven, you said, Lord, that only the

0: pray in Jesus' name. Amen and amen. Thank you, thank you, thank you, Lord. Praise you, praise you, praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இன்னொரு ஐந்து ஆறு நிமிடங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய தேவ தியானத்தை இப்பொழுது நான் உங்களோட ஒரு ஐந்து நிமிடத்துக்கு உங்களுடன் பகிர்ந்து விட்டு நாங்கள் முதலாவது செய்திக்குள் செல்லலாம். Thank you, Lord. What the Lord gave me for the devotional today is from Proverbs 22, verse 9, where it says that the gracious compassion of the Lord is to give, you know, the Lord sees his love and grace and compassion through your eyes, and he will give bread to the poor. So he sees your love and compassion through his eyes, coming through your eyes with your love and compassion, and he will give bread to the poor. And that means there is a, I want to compare this with a puddle and a pipeline. A puddle is something, when you call it a puddle, when there is, you know, there's water, it gets stagnated and brackish and everything, you know, gets it blocked and it stays in one place. And that is called a puddle. But a pipeline is something that flows through. Nothing hinders it. It is an open pipeline. It just flows through. And it is a stream of water or anything, even the gas, is called the pipeline, because it just flows through. And it is an open stream that just flows right through. And that is how I would like to compare our lives for a blessing. When the Lord blesses us, when the Lord has abundantly, you know, through the nations that he has sometimes, you know, the people have been so blessed, they have been, you know, enjoying his prosperity. And this is like between the puddle and the pipeline. This blessing, when the Lord blesses us, we can become a puddle or a pipeline. Why I am saying that is this puddle that the Lord has made it is not to be a blessing at all, because that is a way we hinder the blessing in our own lives, where we become selfish, where we become conceited in our own thinking for our selfish reasons. We cannot extend that blessings to others. So we stop our own blessings right at the crux of that very place, because it becomes a puddle. And the more you open up that blessing to flow through you, and you become that pipeline of a blessing to bless others, to take care of the needy, to feed the poor, to do justice and mercy, just like it says, you know, I do not covet even the fastings you pray and fast until you show justice and mercy. That shows that, you know, according to the Old Testament, that's what the true blessing from God is. When you want to show that blessing in and through us, it is a pipeline of blessing that will open up your channel that you become to bless others. Then you feed the poor, just like everybody have been praying for the wantings, for the needs, what the world is going to see happening. And it is all for the people that have been much more blessed than the ones that are needing, the ones that are poor and poverty stricken and in distress, in calamity. Open up yourselves, make yourselves that the flooding mercy to come through you and the compassion to flow through you, that this pipeline of blessing will not stop like a puddle, but flow through you, become a blessing that God has created to give you as a blessing, that you will be that blesser. No, not to only receive the blessing, but you become that blesser. In return, you will bless others. That is the blessing God calls for. That is the blessing God blesses with, that you cannot stop it. It will continue to overflow and continue to be blessed by God, because you know, he will bless you abundantly, he will bless you to overflow, and that nothing that can stop it, because he sees you as a blesser. The more you send it out as a channel to go out of your life, to be given, to be shared, to be blessing the poor and sharing your riches with others, however small or big, it does not matter, according to the riches that the Lord has given to you. When you open yourself up, the Lord sees that. The Lord blesses you. You like the 10 talents. What did the Lord say? You know, up to the one talent. The person who had one talent had only buried and not made it, you know, extend and make it bigger. And the Lord said, because of the fact you did not, you know, others lent it and got more interest or whatever they did, you know, it prospered and enlarged. But here, that one talent he had buried, and the Lord had to chide him and say, because of that, I will take even the one talent you had, and I'm going to the person who extended and made it much more of a blessing. I'm going to give it to that person. person. So much is given, much is required, and that is what the blessing is about. We have to, when the Lord blesses us, become a blesser and become that pipeline, not a puddle, in Jesus' name. Thank you, Lord, for that word. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக முதலாவது செய்தியை எடுப்பதற்கு எங்களுக்கு எங்கள் மத்தியில் களையத்தில் வந்து நிற்கிறார் சிஸ்டர் பிரெண்டா அவர்கள். அவர்களை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். சிஸ்டர் பிரெண்டா,
1: பிரைஸ்
0: தி லார்ட். சிஸ்டர் வாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
1: நிறைந்தவரே நன்றி ராஜா, போதுமானவரே நன்றி ராஜா, புதுமைகளை செய்கிறவரே நன்றி ராஜா, ஆராதனைக்குரியவரே நன்றி ராஜா, ஆண்டவரே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பரிகாரியே உமை நன்றியோடு துதிக்கிறோம், எங்கள் பிரதான ஆசாரியரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இதோ எங்களுடைய பாவங்களுக்காக வேறொரு பலி இனி செலுத்தப்படுவது இல்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தீரே, அதற்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பழுதற்ற பலியே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆலோசனை கர்த்தரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பழுதற்ற பலியே உமை நன்றியோடு துதிக்கிறோம், குற்ற நிவாரண பலியே உமை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனைக்கு பிரியம் உள்ளவரே, ஆராதனையில் பிரியம் உள்ளவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே யெகோவா தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம், எங்கள் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம், எங்கள் முற்பிதாக்களின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, இதோ கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்மைகளின் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இதோ உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தீரே. ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே. ஆண்டவரே சகலத்தையும் சத்துனுடைய சகல கிரியைகளையும் மேற்கொள்ள அதிகாரத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. வல்ல வாக்கு திட்டங்களை தந்தீரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, எங்கள் நாவிலை ஜீவனை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. இதோ வார்த்தையினாலே சகல நோய்களையும் விரட்டுகிற ஆண்டவரே அந்த விசுவாசத்தையும் ஆண்டவரே அந்த அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்தீரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேற்ற வாழனையே உமக்கு நன்றி அப்பா, அதிசய கர்த்தரே உமக்கு நன்றி, ஆலோசனை கர்த்தரே நன்றி அப்பா, நித்திய பிதாவே நன்றி ராஜா, சமாதான பிரபுவே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம், இதோ உங்களுடைய பிரசன்னத்தினால வருகிற விடுதலை ஆண்டவர் இதோ எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வதாக அப்பா. ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடட்டும், இதோ இந்த காற்றலையில கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய பிரசன்னம் உண்டா இருக்கும்படியாய் கேட்கிறேன் சுவாமி. ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற எவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார், நாம் அவரே நம்மளுக்கு பரிகாரியாய் இருக்கிறார். நம்முடைய வியாதியை அவர் சிலுவையிலே அவருடைய தழும்புகளினாலே நம்மை குணமாக்கி இருக்கிறார், சிலுவையில் ஏற்பட்ட தழும்புகளினாலே நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். வியாதி நம்மிடத்துல அணுகுவது இல்லை, வாதை நம்மிடத்துல அணுகுவது இல்லை, இது யாவும் நம்மிடத்துல இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்துல வியாதிகள் இருக்க முடியாது, அது பாவத்தினுடைய விளைவோ சாபத்தினுடைய விளைவோ, அதை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு இருக்கிறார். அதனால நம்முடைய சரீரத்துல இருக்க முடியாது என்கிற அந்த சத்தியமே நம்மளுக்கு விடுதலையை தரும். அப்போ தேவன் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார் என்று அவருடைய இடத்திலிருந்த வல்லமையின் மேலே நாம் விசுவாசிக்கிற பொழுது தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் தேவன் சிலுவையிலே செய்து முடித்த பிற்பாலே நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் அந்த சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நாம் தேவனை நாம் விசுவாசிக்க ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். தேவன் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். அதே போல எதை செய்தாலும் நாம் இயேசுவின் நாமத்தோடு கூட பிதாவை முன்னிறுத்தி நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதே போல நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல நாம் மனிதர்களுக்காக நாம் செய்யாத எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தது உண்டானால் நாம் மேலானவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். அவருடைய வலது பாரசத்திலே இருக்கிற காரியங்களையே நாம் தேட வேண்டும். பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாம் தேட வேண்டும், நாட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அந்த புதிய மனுஷனை நாம் எப்படி நம்மளாலே தரித்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த மனம் புதிதாகிறதுனாலே, நாம் இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் நம்முடைய பார்வைகளை ஒரு விஷயத்துல அதனுடைய பார்வைகளை நாம் மாற்றி சிந்திக்கிற பொழுது, தேவ வார்த்தையின்படி நாம் அதை சிந்திக்கிற பொழுது தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல காரியங்களை, தேவ திட்டங்களை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இறகங்களையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் நமக்குள்ளே குறைபாடு உண்டென்று சொன்னால் நாம் அவர்கள் நமக்கு கிறிஸ்து மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பூரண கட்டாகிய இயேசுவினுடைய அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அது நியாயமோ தவறோ நியாயத்தின்படி அல்ல, தேவ வார்த்தையின்படி நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் செய்கிற காரியங்கள் நம்மளை துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். அவர்கள் செய்கிறது நியாயமே இல்லாமல் இருக்கலாம், முகாந்தரம் இல்லாமல் நம்மளை கோபப்படுத்தலாம். நம்முடைய முதுகை தரையாக்கி இவர்கள் நடந்து போகலாம். நம்மள இவர்கள் என்ன சொன்னாலும் நம்புறாங்க, இவங்க ஈச்சவாய் கூட்டம் என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஆனா என்ன சொன்னாலுமே கூட நம் தேவ வார்த்தையின்படி எனக்கு நீதி செய்கிறவர் என் தேவன், அவரே என் நீதியை பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார் என்று தேவன் மீது நாம் சார்ந்து நாம் எல்லோரும் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படியாக நம்ம தேவ சாயலாக மாறுகிற பொழுது அந்த ஃபேஸ் ஐடி நான் சொல்லியிருந்தேன், எப்படி இந்த போன் ஆப்ல எல்லாம் நம்மளுடைய ஃபேஸை காட்டின உடனே அந்த இதுல எல்லாமே எப்படி ஓபன் ஆகி நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம போய் பண்றோமோ, அதுல ஒரு நியூஸை பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், யூடியூப் பண்ணலாம், யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் போகலாம், ஃபேஸ்புக் போகலாம், அப்படி எப்படியாக அத்தனை பேங்க்ல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அப்படி எல்லா காரியங்களையும் இந்த ஃபேஸ்புக் ஐடி மூலமாக நாம் எப்படி நம்ம உள்ள நம்ம ஃபேஸ் ஐடி மூலமாக இந்த போனுக்குள்ள நுழையிறோமோ, அதே போல உங்களுடைய ஃபேஸ் ஐடி நீங்க தேவ சாயலாக மாறுகிற பொழுது தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு டோஸ்க்குள்ளையும் ஒவ்வொரு போர்ட்டல்குள்ளையும் நம்ம போகலாம். நம்மளுடைய பினான்சியல் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், ஃபீலிங் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், எமோஷனல் காரியங்களா இருக்கட்டும், பழைய ட்ராமாஸ் வூன்ஸா இருக்கட்டும், என்ன போர்ட்டல்ல நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகணுமோ, சோ அந்த இடத்துல நம்ம தேவ சாயலாக மாறுகிற பொழுது தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூவை கொண்டு வருவார். நம் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் அநேகர் கேட்கிற பொழுது, சியோனின் சிறையிருப்பை திருப்புற பொழுது இதை கண்டு புறஜாதியார் கண்டு நகைப்பார்கள், இது எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று என்று தேவனை அவர்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். சோ நம்முடைய இதுல ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த காரியத்துல ஏன் நடக்கல, நம்ம ஒரு காரியத்துல மற்ற எல்லா காரியத்திலும் தேவன் நம்மளுக்கு பதில் தருகிறார், ஆனா இந்த ஒரு காரியத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், ஏன் இந்த இடத்த நம்மளால சுதந்திரிக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவ சாயலாக நம்ம கொஞ்சம் மாற வேண்டி இருக்குது, நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை தேவையா இருக்குது, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவையா இருக்குது, அந்த இடத்துல நம்ம வேறு நம்ம அவங்களை மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. சோ அப்போ நம்ம நெடுநாளாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அது ஏன் இந்த காரியம் வரலன்னு அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த இடத்துல நான் எதுல உங்களுடைய சாயல நான் கொஞ்சம் மிஸ் பண்றேன் டாடிக்கா, நான் எந்த இடத்துல நான் இத சரின்னு நினைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறேன், சோ இதுல எனக்கு ஒரு விடுதலை எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்துல நாம் கேட்கிற பொழுது தேவன் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார், நாம் ஆவியானவருடைய உதவியா உதவியை கொண்டு நாம் தேவ சாயலாக மாறலாம். இதுதான் நம்ம இந்த கடந்த ஒரு ரெண்டு மூன்று வாரங்களாக நாம் இந்த செய்தியை தான் நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இது ஏதோ ஒரு நாள் செய்தி அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த சத்தியத்தை அப்யாசப்படுத்தும் போது மாத்திரம்தான் நீங்க அந்த விடுதலைய பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்க அப்யாசப்படுத்தல என்று சொன்னா நம்ம எப்படியாக நாம் எபிரேயர் 4 பார்த்தோமோ இந்த சத்தியத்தை கேட்டோம் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமுமே இருக்காது, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனத்தையும் நம்மளுக்கு கொண்டுட்டே வராது. நம்ம இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு பிரயோஜனத்தை கொண்டுட்டு வரணும்னு சொன்னாக்க இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், இந்த வார்த்தையின்படி நம்ம நம்பணும், அப்பதான் நம்முடைய எண்ணத்திற்கும் அப்பால நடக்கிற அந்த தேவனுடைய திட்டம் அந்த சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ நம்முடைய வாழ்க்கையில வரும், தேவனுடைய வல்லமை மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். சோ ஆண்டவரே நம்முடைய பரிகாரி சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ டெலிவரன்ஸா ஹீலிங்க நம்ம தேவன் நிச்சயமாக கொடுப்பார். யாருமே வந்து இந்த சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து இந்த இது ஓகே இது வந்து எனக்கு நான் விழுந்ததுனால எனக்கு வந்த எஃபெக்ட், இல்ல எனக்கு வயசு கூடிட்டு அதனால எனக்கு காலு வலிக்குது கை வலிக்குது அப்படி என்று சொல்லி நம்ம எந்த சூழ்நிலைனாலும் நம்ம சத்தியத்திற்கு புறம்பான ஒன்றை நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கவே கூடாது. ஆனா வருகிற அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு அந்த அப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மளை அறியாம ஆமா என்று சொல்லி நம்ம என்ன செய்ய நம்மளை அறியாமலே நம்ம அதை நம்ப ஆரம்பிப்போம். சோ நம்ம அப்படி நம்ப கூடாது. தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நம்ம எல்லாரும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம அவருக்குள்ளே நாம் பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை எல்லாரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மளை பூரணர் ஆக்கியிருக்கிறார், பூரணான குமாரனை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவரின் நிமித்தம் அவரை நூடாக நாம் எல்லாவற்றிலும் பூரணப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம், வியாதிக்கு விலக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் நல்ல ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம், நம்ம எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம வந்து இன்மைக்கும் அவர் தான் உதவி செய்யணும், நம்ம இன்மையில கஷ்டப்படுறதுக்காக நம்ம தேவன் நம்முடைய ஜீவனை வைக்கல. நம்மளுக்கு எந்த பற்றாக்குறையான ஒரு சீசன் வந்தாலும் அதனுடைய கிளைமேக்ஸ்ல நூறத்தனையான அறுவடைய எடுக்கிற ஜனமாகத்தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் எபிரேயர் 10 நாம் வாசித்து விட்டு நாம் உங்களுக்காக நான் க்ஷமிக்க போகிறேன். 39 வசனங்கள் இருக்கிறது, வாசிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எபிரேயர் 10 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பழிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பழிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டா இருக்கிறது? அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றையும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாகும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய கூடாத பாவங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார்கள். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பழி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லாமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோப ஆக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகரானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் முடித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. முந்தைய நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்ட இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததும் என்று பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படுத்தி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவோம், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த பகுதியிலே நாம் எவ்விரேய 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இனி ஒரு நம்மளுக்காக நம்முடைய காரியங்களுக்கு பரிதவித்து வேறொரு பலி நம்மளுக்கு செலுத்தப்பட தேவையே இல்லை என்று நாம் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார்னு என்ன, கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். நம்மள அவருடைய ரத்தத்தினால, அவருடைய ஆவியினால நம்மளை வந்து பெர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா நம்மள மாத்தி இருக்கிறார். அப்போ நம்ம வந்து குறைவு என்பதே நம்ம இடத்துல இல்ல. நம்மள குறைவாய் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னா, நம்ம அந்த விழுந்து போன அந்த ஆதாமினுடைய குணாதிசயங்கள் நம்முடைய இருக்கிறபடியினாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை இல்லாதவைகளை வேதனைப்படுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இயேசு உடனே கூட நாம் எழுந்து, நான் உணவுக்கிலே உட்கார்ந்து இருக்கிறேன், அவருடைய ஆவியினாலே அவருடைய ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட நான் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்று நாம் நம்புவோம் என்று சொன்னால், நாம் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்று என்ன இங்க அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இனி அந்த எந்த ஒரு காரியங்களும் நம்மள வேதனைப்படுத்தவே முடியாது. எப்படியாக தேவன் நம்ம அந்த படகுலே அங்கே வந்து அவங்க எல்லாம் சீஷர்கள் அந்த பக்கமாயவர்கள் படகுலே அவர்கள் போய் கொண்டு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அங்கே புயலும் காற்றும் வருகிறது, ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கார். ஆனா அவருடைய சீஷர்கள் தான், அவரோடு கூட அற்புதத்தை கண்டவர்கள் தான், தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் தான், தேவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தான். ஆனா அங்கே ஒரு காற்றும் புயலும் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க மடிகிறது உங்களுக்கு விருப்பமானு கேக்குறாங்க. அப்போ ஆண்டவரிடத்துல போய் எப்படியான கேள்வி கேக்குறாங்க பாருங்க, நான் சாகுறது உங்களுக்கு இதா இருக்கா, ஆண்டவர் இவர்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு தேவ ராஜ்யத்தின் காரியங்களை சுவிசேஷத்தை அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார். ஆனா இவர்கள் தேவனை குறித்து உரிய அறிவு இல்லாதவர்களாய், நன்றி இல்லாதவர்களாய், தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் கண்டும் அதை காணாதவர்களைப் போல தேவனிடத்திலேயே போய் என்ன கேட்கிறாங்க, நான் ஐயரே நாங்கள் மடிகிறது உங்களுக்கு விருப்பமா என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரிடத்திலேயே போய் கேட்கிறாங்க. அப்போ நாங்க மடியவா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படி என்று ஜனங்கள் கேட்கிறாங்க. சோ இன்றைக்கு நம்மளும் கூட ஆண்டவரே இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உங்களுக்கு இந்த நாளை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை விசிட் பண்ண போறீங்களா அல்லது ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போறீங்களா, கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்குள்ளயும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு எவ்வளவு ஒரு மனவேதனையான காரியங்களோடு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு திடகாத்திரத்தோடு தேவன் செய்த நன்மையை அனுபவிச்சுட்டு ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்கலன்னு உடனே அந்த ஒரு காரியத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஆண்டவர் செய்த 9 காரியத்தையும் மறந்து நன்றி அறிதல் இல்லாதவர்களாய், நன்றி உணர்வு இல்லாதவர்களாய், உலகமே போன மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக போன மாதிரி நம்ம அப்படியே புலம்புறதும் தேவனிடத்துல கேள்வி கேட்கறதும் இந்த சுபாவத்தை ஆண்டவர் மாற்றியே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நானும் வந்து நன்றி கெட்ட ஜென்மமாய் நான் இந்த வாழ்க்கையில நான் இருக்க கூடாதப்பா, நீ இது எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், இதோ எத்தனை தடவை நான் அழுது அழுதப்பா, ஆண்டவரே நான் எத்தனையோ காரியத்திற்கு நான் அழுத காரியத்திற்கெல்லாம் இன்றைக்கு நீ ஜபத்திற்கு பதில் தந்து வைத்திருக்கிறேன், ஆனா இன்றைக்கு இந்த காரியத்துக்கு பதில் நடக்கலன்னு உடனே ஏதோ ஆண்டவர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார், எனக்கு சத்தத்தை அவர் கேட்பதே இல்லதை போல ஆண்டவர் அவர் எப்படி என்று சொல்லி நான் உங்களையே குறிச்சு நான் உங்ககிட்டயே வந்து இந்த முறுமுறுக்கிற சுபாவம் என்னை விட்டு வெளியேறணும் ஆண்டவரை என்று சொல்லி நீங்க இன்றைக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. சோ ஆண்டவர் நம்மளை பூரணப்படுத்தியிருக்கிறார், நம்மளை நல்லபடியாக நம்மளுக்கு வைத்திருக்கிறார், புதிதான ஜீவனா ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்காக நம்மளை குறிச்சு பரிதபிக்காத ஒரு பிரதான ஆசாரியர் நம்மளுக்கு இருக்கிறார். நம்மளுக்காக அவர் எப்பொழுதும் ஜபிக்கிறவராய், நம்முடைய நம்ம விழுந்து போனாலும் கூட நம்மளை எழுந்திருக்க பண்ண நம்மளுக்கு அவர் நம்மளுக்காக ஒரு ஆசாரியர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தோடு கூட நாம் இருப்போம். இந்த புதிதான மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால நம்ம கிருபாசன தண்டையில நம்ம எவ்வளவு நம்ம தப்பு பண்ணாலும் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம தகுதிப்பட்டவர்களாய் கிருபாசன தண்டையில போய் நம்ம வேணுங்கிறத தேவனிடத்துல கேட்டு நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். சும்மா போய் கேட்கறதுனால நம்மளுக்கு கிடைக்கவே நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல விஜய் வின் பண்ணி அவர் இப்ப முதல்வர் ஆயிருக்கிறாரு, எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவரு வந்து அவர் தான் கூடுதல் சீட்டு வாங்கிட்டாரு. அவருக்கு சிஎம்க்கு அவருக்கு அந்த ஆளுநர் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். ஆனா அவருக்கே அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது, உங்களுக்கு மெஜாரிட்டி கையில இருக்கணும், மெஜாரிட்டி கையில இருந்துச்சுன்னா நாங்க உங்களுக்கு பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெஜாரிட்டி நீங்க எங்களுக்கு காண்பிக்கணும், அப்பதான் நாங்க உங்களுக்கு பதவி பிரமாணம் நம்ம செய்து வைப்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஓகே 108 இருக்குது, ஓகே நாங்க இதுல நாங்க போறோம். எத்தனை தடவை, 3-4 முறைன்னு நான் நினைக்கிறேன், 4 முறை போறாங்க. ஆனா இவர் தான் சிஎம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவர் வின் பண்ணிட்டாரு, இவர் தான் சிஎம். ஆனா அவர் போய் என்ன செய்யறாரு, எங்களை ஆட்சி அமைக்க வைங்க, எங்களை வந்து எங்களுக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்னு கேக்குறாரு. ஆனா வந்து குடுக்கல, எல்லாரும் அதை வந்து என்ன இப்படி அலக்களிக்கிறாங்க, பின்னாடி பிகைண்ட் இது என்னவோ நடக்கும், அது பொலிட்டிக்ஸ் நடந்திருக்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா இதுல இருந்து நான் சொல்ல வர காரியம் என்னன்னு சொன்னப்ப, அந்த அவர் கையில 108 சீட்டு இருக்கிறவங்களை விட அவருக்கு அதிகமா இருந்துச்சு, ஆனா போனாரு ஆட்சி அமைக்க சொல்லி. ஆனா அந்த சட்டம் என்ன சொல்லுது, நீங்க வரும் பொழுது நீங்க எங்களுக்கு அந்த 118 சீட்டோட நீங்க எங்களுக்கு உங்களுக்கு யார் யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு லீகல் லெட்டர் வேணும், அந்த அந்த நம்பர்ஸை எங்களுக்கு ப்ரூஃபோட கொண்டுட்டு வாங்க, அப்ப நீங்க வந்து கேளுங்க, நாங்க உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம்னு சொல்றாங்க. அதே போல 3வது முறையோ 4வது முறையோ அவர் போற பொழுது எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா கட்சிகள்கிட்ட இருந்து லெட்டர் வாங்கி இவரும் மீடியாஸ்ல போய் அந்த கட்சிகளை எல்லாம் பார்த்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே மீடியால வந்துருச்சு, கையில லெட்டர் வந்துருச்சு. அப்ப போய் கேக்குறாரு, அப்ப என்ன செய்யறாங்க, இவன்தோ சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூட அங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அதே போல இன்னைக்கு நீங்க எத்தனையோ ப்ரேயருக்கு போகலாம், எத்தனையோ பாஸ்டர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம், எத்தனையோ நீங்களே ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கலாம், நீங்களே விழித்திருந்து ஜெபிக்கலாம். ஆனா இங்க என்ன இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், ஏன்னா உங்களையே நீங்க நம்ப முடியாது, உங்க சிந்தனை எவ்வளவு கேடுகட்டு நீங்க சிந்திக்குது, இது வெளியில யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நம்மளே ஐயோ நான் இவ்வளோ இப்படி எல்லாம் வந்து மற்ற நம்ம காரியம் நடக்கும் பொழுது மற்றவர்கள் மீது கோபப்படுவதோ எரிச்சல் அடைவதோ வெளியே சொல்ல முடியாது, ஆனா நம்முடைய சிந்தனைகளே வந்து போகும். ஆனா இந்த துர்மனச்சாட்சியை கூட, இந்த கெட்டு போன இந்த சிந்தையுடையவர்களை, நம்மள பாவிகளா இருந்த நம்மள, இருளின் அதிகாரத்துல இருந்த நம்மள வெளியே சொல்லி இப்படி எல்லாம் என் சிந்தனை வந்துச்சுன்னு கூட வெளியே சொல்ல முடியாத கேடுகட்ட நம்மளதான் ஆண்டவுடைய ரத்தத்தினால நம்மளை தெளிக்கப்பட்டு தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கி அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை இருதயம் உள்ளவர்களாய் தெளிக்கப்பட்ட அவருடைய இந்த துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறது வெறும் தண்ணியில மாத்திரம் முழுக்கு எந்திரிச்சோம்ங்கிறது அல்ல, நம்மளை கழுவப்பட்டிருக்கிறது, சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டது இருக்கிறது. இந்த கழுவப்பட்ட சரீரத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் மாய்மால இருதயத்தோடு அல்ல. அப்பா நான் இப்படி எல்லாம் நான் நினைக்கிறேன், என் சகோதரனை மன்னிக்க முடியல, என் வீட்டுல சமாதானமா என்னால பேச முடியல, நீ சொன்ன அன்பை என்னால காட்ட முடியல ஏசப்பா, ஆனாலும் உம்முடைய ரத்தம் என்னை கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, நானும் உன்னை போல மாறிக்கொண்டே இருக்கிறேன், ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார், இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க உங்களுடைய பலவீனத்திலையும் நீங்க உண்மையா உண்மையுள்ள இருதயத்தோடு இந்த பரிசையினை போல அல்லாமல் நீங்க உங்களுடைய இருதயத்தை உள்ளது உள்ளதுபடி உங்களுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். நீங்க இந்த இதுதான் இந்த குவாலிபிகேஷன், இதுதான் இந்த செக்லிஸ்ட், இந்த செக்லிஸ்டோட கூட இந்த ரெக்யர்மெண்டோட கூட நீங்க கிருபாசன தண்டையில நீங்க போய் ஜபிக்கிற பொழுது நீங்க ஒரு நிமிஷம் ஜபிச்சாலும் போதும், அந்த ஜபத்திற்கு பதில் வந்தே தீரும். ஆனா எப்படி இந்த கையில வெறும் ரெக்யர்மெண்ட்ஸ் இல்லாம எப்படி மூணு தடவை போய் ஆளுநரையே மீட் பண்ணாலும் கூட அங்கே நம்ம வேணுங்கிற பதில் கிடைக்காது, அதே போல நீங்க எத்தனை தடவை நீங்க ஜபித்து இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம நீங்க ஜபித்தீங்கன்னா நிச்சயமா வந்து நீங்க இயேசுவானவரே முன்னால நின்று உங்களுடைய இதை வாங்கினாலும் கூட அங்கே நம்மளுக்கு ஆன்சர் என்ன செய்யாது, வராது, ஜபத்திற்கு பதில் வராது. சோ இன்றைக்கு நம்ம இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, சோ நேரம் அதிகமானபடினா நான் இதோடு கூட நான் நிறுத்திக் கொள்கிறேன். சோ இன்றைக்கு உங்களை எக்ஸாமின் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார், நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் இனி நம்மளுக்கு பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லை, நம்மளுக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், ஜீவனுள்ள புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார், அந்த மார்க்கத்தின் ஊடாக நம்ம வந்து இயேசுடைய ரத்தம் எனக்கு இப்படி பண்ணிச்சு, எங்க வியாதியில இருந்து நீக்கிட்டாரு, அவர் தான் பரிகாரி, அவர் தான் என் ரட்சகர், ஆகா ஓஹோ என்று சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கேலிக்கூத்தாகவும் எப்பொழுதும் மற்றவர்கள் நம்ம பார்த்து பாவப்படுகிற கூட்டமாய் இல்லாத படிக்கு தேவன் இவர்களோடு உண்டு, இவர்கள் தேவனோடு உண்டென்று பார்க்கிற ஜனங்கள் புறஜாதியார் சாட்சி சொல்லும்படியா நம்முடைய வாழ்க்கை அமையணும். நம்ம போகிற ஒவ்வொரு சீசனுடைய கிளைமாக்ஸும் தேவனுடைய கரம் வெளிப்படணும், அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ வரணும், சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் நடக்கணும். இதுவரை கேட்டிராத கண்டிராத அற்புதங்களும் அதிசயங்களும் வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடந்தே ஆக வேண்டும். இந்த நிச்சயத்தோடு கூட இந்த எபிரேயர் 10:22 சொல்லப்பட்டதின்படி இந்த செக்லிஸ்டோடு கூட நம்முடைய அந்த அரியணைய அந்த மெர்சி சீட்டை நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம போகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்திற்கு பதில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கூட நீங்க தேவனிடத்துல நீங்க எதை கேட்டாலும் நீங்க பிதாவை முன்னிலைப்படுத்தி இயேசுடைய நாமத்தினூடாக பிதாவை முன்னிலைப்படுத்தி கேட்கிற ஸ்தோத்தரிக்கிற எல்லாவற்றிலும் தேவன் நம்மள நம்மளுக்கு பதில் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதோ கேட்ட யாவருக்குள்ளும் அப்பா இதோ அந்த விசுவாசத்தின் பூரணத்தை உண்டு பண்ணுங்க. இதோ துர்மனச்சாட்சி நீங்க ஆண்டவரே, நாங்கள் கழுவப்பட்ட இருதயம் உடையவர்கள் ஆண்டவரே, குமாரனுடைய ரத்தத்தினாலே நாங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே இந்த புதிதான மார்க்கத்துக்குள்ளே ஆண்டவரே, இதோ இந்த எபிரேயர் 10:22 நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். இதோ உடைய ஜலத்தினாலே நாங்கள் கழுவப்பட்ட ஜனம் ஆண்டவரே, துர்மனச்சாட்சி நீங்க ஆண்டவரே, நீ நீக்கப்பட்ட உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே கழுவப்பட்ட இருதயமுள்ள ஜனம் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் சுவாமி. ஆண்டவரே, இதை கேட்ட யாவருக்குள்ளும் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை மகிமை விடுதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. ஆண்டவரே, இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, வியாதி படுக்கையிலே இருக்கிறவருடைய வாழ்க்கை மாறுவதாக. இதோ ஐ சென்ட் த வேர்ட் ரைட் நவ், பி ஹீல்டு கம்ப்ளீட்லி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இதோ ஆண்டவரே, இதோ நீங்கள் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர், இதோ வார்த்தை வியாதியை துரத்துவோம் என்ற அதிகாரத்தை கொடுத்தவர் ஆண்டவரே, பலவீனங்கள் ஓடி போவதாக. இந்த சரீரத்திலே இருக்கிற பலவீனங்கள், உணர்வுகளினாலே நம்புகிற காரியங்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் சொல்லுகிற பொய்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே அவமாய் போவதாக. இதோ உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற வல்லமை விடுதலை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் பரவி பாய்வதாக. இதோ இந்த ஜீவன் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, இதோ இந்த நதி போகிற இடங்களில் எல்லாம் ஜீவன் உண்டாகட்டும், உலர்ந்த எலும்புகள் உயிர்வடையட்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆண்டவரே, இருதயங்கள் ஆண்டவரே செயல்படட்டும் என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே, லங்ஸ் ஆண்டவரே, லங்ஸ் லிவர் எல்லாம் பெர்ஃபெக்டா ஹீல் ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிறவி குடு ஆண்டவரே, இதோ குருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, பிறவி முடிவர்களுடைய கால்கள் ஆண்டவரே இதோ எழுந்து குதித்து தேவனுடைய நாமத்தை சொல்லுவார்களாக சுவாமி. ஆண்டவரே, செவிகள் திறப்பதாக, இதோ எப்பத்தகா என்று நான் பேசுகிறேன், சுபட்டு தன்மைகள் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே இதோ நாங்கள் விசுவாசத்தோடு கூட, நாங்கள் பூரண நிச்சயத்தோடு கூட நாங்கள் வந்து ஆண்டவரே உங்களிடத்துல கேட்கிறபடினாலே இதோ அநேக சாட்சிகள் எங்கள் நடுவிலே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றாக பகப்புள்ளாக நன்றாக ஒரு கடினமான ஒரு ஜபத்தை எடுத்து கூறுகிற, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கத்தர் அவருடைய ரட்சிப்பின் மூலமாகவும் அவருடைய பரியந்த அந்த அவர் சிந்தன ரத்தத்தினால எங்களுக்கு ரட்சிப்பு மட்டுமில்லை, எங்களுக்கு பலவீனத்திலிருந்து சுகமும் தருகிறார் என்றபடியா உங்களுக்கு தெரிந்த அந்த வார்த்தையை நன்றாக உபயோகித்து நீங்கள் கடினமாக ஜபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் கலையத்தில், காட் பிளெஸ் யூ. அடுத்த முறை நாங்கள் உங்களை பார்க்க மட்டும் கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் வெங்கட்டை அழைப்போம். அவர் களையத்தில் நிற்கிறார். அவர் வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை 200 நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வார். காட் பிளெஸ் யூ பாஸ்டர் வெங்கட், வாருங்கள்.
3: நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and Savior. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, to give us revelation knowledge as we discuss the word, and give us the grace to follow your word. In Jesus' name we pray. Amen. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வசனத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 2 வசனம் பார்க்க போறோம். முக்கியமான வசனம் இது, ஆதிய உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிற வசனம், அப்படிங்கிற கருத்துல பார்க்க போறோம். பார்க்க போற ஃபர்ஸ்ட் வசனம் வந்து யோவான் 6:63, பக்க எண் 132 தமிழ் பைபிள்ல. இது வந்து ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனம் என்னன்னாக்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஆவி அப்படின்னாக்க என்னன்னு பார்த்தாக்க தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி, இந்த மூணு ஆவியும் ஒண்ணு, திருத்துவத்தின் ஆவி. இப்ப அந்த ஆவிங்கிறது வந்து ஒரு ஒரு வல்லமை. அந்த வல்லமை இப்ப வந்து நம்ம வந்து பிறக்கும் போது நம்ம என்னன்னாக்க நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நமக்கு வந்து ஆவியில உயிர் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆவி வந்து புதுப்பிக்கப்படுகிறது. நம்மளோட ஆவியில ஒரு பலன் கொள்கிறோம் நம்ம. அதனாலதான் பார்த்திருப்பீங்க மாத்தியூல போட்டிருக்கோம் இல்ல த டெட் பரி த டெட், இந்த மாதிரி உயிர் இல்லாதவங்க அது எப்படி தமிழ்ல சொல்ல தெரியல, லெட் த டெட் பரி த டெட்னு வரும். ஆனா இப்ப என்னன்னாக்க ஆவிதான் நம்ம உயிர்ப்பிக்கிறது. இப்ப யோவான் 3:5 போட்டிருக்கோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நம்ம பிறக்கும் போது நம்ம மாமிசத்துல பிறக்கிறோம், ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வந்து ஆவியில பிறக்கிறோம். நமக்கு ஒரு மறுபிறவி மாதிரி பானகேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படி பண்ணும் பொழுது நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. அப்ப எல்லாமே புதுசாகுது, நம்முடைய மனக்கண்ணோட்டம் மாறுது. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க நம்முடைய மனது மறுரூபமாகுது, மறுரூபமாகி நம்ம வந்து ஆவியில வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் இதுல இந்த வசனத்துல சொல்றது, ஆவி வந்து புதுப்பிக்குது நம்மள. இன்னொரு வசனம் எங்க இருக்குனாக்க 2 Corinthians 3:6 அதுல போட்டிருக்கோம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ பிறப்பிக்கிறது. த லா கில்ஸ் வாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல, ஆனாக்க ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். நம்ம வந்து வேதாகமத்தை படிக்கிறோம், அப்ப வந்து வேதாகமத்துல நமக்கு ஒரு வெளிப்பாட்டு ஞானம் வந்து பரிசுத்தாவியான நமக்கு அந்த வசனத்தை போதிக்கும் பொழுது அதுல வர வெளிப்பாட்டு ஞானத்தை வச்சு நம்ம வந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அப்படி இல்லாம ஜஸ்ட் பைபிளை படிச்சுட்டு ஒரு பரிசுத்தாவின் வெளிப்பாடு இல்லாம பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு போனாக்க நமக்கு வந்து அது வந்து பலன் கொடுக்காது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது, பாஸ்டர் பால் யாங்கிச்சோ சர்ச் இருக்கு கொரியால, பெரிய சர்ச், எல்லாருக்கும் தெரிஞ்ச போதகர். அவரு கிட்டத்தட்ட 800,000 பேர் வருவாங்களாம் அவர் சபைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி சபை. அப்ப என்ன ஆச்சுனாக்கா அவர் ஒரு ஒரு செய்தியில சொல்றாரு, கொரியால சில பிள்ளைங்க வந்து பைபிள் படிச்சாங்களாம், படிச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருந்துச்சா பீட்டர் வந்து தண்ணியில் நடந்தாரு அப்படின்ட்டு. உடனே இந்த பிள்ளைங்க போய் லோக்கல்ல இருக்க லேக்ல போய் தண்ணியில் நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த பிள்ளைங்க 3 பேர் செத்து போயிட்டாங்களாம் தண்ணிக்குள்ள. உடனே மறுநாள் பெருசா செய்தி வந்துச்சா இந்த மாதிரி வேதாகமும் தப்பு, இந்த மாதிரி தண்ணியில் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெருசா கேள்விக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக கொரிய அளவு தென்பட்டு தான் அது. நீங்க படிச்சு பார்க்கலாம் இன்னைக்கு அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கு யூடியூப்ல. அப்ப அவர் சொல்றாரு, வெளிப்பாட்டு ஞானம் இல்லாம பைபிள்ல இருக்கிறத அப்படியே எடுத்து நடக்க பண்ணும் நடக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறாரு. இப்ப வந்து பீட்டர் தண்ணியில வரணும், தண்ணியில நடக்க ஆசைப்பட்டாரு. சொல்றாரு பீட்டர் இயேசுட்டக்க, நீர் இயேசுவாக இருந்தாக்க பிட்மிக்கம் என கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. உடனே ஆவி நம்ம அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வான்னு பீட்டர் கூப்பிடுறாரு. உடனே பீட்டர் வந்து தண்ணியில் நடக்கிறாப்புல. அது நேரடியாக ஒரு ரேமா வேர்டு, ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோட இயேசுவே சொல்லும் பொழுது பீட்டர் நடக்கிறாரு. அந்த மாதிரி பைபிள்ல இருந்து நமக்கு பரிசுத்தாவியனை உணர்த்தும் பொழுது அது நமக்கு கரெக்டா நடக்கும். அதனால எழுத்து கொல்லுகிறது லா. இதுல இன்னொரு அர்த்தம்னாக்க பழைய ஏற்பாடு 10 கட்டளைகள் கொல்லுது. ஏன்னா 10 கட்டளைகளை மோசே வாங்கிட்டு வரும்போது 3000 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவியனரை பத்தி பேதுரு பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவி தான் நமக்கு முக்கியமானது. இந்த பரிசுத்தாவியானவர் உணர்த்தும் பொழுது, பரிசுத்தாவியா நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு வந்து புதிய வல்லமை வருது. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னாக்க போட்டிருக்கு 6:63, ஆவிய உயிர்ப்பிக்கிறது. ஆவியானதான் நமக்கு வாழ்க்கைய ஜீவன ஆவிதான். மாமசமானது ஒன்றுக்கு உதவாது. அதனால நம்முடைய மாமச வல்லமை நம்ம வந்து நம்பிக்கை கூடாது. அதெல்லாம் போட்டிருக்கு, கிறிஸ்து இஸ் தி மேன் ஹூ ட்ரஸ்ட்ஸ் இன் தி ஆர்ம் ஆஃப் தி ஃப்ளஷ்னு போட்டிருக்கோம் ஜெரமியா நினைக்கிறேன். பிளஸ் இஸ் த மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் தி ஆர்ம் ஆஃப் த லார்ட். ஆவியினாலையும் ஆண்டவரோட வல்லமையில நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால பாத்தீங்கன்னாக்க மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னாக்க ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையும், பைபிள்ல விட்டுருக்க ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தாவியார் இருக்கிறாரு. ஆவியார் அந்த ஆவியானவர் நமக்கு ஆவியா இருக்கிறாரு. நம்ம படிக்கும் பொழுது நமக்குள்ள அது ஜீவனா வருது. அது ஜீவன் நமக்கு இல்ல, நமக்கு வாழ்க்கையை, நமக்கு லைஃப ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனங்கள் வந்து ஆண்டவரின் வசனங்கள். அதனாலதான் பாருங்களேன் எரேமியாவில போட்டிருக்கோம், ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ்னு போட்டிருக்கோம். எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே நான் வந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, நீர் வந்து என் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, நான் பண்ண முடியாது என்னால அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரங்கள் சொல்றாரு எரேமியா, நான் எப்படி பண்ணாம இருக்குது, உங்க வசனத்தை படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு என்னுடைய என்னோட உடம்புக்குள்ள அப்படி நெருப்ப கொதிக்குது உங்க வசனம், நான் வந்து சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு எருமையா சொல்றாரு. அதனால ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை இருக்கு. அந்த வல்லமை வந்து நம்ம படிக்கும் பொழுது வெளிப்பாட்டிங்க நமக்கு வரும் பொழுது நமக்கு வந்து ஜீவனா மாறுது. பாருங்களேன், இப்ப ஒரு ஆளோட ஒரு ஆள் சந்தோஷமா இருக்காருனாக்க அவர் உடம்பு சந்தோஷமா இருக்கா இல்ல ஆவி சந்தோஷமா இருக்கா? ஆவிதான் சந்தோஷமா இருக்கு. இஃப் சம்படி இஸ் ஹாப்பி த ஸ்பிரிட் இஸ் ஹாப்பி. அந்த மாதிரி ஆவி சந்தோஷமாகனாக்க நம்ம வந்து ஆண்டவரோட வசனத்தை படிக்கும் பொழுது சந்தோஷம் நமக்குள்ள வருது. பாருங்களேன், நம்ம வசனத்தை ஆழமா தியானம் பண்ணி பண்ணி படிக்க படிக்க நமக்கு வந்து ஆண்டவரை பத்திய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நாலெட்ஜ் ரெவலேஷன் வெளிப்பாட்டிங்கன்னா வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெளிப்பாட்டங்கான வரும்பொழுது நமக்குள்ள சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து பிதாவை நம்ம வந்து நன்றாக அறிந்து கொள்கிறோம். அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயங்களை அவர் வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ள கொள்ள நமக்கு வந்து சந்தோஷம் அதிகமாகும். அதனால நம்முடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணுமா அப்படின்னாக்க நம்ம வந்து வசனத்தை படிக்கணும். வசனத்தை ஆழமா தியானிச்சு படிக்கும் பொழுது வசனத்துல இருக்க வல்லமை நம்முடைய ஜீவனுக்கு உயிரை கொடுக்குது. கொடுக்கும் பொழுது நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அதனால எப்ப எப்ப நம்ம வசனத்தை எடுத்து வசனத்தின்படி வசனத்தை விசுவாசிச்சு நம்ம நடக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த ஆண்டவரின் ஜீவன் நமக்குள்ள வருவதனால, ஆண்டவரின் வல்லமை நமக்குள்ள வருவதனால நமக்கு அந்த வசனங்கள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்களேன், இப்ப சுகமளிக்கும் வல்லமைன்னு இருக்கு. நம்ம வந்து திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது அந்த சுகமளிக்கும் வல்லமை நமக்குள்ள வருது. நான் அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணிருக்கேன். சமயங்களா எனக்கு ஏதாவது காலரா வலிக்கும், அப்ப என்ன பண்ணுவேன்னாக்க என்ன செய்வேனாக்க நான் வந்து எப்போதுக்கு வலி ஏதாவது வந்துச்சுனாக்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, கால் விழிச்சது, சடனாக தலை விழிச்சு அப்படின்னாக்க நான் என்ன சொல்லுவேன்னாக்க, ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் காட் ஃப்ரம் மை ஸ்பிரிட் இன்டு மை ஹெட், வி ஹீல் நவ் இன் ஜீசஸ் நேம் அப்படிமே உடனே காணாம போயிடும். என்னாக்க வசனத்துல வல்லமை இருக்கு. அந்த வசனத்தை சாப்பிடும் பொழுது நமக்குள்ள வல்லமை வருது. அந்த வல்லமை வந்த பிறகு அந்த வல்லமையை நம்ம ரிலீஸ் பண்ணணும், வல்லமையை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது? பேசுவதன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் நம்ம வந்து சத்தமாக பேசணும். அதனாலதான் சங்கீதம் 149 சத்தமாக பேசணும், சத்தமா துதிக்கணும். சங்கீதம் 146:9 நினைக்கிறேன், சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் அப்படின்னு வசனம் இருக்கு. அதனால நம்ம வந்து சத்தமா பேசணும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்து ஒரு நம்ம இப்பதான் பார்த்தோம் ஆவி இருக்கு, அந்த வசனத்துல ஜீவன் இருக்குன்னு. ஒவ்வொரு வசனமும் ஒரு வித மாதிரி. அதனாலதான் வேர்ட் இஸ் லைக் சீட், சீட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த சீடு எப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னாக்க, அந்த சீடை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கபோர்டுக்குள்ள, ஒரு ஷெல்ஃபுக்குள்ள, ஒரு ஜாடியில போட்டு வச்சிருந்தீங்கனாக்க அந்த சீடு உங்களுக்கு பலன் கொடுக்காது. அந்த சீடை எடுத்து விதைக்கணும், எங்க அந்த மண்ணில் விதைக்கணும். அதே மாதிரி ஆண்டவரோட வசனத்தை எடுத்து நம்முடைய ஆவியில விதைக்கணும். விதைக்கும் பொழுது அந்த ஆவியில் இருக்க அந்த அந்த விதையில இருக்க வல்லமை ஆவிக்குள்ள போய் அது வந்து நமக்கு 30, 60, 100 மடங்காக பலனடிக்கும். முந்தையே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். எப்படின்னாக்க, இந்த பிரமிடை கண்டுபிடிக்கும் போது பிரமிடுக்குள்ள ஒரு ஜாடி இருந்துச்சான். அந்த ஜாடிக்குள்ள நிறைய கோதுமை மணி இருந்துச்சான். அந்த கோதுமையின் வயசு, அந்த கோதுமை எவ்வளவு பழங்காலமானதுனாக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளைஞ்ச பயிரான் அது. அந்த கோதுமை அது கெட்டு போகாம அந்த ஜாடியில் அப்படியே அந்த பிரமிடுக்குள்ள இருந்துச்சு, இஜிப்சியன் பிரமிடுல, காசா பிரமிடுல இருந்திருக்கு. அந்த கோதுமை விதைகளை எடுத்து ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட் மண்ணில் விதைச்சிருக்காங்க. என்னாச்சு தெரியுமா, 2000 வருஷம் கிடைச்சக்குள்ள அந்த கோதுமை எல்லாம் விளைஞ்சுதான், பயிரும் நினைச்சோம். எனக்கு அந்த கோதுமையின் வல்லமை வந்து போகல. அதே மாதிரி ஆண்டவரோட வார்த்தையின் வல்லமை போகாது. இந்த கோதுமையே அப்படி இருக்குன்னாக்க ஆண்டவர் வந்து எப்பவுமே இந்த வேர்ட் ஆஃப் காட் ஆல்வேஸ் ரைசஸ் அப்னு படிக்கிறோம் சங்கீதத்துல. அவ்வளவு வல்லமையான விதைகள், அந்த விதைகள் எப்ப நமக்கு பலன் அளிக்கும்னாக்க நம்ம வந்து அதை நம்பும் பொழுதுதான் பலன் அளிக்கும். இங்க பாருங்களேன், நம்ம இன்னொரு சின்ன வசனத்தை பார்ப்போம், நியாயமாச்சு நினைக்கிறேன். எபிரேயர் 4:2 பார்ப்போம். எபிரேயர் 4:2, ஏனெனில் பக்கையன் 300 தமிழ் பைபிள்ல, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்ப பழைய நம்ம இந்த கதை தெரியும், பழைய ஏற்பாட்டுல வந்து அவங்க

இப்ப கேள்வி அது எப்படி விசுவாசிக்க, எப்படி விசுவாசிக்கிறது? வசனத்தை கேட்க கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். ஒரு தடவை படிச்சா வராது. நல்லா ஆழமா படிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு வெளிப்பாட்டு ஞானம் வரும்பொழுது உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். என்ட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ட் கிவத் லைட் இங்கிலீஷ் போட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த வசனம் உங்களுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். இப்ப இஸ்ரேவேல் மக்கள், இஸ்ரேவேலின் குழந்தைகள், சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்க வந்து லேண்ட் ஆஃப் லேண்ட் ஃப்ளோயிங் வித் மில்கம் மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் கொண்டு போறேன் அதை சொல்லிட்டாரு. ஆனாக்க அவங்க அதை விசுவாசிக்கல. நீங்க நம்பர்ஸ் இடத்துல போட்டிருக்க, நம்பர்ஸ் 33 நினைக்கிறேன் போட்டிருக்கனாக்க, அந்த ஏனாக்கியர்களோட ஏனாக்கியர்களும் வந்து அந்த இடத்துல இருக்குவாங்க. இஸ்ரேவேல் மக்கள் போற இடத்துல இருக்குவாங்க இஸ்ரேலுக்குள்ள. இந்த ஏனாக்கியர் கண்கள்ல நாங்கள்லாம் வந்து வெட்டி கிளிகள் மாதிரி தென்பட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களாம். வி ஆர் ஒன்லி கிராஸ் ஹோப்பர்ஸ், வி கேனாட் டிஃபீட் தம், அவங்களை வெற்றி கொள்ள நம்மளால முடியாது, நம்மளாம் ஒரு வெட்டி கிளிகள் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால அவங்க வந்து அந்த வாக்கு தந்தப்பட்ட பூமிக்குள்ள போக முடியல. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவரை நம்பல, அவங்க சொந்த பலத்தை நம்பினாங்க தவிர ஆண்டவரை நம்பல. அதனால அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம அந்த வசனத்தை வந்து விசுவாசத்தோட கலக்கணும். அப்படின்னா வசனத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி வசனத்தை திருப்பி திருப்பி அறிக்கை பண்ணி வசனம் நமக்குள்ள போகும்பொழுது நமக்கு வந்து நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு வந்து அதிசயமான விஷயங்கள் நடக்கும். சும்மா சூப்பர்ஃபிஷியலா ஒரு தடவை படிச்சுட்டு விட்டாக்க அதிசயங்கள் நடக்காது. அதிசயங்கள் வேணுமா? வசனத்தை படிக்கணும், வசனத்துக்கு வரலாம் உங்களுக்குள்ள வரணும், அப்பதான் நமக்கு வந்து விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப வந்து இது ஒரு வலியுறுத்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன். என்ன கதை அப்படின்னாக்க, கலிபோர்னியால பெத்தல் சபைன்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபையில ப்ராஃபசி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆச்சுனாக்க, ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தையே இல்லையா, ரொம்ப நாளைக்கு குழந்தையே இல்லாம இருந்துச்சா, கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்கள், 7-8 வருஷம் 10 வருஷம் குழந்தையெல்லாம் இருந்துச்சான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, சரின்னு சொல்லிட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இனி குழந்தை பிறக்காது, இன்னும் பண்ணி பார்த்தாங்களா, ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அது எதுவும் பண்ணி பார்த்தாங்களாம், பண்ணி பார்த்துட்டு எதுவுமே நடக்கல. சரி, அவங்களுக்கு இனி குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். அவங்களுக்கு 10 வருஷம் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கல. உடனே அவங்க வந்து 2 பிள்ளைங்கள தத்து எடுத்துட்டாங்களாம். தத்து எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து 2 வயசாச்சு. அந்த 2 பிள்ளைங்களும் அப்பா அம்மா 4 பேரும் சபைக்கு வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒரு தீர்க்கதரிசி சங்கீதம் 113:9 அதை எடுக்கிறேன். சங்கீதம் 113:9 சங்கீதம் 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லேலு என்று அந்த வசனம். அந்த தீர்க்கதரிசி வந்து அந்த அம்மா கிட்ட வந்துறாங்க, வரிசையா தீர்க்கதரிசி சொல்லிட்டே வந்தாரு அந்த லைன்ல. இந்த அம்மாட்ட வந்ததும் அவர் முன்னமே தெரியாது இந்த அம்மா பார்த்து, மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தை ஆச்சாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் சொல்லிட்டு ஹி கிவ்ஸ் அ சைல்ட்லெஸ் வுமன் அ ஃபேமிலி மேக்கிங் ஹர் அ ஹாப்பி மதர் அப்படின்னு ப்ராஃபஸ் சொல்லிட்டு போயிட்டானான். அவர் போனதும் என்ன ஆச்சுனாக்க, அந்த அம்மா நினைச்சிருக்கலாம் 10 வருஷம் பிறக்காத பிள்ளை இப்ப பிறக்க போது, நம்ம தத்து கூட எடுத்தாச்சு 12 வருஷம் ஆச்சு இப்ப பிறக்காதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த அம்மா அப்படி சொல்லலையா, அவங்க சத்தமா நான் பிள்ளைத்தாச்சியாக போறேன், ஐ ஆம் கோயிங் டு பிகம் அ மதர் அப்படின்னு சத்தமா அறிக்கிட்டாங்களாம். அப்படின்னு என்னாச்சு, வசனம் வந்துச்சு, வசனத்தை அவங்க ரிசீவ் பண்ணி விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணாங்க, மிக்ஸ் பண்ணி அதை அறிக்கை பண்ணாங்க. பார்த்தாக்க 1 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு அதிசயமா குழந்தை பிறந்ததுதான். அதனால நம்ம வந்து ஆவி வசனத்துல இருக்கு, அந்த அந்த வசனம் நமக்கு ஜீவனை தருது. அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த வசனத்தை கவனமா படிச்சு சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி நல்ல ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோட அறிக்கை பண்ணி வசனத்துல உறுதியா இருக்கும் பொழுது நமக்கு வந்து வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்களுக்கு, நீங்க பாக்குறவங்களுக்கு, எல்லாருக்கும். பார்த்து இதுல போட்டிருக்கோம் யோவான் 6:9 நினைக்கிறேன், ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் ஷால் ஃப்ளோ அவுட் ஆஃப் யுவர் பெல்லின் போட்டிருக்கோம். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீர் அவங்க வயிற்றுலேருந்து பாயின்னு போட்டிருக்கோம் தமிழ் பைபிளில். அப்படின்னா என்ன, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் அவங்க வசதி அவங்க அவங்க ஷால் ஃப்ளோ அவுட் ஆஃப் யுவர் பெல்லி வென் யூ பிலீவ். ஸோ வசனத்தை நம்ம வந்து விசுவாசிக்கணும், அந்த விசுவாசம் தான் முக்கியமானது. அப்போ தான் நம்ம வந்து பைபிளில் போட்டிருக்கத பார்க்க முடியும். எபிரே

0: நாளிதழ்கள் பார்த்த மாதிரி இஸ்ரேவேல் மக்கள் அந்த இதை பார்க்கல, எதையுமே பார்க்கலன்னா அவங்க வந்து விசுவாசத்தை கலக்கல. நம்ம கேட்கிற வசனத்தை விசுவாசத்தை கலக்கணும். நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவருடைய வசனத்துல வந்து ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஆவி நமக்குள்ள போகும்போது நம்ம உயிர்ப்பிக்கிறது, நம்ம உயிர்ப்பிக்கும் போது ஜீவ தண்ணீர் நம்ம கிட்ட இருந்து பாயும் பொழுது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதைத்தான் அந்த உலகம் எதிர்பார்க்குது. எல்லாரும் வந்து எங்க ஒரு விடை கிடைக்கும், எங்க நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாக்க யாரும் மதிக்க மாட்டாங்க. பிரசங்கம் பண்றதோ இல்லாம இப்ப பாருங்களேன், ஒரு இடத்துல போட்டிருக்கோம், இதுல சுவிசேஷத்துல போட்டிருக்கோம், ஜீசஸ் டிட் அண்ட் தென் ஸ்போக்னு போட்டிருக்கோம். அவர் ஆரம்பத்தில் பண்ணாரு, பண்ணிட்டு உபதேசிச்சாரு. உபதேசம் மட்டும் பத்தாது, நம்ம வந்து சயின்ஸ் ஒண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ். இப்ப மார்க் 16:18 பாத்தீங்களா, யூ ஷல் லே ஹேண்ட்ஸ் ஆன் தி சிக் அண்ட் தி சிக் ஷல் ரெக்கவர். அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரின் வசனத்தை நமக்கு வசனத்தின் வல்லமையை வெளிப்படுத்தணும். அப்ப வந்து மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சின்ன ஜபத்தோடு நினைப்போம். ஃபாதர், வி பிரேஸ் தி ஹோலி நேம், தேங்க் யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வேர்ட் லார்ட். ஐ ஆஸ்க் யூ ஃபாதர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பை தி பவர் ஆஃப் யுவர் ஹோலி ஸ்பிரிட், ஹெல்ப் அஸ் டு பிலீவ் யுவர் வேர்ட். Mix it with faith so that we can see your power in action, so that we can show the power of the gospel to the world. In the name of Jesus Christ we pray, amen. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். உம்முடைய வசனத்தை உட்கொள்ள அதை விசுவாசத்துடன் கலந்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: பாஸ்டர், கேள்வி உண்டு.
0: சொல்லுங்க.
1: நீங்க சொன்னீங்க உரத்த சத்தத்தோடு ஜெபிக்க வேணும் என்று. நீதிமொழிகள் 27:14 ஒருவன் அதிகாலையில எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சேவைக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாம் எனப்படும் போட்டிருக்கு.
0: ஆமா, உரத்த சத்தம்னாக்க எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் இருக்கு. அதிகாலையில் எழுந்து மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது உரத்த சத்தத்தோடு பண்ணாக்க அது வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் வந்து மென்மையானவர். ஆவியின் உந்துதலோட நம்ம மென்மையா நடக்கும் பொழுது மத்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், நான் அமெரிக்கா நிறைய இடத்துல பாத்திருக்கேன், ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதுல எல்லாம் நிம்மதியா சாப்பிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு ஆள் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க அந்தந்த ரெஸ்டாரண்ட் விட்டுட்டு. நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு, அவருக்கு நேரங்காலம் தெரியல. அதனால பரிசுத்த ஆவியான உந்துதலோட நம்ம வந்து பண்ணணும். எதை பண்ணாலும் நம்ம அதிகாலம் எழுந்து நம்ம வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது உரத்த சத்தத்தோட நம்ம வந்து ஏதாவது பேசினாக்க அவங்க தூக்கம் தடைபடும். ஆனாக்க உரத்த சத்தத்துக்கு சில இடங்கள் இருக்கு. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டுல கோகத்தைசனத்துங்க இருக்காங்க, அவங்க உரத்த சத்தத்தோட ஆண்டவரை துதிப்பாங்க. அதே மாதிரி சங்கீதம் 149 பாத்தீங்கன்னாக்க அந்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 149:6 நினைக்கிறேன். சில இடங்கள்ல என்னங்க 762 49
1: 46:9
0: நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒரு நிமிஷம் எடுக்கிறேன், குறிச்சு வச்சிருப்பேன். 149:6 பாருங்களேன், தமிழ் பைபிள் 149:7 அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தை பிறர்கள் மேல் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தர் உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கும். இத வந்து சங்கீதம் 149:8 பாத்தீங்கன்னாக்க இந்த அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அந்த துதி வந்து உரத்த துதி. அது எப்படின்னாக்க, இருங்க உங்களுக்கு எடுத்து சொல்றேன் ஒரு நிமிஷம். சங்கீதம் 149:6 இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், இந்த ஹை பிரைசஸ் ஆஃப் காட் பீ இன் தர் மவுத்னு போட்டிருக்கோம். ஹை பிரைசஸ், அப்ப உரத்த சத்தத்தோட பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அத வந்து இதுல பாத்தீங்கன்னாக்க எபிரேய பாஷையில அப்லிப்டிங் அரைசிங் ஹை பிரைசஸ் ஆஃப் காட் பீ இன் தர் மவுத் அண்ட் அ டூ எட்ஜ் ஸ்வார்ட் இன் தர் ஹேண்ட். இதுல பாத்தீங்கன்னாக்க அத தமிழ்ல ஃபாதரையா பாடும்போது சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம்னு பாடிட்டாரு. அதனால நம்ம சத்தமா ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய அட்மாஸ்பியர் நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அப்ப எதிர்ப்புகள் வந்து சங்கிலியால் கட்டப்படும். அதனால நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்ம வந்து சங்கிலியால கட்டணும் சத்தமா பாடி. அதனால எல்லாத்துக்கும் ஒரு காலக்கு நேரம் இருக்கு. சத்தமா பாடுறது கண்டிப்பா நம்ம ஹை பிரைசஸ் எப்பவுமே சத்தமா ஆண்டவரை துதிக்க சத்தமா துதிக்கணும் எப்பவுமே. அப்பதான் நமக்கு வந்து அட்மாஸ்பியர் மாறும், சிச்சுவேஷன் மாறும். இப்ப ஒருத்தவங்க சோர்வா இருக்காங்களா, அவங்க பண்ணக்கூடிய சிறந்த விஷயம் உரத்த சதத்தோட ஆண்டவரை துதிக்கிறது. எண்ணி எண்ணி துதி செய்வாங்கிற மாதிரி துதி துதியை கூட்டினாக்க துதி எடுத்தாலும் சாத்தான் ஓடுவான்னு இன்னொரு பாட்டு இருக்கு. சாத்தான் ஓட்டணுமா அப்படின்னாக்க துதி எடுக்கணும், நம்ம சத்தமா எடுக்கணும். அதே சமயத்துல காலங்காலத்துல இருந்து எல்லாம் தூக்கிட்டு இருக்கமா சத்தமா பேசக்கூடாது, அது அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா. அந்த மாதிரி
2: கற்றுக்கொள்கிறோம். God bless you. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசனாகத்தை அழைப்போம். அவரும் கர்த்தருடைய வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்வார். எத்தனையோ பேர் அதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். பாருங்கள், பாஸ்டர் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
3: God bless you sister, God bless you நேயர்களே. நாங்கள் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை பார்க்க போகிறோம். அவருடைய ஆவியை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ரோமன் 8:9 படி தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல உம்முடைய ஆவியை பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று கிறிஸ்துவுக்கு உரிமையோடு அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உண்டான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எங்களுடைய தேவன் 3 persons ஆக இருக்கிறார். 1 God தேவனாக, தேவன் பர்சன், ஸ்பிரிட் ஆக இருக்கிறான், ஸ்பிரிட் பர்சன். ஜீசஸ் இஸ் த பர்சன், ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ பர்சன். ஜேசு இந்த உலகத்துல வந்து மாம்சத்துல வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அங்கிருந்து 50வது நாளில உயிர்த்தெழுந்து 50வது நாளில அந்த பரிசுத்த ஆவியானவரை முதன் முறையாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அந்த ஆவியானவர் தான் தேவனுடைய அந்த மெய்யான தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். 1 Peter 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். பாருங்கள், அதே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்டு மரியாளின் வயிற்றில இயேசு பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமான மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாதாரணமாக இந்த உலகத்துல பிறக்கிற மக்களோடு இயேசுவை ஒப்பிட முடியாது. பாருங்கள், முதலாவது மனிதன் தேவன் படைக்கும் பொழுது நாங்கள் ஆதியாகமம் 1:26 பார்க்கும் பொழுது, முதலாம் அதிகாரம் 26வது வசனத்துல லெட்டஸ் மேக் அவர் இமேஜ், தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் தான் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். இந்த மனிதன் மனிதன் பாருங்கள் பாவம் செய்ததன் விளைவாக முதல் ஆதாம் எவ்வாளை பரிசுத்தமாக படைத்தார். மரணம் இல்லாத சரீரத்தோடு அவர்கள் பாவம் செய்த பின்பாக பாருங்கள் அந்த தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாமல் பிசாசிடத்தில ஏமாந்ததன் நிமித்தம் அந்த அந்த அந்த தெரிவை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அவர்கள் ஜீவ கருட்சத்து விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றிருப்பார்கள். அதற்கு மாறாக தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் அவர் இன்றைக்கும் ஆதாம் எவ்வாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவத்தில பிறக்கிறோம், இந்த பாவத்தோடு வாழுகிறோம். இதற்கு தான் இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது, இயேசு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்கள் ஒன்று யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தில நீங்கள் இந்த இடத்திலேயும் போய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்போ சில 4:11 இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இந்த புதிய ஏற்பாடு உதவி செய்கிறது. புதிய ஏற்பாடு தான் இயேசுவை பற்றிய 4 புஸ்தகங்கள் மத்தேயும் மார்க் லூக்கா யோன் இயேசுவை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில மரித்தார், 3rd day உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார். இந்த 4 புஸ்தகங்களும் இயேசுவை பற்றி உண்மை தத்துவத்துடன் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகங்கள் எல்லா 4 புத்தகங்களும் ஆப்டர் கிரைஸ்ட் 70-80 அளவில கிரைஸ்ட் முதலாம் 1 33.5 வருடங்கள் இயேசு இந்த உலகத்தில மனிதனாக வாழ்ந்தார். 30-33 வருடங்கள் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். ஆப்டர் கிரைஸ்ட் 70-80 அளவில இந்த 4 புஸ்தகங்களும் எழுதி முடிக்கப்பட்டது. 33.5 இயேசு தன்னுயிரை கொடுத்து மறிக்கிறதுதான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிஷன் வேலை தரப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களாக பாஸ்டர்ஸாக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் தரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் நாங்கள் எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லாரும் சுவிசேஷத்தை அழைப்பதற்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு அவர் எங்களுக்கு வல்லமையை அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் ஒரு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்க நாங்கள் பிலிப்பியர் 4:19 என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை தருவார், ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். இப்படியாக ஒரு வல்லமையை தந்து நாங்கள் அவருடைய பலத்தில சார்ந்திருக்க வேண்டும். பாருங்கள் அவர்ல சாராமல் எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய இவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய ஆவியில சார்ந்திருக்க வேண்டும். பாருங்கள் யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். நாங்கள் எப்பொழுதும் இயேசுவுடைய வார்த்தைகளில இணைந்திருக்க வேண்டும். கொடியானது செடியில இணைந்திருக்கிறது போல கொடியிலதான் கனிகள் வருகிறது. செடியில இருந்து அது தண்ணீர் பசளைப்பு எல்லாவற்றையும் எடுத்து கொடியில கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம், இயேசு செடியாக இருக்கிறார். அவரில நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு தரப்படும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு கேட்டுக்கொள்வதை அவர் தருகிறவனாக இருக்கிறார். பாருங்கள் அவருக்கு பிரியமாக நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்துக்கு விரோதமாக கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய ஊழியத்தை எங்களுக்கு தந்த ஊழியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவரை போல நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அவர் கற்றுத்தந்து அவர் தான் எங்களுக்குள்ள போக்கஸ் ஆயிருக்க வேண்டும். எந்த காரியத்தையும் நீங்கள் வேதாகமத்தில் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், வெளியில் உள்ள நீங்கள் பாஸ்டர்ஸ் அவர்களிடத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஊடகங்களுக்கூடாக எல்லாவற்றிலையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவற்றை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதாக என்று நீங்கள் அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவரின் உதவியோட கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் தவறாக சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அந்த வார்த்தை வேதாகமத்துக்கு விரோதமாக இருக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கூடாது. பாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இந்த சபைக்கு போவது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இன்றைக்கு பலர் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் சபைகளுக்கு போக வேண்டும். அங்கு இயேசு இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை சொல்வதன்படி நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாங்கள் சபையில போய் நாங்கள் இயேசுவைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய ஆவியைத்தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். பாருங்கள், ஒவ்வொருவரும் ஆவியோடு தான் அந்த இடத்துல வருவார்கள். அநேகமான ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய ஆத்துமாக்களை தவிர பழைய ஆத்துமாக்கள் எல்லாரும் நன்றாக நிரம்பி வர வேண்டும். அபிஷேகத்தினால் அதிகாலையில் எழுந்து பைபிளை படித்து துதித்து வரும் பொழுது அந்த இடத்துல சபையில அந்த இயேசு தலைவராக இருக்கிறார். மற்ற ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகம் எல்லாரிடத்திலும் இறங்குறதாக இருக்கிறது. அந்த நேரத்துல நீங்கள் வேறு விதமான காரியங்கள்ல சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களாக மனதை ஒருமனப்படுத்த வேண்டும். பாருங்கள், பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போறது எங்களுடைய தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக, அதற்காகத்தான் ஒரு மனப்பட வேண்டும். எங்களுக்கு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வேண்டும். வேறு மனிதர்கள் மனித சிந்தைகள் எதையும் நாங்கள் அந்த நேரத்துல சிந்திக்க கூடாது. சிலர் டெக்ஸ்ட் பண்ணுவார்கள், பாருங்கள் வாலிபர்கள் டெக்ஸ்ட் பண்ணுவார்கள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது. அந்த இடத்துல சபையில இருக்கும் பொழுது நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு கிரியை செய்கிறது. அந்த வார்த்தையை மனு மாமிச வார்த்தைகளை போல உலகத்தின் வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை இன்றைக்கு நான் என்னுடைய சபையில கற்றுக்கொள்ளுகிற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இது மெய்யான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இது மதங்களுடைய வார்த்தைகள் அல்ல என்ற உணர்வோடு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் மாம்சமானது. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக அந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடும் மரியாள் கற்பந்தறிந்து இயேசுவாக பிறந்து இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். வார்த்தை தான் இயேசு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இயேசு வார்த்தையை விட்டு பிரிந்து வாழவில்லை. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசுவாக அவர் வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு நாங்கள் பாவத்தில பிறந்திருக்கிறோம். தாயின் வயிற்றுல பிறக்கும் பொழுது பாவத்தில பிறந்திருக்கிறோம், பாவ உணர்வோடு பிறந்திருக்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் இயேசு நிக்கதேமேவுக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் 3 அதிகாரத்துல தாயின் வயிற்றுல பிறக்கும் பொழுது பாவிகளாக நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம், மாம்சத்துக்குரியவர்களாக வாழுகிறோம். இன்றைக்கு பாருங்க, மதங்களை உருவாக்குகிறவர்கள் எல்லாரும் இந்த மாம்சத்தோடே அவர்கள் மதங்களுக்கு போய்விடுவார்கள். அப்படியாக அந்த மெய்யான தேவனை அறிய முடியாதபடி மதங்கள் தடை செய்கிறது. மதங்களுக்கு இல்ல பலவிதமான தீமையான ஆவிகள் இருக்கிறது. துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த சேனைகளை எதிர்க்க அவர்களால் முடியாமல் இருக்கிறது. மதங்களில வாழுகிறவர்களுக்கு எந்த மதமாக இருந்தாலும் அதுல ஒரு தடை. அந்த பிசாசானவனுக்கு தீமை செய்கிறது அவனுடைய ஒரு பிரதான வேலையாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய ஆத்துமாவை எப்படியாவது திருடி விட வேண்டும். பாருங்கள், ஆத்துமாவை, இந்த ஆத்துமா தேவனுடைய ஆத்துமா. நாங்கள் அனைவரும் மனிதனாக இருக்கிற நாங்கள் அனைவரும் அந்த மெய்யான தேவனால படைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது மெய்யான தேவன் தந்த சுவாசம். இப்படியாக படைக்கப்பட்ட தேவனை விட்டு நாங்கள் மதங்களை உருவாக்கி மாம்சத்துல பிறக்கிறோம். அந்த மாம்சத்தினால மதங்களுக்கூடாக வாழ்ந்து மதங்களுக்கூடாக மரிக்கும் பொழுது பிசாசு இலகுவாக உங்கள் ஆத்மாவை திருடி விடுகிறான். இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதன் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் மனிதன் அறியாமல் வாழுகிறான், பாவத்தில் வாழுகிறான். இந்த மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுயிரையே அந்த சிலுவையில தியாகம் செய்து எங்கள் எல்லாரையும், யார் யார் எந்த மனிதன் எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடத்துல வர முடியும். வந்து அவரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தம் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி விடும். நீர் மத்தேயு மார்க்கு லூக்கு யோவானின் படி நீர் சிலுவையில மரித்தீர். இந்த புத்தகத்தை படித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு மார்க்கு லூக்கு யோவான் இயேசுவை பற்றிய அத்தனை காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமில இருந்து பாருங்கள், ஆபிரகாமினுடைய தகப்பன் இப்படியான சிலை வணக்கம் உள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து இயேசுவின் சந்ததியாக மத்தேயு முதலாம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பாருங்கள். ஆபிரகாமின் சந்ததி தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். அவருடைய ஆவியை பெற்றவர்களாக அவருக்கு பிரியமான அவருடைய வார்த்தையின்படி வாழ எங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் உங்களை அழைத்துக் கொள்ளுவார். நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால், எதிர்த்து நின்றால், இன்றைக்கு தெரிவை இன்றைக்கு உங்களிடத்துல தந்திருக்கிறார். ஆதாமவாள் செய்த தவறு நிமித்தம் நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் தீமையை தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறோம், இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறோம், அவரோடு வாழுகிற நித்திய வாழ்வை தெரிந்து கொள்கிறோம். இயேசுவை தெரிந்து கொள்வதன் முக்கிய நோக்கம் அவரோடு நாங்கள் வாழ முடியும். இம்மைக்கு பின்பு மறுமையில ஒரு மரணம் இல்லாத ஒரு வாழ்வு இயேசுவோட நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும். நீங்கள் மதங்களை தெரிந்து கொண்டால் இந்த மரணத்துக்கு பின்பு நடப்பது என்ன என்று நீங்கள் அறியாதவர்களாக பிசாசு உங்களை நித்திய நரகத்துக்கு, நித்திய நிந்தைக்கு அழைத்து செல்லும். பாருங்கள், அங்கு போனால் திரும்பி வர முடியாது. யோபு சொல்லுகிறான், போனால் திரும்பி வராத தேசம். இப்படியான ஒரு தேசத்தை வீட்டிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமாக இருந்தால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுவை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் மூலமாக இயேசுனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்து கொள்ளலாம். அவர் இந்த உலகத்துல பிறந்த துண்மை, இன்றைக்கு நாங்கள் எழுதுகிற திகதி ஆப்டர் கிரைஸ்ட் ஆகஸ்ட் 26 ஆக இருக்கிறது. பாருங்கள், 0 முதலாம் ஆண்டிலேருந்து 33.5 வருடங்கள் இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்தார். சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர் இயேசு. இன்றைக்கு சரித்திர பூர்வமாக இயேசுடைய சரித்திரம் வருகிறது. 33 வருடங்களை இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்து சரித்திர பூர்வமாக கிறிஸ்துவுக்கு முன்பான காரியங்கள். 4004 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் முதல் மனிதன் படைக்கப்பட்டான். கிறிஸ்துவுக்கு பின் 70-80 ஆம் ஆண்டு அளவிலே இந்த எழுதப்பட்ட புஸ்தகங்கள், இயேசுவை பற்றி, இயேசுவோடு கூட இருந்தவர்கள். 33.5 வயதில் இயேசு மரித்து விட்டார். 70-80 வயது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள். இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இவர்கள் இயேசுவருடைய சரித்திரத்தை சரியாக எழுதியுள்ளார்கள். பாருங்கள், ஒரு புஸ்தகத்துல தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகள் எழுதப்பட்ட குரானில அந்த இயேசு மரிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து தவறு, அந்த புத்தகத்தில இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பிசாசு செய்கிற மாபெரும் பொய். ஒரு மெய்யை பொய்யாக மாற்றுவதுதான் பிசாசினுடைய கிரிகையாக இருக்கிறது. அந்த மத புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. 700 சகாப்தத்துக்கு பின்பாக, 7 ஜெனரேஷனுக்கு பின்பாக எழுதப்பட்ட புஸ்தகம். அதுல உண்மை தத்துவத்தை நாங்கள் பார்க்க முடியாததாக இருக்கிறது. பாருங்கள், இது இதற்காகத்தான் நீங்கள் உயிர் உள்ள இந்த மெய்யான புஸ்தகத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி 700 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட புஸ்தகத்தில் இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை என்ற காரியங்கள் இருக்கிறது. இது பிசாசினுடைய காரியங்களாக இருக்கிறது. பிசாசு குள ஒரு பொய் சொல்லுவவனாக, பாருங்கள், யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, திருடுபவனாக, கொல்லுபவனாக, அழிப்பவனாக, பொய் பேசுபவனாக, மனிதர்களை கன்ஃபியூஸ் பண்ணுபவனாக இருக்கிறான். பாருங்கள், யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவான். இப்படி தவறாக கருத்துக்களை எங்களுடைய மனதிலையும் தவறான தோட்சை போடுகிறவன் பிசாசாக இருக்கிறான். இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசுவுடைய ஆவி வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறவராக இருக்கிறார். எப்படி சமயங்கள் எல்லாம் உருவாகினது என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாங்கள் இங்கு பார்க்கும் பொழுது எரேமியா 10:10 ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எங்களுடைய மெய்யான தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை பற்றி எரேமியா 10:11 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகும். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், புத்த மகமதமாக இருக்கலாம், மற்ற எந்த வைஷ்ணவ வேறு எந்தெந்த மதங்களாக இருந்தால் ஒரு நாள் நீங்கள் அழிந்து உங்களுடைய மதங்கள் எல்லாம் அழிந்து போகும். உங்களுடைய தேவர்களை எல்லாம் தண்டிக்கிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். தவறான மதங்களை உருவாக்கின அத்தனை தேவர்களையும் தண்டிக்கிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். ஆனால் உங்களை மனிதர்களை நேசிக்கிறார். நீங்கள் அந்த மதத்தில் அறியாமல் இருக்கிறீர்கள், உங்களை அழைக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் அவர் தாமதிக்கிறார். இயேசு சொல்லுகிறார், 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக அவர் உங்களை வரும்படியாக அழைக்கிறார். பரலோகத்திலிருந்து தேவர் இந்த பூமியை பார்க்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து மனிதனை பார்க்கிறார். நாங்கள் இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவுக்குடாக உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர்தான் மெய்யான தேவன் என்று இந்த 5 கண்டங்களுக்கும் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய ஆவி எங்களுக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்படி இந்த மதத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உம்மிடத்துல அவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம். அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். மூதாதையர்கள் செய்த தவறின் காரணமாக இன்றும் இன்றும் அவர்கள் தவறான பாதையிலே அந்த பிசாசினுடைய ஆவிகளினாலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு துடைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இன்றைக்கு பலவிதமான தீமையின் ஆவிகள், ஆவிகளுக்கு கூட துடைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளினாலே அவர்கள் சூழப்பட்டு அவர்கள் பயத்தின் பீதியில இருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய ஆவியை கேட்டுக் கொள்ளும் பொழுது ரெண்டு தீபத்தை ஒன்றுகளில் சொல்லப்படுகிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஞானத்தை, புத்தியை, அறிவை, தெளிந்த புத்தியை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், உங்களே அவர் அடக்குவதில்லை, ஒடுக்குவதில்லை, அடிமைப்படுத்துவதில்லை. பாருங்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள், அவருடைய ஆவியினாலே அவர் அந்த மக்களை விடுவித்தார். அந்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பின அந்த பார்வோனும் அதனுடைய சேனைகளும் அந்த கடலில மூழ்கடிக்கப்பட்டார்கள். இப்படித்தான், பலத்தை நீங்கள் நம்பக்கூடாது, பராக்கிரமத்தை நம்பக்கூடாது. எங்களுடைய தேவனுடைய ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், தீமை செய்கிறவர்களை நேசிக்க சொல்லுகிற ஆவியானவர், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், காற்றை சிருஷ்டித்தவர் தான் எங்களுடைய தேவன். எரேமியா 10:13 அவர் 10:12 அவரே பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். பாருங்கள், காற்று, இந்த உலகத்திற்கு வருகிற காற்று அவருடைய பண்டக சாலையில் இருக்கிறது. காற்றை சிருஷித்தவர் தான் எங்களுடைய தேவன். இந்த சயின்ஸ் எல்லாம் இந்த விஞ்ஞான பைபிளுக்குள்ள இருக்கிறது. காற்றை சிருஷித்தவர் எரேமியா 10:14 மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவரானார்கள், தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களினாலே வெட்கி போகிறார்கள், அவர்கள் வார்ப்பித்த விக்கிரக பொய்யே, அவைகளில் ஆவியில்லை. பாருங்கள், ஒரு விக்கிரகத்தை, எங்களுடைய தேவன் மெய்யான தேவன், உயிருள்ளவர், இயேசு உயிருள்ளவர், பசுத்தாவியானவர் உயிருள்ளவர், அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர். இப்படியான மாயையான கிரிகைகளுமாய் இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளில் அழியும். பாருங்கள், எங்களுடைய தேவன் ஒரு நாள் இந்த உலகத்தை புதிய வானம் புதிய பூமியாக மாற்றப் போகிறார். அவருடைய 1000 வருட ஆட்சியில வாழ ஆசைப்படுங்கள். இதற்கு தான் உங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் மதங்களை நம்பினீர்களாக இருந்தால் மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இதுதான் தேவன் உண்டாக போகிற ராஜ்யம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. இப்படியாக இந்த பூமிய, இந்த சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் அகற்றி விட்டு புதிய வானம் புதிய பூமி. பாருங்கள், அந்த ஒரு சமாதானமான பிசாசு 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, இந்த உலகத்துல யுத்தம் இல்லாத ராஜ்யம், எங்களுடைய தேவன் எல்லாரை போசிக்கிற ராஜ்யம். நீங்கள் கண்ணீர் விட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள், துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லாத ராஜ்யம். இரவுதான் கள்ளர் இந்த உலகத்துல, இரவு நேரங்களில கண்ணமிட்டு திருடுவார்கள். கல பாவ காரியங்கள் இந்த இருளில தான் நடக்கிறது. 24 மணி நேரமும் ஒளியுள்ள ராஜ்யமாக அவருடைய ராஜ்யம் ராஜ்யத்தில வாழ ஆசைப்படுங்கள். அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களுக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுடைய அபிஷேகத்துக்காக உங்களுடைய அபிஷேகத்துக்காக பிரேயப்படுகிறேன்.

அவர்களிடத்தில் வரும் பொழுது அநேக விதமான கேள்விகள் வரும். நீங்கள் வேதாகமத்தை அறிய அறிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வேதாகமத்தில் பதில் இருக்கிறது. எப்படி மதங்கள் உருவானது, எப்படி இந்த அசுத்த ஆவிகள் செயற்படுகிறது, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களுக்கும் அந்த சத்துரு காரணமாக இருக்கிறான், தீமை செய்கிறவனாக இருக்கிறான், இயேசுவுக்கு விரோதமாக மக்களுக்கு விரோதமாக இப்படியான காரியங்களை செய்கிற அந்த பிசாசை நீங்கள் இந்த வேதாகமத்தில் இருந்துதான் அவன் எப்படி செயற்படுகிறான் என்று கண்டுகொள்ள முடியும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யார்

0: எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார். ஆமாண்டவர், இந்த நிகழ்ச்சியில் இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பதை கேட்டால் கல்லை கொடுப்பீரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீரா, பொல்லாதவர்கள் ஆகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நேரத்தில் உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, கடுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழத்தில ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, எவ்வளவு அன்புள்ளவரப்பா, எங்களுக்கு தகுதி இல்லாத பாவத்தில வாழ்ந்த எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் உம்முடைய குமாரனை அனுப்பி 33.5 வயசுல அந்த வாலிப வயசுல எங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மதித்து உயிர்த்தெழுந்து உம்முடைய ராஜ்யத்தை நீர் அமைத்து எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவதான் ராஜா. இந்த பிசாசுகளுக்கு எதிராக தீப செய்கிற ஆவிகளுக்கு எதிராக செயற்பட உம்முடைய வார்த்தை கூடாக நாங்கள் வெற்றி கொண்டு வாழ ஆண்டவரே, மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு நீர் எப்படி அந்த வார்த்தை கூடாக பிசாசை ஜெயித்தீரோ, அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்ய ஒன்றான மித்தவனாய் உமக்கே ஆராதனை செய்ய அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போற தூதர்களை அதட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புகிறதற்காக நன்றி. அவர்களோடு இடைப்படும் மனத்திலே கொள்ளும் பொழுது தரிசனத்தை உம்முடைய தரிசனங்களை காண்பிய நீர்தான் மெய்யான தேவன். உண்மையாக அன்பாக உண்மையாக கூப்பிடுகிறவர்கள் யாவருக்கும் நீர் வெளிப்படுகிறதவனாக இருக்கிறீர். உம்முடைய ஒளியான ஒளியின் ராட்சியத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை அழைத்தீரே அந்த ஒளியின் ராட்சியத்துக்கு. அதே போல ஒவ்வொரு அறியாத மக்கள், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தான் இந்த உலகத்தை மீட்க வந்த ஒளியான ஒளியான தேவன் என்பதை, இருளில் வாழும் மக்கள் ஒளி ஒளியின் ராஜ்யத்தில வாழ அழைத்த தேவன் என்பதை ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை பெற்று உம்மை நாடி தேடுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நீர் அவர்களோடு வெளிப்பட்டு உம்மை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் என்ற செருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவி, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நல்லாக நன்றாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றியும் பரிசுத்த ஆவியின் ஆரையை பற்றியும் நன்றாக இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். தெரியாதவைக்கு அது ஒரு பெரிய ஒரு கண்களை திறக்கும் ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆவியாலும் இல்ல, பலனாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, அவருடைய ஆவியினால் மட்டுமே எல்லாம் ஆகும். இதெல்லாம் எங்களுக்கு ஆகக்கூடிய காரியம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இதை எங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கிறது. அத்துடன் இந்த காஸ்பிள ப்ரீச் பண்றதுக்கே இந்த வார்த்தையர் இதை கொண்டு வந்து அவர்களை மனமாற செய்யறதே பரிசுத்த ஆவியானவரான் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. என்றபடியா நன்றா நீங்கள் அதை பகிர்ந்தீர்கள், விளக்கமாக சொன்னீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
0: God bless you, Sister Rachidi. God bless you, Nekali. Amen.
1: Amen.
2: Amen. Amen. உண்மையிலேயே பாஸ்டர் ரஞ்சன் தாஸ்னம் கொடுத்த வார்த்தை என்ன தொட்டு இருக்கு, ஆழமான சத்தியம். அவர் வார்த்தைக்கு முதலம் கொடுத்து, நாமத்துக்கு முதலம் கொடுத்து, அவருடைய அடிப்படை சத்தியமே ஒன்றானமை தேவன். அருமையான விளக்கத்தை கொடுத்தா இன்றைய நாளே அவருடைய வார்த்தை என்ன தொட்டு, அதுக்காக தேவனுக்கு நான் சொல்றேன், கத்தர் பாஸ்டரை அவர் விதமாக ஆசிர்வதிப்பாராக. இதுவரை நேரம் தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவர் வழிநடத்தினார். எந்த வித தடைகளும் வராதபடி ஆவியானவர் ரஜினியோடு கூட இருந்து வழிநடத்த அதுக்காக நன்றி சொல்லணும். ரஜினி மிக அழகாக வலியுறுத்தி கொண்டு வந்தார். இன்றைய நாளே நாளைய தினத்திலே சிஸ்டர் டோலி நிகழ்ச்சியை நடத்துவார். இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து முடிச்சு
1: Thank you, Lord, for your faithfulness, for your goodness, for your love, Lord, above everything, Lord. It's the work of your Holy Spirit, Lord. Lord, we bless you, we praise you, we glorify you, we give thanks to you, Lord, for many those that have come, many those that have been blessed, right from the beginning to the end, Lord. Now, Lord Jesus, as we, Lord, end this very network, Lord, that has been going forth, Lord, from Sangamam Radio Gospel, emanating, Lord, through Nitya Velicham, Lord. We thank you, Lord, for the many ways, Lord, you have been ministering to them, from the handmaidens of the Lord, from the pastor that have been coming and sharing the word right from the beginning, Lord, even Brother Mahindran working alongside, Lord, and Lord, starting up in prayer, Lord Jesus, and also singing and praising and worshiping you. And we thank you, Lord, for the ministry that went on from him, Lord. And we also, Lord, thank you, Lord Jesus, for coming through for the prayer on the people there, Lord, oh God. Besides also for Sister Dolly, who came and prayed for the workers, Lord, without which, Lord, before we pray, before we do the ministry, Lord, we always want, Lord, and we look up to you, Lord, that you would be the one who come and perform and do what you have to do through your Spirit, that just like the word has been saying, Lord, through your anointing power of the Holy Spirit, that we prepare the people's heart, and also not only the people that are bringing forth the word, the saints, but also the word of the Lord to go into the nations of the world upon the people's lives, bringing forth harvest of salvation. So we thank you, Lord, for that blessing that went on to pray for them from Sister Dolly, and also, Lord, for the hearers, Lord, that we have always, Lord, taken time to pray for the listeners, Lord, and we, Lord, with much of your loving kindness and goodness bestowed upon their hearts and lives, Lord. We stand in the gap and we pray for them, Lord, not only, Lord, for the ministry of the Holy Spirit upon them for salvation, but for all their needs, for all everything, Lord, and also their shortcomings, and Lord, and to meet their needs as well as their physical, mental, emotional needs, Lord, every way possible. So we thank you, Lord, because you have been ministering, you have been touching, you have been setting them free, and also for the way of salvation that has been coming to them through the word of God, from Sister Brenda, who came in, Lord, and gave forth that word, Lord, and also, Lord, from Brother Venkat, Lord, also, Lord, bringing such a word, Lord, all through, Lord, every one of them have been touching the word coming through with the power of the Holy Spirit alone, that they want to first exalt to give you that place of honor, glory, and power, Lord, the third person in the Trinity, without which nothing is possible. You represent yourself, Lord, through the third person in the Trinity, through the Holy Spirit. And also Pastor Anton Rasanayan touched the very same subject, Lord, through the anointing power of the Holy Spirit, how he emanates, how he works, how he moves, how he inhabits the praises of his people, and how he accomplishes the task in which, Lord, when we pray, when we sing, when we bring forth the word, you are the one who works behind it. You are the one who brings forth, Lord, breaking up every yoke of bondage, Lord, bringing forth the deliverance and salvation and power, O God, upon them, Lord, to perform through the work of the Holy Spirit alone, I pray. And also, Lord, for the time we spent, Lord, from Lord Jesus, the time, Lord, that we spent the half an hour, and also the Lord, that Sister Kavi Kavinda, who came and joined us in a way, Lord, to sing and worship you also, that she was able to do it, even though she was not there for the time of prayer. We thank her, Lord, that she took the time to come and join us and worship you, Lord. And she's a lady who has just come into the faith, Lord. Much of your grace, much of your power, much of your protection over her and her little one, Lord, that she's trying to raise as a mother without a husband, Lord, as a young widow, Lord. Cover her under your precious blood. Be with her, Lord. Let your love and compassion and mercy, Lord Jesus, embrace her with your love and your care and your protection over her, I pray, in Jesus' name. Also, thank you, Lord, Father, for the time that we spent in prayer, Lord. You have been a silent listener, and Lord, coming to us, Lord Jesus, bringing forth, Lord, all our requests be made known to you with praises and thanksgiving, and showering your blessings, Lord, upon it, and in giving all the requests, Lord, be known to you. You have been, Lord Jesus, also, Lord, providing those needs, and coming, Lord Jesus, in focus, Lord, as we wait upon you, as we pray, Lord Jesus, for those requests, that you are supplying those needs, I pray. So I thank you for that, Lord, and that a short word, Lord, that you gave me, Lord, in it coincided with all that we shared, Lord, with the Lord Jesus, how you are the one, Lord, who feeds the poor, Lord, when we enlarge our borders through our giving, through the blessing you pour upon the one that can afford to, Lord, expand their ways in which becoming a blesser, Lord, rather than receiving and keeping holding and selflessly, Lord, like a puddle, Lord, instead of being a pipeline or a stream of life flowing through them, Lord, as a blesser, to be blessing, Lord, others through the how you have blessed them, Lord. So we thank you for the many ways you have been such a blessing to us, Lord. And I also thank you, Father, for Brother Leslie and Sister Rita, Lord. We have been working alongside, Lord, waiting all day, Lord, doing what you have been doing through them, Lord, and upon the people, upon the ways you have been moving and doing your work, Lord, through them, Lord, through the Holy Spirit, Lord. Entrust them fully into your life flowing through them as well, Father, through your Spirit. And Lord, protect them, keep them, lead them, guide them, Lord, between Lord Jesus, these families, between Brother Mahendra and Brother Leslie, Sister Rita's family, Lord, together. And Lord, as they move on your realm, on your behalf, there's a blessing that's always upon them. And also Sister Dolly and myself, Lord, protection upon those, Lord. Lord, when we fight the kingdom principles, kingdom values, kingdom work, Lord, there's always an enemy that is always trying to come in, Lord, disturb or make things known that he's also there. But Lord, we are more than conquerors through we have believed. And that protection is always upon us, Lord. But greater is he that is within us than the one that is in the world. So we thank you, Lord, for the many blessings and your protection upon us, I pray. And you also remember, Sister Subha, at this time, Lord, it is not an easy task, Lord. It's a difficult time, Lord, when we also love our mothers and when we are departing from them, Lord. It's not an easy thing, Lord. And for her to, Lord, be in a position, Lord, where she's helping her husband at this time, Lord, and so much of energy and time spent there and now grieving on the other side, Lord, for her mother. Lord, embrace her with your love and your presence, Lord, about her, Lord. Cover her under your precious blood. Protect her, Lord, mind, body, soul, and spirit, and strengthen and quicken and revive her, Lord, every part of her being, and also her children and her husband, Lord, that he will go through this situation and know there's a God who loves and cares. He will, Lord Jesus, embrace that love of God shed abroad in his heart through the power of your Holy Spirit and enlighten his mind and his understanding, Lord, and her spiritual eyes, Lord, be opened up. And Lord, he will confess the confession prayers of the Lord through his mouth, Lord, and confess the sin of his prayer, Lord, and accept you as his Lord and his Savior. And you're working that and you're doing that through, and his own wife is going to lead him to Christ in the name of Jesus Christ. So I thank you for that, Lord. I believe in it, Lord, in Jesus' name. And also thank you, Lord, for being with her family, especially at her mother's funeral in Sri Lanka, Lord. Lord, even as she is away from them, Lord, cover them all under your precious blood. Protect them. Be with them, Father, at this time with your love and your grace and sustaining with your power of your very grace and your love alone upon them, I pray. In Jesus' name, amen and amen.
2: Amen. Amen.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி

ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகுவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்கப் போகிறாய், இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகுவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்கு கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் மூன்றாம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக, இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது, இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படி அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை

0: பார்த்து, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபீடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய்? ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் இரண்டாம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம 2 ராஜாக்கள் 2 அதிகாரம். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கும் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடைய 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே. எரேமியா 50 அதிகாரம். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, வேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சையடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும், அதிலே குடியிருப்பார் இல்லை, மனுஷருடைய மிருகங்களும் ஓடி போய்விடும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம், வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மெய்ப்பர்கள் அவர்களை சிதறப்பண்ணி பர்வதங்களில் அலையவிட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்துவிட்டார்கள். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை, அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக, தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும், அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே, களிகூர்ந்தீர்களே, புல் மேய்ந்து கொளுத்த கடாரியை போல் பூரித்து வலிய ரிஷபம் போல் முக்காரம் போடுகிறீர்களே. உங்கள் தாய் மிகவும் வெட்கி உங்களை பெற்றவள் நாணமடைவாள். இதோ அவள் ஜாதிகளுக்குள்ளே கடைசியாவதுமன்றி மனாந்தரமும் வறட்சியும் அந்தர வெளியும் ஆவாள். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியற்றதும் பெரும் பாழுமாயிருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதேயுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பதியுங்கள். அது தன்னை கையளித்தது. அதன் அஸ்திவாரங்கள் விழுந்தது. அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பழி. அதனிடத்தில் பழி வாங்குங்கள். அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். விதை விதைக்கிறவனையும் அறுப்பு காலத்தில் அரிவாளை பிடிக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடி சங்காரம் பண்ணுங்கள். கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பிக் கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேசார் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராஹிமின் மலைகளிலும் கீலயாத்திலும் அதன் ஆத்மா திருப்தியாகும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெரதாயும் தேசத்துக்கு விரோதமாகவும் பேகோடு குடிகளுக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது! ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று! பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தருடைய யுத்தம் கலந்தாயே. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக் கொண்டு வந்தார். இது கல்தேய தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. கடையாந்திரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதன் காளைகளை எல்லாம் வெட்டுங்கள். அவைகள் கொலைக்களம் சேரக்கடவது. ஐயோ, அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே! நம்முடைய தேவன் பழி வாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சியோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பியோடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனுக்கு விரோதமாய் வரும்படி வில் வீரரை அழையுங்கள். வில் வளைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்குங்கள். ஒருவரையும் தப்ப விடாதிருங்கள். அதன் கிரியைக்கு தக்க பலனை அதற்கு சரி கட்டுங்கள். அது செய்ததின் படியெல்லாம் அதற்கு செய்யுங்கள். அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. ஆகையால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுவார்கள். அதன் யுத்த வீரர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரம் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேல் வரும், அவர்கள் கலங்குவார்கள். பட்டயம் அதன் குதிரைகள் மேலும் அதன் ரதங்கள் மேலும் அதன் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும் வரும், அவர்கள் பேடிகள் ஆவார்கள். பட்டயம் அதன் பொக்கிஷங்களின் மேல் வரும், அவைகள் கொள்ளையாகும். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போம். அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் கொமோராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதும் இல்லை. இதோ வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும். பூமியின் எல்லைகளிலிருந்து பலத்த ராஜாக்கள் எழும்புவார்கள். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர். அவர்கள் இறைச்சல் சமுத்திர இறைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவன் கைகள் தளரும். இடுக்கமும் பிரசவ வேதனைப்படுகிறவர்களுக்குண்டாகும் வேதனையை போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தை போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை அங்கே இருந்து சடுதியிலே ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு திட்டம் சொல்பவன் யார்? எனக்கு முன்பாக நிற்கப் போகிற மெய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்து இழுப்பார்கள். மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிபட்டதின் சட்டத்தினால் பூமி அதிரும். அதின்
1: ஒன்று கொரிந்தியர் 10 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க, விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்தியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன்? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் இரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:37. கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உங்களின் காரியங்கள் காத்திருப்புகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேக உங்களின் வாழ்க்கையின் தேவைகளுக்காக, விடுதலைக்காக, இரட்சிப்பிற்காக, உங்களின் எதிர்கால வாழ்க்கை போன்ற அநேகவற்றிற்காக நீண்ட நாட்களாய் நம்பிக்கையோடு ஜெபித்து வந்திருப்பீர்கள். சிலரோ உங்கள் நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைத்திருப்பீர்கள். வேறு சிலரோ எத்தனையோ ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், எந்த பதிலும் இல்லையே என்று நம்பிக்கையை விட்டிருப்பீர்கள். இப்படியாக பல தரப்பட்ட விசுவாசிகள் உண்டு. இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதாக என்றும், தமக்கு பயந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்றும், தம்மை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளினது இல்லை என்றும் வசனம் சொல்லுகிறபடியினால், இன்றைக்கு உங்களின் காரியங்கள், தேவைகள், எதிர்பார்த்திருக்கிற பதில்கள், காத்திருக்கிற காத்திருப்புகள் யாவற்றிலும் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், தன் குடும்பத்தை விட்டு வெறுங்கையனாய் புறப்பட்டு செல்லுகிற வேளையில் தாமே தான் செல்லுகிற காரியத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எந்த மனிதனின் உதவியையும் ஆலோசனைகளையும் நாடி தேடி போகாமல் கர்த்தரை தேடுகிறான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். தன்னுடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார் என்ற உறுதியோடும் விசுவாசத்துடனும் ஜெபிக்கின்றான். இப்படியாக, தேவரீர் நீர் என்னோடே இரும் என்றும், நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றும் என்றும், உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தாரும் என்றும், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணும் என்றும் ஜெபித்து பொருதனைகளை பண்ணிக்கொண்டு கடந்து போகின்றான். கர்த்தர் யாக்கோபின் காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெயமாய் நடத்தி இரு பரிவாரங்களுடன் திரும்பி வர பண்ணுகிறார் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் கூட யாக்கோபை போன்று கடக்க வேண்டியதாக இருக்கலாம். எல்லாராலும் சிலர் கைவிடப்பட்டவர்களாகவும், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், கடன் பாரங்கள், சரீரத்தில் பலவீனங்கள், எதிர்கால ஆசிர்வாதமான திட்டங்கள் நிறைவேறவில்லையே என்றும், பிள்ளைகளை குறித்த மனபாரங்களும், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு வனாந்திரம் போன்று இருக்கிறதே என் வாழ்க்கை என்று வெறுமையான இருதயத்தோடும், நாளைய தினம் கேள்விக்குறியாகி போனதே என்று குழப்பத்துடனும், இப்படிப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களின் நம்பிக்கையை கர்த்தர் மீது வையுங்கள் என்கிறார். சூழ்நிலைகளின் மீதோ, சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்பேன் என்று உறுதியளித்து கொடுத்த மனிதர்கள் மீதோ உங்களின் நம்பிக்கை இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களின் நம்பிக்கை இருக்கட்டும். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாயிருப்பது நலம் என்ற வார்த்தையை விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்களின் காரியங்கள், தேவைகள், எதிர்பார்த்திருக்கின்ற பதில்கள், இவற்றில் கர்த்தர் ஜெயத்தை தருகின்றார், தடைகளை விலக்கி போடுகின்றார், புதிய பாதைகளை திறந்து கொடுக்கின்றார். குழப்பங்களுக்கு தீர்வையும் பதிலையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யாக்கோபோடு இருந்து ஆசீர்வதித்த தேவன் உங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பயப்படாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. பிரியமானவர்களே, இன்று உங்கள் மனசு பாரமாக இருக்கின்றதா? வேலை, கடன், குடும்ப பிரச்சனை, உடல் பலவீனம் எல்லாம் சேர்ந்து முடியலன்னு சொல்லுதா? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை பலப்படுத்துவேன். பயப்படாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் தனிமையாக இல்லை. பலப்படுத்துவேன், உங்களோடே பலம் தீர்ந்தாலும் அவர் பலன் உங்களில் வரும். சகாயம் பண்ணுவேன், விழும்போது தூக்கிவிட கரம் நீட்டுவார். பூக்கள் இருட்டில கூட மலர வைப்பார். ஒரு நிமிடம் கண்ணை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என் விண்ணப்பத்தை கேளும். அவர் வாக்கு மாறாதவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அமேன். காட் பிளஸ் யூ.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், 27ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:16 இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 49:16. இதோ, என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே நம்மை தம்முடைய உள்ளங்கைகளிலே இந்த நாட்களிலே வரைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மதில்கள் எப்போதும் நமக்கு முன்பாக அந்த நாட்களில் இருக்கிறபடியினால் அந்த மதில்களை தாண்டி சத்ரு நம்மை தொட முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு நினைப்பூட்டுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமும் உள்ள தேவன், சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூறுகிறது என்றால் இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஏனென்றால் அன்னு தினமும் ஒவ்வொரு செக்கனும் இந்த நாட்களிலே நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அசைவுகள், நம்முடைய திரும்புதல் இந்த நாட்களிலே, நம்முடைய உட்காருதல் எல்லாவற்றையும் நாட்களிலே தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு நினைவூட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் நாங்கள் சில வேளை தவறுகள் செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நாட்களில் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே ரெண்டு பகுதிகள் சொல்லப்படுகிறது. முதலாவது, தேவன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இரண்டாவது, உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. நம்முடைய மதில்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய பாதுகாப்புகள் அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறதாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நான், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன், நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே துவங்குறதை பார்க்கிறோம். மருமை பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவருடைய செட்டுகளின் கீழே அடக்கலம் ஆரோக்கியம் உண்டாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அப்படியானால் தேவன் உள்ளங்கையினால், உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறதும் அல்ல, நம்மை சூழ்ந்து இந்த நாட்களை பாதுகாத்து இந்த நாட்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் சத்ருவானவன் பொல்லாங்கான் ஈகிற அம்புகளுக்கு விலக்கி இந்த நாட்களை நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எந்த மனுஷனையும் இந்த நாட்களிலே எவரும் இந்த நாட்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் ஒருவர் தான் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நாட்களிலே உத்தரவாதமும், ஆத்மாவுக்கும் இந்த நாட்களிலே பாதுகாப்பை கொடுக்கிறவரும் அவராய்த்தான் இந்த நாட்களிலே இருக்கிறதற்காக இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறது எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். இன்றைக்கு அநேகருடைய கேள்விகள், இப்படியாக உள்ளங்கையிலே இவர் இந்த நாட்களிலே ஜனங்களை வரைந்திருப்பார் என்று கேட்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய கைகளிலே செல்போன்கள் இருக்கிறது. அந்த செல்போன்களை பாருங்கள், எத்தனையோ நம்பர்களை நாங்கள் இந்த நாட்களிலே பதிவு செய்து இந்த உள்ளங்கை போல் இருக்கிற அந்த போனை இந்த நாட்களிலே யாரோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமா இருந்தால் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அதே விதமாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே இந்த தன் நம்மை இந்த நாட்களிலே தன்னுடைய உள்ளங்கையில் இந்த நாட்களிலே வரைந்து கொண்டு இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே ஒரு ஐக்கியத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு தொடர்பையும் இந்த நாட்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் நம்முடைய பாதங்கள் சறுக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுவார், மகனே நீ இந்த பக்கம் போகாதே, இந்த பக்கம் போ என்று சொல்லி இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் திருப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய வழிநடத்தல் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற வேளையிலே, தேவன் நம்மை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால், உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி இந்த நாட்களே தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.

0: அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வழியிலே சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்வோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன். இசாயா 58:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய ஒரு நாளிலும் பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இன்றைய நாளுக்கான வாசிப்பு 1 Kings 22, 49 பழைய பாடலும் புதிய பாடலிருந்து 1 Corinthians 8:9 அதிகாரங்களை வச்சு நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வசனங்களுக்கூடாக அவர்களுடனும் பேசுவாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்துவார். அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி சுசிலியாமா லண்டன் UKயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி வவுனியாவிலிருந்து கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அபிஷேக ஆராதனையோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, பாடல்களோடு வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் செய்கின்ற எல்லா காரியங்களிலும், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பேசிக்கொண்டமா? ஆமீன். அப்படியே நில்லுங்கள். ஆமீன். இந்த வேளையிலும் வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: ஆமீன். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கையில் உன்னை விரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சுரப்பட்டும் நிறையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை குடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரையும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதோ இதோ இதோ என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தீர் அப்பா ராஜா. இது இப்பொழுதே தோன்றுகிறது. அதை நீ அறியாயான்னு சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே வனாந்தரங்களும் அவாந்தர வழிகளும் தண்ணீர் தடாகமாக மாற்றப்படுகிறது. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என்ன

0: மாணவரே, ஹலிலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவர்களை ஆண்டார்களப்பா. ஆண்டவராகி தேவனே, விக்கிரகங்கள் ஆண்டதப்பா. ஆண்டவராகி தேவனே, நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவரப்பா. இயேசு நம்முடைய ஆண்டவர். தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா, விக்கிர ஆராதனையிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவராயிருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கண்களை திறந்து விட்டீர். அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் திறந்து விடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திலே இருக்கிற சிங்களவர்கள், தமிழர்களுடைய கண்களை திறந்து விடும் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பரம்பரை சாபங்கள், விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கிறோம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீர் என்பதை அறிக்கையிடுகிறோம். இயேசுவே ஆண்டவரப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததிகள் மேல் தெளிக்கப்படுகிறது அப்பா. பரம்பரை சாபங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கிறோம். எங்கள் ஆவியார் தொடர்ந்தும் எங்களை வழிநடத்தும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் தேவரீர் இதோ வழி இதோ வழி என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு அதிகமாக சந்தோஷத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்களப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வார்களப்பா ராஜா. ஆண்டவரே, உணர்வை கொடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம் ஐயா. உன்னதமான ஊழியத்தை செய்ய ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தயார்படுத்தும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே,
1: நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். கரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்லயே, எங்களுடைய சரீரத்திலே, எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் சந்ததி சந்ததியாக உம்முடைய சித்தம் ஒன்றே செய்யப்படுவதாக. ஹாலேலூயா. உயிருள்ள தேவனே, ஜீவனுள்ள தெய்வமே, ராஜாமே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். இன்றைக்கு கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என் தகப்பனாகிய தேவனே, ராஜாதி ராஜனே. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஐயா. எங்களை தீமையிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளும், தீமையிலிருந்து எங்களை எச்சரியும் ஆண்டவரே. அப்பா, தீமைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே கொடுங்கோலுக்கு ஆண்டவரே கரங்கள் நீட்டாதபடி எங்கள் கரங்களை சுத்திகரியும், எங்கள் கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவத்துக்கு எங்கள் கால்கள் நடக்காதபடி எங்கள் கால்களை ஆண்டவரே கட்டுப்படுத்தும். எங்கள் வாய் ஆண்டவரே தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடி, மீறாதபடி ஆண்டவரே எங்கள் வாய்க்கு காவல் வையும் அப்பா. என் ஆவியா ஆண்டவரே எங்களை வழிநடத்தும். உம்முடைய ஆண்டவரே கரத்துக்குள் நாங்கள் அடங்கி நிற்கிறோம் ஐயா. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரு பெணிகினை பயன்படுத்தினது போல ஆண்டவரே, கேத்தரின் குல்மான பயன்படுத்தினது போல ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவராய் ஐயா பெக்மன் ஐயாவை பயன்படுத்துகிறது போல ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே ஒவ்வொரு தேவ மனுஷர்களை பயன்படுத்தினது போல அப்பா ராஜா, ஆண்டவரே ஊழியக்காரன் திரகரன் ஐயாவை பயன்படுத்தினது போல எங்களை உம்முடைய ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய உணர்வை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடும் ஆண்டவரே. என் ஆவியானவரே எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை நடத்தும் ஐயா ராஜா. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஐயா ராஜா எங்களை நாங்கள் முற்றிலுமாய் உப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. அதிசயம் செய்பவரே, என்னாருதல் நாயகரே, அதிசயம் செய்பவரே,
0: ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன்

0: புதிதாக்கும் பெரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, நம்மை உடைத்து விடு முருமாற்றும், பண்படுத்து பயன்படுத்தும், உடைத்து விடு முருமாற்றும், பண்படுத்து பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்து, உள்ளான மனிதனை வல்லமையாய் பயன்படுத்து, அன்பு ஒன்றே ஆணிவீராய் அடித்தளமாய் அமைந்திடணும், அன்பு ஒன்றே ஆணிவீராய் அடித்தளமாய் அமைந்திடணும், ஆளுகை செய்யும் மாவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஹலிலூயா தகப்பனே, 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆண்டவரே, அந்த அன்புக்கு பாத்திரராய் நடக்க ஆண்டவரே, அன்பு எங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்ய ஆண்டவரே, உள்ளான மனிதனில அன்பு கிரிய செய்ய, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நடத்தையில் எங்கள் பேச்சில் அன்பு வெளிப்பட ஆண்டவரே, தேவாவியானவர்னாலே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா,
1: அரண்களை தகர்த்தெறியும் அன்பின் வல்லவரே, எதிரான எண்ணங்களை கீழ்படுத்து சிறைப்படுத்தும், எதிரான எண்ணங்களை கீழ்படுத்து சிறைப்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமா.

ആവിയാനവരെങ്കേ ഉണ്ടോ? അങ്ങേ വിടുതലയും ഉണ്ടപ്പാ രാജ. തഹപ്പനേ മുക്ക് സ്തോത്രമയ്യ രാജ. ഹാലേലൂയ. ആണ്ടവരേ മുക്ക് സ്തോത്രമയ്യ രാജ. ഹാലേലൂയ. തഹപ്പനേ മത്തുതിക്കിറോമയ്യ രാജ. സ്തോത്രിക്കിറോമയ്യ രാജ. എൻ തഹപ്പനേമ തുതിക്കിറോം തുതിക്കിറോം തുതിക്കിറോം തുതിക്കിറോമയ്യ രാജ. ഹാലേലൂയ. ആണ്ടവരേമ തുതിക്കിറോമയ്യ രാജ. ഹാലേലൂയ. തഹപ്പനേ എന്റെ വേളയിൽ നമ്മുടെ കരത്തിലങ്ങളെ താഴ്ത്തി ഒപ്പു തരുകോം രാജ. യേശു ക്രിസ്തു ഉയർത്തെഴുന്ന വല്ലമുള്ള അധികാരമുള്ള നാമത്തിനാൽ ആമേൻ, ആമേൻ. ഹാലേലൂയ. ഇന്ന വാരത്തിലെ അങ്ങേ ഇന്ത്യാദേശത്തിലെ അരിയലൂർ ലെസ്ലി ഐയ്യാ അവർകൾ ആണ്ടവർക്കുള്ള നിദ്രയടഞ്ഞിരിക്കാറ്. ഹാലേലൂയ. അന്ന കുടുംബത്തുക്കാകും ജപിപ്പോം. இந்த பாடலை நான் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதங்களாக இந்த பாடல்களை நான் அவருடைய பாடல்களை நான் எடுத்து பாடுவது வழக்கம். அந்த குடும்பத்துக்கு தேவன் ஆறுதலும் அற்புதங்களையும் செய்வாராக. ஹாலேலூயா. மிகுந்த ஒரு நல்ல ஊழியர், நல்ல பாடல் ஆசிரியர், நல்ல உருக்கமாக பாடல்களை பாடுகின்ற தேவ மனுஷர். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவன் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் செய்யும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. குரல் கே

இயேசுவின் அன்பு எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் ஹாலேலூயா அவருக்காக நாங்கள் பாடுகின்ற பாடுகளை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹாலேலூயா. ஆண்டவருக்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், அவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற காரியங்கள், மற்ற ஜனங்களை தேவ சமூகத்துக்கு அழைக்கின்ற காரியங்கள், ஹாலேலூயா, தேவ ஜனங்களுக்காக நாங்கள் படுகின்ற பாடுகள், ஒவ்வொன்றையும் தேவன் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்துருவானவன் எத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் கூட தேவன் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹாலேலூயா. இந்த லெஸ்லி ஐயா அவர்களுடைய சாட்சியை, இந்த வெஸ்லி ஐயா அவர்களுடைய சாட்சியை நான் ஒரு முறை கேட்டிருக்கிறேன். அவருடைய இவருக்கு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பொழுது எப்பொழுதும் தாயார் என்ன செய்வார்கள், இந்த பிள்ளைகளுக்கு கூடிய சீக்கிரம் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பது தாயினுடைய விருப்பமா இருக்கும். அவருடைய தாயார் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். அப்பொழுது இவர் சொல்லுவாராம், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஹாலேலூயா. ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். வெள்ளியும் பொன்னும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அற்புத விதமாக, ஹாலேலூயா, பாஸ்டர் பென்சனுடைய மனைவி அவருடைய ஒரு மகள், இன்னும் அரியலூர்லே எனக்கு மிகமான ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், அவருக்கு பேர் ஜேம்ஸ் எட்வர்ட்ன்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன், அவருடைய மனைவி அவர் இன்னொரு மகள். அற்புத விதமாக தேவன் எந்த செலவும் இல்லாமல் அவருடைய மகளுக்கு அற்புதமான வரன்களை கொண்டு வந்து திருமணத்தை செய்து முடித்தார். அப்படி ஒரு உன்னதமான ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர்களே அவ்வளவு அன்பு வைத்தவர். ஹாலேலூயா. அதே போலத்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஹாலேலூயா எது இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்த தருவேன். இந்த வசனத்தை நாங்கள் எங்களுடைய பிசினஸ்லே கிட்டத்தட்ட அது 89 ஆண்டுல இருந்து நாங்கள் எழுதி வைத்தோம். அப்பொழுது ஒரு சகோதரி நம்முடைய இடத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்களுடைய கணவர் மிகுந்த குடிகார், குடும்பத்திலே அடித்தடி பெரிய பிரச்சனைகள். அந்த வசனத்தை அவர்கள் பார்த்த அந்த வசனத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி என்னோடு பேசினார்கள். நானும் அவர்களை ஆலயத்துக்கு அழைத்தேன். அதுக்கு பிற்பாடு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு அந்த சகோதரனுடைய குடியை அவரை விட்டு அகன்று போனது. அவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, இப்ப கடந்த காலத்திலே நான் பார்க்கின்ற வழியிலே அவர்கள் ஒரு ஸ்கூல்லே ஒரு டீச்சராயும் இருக்கிறார்கள். அப்படி பாருங்கள், அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒருவரையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அப்பா என்று கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு ஆதரவு அருளுகிற தேவன். ஹாலேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்த்த தருவேன். ஹாலேலூயா. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வா என்றது. தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. அந்த தாய்ப்பசுவின் அன்பு என்னை வாழ வைத்தது, இன்று பாட வைக்குது அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோரு குரல் ஒன்று செவியனில் கேட்கின்றது. சோர்ந்திடும் நேரம் கண்ணீர்

கோழிதனை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது. அன்றும் இன்றும் என்று மாறா இயேசுவின் அன்பு என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்று மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. ஹாலேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகியால் நம்பிக்கப்படேன். நம்பிக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஹாலேலூயா. என்னை ஆக்கினைகளாக தீர்க்கிறவன் யார்? ஹாலேலூயாமே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பாமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. இந்த வேளையில் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் திருச்சபைக்கு விரோதமாக, எங்களுக்கு அன்புள்ளவர்களுக்கு விரோதமாக, எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே பைனான்சியல் காரியங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதேவோம். எங்கள் மேல் ஆண்டவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, எங்களை நீங்கள் வழி நடத்துவீங்களாக ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கிருபுள்ள கரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா. அவைகள் காலதோறும் புதியவைகளாயிருக்கிறபடினால் உம்முடைய ஆண்டவரே கிருபுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. தடைகள் அகன்று போட்டும் ஐயா, சத்துடைய வல்லமைகள் அகன்று போட்டும் ஐயா, சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் அகன்று போட்டும் ஐயா ராஜா. ஹாலேலூயாமே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே மை துதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. உரபக்கரதுரு வரபரபரதுரு வரபரபக்கரவனி தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரம். அதிகாலையில்

நான் மனசர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற விண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரியோ. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங் சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசங்களானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறந்து வரும் பொழுது ஒளிந்து போம். ஹலேலூயா. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹலேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. முண்டமா இந்த கல்லாதேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எக்கனாமிக் வாரை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் சமரசமாக, சமாதானமாக ஆண்டவரே தேசத்தின் குடிகளுக்கு சமாதானமாக மாற்றி கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. சூடான விவாதங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அமெரிக்கா அதிபதியோடும் கனடியன் அதிபதியோடும் ஆண்டவரே நீ கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்.

0: ஆராதனையோடு வழி நடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று கூறினீர்கள். அதே வாக்கை தான் நான் காலையிலே போட்டேன். அதே வேளையிலே நாள் வாக்கு தத்தத்தை தேவூழிய சுவிசேஷரைப்பின் வானர் அவர்கள் அனுப்பியிருந்தார். அதே வசனம், அதே வசனத்துடன் நீங்கள் ஆரம்பித்தீர்கள். கத்தர் தாமே அந்த காரியத்திலே ஒற்றுமையாக வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்தாவியானவர் காண்கிறார், வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக, சாட்சிகளுக்காக, துதிகளுக்காக, ஜெபங்களுக்காக, சாட்சிகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், போக்கிலும் வரத்திலும் கத்தர் கூட இருந்து எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: அந்த அவருடைய பாஸ்டர் அந்த வெஸ்லி ஐயா அந்த இது கேள்விப்பட்டீங்களா?
0: இல்லையம்மா.
1: அந்த இந்த பாட்டு எல்லாம் பாடுவார், அப்பான்னு கூப்பிடத்தான ஆசை.
0: அவர் பாடினா தெரியாது, பாட்டு தெரியுமா?
1: அவர்தான் அவற்ற பாட்டு தான் அந்த பாட்டுகள் எல்லாம்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ.
0: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்திய திருச்சபாயிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து யுவங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவார்கள். கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவரிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் மீதியான யுவங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32 இப்பொழுது முதல் 10:00 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், அப்பொழுது உதியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கத்தர் தாமே இந்த வசனங்களுக்கு கூட வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 22, எரேமியா 49, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து 1 கொரிந்தியர் 8:9 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இந்த அதிகாரங்களுக்குள் ஊடாக நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடித்ததாக இருக்கும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே நற்சிந்தனை, ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சுவிசேஷர் ரெட்வின் வானர் அவர்கள் வெக்கேஷனில் இருக்கிறார். அதே வேளையிலே சகோதரி ஜெனட் அவர்கள் கனடாவிலிருந்து ஜெர்மனிக்கு போய் சேர்ந்தார்கள். ஆனால் சோவீனம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சேடமாக நேபாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேபாளிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகள், அவலாஞ்சுகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். வறிய நாடு, வறிய பிரதேசம். ஆனால் அங்குள்ள பாலங்கள், ரோட்டுகள், வீடுகள் எல்லாம் அடித்து கொள்ளப்பட்டு போய்விட்டது. அது மட்டுமல்ல, 250 பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே கனடா அமெரிக்காக்குள்ள இந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அங்குள்ள பிரசிடென்ட் அவர்கள் மனதை மாற்றி வரிகள் அற்ற நாடாக இருந்தது, அதாவது கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்குமாக அவர்கள் ஒவ்வொரு அந்த பண்ட மாற்றுகளை செய்யும் பொழுது எந்தவித வரிகளும் இல்லாமல் சுமூகமாக அவர்கள் இவர்களுக்கும் இவர்கள் அவர்களுக்கும் அப்படியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ட்ரம்ப் வந்த பின்னதாக இவற்றையெல்லாம் குழப்பி அடித்து கொண்டிருக்கிறார். அதனாலே கனடாவிலே கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு வேலை போகும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, விலையேற்றம் வரும் என்று சொல்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேலையிலும் நினைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிலே சௌரி சௌரன் பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து நினைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாம்மா லண்டன் யூகேயிலிருந்து நினைந்திருக்கிறார்கள். சௌரி சாந்தி அவர்கள் மாலை வேளையிலே நோர்வேயிலிருந்து நினைந்திருக்கிறார்கள். சௌரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து நினைந்திருக்கிறார்கள். நினைந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தரி கரத்தில் போய்க்கிறோம். விடுமுறை காலங்கள், பாடசாலைகள் அடுத்த வாரத்திலே ஆரம்பமாகிறது. கனடாவிலும் அமெரிக்காவிலும் யூரோப்பிலும் அடுத்த வாரத்திலிருந்து சமர் முடிந்து பாடசாலைகள் ஆரம்பமாகின்றன, யூனிவர்சிட்டிகள் ஆரம்பமாகின்றன. பலர் விடுமுறையில் இருக்கிறார்கள், பலர் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் முதல்ல பாஸ்டர் அன்றன் தாசநாயகம் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கொடுக்கப்பட்ட ஜபங்களுக்காக எல்லோரும் ஜபியுங்கள். ஜபித்து முடித்து காத்திருங்கள். இரண்டாவது அடுத்த ஜபகத்துக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் பாஸ்டர் அன்றன் தாசனையும் அவர்கள் வழி நடத்துவார். ஆமே.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த அன்பு தகப்பனி, குன்றானமை தேவனி, நீர் உலகத்தில நடக்கிற அத்தனை காரியங்களுக்கும் நீர் அறிந்தவராக, நீர் அதை நடத்துகிறவராக, அந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக அமைகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேச ராஜாக்களுக்காக ஜெபிக்கும்படியாக நீருக்கு எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற நேபாள் தேச ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக அந்த தேசத்தின் மேலே ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த தேசம் உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறீர். ஆவியானவரே, இந்த நேரத்தில் அமெரிக்கா கனடா பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த காரியங்கள் உம்முடைய கரத்துல இருக்கிறது. ஆண்டவரே, அந்த துவேச காரியங்கள், அரசியல்வாதிகளுக்கு இடையில உள்ள குழப்பங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்தந்த தேசங்கள் தங்களுடைய தேசத்துக்கு நன்மைகளை செய்ய ஒவ்வொரு அதிகாரிகளும் பிரசிடென்டும் அந்தந்த நாடுகளுக்காக செயற்படுகிறார்கள். இப்படியான நேரத்தில் நீர் அவர்களோடு இடப்படும்படியாக, தொழில்நுட்பங்களில பரிமாறும்படியாக, இந்த வரிகளை நியாயமான வரி போடத்தக்கதாக நீர் அவர்களுடைய இதயங்களை மாற்றும்படியாக, நீர் எதை செய்ய நினைத்தீரோ அது தடைபடாமல் இந்த தேசங்கள்ல நடக்க, தேசங்கள் இப்படியான பொருளாதார கொள்கைகளுக்கூடாக எதிரிகளாக மாறாதபடி, ஆண்டவரே நட்பில வாழ, நட்பில்லாத தன்மையினால பேச்சுவார்த்தைகள் இன்னும் குழப்பமாக முடியுமே. ஆண்டவரே, இந்த நட்பாக மக்கள் தங்களுடைய வரிகளை நட்பான முறையில அணுகி கொள்ள கனடா பிரைம் மினிஸ்டருக்கும் அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர்

திட்டத்தை படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசங்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான நாடுகளோடு கூட்டு சேருகின்றன. அந்த கூட்டு சேர்தலின் அடிப்படையில இந்த டாரிஃப் பிரச்சனைகள் எல்லாம் எழுகிறது ஆண்டவரே. கனடா சைனாவோடு கூட்டி சேர்க்கிறது. இப்படியான காரியங்களுக்கு அதிக வரி பழுக்களை கனடா மக்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் நீர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக மக்கள் அந்த வரிகளுக்கு எஃபர்ட் பண்ற அளவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு தேசத்தின் மேல ஒன்று திமத்தையும் இரண்டாம் அதிகாரத்தின்படி ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேச ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே, இந்த யுத்த நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்துல ஒரு நிரந்தர சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று இஸ்ரேலுக்கு எதிராக பல மக்கள் ஹிட்லர் தொடக்கம் பல விதமான அரசியல் நாடுகள் ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் நீர்தான் அந்த இஸ்ரேல் மக்களுடைய தேவன் என்பதை பறந்து காக்குற பட்சி என்பதை அந்த தேசத்தின் மேல உம்முடைய கரம் கூட இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்தும் அந்த தேசத்தோடு கூட இருக்கும்படியாக அமெரிக்கா தேசமும் இஸ்ரேல் தேசத்தோடு இணைந்து செயற்பட அந்த இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே, இயேசுவை அறியாத தேசமாக அந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நீர்தான் உம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து முல்லா நாள் உயிர்த்தெழுந்து நீரே ராஜாவாக இந்த தேசங்களை எல்லாம் ஆளப்போகிற தேவன் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஆண்டவரே. ஜெனட்சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகளுக்கூடாக அந்த வெடிகுண்டு ஆபத்தில இருந்து நீர் பாதுகாத்து தொடர்ந்து அந்த புத்தக வெளிவீட்டுல நீர் உதவி செய்தீர். ஆனாலும் அந்த வெளி சூழ்நிலை நிமித்தம் அந்த வருத்தங்கள் அந்த காய்ச்சல்கள் அந்த பரவுகிற காரியங்களை நீர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தள்ளும்புகளால சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அந்த மகளை அந்த குடும்பத்தை அந்த கணவனை மகனை ஆண்டவரே எடுத்து நீர் இன்னும் அதிகமாக உம்முடைய ராஜ்ய விரிவுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுக்காக செய்ய வேண்டும், தேவனுக்கு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காக இந்த கனடா தேசத்துக்கு வந்த உம்முடைய மகளுக்கு நீர் சுகம் கொடுப்பதில் லேசான காரியம். சுகம் கொடுத்த அந்த மகள் இந்த நிகழ்ச்சிகளில இணைந்து ஜெபிக்க துதிக்க உம்முடைய வல்லமையை

0: அறிவை பெற்றுக் கொள்ள இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை எல்லா நாடுகளும் அறிந்து கொள்ள அப்போதரன் 4:12 வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. இப்படியாக நீர் ஒவ்வொரு நாடுகளோடும் சந்திக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதரோடும் சந்திக்கும்படியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை எப்படி இந்து மத ஒரு மத வழிபாடுள்ள விக்கிற ஆராதனையிலிருந்து பிரித்தெடுத்தீரோ, அதே போல இந்த காலத்துல விக்கிற ஆராதனையிலிருந்து ஒவ்வொரு மக்களின் குடும்பத்தில இருந்து நீர் ஒவ்வொருவரை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த மனிதன் மூலமாக மற்ற மத வழிபாடுள்ள மக்களும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஆபிரகாம் சந்ததி கூடாக வந்த முகமதியர் இனத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த இயேசுவை அறிந்து கொண்டு அவர்களின் ரட்சிக்கப்பட இப்படியாக ஆபிரகாம் சந்ததி கூடாக வந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள இயேசுவின் மூலமாக அந்த ரட்சிப்பை பெற்று ஒரு சமாதானமான ராஜ்யமாக இந்த உலகம் புதிய பூமியில நாங்கள் உம்மோடு ராஜாக்களும் அதிகாரிகளாகவும் ராஜாக்களாக எங்களை உம்முடைய ராஜ்யத்துல வாழ தெரிந்து கொண்டீர்கள். எப்படியாக ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய ராஜ்யத்துல வாழத்தினாக பிரதான இருதயத்தை கொடுக்கும்படியாக, நவமான இருதயத்தை சதியான இருதயத்தை நவமான ஆவியை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் வாழ இன்மைக்கு பின்பு ஒரு மறுமையில ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள அந்த முடிவற்ற மத வாழ்விலே இருந்து ஒரு நித்தியமான வாழ்வுக்கு இயேசுவோடு வாழுகிற நித்திய வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த வாழ்விலே ஒவ்வொருவரையும் எழுந்து கொள்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ நடத்தி கொண்டு கிளஸ்லி பிரதருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பங்களுக்கிறேன், இப்படியாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்களை கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்திருங்கள். நாங்கள் மீதியான ஜெபங்களுக்கூடாக குரூப்பாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி அருந்ததி அவர்கள் இப்போது இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி சிசிலியாமா, நீங்கள் ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்துங்கள், கொடுக்கப்பட்ட ஜபங்களுக்காக வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். நேபாளுக்காக ஜெபியுங்கள், கனடா அமெரிக்காக்காக ஜெபியுங்கள். அடுத்ததாக பாடசாலை ஆரம்பமாகிறது, பிள்ளைகள் ஆயத்தமாகிறார்கள். அது மட்டுமல்ல, புதிய புதிய பாடசாலைக்கு போகிறார்கள், புதிய புதிய வகுப்புகளுக்கு போகிறார்கள். அவர்களுக்கு நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ள வேணும். அதே வேளையிலே அவர்கள் சந்தோஷமாக அந்த பாடசாலையில் திரும்பமாக செல்ல கத்தர் உதவி செய்ய வேண்டும். இவற்றிலே நீங்கள் ஏதாவதுக்காக ஜெபியுங்கள். ஆமென்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த நாட்டிலே நடக்கும் சண்டைகள் அப்பா நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா ஆவியானவரே, எல்லா நாட்டையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த ஆயுதங்களை விட்டறிந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சண்டையிலிருந்து சமாதானம் கிடைக்க செய்தும் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்களை நிறுத்தும் தகப்பனே. ஆவியானவரே எல்லோ எல்லா எல்லா எல்லா சாமான்கள் எல்லாவற்றுக்கும் வெளியேற்றுகிறார்கள். தகப்பனே அப்பாசனத்தில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே விடுதலை கொடுக்கும்படியாக உம்மை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த சின்ன சிறுசுகள் பாடசாலைக்கு செல்லும் போது அப்பா உம்மதுகரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே அவர்கள் போகும் கொலிசிலே அவர்களின் நல்ல நண்பர்களை தேட செய்தும் தகப்பன். ஆவியானவரே உம்மதுகரம் அவர்களோடு இருப்பதாக. அன்பான தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு அப்பா தேவ பயத்தை கொடுத்தருளும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் அங்கே தேய்ச்சி செல்லும் போதும் உமது சாட்சிகளை அவர்கள் பரப்ப செய்தருளும் தகப்பனே. அவா அப்பா அப்பா என்ற நாமத்தை அவர்கள் உச்சரித்து கொண்டு அப்பா போகும் போதும் வரும் போதும் அவர்களை போக்குற உதவி செய்தும் தகப்பனே. அப்பா அவர்கள் போகும் போதும் வரும் போதும் நீரை உற்ற துணியா இருந்தும் தகப்பன். அப்பாவது தகப்பனே ஆவியானவரே அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தை நேரிடாத வண்ணம் எல்லா பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்தவர்களை மலைநடத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அவர்கள் சின்னஞ்சிறுசுகள் அப்பா அவர்களுக்கு எதவும் தெரியாத தகப்பனே அவர்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. அப்பா தகப்பனே இந்த கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ போன காரியங்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ போன தேள்விகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு சுகபலனா வீடு வந்து சேர அவக்கு வழி செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. அப்பா பிதாவே என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும். அப்பா அவரின் கரங்களை நீர் தொடும் தகப்பனே. அப்பா அவர் செய்கிற வேலைகளையும் நீர் பூர்த்தி செய்யும் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை வார அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு நல்லவற்றை அவர்கள் எடுத்துரைக்கும் போது அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நல்ல சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கும். உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்துக்கு போய்விட்டார்கள். வந்து அவர்கள் குடும்பங்களோடு இணைய அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் சௌரி சாந்தி நோர்வேல இணைந்திருக்கிறீர்கள், வழி நடத்துங்கள்.
3: கேட்டுக்கொண்டிருக்கோம் ஜெபிக்க முடியாது.
1: சகோதரி சுஜாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படைப்போம். சகோதரி சுஜாதா அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இருக்கிறார். அவர் இந்த ஜெபங்களுக்காக ஓபனுங்க. சாந்தி உங்களுடைய மைக்கு ஓபனுங்க. சாரி சுஜாதா, நீங்க வழி நடத்துங்க.
4: நன்றி நன்றி நன்றி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அருமையான இந்த அதிகாலை மதியம் இந்த மாலை வேளையிலும் பிதாவே உம்மை நோக்கி பார்க்கவும் இதுவரை நேரமும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. தேவனே இந்த நேரத்திலும் சுவாமி நாங்கள் ஒருமித்து தந்தையே நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீங்க கேட்டு அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இந்த மாலை வேளையிலும் சுவாமி உம்முடைய கரத்திலே எனக்கு கொடுத்த இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தந்தையே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பாடசாலை செல்ல ஆண்டவரே எனக்கு கொடுத்த பாத்திரத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன். தந்தையே நீர் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் தகப்பனே. அந்த சிறு பிராயத்திலே ஆண்டவரே அவர்களை நேர்த்தியாகவும் ஆண்டவரே சரியான வேளையில் நல்ல பலசாலிகளாகவும் ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் வளர்த்தெடுக்கும் பொறுப்பினை பெற்றோர்கள் கரங்களிலும் மற்றும் ஆண்டவரே ஆசிரியர்கள் கரங்களில் தான் சுவாமியை நேர்கொடுத்திருக்கிறீர். பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஆசிரியர் கரங்களில் நேர்கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த பிள்ளைகளை நாங்கள் நல்ல மனாக்கனாக வளர்த்து ஆண்டவரே நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்த்து இந்த உலகுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதம் விதமான பிரஜைகளாக உருவாக்கப்பட வேண்டும் தகப்பனே. பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி விடுமுறை நாட்களில் வீடுகளில் நின்று மறுபடியும் பாடசாலை செல்ல ஆயத்தப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அவர்களுக்கு எந்த அச்சமோ பயமோ ஏற்படாது மறுபடியும் தங்கள் கல்விகளை தொடர்ந்து பயணிக்க நல்ல பிள்ளைகளாக இந்த உலகுக்கு ஒரு ஒளியான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க உம்முடைய கிருபையையும் சுகத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு ஆசான்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மனமுவர்ந்து சுவாமி பிள்ளைகளை தாழ்மையாகவும் அன்புடனும் கரிசனையுடன் அந்த பிள்ளைகளை வழி நடத்தி செல்ல வேண்டும். எந்த பயமும் பிள்ளைகளின் உள்ளத்தில் ஏற்படாமல் தந்தையே, சிறுவர் துஷ்பிரயோகம் என்று உலகத்தில் எவ்வளவோ பிள்ளைகள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். அந்த துஷ்பிரயோகம் பாடசாலைகளிலும் இடம்பெறாமல் பிள்ளைகளை நடாத்தி செல்ல உம்முடைய புது கிருபையை கொடும். ஒவ்வொரு பாடசாலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரே தூய்மையாக்கி கொள்ளுங்க. சத்ருவானவன் பிசாசானவன் பிள்ளைகளையும் அந்த கல்வி நிலையங்களை கெடுப்பதற்காக என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கின்றேன். பிள்ளைகளின் பிரயாணங்களோடும் கூடவாக இருங்க, பெற்றோர்களோடும் கூடவாக இருங்க. இந்த நேரத்திலும் சுவாமி விசேஷமாக சாந்தி அம்மாவை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மகளை எனக்கு தெரியாது சுவாமி, ஆனால் நீங்க காண்கிற தேவன், நீங்க அறிகிற தேவன். சகோதரத்திலே என்னென்ன வியாதி என்று நான் அறியேன். வயிற்று குத்து என்று சொல்லியிருக்கின்றார் தகப்பனே. தந்தையே, வயிற்று பகுதியில் அந்த வயிற்று வலியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன். எந்தெந்த பாகங்களில் எந்தெந்த இடத்தில் அந்த வயிற்று வலி உண்டாக்கப்பட்டிருக்கின்றதோ அவையாவும் இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக கட்டளையிடுகிறேன் தகப்பனே. உச்சி முதல் கண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படட்டும். உமக்கு சித்தமானால் இந்த மகளை சொஸ்தமாக்கும். உமக்கு சித்தமானால் இந்த மகளுக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக கெஞ்சி கேட்கிறேன். வைத்தியசாலையில் ஆண்டவரே பணியாளர்கள் ஊழியர்கள் தாதிமார்கள் மனமுவந்து ஆண்டவரே கரிசனையுடன் செய்கின்ற ஒவ்வொரு சிகிச்சைகளையும் நிறைவாக ஆசீர்வதியுங்க. அந்த வைத்தியசாலைகள் யாவும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குகந்த பிள்ளைகளாக நீங்க நிறைவாக ஆசீர்வதியுங்க. பரிபூரண சுகம் பெற்று வீடு வர உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையிலும் தகப்பனே மறுபடியும் ஆண்டவரே எங்கள் அன்பான சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் என்னும் வானொலிகள் ஊடாக ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே என்னை அமர கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களின் உடல் சுகம் பலங்களையும் நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கின்ற தேவன். எங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் தேவனே உமக்கே சொந்தன் ராஜா. நீங்க ஆளுமை செய்யும் எங்கள் சரீரம், உம்முடைய ஆலயமாக இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் உம்முடைய திரு ரத்தத்தினால தூய்மைப்படுத்தி உமக்குகந்த பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருதரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நோயில இருந்து எங்களை விடுவீங்க. வேதனைகள் பாரங்கள் கசப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் சரீரத்தை விட்டு வெளியேற்றுங்க தகப்பனே. எந்தெந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்களோ எங்கள் அன்பான சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எந்தெந்த பிரதேசத்தில் இருந்தாலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் ஒவ்வொருதர் மீதும் இருக்க கடவது ஆண்டவரே. சத்ருவானவன் இவர்களுக்கு விரோதமாக என்ன திட்டம் வைத்திருந்தாலும் அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே ஒவ்வொருதருடைய இல்லங்கள் தோறும் ஆண்டவரே உள்ளங்கள் தோறும் நீர் வாசம் செய்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக தந்தையே நாங்கள் ஒவ்வொருத்தரும் உமக்காக ஆயத்தப்பட உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க வழி நடத்துங்க. இதை இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஏசப்பா இந்த அருமையான இந்த காலை மதியம் மாலை வேளையிலும் உம்முடைய கரத்திலே எங்கெங்கெல்லாம் இந்த சங்கம வானொலி ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி. எங்க
1: ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்திருங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் பிரதர் நீங்கள் இன்றைய நாளிலே சகோதரி ஜனத் அவர்கள் திங்கக்கிழமை இங்கிருந்து போய்விட்டார்கள். ஆனாலும் சுயினமாக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அவருடைய புத்தக வெளியீடுகள் சுமூகமாக நடந்தது. அதன் பின்னதாக அவர் தனது உறவினர்களை சந்தித்து இடங்களை பார்த்து வெக்கேஷனும் கூட முடிந்து அவர் போய்விட்டார். செவ்வாய்க்கிழமை அங்கு சேர்ந்திருக்கிறார். சுயினமாக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நேபாள தேசத்துக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அங்கே என்று அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அமெரிக்க தேசத்து தலைவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேடமாக அவருடைய காரியங்கள் கனடாக்கும் மெக்சிகோக்கும் எதிரானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல உலகத்துக்கே எதிரானதாக இருக்கிறது. ஆனாலும் இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் கனடா பொருளாதாரத்திலே மெக்சிகோ பொருளாதாரத்திலே இவ்வளவு காலம் ஒற்றுமையாக இருந்தார்கள். இப்பொழுது ட்ரம்ப் வந்து அதுவற்றெல்லாம் குழப்பி அடித்து வரி வைக்க வேண்டும் என்று ஒன்று நிற்கிறார்கள் 50%. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த ஜெபங்களுக்காக ஜெபியுங்கள். இரண்டு பேரும் ஜெபியுங்கள். ஆமேன்.
5: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜெப வேளைக்கா உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீர் நல்லவர். ஆண்டவரே மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ ஒளி வீசி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையில ஆண்டவே நேபாள தேசத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவரே இந்த பயங்கரமான வெள்ளத்தின் காரணமாக ஆண்டவர அநேக ஜனங்கள் மாய்ந்து போயிருக்கிறார்கள். ஏன்னா அநேக ஜனங்கள் எங்கு இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறது கர்த்தர் தாமே ஆண்டவர. அப்பா இதோ ஆண்டவரே வெளிநாட்டவர்களும் இந்திய தேச மக்களும் ஏன்னா அநேக தேச மக்கள் கனடா தேசத்தின் மக்களும் அமெரிக்கா தேசத்தின் மக்களும் ஈரான் தேசத்தின் மக்களும் இப்படி பல தேச மக்கள் அதே நேரத்தில் ஆண்டவரே இஸ்ரேல் தேச மக்களும் கூட கர்த்தாவே அந்த இடத்திலே மாண்டு போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கரிசனை உள்ளவராய் இருந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஆண்டவரே நீர் நல்ல ஞானத்தை தந்து இந்த ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிறதான இந்த வெள்ளப்பெருக்கத்தின் மூலமாய் ஆண்டவரை ஏற்பட்டிருக்கிற அநேக சேதங்களையும் அநேக உயிர் சேதங்களையும் பொருள் சேதங்களையும் இப்படியாய் ஆண்டவர் அநேகமாய் இந்த தேசத்தை ஒரு அழிவுக்குள்ளாக ஆண்டவர அப்பா நடத்திருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்த ஆண்டவர அந்த பிள்ளை ஆண்டவரே அது ஒரு ஏழ்மையான தேசம் அந்த தேசத்திற்கு தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சகாயத்தை தந்த ஆண்டவர அப்பா அவர்களுக்கு ஆண்டவர அக்கம் பக்கத்தில் இருக்கிறதான தேசங்கள் ஆண்டவரை உதவி செய்து இந்த காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதை போய் ஏற்பட்டிருக்கிறதான அந்த பெருவெள்ளத்தின் காரணமாக ஆண்டவர அப்பா அந்த நாட்டு மக்களின் அநேக சொத்துக்கள் ஆண்டவரே அநேக வீடுகள் ஒரு விலை ஆண்டவரே ஒரு ஆண்டவரே
6: ஒரு கிராமம் முழுவதுமாக ஆண்டவரே அழிந்து போகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோங்க தாவே. அப்படியாய் அந்த அந்த குடும்பங்களில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் சமாதானத்தை கட்டல் இடம்படியாய் சுபிக்கிறோம். ஒரு சகாயத்தை தந்தாடுவே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிறதான அந்த மன கவலைகள் ஆண்டவரே சாதாரணமாய் ஒரு மனிதனால் போக்க முடியாதப்பா. எந்த பணம் கொடுத்தாலும் போக்க முடியாது. எப்பேற்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு உதவியா இருந்தாலும் போக்க முடியாது. தன்னுடைய சொந்த வண்ணங்களை இழந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒருவரையே சமாதானத்தை கொடுக்க நல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைகளின் வாழ்விலே இனி வருகிற நாட்களிலே வைத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் சொதிக்கிறோம். அப்பா இதோ இந்த வேளையில் ஆண்டவரே அந்த தேசத்தை முழுமையாய் உம்முடைய கரங்களிலே உபயோகிக்கிறோம் கர்த்தாவே. உலகத்திலே இந்து தேசம் என்று சொல்லப்படுகிறதான அந்த தேசத்திலே தேவனுடைய கரம் இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமாறும் ரட்சிப்படையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அநேக ஊழியக்காரர்களை அங்கடி எழுப்பும்படியாய் சுபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிறபடியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே வருகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகளிலும் எல்லா விதமான ஆண்டவரே இப்படியான சோதனையில் இருந்த அவர்கள் மீனுக்கு மீள கர்த்தர் நீ துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சிருக்கிறோம். அரசாங்கத்தின் சமூகத்தில் கொண்டு வருகிறேன் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்பா இங்கிருந்து சென்றிருக்கிறதான அநேக தேசங்களில் இருந்து அதை உதவி செய்திருக்கிறார்கள். அந்த உதவிகள் எல்லாம் அவர்களுக்கு சரியாய் ஒன்று சேர அரசாங்கம் நல்ல விதமாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு கூடியிருந்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படி ஆயிச்சிருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே இந்த தேசத்திலே ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்படியாய மனம் முகந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அங்க மாண்டிருக்கிறதான் ஆண்டவரே தன் உயிரை ஆண்டவரே மாய்த்திருக்கிற அந்த வெள்ளத்திலே ஆண்டவரே வெள்ளத்தின் மூலமாய் மாய்த்து இருக்கிற அநேக ஜனங்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை தந்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நல்ல ஆறுதலை தேர்தலையும் தந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இனி வருகிற காலங்களிலே நேர்த்தியாய் அந்த பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்படியா என் தேவன் அந்த நாட்டை நீ நேசித்து ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை தேச இதுகூட ஒரு விசை சமூகத்துல கொண்டு வருவோம். அந்த தேச மக்களையும் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க. முழு தேசத்தையும் என் தேவன் நீர் ஆளுகை செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இலங்கை தேசம் சுற்றிலுமாய் ஆண்டவரே 9 மாவட்டங்கள் ஆண்டு 25 மாவட்டங்களிலே ஆண்டவரே நீர் துணையாயிருந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இப்போது ஆண்டவரே அமெரிக்க தேசத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அதை ஆட்சி செய்கிறதான டொனால்ட் ட்ரம்பை ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நேரத்துக்கு நேரம் பேச்சுகளையும் அப்பா நேரத்திற்கு நேர் ஆண்டவரை பேசின பேச்சை மாற்றி பேசக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த ஆண்டவர் ஒரு பெரிய ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகிற அந்த தலைவருக்கு உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தை நிரப்புங்கப்பா. அப்பா இதுவாக வீணாக ஆண்டவரே கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அந்த கீழ்தரமான ஆண்டவரை எண்ணங்களையும் கீழ்தரமான ஆண்டவரே கோரிக்கைகள் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே அந்த அந்த மனிதர் வைக்கிற போது ஆண்டவரே இந்த உலக மக்களுக்கு அநேக பாரங்களையும் அநேக ஆண்டவரே கவலைகளையும் கர்த்தாவே இந்த மனிதன் மூலமா ஏற்படுகிறபடியால் கர்த்தர் நீர் எந்த நோக்கத்தோடு அந்த மனிதனை அழைத்து வந்தீரோ ஆண்டவரே அந்த நோக்கங்கள் மட்டும் ஆண்டவர் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். இதே நேரத்தில் ஆண்டவரே கனடா தேசத்திற்கும் மெக்சிகோ தேசத்திற்கும் 50 விடுக்காடு ஆண்டவரே அந்த வரிகளை ஆண்டவரே விதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவரே அந்த மகன் பேசியிருக்கிறபடியால் நீ வருகிற நாட்களிலே அவையொன்று நடக்காதபடிக்கு கனடா தேசத்தின் மேல் போட்டிருக்கிற 50 விழுக்காடு அந்த வரிகளை எல்லாம் ஆண்டவரே தடை செய்து ஆண்டவரே முன்போல் ஆண்டவரே எப்படி அந்த வரிகளை இருந்ததோ அவ்வனமாகவே அப்பா இனி வருகிற காலங்களில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிருக்கிறோம்.
5: ஒரு மானசீகமான ஆண்டவரே எண்ணங்களை ஆண்டவரே டொனால்டுக்கு தாங்கப்பா, டிரம்ப்புக்கு தாங்கப்பா. அந்த மனிதன் ஆண்டவரை எடுத்திருக்கிற எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவரே அது கீழ்தரமான ஒரு காரியமா இருக்கிறபடியால் அது மனித குலத்திற்கு ஆண்டவரை எதிரியே ஒரு ஆண்டவரே ஒரு எதிர்ப்பான ஒரு காரியமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே அந்த மகனுக்கு ஆண்டவருங்க பேசுங்கப்பா. அந்த மகன் கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொள்ளு ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு இப்பேற்பட்ட உபதிரவத்தை கொடுக்கிற இந்த சூழ்நிலையில அந்த மகனையும் நீ ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நல்ல உம்முடைய பரத்த ஞானத்தினால் நிரப்புங்க. நல்ல தெளிந்த புத்தியோடும் ஞானத்தோடும் ஆண்டவரே ஒவ்வொரு வெளியீடுகளும் வெளியிட கர்த்தர் நீர் போதுமானவராயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஆண்டவரே ஞானத்தின் ஆரம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விதமான அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே அந்த டிரம்ப் இடத்தில் இல்லாததை ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. கர்த்தர் தாமே கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை என்ன என்பதை ஆண்டவரே டிரம்ப்புக்கு நீ வெளிப்படுத்தி அநேக தேசம் இந்த மனிதன் மூலமாக ஆண்டவரே அப்பா அநேக தேசங்களில் உபத்திரவங்களும் ஆண்டவரே வெளிசிலா தேசத்தில ஆண்டவரே கிரீன்லாந்து தேசத்தில ஆண்டவர ஈரான் தேசத்தில ஆண்டவர இப்படி ஆண்டவர் எல்லா தேசங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கான். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆண்டவர இந்த மனிதன் செய்கிற காரியம் ஆண்டவர அது ஆண்டவர அப்பா அது ஏற்கக்கூடிய காரியமா இல்லாதபடி இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த மகனுக்கு நல்ல இனி வருகிற காலங்களில் நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்ல ஞானமான போலப்பா நீதியோடு ஆண்டவரே நியாயங்களோடு கூட நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாய் இந்த மகனுக்கு நீர் எல்லா வகையிலும் துணையாயிருந்து வழி நடத்துங்க. அந்த ஆட்சியை கூட நீங்க ஆசீர்வதிங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் டிரம்ப்புக்கு அநேக ஜனங்கள் அதே தேசத்திலே எதிர்ப்பாயிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அப்படி இல்லாதபடிக்கு தேசத்துக்குள்ளே நீர் ஆண்டவர உலாவிய அந்த தேச மக்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்கிற ஞானத்தை தந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் எல்லாம் முடக்கி ஆண்டவர் அந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரே இந்த தேசத்தின் தலைவருக்காக ஜெபிக்கும்படியாய் அந்த தேச மக்களுக்கு நீர் ஆண்டவர ஒரு உத்வேகத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர அப்பா ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவர அப்பா ஜானட் மகளை கொடுக்க தாவும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே கனடா தேசத்திற்கு கடந்த இந்த மாதத்திலே முதல் வாரத்திலே அந்த மகள் வந்தார் ஆண்டவர. அவர் ஆண்டவர வெளியிடத்தக்கதாக ஆண்டவர அப்பா புத்தகத்தை கொடுக்கிற அந்த இடத்திலே வெளியிடும்படியா கனடா தேசத்திலே அதை வெளியிடும்படியா அதுவும் சங்கமும் ஊழகத்தின் மூலியமாக வெளியிடும்படியாய் நீ செய்த மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் தாமே அப்பா அந்த புத்தகங்கள் நல்ல விதமாய் ஆண்டவர அதை அநேக ஜனங்கள் கண்டு ஆண்டவர அப்பா அதை வாங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா இந்த இத்தனை நாட்களாக ஆண்டவர கனடா 8ஆம் தேதியில் இருந்து ஆண்டவர அப்பா கடந்த ஞாயிறு வரலும் ஆண்டவர அந்த மகள் ஆண்டவர் கனடா தேசத்தில் இருந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து இடங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர திங்கட்கிழமை ஆண்டவர் அந்த மகள் ஆண்டவர் ஜெர்மன் தேசத்தை செல்லக்கூடிய ஒரு காரியமா இருந்தது ஆண்டவர அப்படியா அந்த மகள் ஆண்டவர் சேமமாக ஆண்டவர ஜெர்மன் தேசத்தில் போய் சேர்ந்திருக்கிற சேர்ந்ததுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில அந்த மகளுக்கு ஆண்டவர இந்த வெதர் நிமித்தமாக ஆண்டவர அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதான் அந்த சுகவீனங்களை எல்லாம் பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர நீர் ஆண்டவர எடுத்து போட்டு சுகவீனமாய் மாற்றி வழ நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவர உம்முடைய சிலுவையில சுமந்த தேவன் அல்ல ஆண்டவர அப்படியா இந்த மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனம் எந்த விதமான பலமை இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவர சொல்லாகும் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவர வேளையில நாங்களும் கட்கத்தாவே அப்பா அந்த மகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவர உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை நாடி நரமகளின் ரத்த நாளங்களில் பாய்ந்து சென்று இதே வேளையில் ஆண்டவரை விடலை தரும்படியாய் செபிக்கிறோம். மகளுக்கு பூரண சுகத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். தேவ நீர் ஆண்டவர தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவர உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவர அப்பா சுகம் உண்டு ஆண்டவர நீர் தொட்டால் சுகம் உண்டு ஆண்டவர அப்பா உம்முடைய வசனங்கள் மூலமாய் சுகம் பெற்றக்கூடிய காலயமாய் இருக்கிறது கர்த்தா. அப்படியாய் ஆண்டவர நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவர உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக
6: அந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலை தந்து வழி நடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சகோதரி விட மகளையும் கொடுக்க தாவு நீ சேமமாய் அழுத்தி சேர்த்ததுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அருமையான ஆண்டவரே சகோதர அவருடைய கணவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம், மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சுக வீணத்தில் இருந்து ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே மறுபடியுமாய் சங்கம ஊடகத்திலே வந்து ஆண்டவரே ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் மொக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் எல்லாவற்றையும் நீரே ஆண்டவரே, உமக்கு ஒருத்தருக்கே ஆண்டவரே பாத்திரரா இருக்கிற நீர் ஒருவரே ஆண்டவரே, அப்படியா நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க, அவள் குடும்பத்தோடு கூட நீங்க இருங்க, அவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் நிறைவேற்றுங்கப்பா. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பரிசுத்தாவின் வல்லமை நாள் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அருமையான ஜப வேலையை ஆண்டவரே ஆண்டவரே நடத்தி வருகிறதான அருமையான சகோதரன் லெஸ்லி சகோதரையும் ஆண்டவரே ரீட்டா சிஸ்டரையும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்ப கர்த்தர் தாமே ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து முடிய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் எப்போதும் துணையா இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க, எண்ணி இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுங்க. கர்த்தர் தாமே இவர்களுக்கு முழு பாதுகாப்பை தந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இவர்களுக்காக தந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மருமக பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளை குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து இவர்களும் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தின் பங்காளர்களாயிருந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி டோலி, சகோதரி ஐரீன், சகோதரி மகள் அவாஸ், இவர்கள் எனக்கு சகோதரி ஜனட் அவர்கள் கனடாக்கு வருகின்ற பொழுது அவர் ப்ராமிஸ் பண்ணார்கள் நடத்துவதாக. ஆனால் மூன்று பேரும் அந்த பொறுப்பை நடத்தவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் என்னென்ன காரியங்கள் கூட கடந்து செல்கிறார் நாம் அறியோம். சகோதரி டோலி வேலியாக இருப்பார், சகோதரி ஐரீன் அவர்கள் மற்ற ஊழியங்கள் கூட கடந்து செல்கிறார். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்போம். அடுத்ததாக இந்த விசேட ஜெபத்தை எடுத்து வாருங்கள். என்னுடன் 10-15 வருடமாக ஊழியம் செய்தார்கள் இரண்டு ஊழியர்கள். அவர்கள் அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம், ஒன்றரை மணித்தியாலம் என்று 7 நாளும் செய்தார்கள். ஒன்றுமில்லாத பொழுது கர்த்தர் அவர்களை வரவழைத்து இந்த காரியத்திலே செய்தார்கள். அவர்கள் வேலைகள் வர மற்ற காரியங்கள் வர ஒன்றொன்றொன்றாக ஒரு நாளை விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு வந்து ரெண்டு பேரும் இப்பொழுது விலகி நிற்கிறார்கள். கர்த்தர் அவர்களை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வர வர வர ஊழியத்தை விட்டு விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஊழியத்தை விட்டு போன பிறகு பலவித காரியங்கள் கூட கடந்து சென்று வேலைகளை இழந்து திரும்பமாக வருவார்கள். இப்படியான அந்த பின்மாற்றத்திலே உள்ள அவர்கள் ஆசீர்வாதங்களை கண்டு ஊழியத்தை விட்டு ஆசீர்வாதத்துக்கு ஓடி போகிறவர்கள். அந்த இரண்டு பேருக்காகவும் மீதியானவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன்.
7: ஹாலேலூயா, ஸ்தோத்திரப்பா. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதுமா எங்கள் அனைவரையுமாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. நீரே எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தி எங்களை சுகத்துடன் பெலத்துடன் ஆரோக்கியத்துடன் ஜீவனை தந்து வழி நடத்தின உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது கிருபையினால எங்களை முடிசூட்டி காலை வேலையிலே உமது கிருபையினால எங்களை முடிசூட்டுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அம்மா மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. இந்த நாள்

0: உண்மையும் உத்தமமாய் செய்ய அவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். மருத்துவமனையில இருக்கிறதான சாந்திக்காய் சோத்திரம். அந்த சகோதரி கூட நீ நல்ல சுகத்துடன் வெலத்துடன் நீங்க வீட்டுக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். வெலவின் நீர் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த மகளுக்கு கர்த்தாவே, அந்த மகளும் வந்து இதுல கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திலே 10-15 வருடங்களாக ஊழியம் செய்த இரண்டு சகோதரர்களையும் முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. ரெண்டு ஊழியர்களையும் முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நாட்களாய் அவர்கள் ஊழியம் செய்து, வாரம் முழுவதுமாய் ஊழியம் செய்து அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வர வர அவர்கள் இந்த ஊழியத்தை விட்டு விலகி போனதை தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்களை நீங்க தொடுங்க ராஜா. சமயத்துக்கு மாத்திரம் வந்து ஊழியம் செய்வதல்ல, உத்தமத்தோடு முழு மனதோடு ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு அது ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாய் வர உதவி செய்யுங்க. ஒவ்வொரு அநேக சகோதர சகோதரிகள் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்த போதிலும் அவர்கள் விட்டு விலகி போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இது தேவனுடைய காரியம் என்று அவர்கள் அறிந்து கொள்ள அப்பா அவர்கள் இருதயத்தை தேவன் நீங்க ஸ்திரப்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. வருகிற நாட்களிலே எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அடையாளத்தை தேவன் செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக சங்கமம் ஊடகத்திலே அநேகர் வந்து விட்டு போன யாவரும் வந்து கலந்து கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையிலே ஏசப்பா இந்த ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரிமாய் தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அப்பா தோல் கொடுத்து சங்கமம் மூடிய ஊடகத்திலே ஒரு தோல் கொடுத்து உதவி செய்ய அவர்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை நீங்க சிருஷ்டித்து தரும்படியா ஜபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தின் தெய்வம் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம். அதே வேளையிலே அப்பா ஜெபித்த எல்லா சகோதர சகோதரி தெய்வ ஊழியர்கள் யாவரையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒருவர்த்தனையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு உமக்கு செய்யற ஊழியத்தையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதித்து எங்களுடைய ஜபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இரவு நேரத்திலும் பெங்களூரில் இருந்து இணைந்து ஜபிக்கிறீர்கள், தங்களை தாங்குகிறீர்கள், ஜபங்களில் தாங்குகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி அருந்ததி அவர்களை வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா. ப்ளீஸ் லோ சிஸ்டர் அருந்ததி, உங்களோட மைக்கை எடுத்து விடுங்கள். நாளிலும் இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்கும், காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே ஜபித்த ஒவ்வொருவருக்குமாக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். அதே வேளையிலே இன்னும் ஒரு ஜபத்தை இருந்தது, நான் மறந்துவிட்டேன். ஜபங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே, வார இறுதி நாளில், சனி ஞாயிறு கிழமைகளிலே எங்களுடன் பாஸ்டர் ஜேசுதாசன் அவர்கள் அபிஷேக ஆராதனையிலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் அவருடைய எல்லாவித உபகரணங்களும் அந்த சனி ஞாயிறிலே வேலை செய்யத்தக்கதாக ஜபத்துக்கூடாக வழி நடத்துங்கள். சிஸ்டர் அருந்ததி, நீங்கள் நிற்கிறீங்கள், உங்களோட மைக்கியை ஆன் பண்ணுங்கள். பாஸ்டர் ஜேசுதாசன் அவர்கள் சனி ஞாயிறிலே எங்களுடன் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அதே வேளையிலே இன்றைய நாளிலே இணைந்து ஜபித்த ஒரு ஊழியர்களுக்காக ஜபத்தை வழிநடத்தி நிறைவு கொண்டு வாருங்கள். ஆமென்.
2: ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்த சுகபலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் துதிக்கிறோம். பெரிதான ரட்சிப்புக்காய் மக்கள்

0: நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை ஆண்டவரே உண்மை அறியத்தக்கதாக மெய்ப்பொருளாகி உண்மை அறிவதும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதும் நித்திய ஜீவன் என்று சொன்னீரே. அவனமான அந்த நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தேடி வந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய தூய ரத்தம் கொண்டு எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளைகளாகும் சலாக்கியத்தை கொடுத்தீரே. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் நிறைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் நடக்க போற ஒவ்வொரு ஆராதனையும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே நித்திய வெளிச்சம் இந்த ஆண்டவரே ஊழியத்துக்கூடாக இந்த சங்கமம் ரேடியோ ஊழியத்துக்கூடாக உடைய செய்தியானது உலகமெங்கும் பரப்பப்படுகிற இந்த ஆண்டவரே நல்ல ஊழியத்தை செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். விசேஷமாய் உடைய வார்த்தையை கொண்டு வர போகிற மகனுக்காய் துதிக்கிறோம். பெறத்திலிருந்து கட்டளையிடுங்க சுவாமி. உடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே பொறுப்படுத்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அதே போல் கர்த்தாவே எல்லா ஆண்டவரே காரியங்களும் நேர்த்தியாய் ஒழுங்காய் இயங்கத்தக்கதாக உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜோதிகளின் பிதாவாகிய நீர் ஆண்டவரே கூட இருந்து சகலவற்றையும் பொறுப்படுத்து வழி நடத்துங்க. மை காரியங்கள் மற்றும் ஆண்டவரே நெட் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்படுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் ஆளுகை செய்கிற நீர் ஆண்டு வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். மேலும் ஆண்டவரே இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய சந்ததியை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆவியை ஊற்றி ஆண்டவரே அவர்களை பெறப்படுத்துங்க சுவாமி. சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருப்பதாக. இதிலே வேலை செய்கிற ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அவர்களுக்கு பற்றி பூரண விடுதலையும் சுகத்தையும் உம்முடைய நாமத்திலே கட்டளையிட்டு ஆண்டவரே மறுபடியும் வந்து இணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஊழியர் செய்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆண்டவரே அன்பின் பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து சகல துதிகர மகிமை யா உமக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலே இரவு 10 மணி வரை நடைபெறுகின்ற ஊழியங்களைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நெற்று கூடாக பிரச்சனைகள் வராமல் அதே வேளையிலே தேவ செய்திகளை எடுத்து வந்து விதைக்கின்ற பொழுதும் அந்த தேவ செய்திகளை பலர் கேட்கத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தங்கியிருக்கின்ற நாடுகளுக்காக ஜெபிப்போம். அதே வேளையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு எங்களுடன் கிளிநொச்சியிலிருந்து இணைந்து சௌரியா சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து விடைபெற்றுக் கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக 24 மணித்தியாலமும் நீங்கள் நேரடி ஒலிபரப்பையும் மறு ஒலிபரப்பையும் கேட்க முடியும். அதே வேளையிலே பாடல்கள் புதிய புதிய பாடல்களை அவர்கள் போடுவார்கள். அந்த வேளையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. அந்த பாடல்களை நாங்கள் நேரடி ஒலிபரப்பு செய்வோம். மறு ஒலிபரப்பிலே அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து புதிய புதிய பாடல்களை போடுவார்கள். நீங்கள் கேட்க முடியும் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக கேட்க முடியும். அதை கனடாவிலே இரவு வேளையிலே நீங்கள் உங்களுடைய என்ன நேரமோ அந்த வேளையிலே பாடல்கள் புதிய புதிய பாடல்களை போடுவார்கள். அதே வேளையில் இந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி கொடுக்கிறோம். அவற்றையும் செய்ய பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு ஊழியர் அனுப்பி தந்திருக்கார். புதிய பாடல் ஒன்றை கேட்போமா? கத்தர் கூட கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். புதிய பாடல், யாரை நான் அனுப்புவேன்?

ஆமீன் ஆமீன். அருமையான புதிய பாடலை சகோதரர் அனுப்பி தந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த பாடல் கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி ஜப வேளை கூடாக தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் இப்பொழுது வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம்.

நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தக் கடவோம்.

0: வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நாம் 2 யோவான் 3 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 யோவான் 3. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகளை குறித்து நாம் தெளிவாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகள் சற்று வித்தியாசமானவை, ஆனால் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. இவை எல்லாமே ஏறத்தாழ ஒரே காரியத்தையே சொல்லுகிறது. அன்பு, இரக்கம், கிருபை போன்றவைதான் இந்த 3 வார்த்தைகள். யோவான் இங்கே இரக்கம் என்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்த்துதலிலேயே சொல்லியிருக்கிறார். இந்த அன்பு, இரக்கம், கிருபை போன்றவற்றிற்கிடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாம் எபேசியர் 2:4-5 வசனங்களிலே இவ்விதமாக வாசிக்கிறோம். கவனியங்கள், எபேசியர் 2:4-5 வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ஒரு சிறந்த வேத பகுதி இல்லையா? ஏனென்றால் இது 3 காரியங்களை ஒன்றிணைத்து கூறுகிறது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மிலே மிகுந்த அன்பு கூர்ந்தபடியினாலே கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். இங்கேயும் இரக்கம், அன்பு, கிருபை இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்து வருகிறது. தேவனுடைய அன்பு எது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எதுவும் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே தேவன் அன்பாக இருந்தார். அப்படியானால் யாரை அவர் அன்பு கூர்ந்தார்? திருத்துவத்திலே இந்த அன்பானது நிலை கொண்டிருந்தது. நாம் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இடையிலே காணப்பட்ட அன்பை அறிவோம். டாக்டர் லூயிஸ் ப்ரே சேஃபர் என்பவர் எழுதும் பொழுது, தேவன் கிருபையையும் இரக்கத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் முன்னரே தேவனில் அன்பானது இருந்தது என்று சொல்கிறார். அன்பு என்பது தேவனுடைய இயற்கையான ஒரு குணநலன். அவருடைய சாதாரண சுபாவமே அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு பாவியை ஒருபொழுதும் ரட்சிக்கவில்லை. நல்லா கவனியுங்கள், தேவனுடைய அன்பானது அவரை கிருபையையும் இரக்கத்தையும் நோக்கி இழுத்துச் சென்றது. இதன் காரணமாக அவர் கிருபையையும் இரக்கத்தையும் செயல்படுத்தினார். இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழும்பலாம். கிருபைக்கும் இரக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதை குறித்து டாக்டர் ஷேஃபர் சொல்வதையும் உங்களோடு நான் கூற விரும்புகிறேன். பாவியான மனுஷனின் தேவையை சந்திப்பதற்காக தேவனில் இருந்த இரக்கம் கொடுக்கப்பட்டது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஏன் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார்? ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருந்தபடியால் அவர் தம்முடைய இரக்கத்தால் பாவியான மனிதனின் தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இரக்கம் மனிதனை ரட்சிக்கவில்லை. மீண்டும் ஷேஃபர் இது குறித்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள்? தேவனில் இருந்த கிருபையானது விடுதலையோடு ரட்சிப்பிற்கு செயல்பட்டது. ஏனெனில் பரிசுத்தத்தின் எல்லா தேவைகளும் திருப்தி செய்யப்பட்டது. இப்பொழுது தேவனால் விடுதலையோடு கிருபையில் செயல்பட முடியும். பாவியான நானும் நீங்களும் தேவனுக்கு எதையுமே கொடுக்க முடியாது. உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் அவருக்கென்று கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது கிருபையுள்ள தேவன் உங்களிடத்திலே வந்து பாவியான உங்களிடத்திலே இவ்வாறு பேச முடியும். நான் உன்னில் அன்பாக இருக்கிறேன். நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறேன். நான் உன்னை நேசிப்பதால் நான் என்னுடைய இரக்கத்தால் உனக்கு ஒரு இரட்சகரை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்வார். இப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசித்தால் எபேசியர் 2:4 8 வசனத்திலே கூறப்பட்டிருப்பது போல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதே உண்மையாகும். இங்கே கூறப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகளும் சற்று வித்தியாசமானவை. பெரிய வேறுபாடுகள் காணப்படாவிட்டாலும் அங்கே வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்பிலேயே அடிப்படையுடையதாக இருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய அன்பினால் அல்லது இரக்கத்தினாலே ரட்சிப்பதில்லை. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். வேதம் அவரை குறித்து என்ன சொல்கிறது? யோவான் 3:16 பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வேத வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் மிகவும் தெளிவாய் கவனிக்க வேண்டும். தேவன் தானே உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு அன்பு கூறவில்லை, அவராக அதை செய்யவில்லை. தேவன் உலகத்தை இவ்வளவாக நேசித்து தம்முடைய இரக்கத்தினால் குமாரனை உலகத்திற்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது அவர் தம்முடைய கிருபையினாலே ரட்சிக்க முடியும். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு மட்டுமல்ல, தேவனுடைய நீதி நியாயத்தின் வெளிப்பாடாகும். நமக்கு யோவான் 3:16 வசனம் மட்டுமல்ல, ரோமர் 3:25 வசனமும் தேவையானதாய் இருக்கிறது. ரோமர் 3:25 என்ன சொல்கிறது? தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்று வாசிக்கிறோம். நீங்கள் இயேசுவை நம்பும்போது உங்களை நீதிமானாக்குகிறதற்கு அவர் நீதிபரராக பரிசுத்தராக இருக்க வேண்டும். அவர் பரலோகத்தின் பின் கதவை திறந்து உங்களை உள்ளே விட்டு ஒரு இருளான இடத்திலே மறைத்து வைக்க முடியாது. நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக தகுதியானவர்கள் அல்ல. நாம் அவரை விட்டு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை. நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு ஏதேன் தோட்டத்திலே முறிந்து போனது. அவரே அதை புதுப்பிக்க முன் வந்தார். ஏனென்றால் அவர் நீதியும் நியாயமும் உடையவராக இருக்க வேண்டியது அவசியமாகையால் அவருடைய இரக்கம் இரட்சகரை கொடுத்தது. இது அவருடைய அன்பினாலேயே நடந்தது. அவர் நீதியுள்ளவராக இருந்து இதை செய்ய முடிகிறது. தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆகவே யோவானால் இப்பொழுது இவ்வாறு எழுத முடிந்தது, கிருபை உங்களோடு இருப்பதாக என்று யோவான் எழுதியிருக்கிறார். இந்த கிருபையினாலேதான் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார். இரக்கம் தேவனுடைய இரட்சகரை கொடுத்தது. மேலும் உங்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக என்று யோவான் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கும் பொழுது பின்னர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே கூறியது போல, நமக்குள் நிலை நிற்கிறதும் எந்தெண்டைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம் போன்று சமாதானம் காணப்படும். இந்த சிறந்த சத்தியங்களை தேவன் மாற்றப்போகிறதே இல்லை. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாளைய பொழுதிலே அவர் தன்னுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டு, நல்லது, நான் இனி வேறு விதமாக செயல்பட போகிறேன், பொதுமக்களுடைய கருத்து எனக்கு எதிராக செல்வதாக நான் உணர்கிறேன், ஆகவே நான் முன்பு கூறின வேத வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செயல்பட போகிறேன் என்று சொல்வாரா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் ஒருபொழுதும் இவ்வாறு மாறப்போகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவர் கால நிலைக்கு ஏற்றபடி மாறிவிடுகிறவர் அல்ல. ஒரு விவசாயி நெல் அறுவடை செய்து அதை போரடித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அந்த நெல்லை காற்றிலே தூவி வைக்கோல், தூசி, நெல் இவை எல்லாமே தனித்தனியாக பிரிந்து போகும்படியாக செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றார். உடனே அருகிலே நின்றவர், நீ எந்த அர்த்தத்திலே இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய், காற்று மாறி மாறி வீசுவது போல அவருடைய அன்பும் மாறிவிடும் என்று சொல்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, இல்லை சகோதரனே, நான் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை. காற்று எந்த திசையிலே மாறி மாறி வீசினாலும் தேவன் இன்னும் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, இதுதான் உண்மை. நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருபொழுதும் மாறி போகிறவர் அல்ல. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இது உங்களுக்கு சொந்தமானது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி. பிதாவாகிய தேவனாலும், பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட இருப்பதாக என்று யோவான் இங்கே வாழ்த்துதல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக மரித்தவர். அவரே பிதாவின் குமாரனாயிருக்கிறார். திருத்துவத்தில் இயேசுவின் நிலை இப்படிப்பட்டதுதான். அடுத்ததாக சத்தியத்தோடும் அன்போடும் கூட இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அன்பானது சத்தியத்திற்கு உட்பட்டே காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சத்தியத்தை வலியுறுத்தி கூறுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே அன்பை காண்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி மற்றவர்கள் மீது அன்பு கூர்ந்து சத்தியம் சொல்லுகிறதை நாம் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. நாம் இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை சொல்வதால் அவர்கள் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்று நினைத்து கடிந்து கொண்டு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அன்பு நிமித்தம் விட்டுவிடக்கூடாது. நீதிமொழியின் புஸ்தகம் 27 அதிகாரம் 6 வசனம் என்று சொல்கிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆகவே நாம் சத்தியத்தோடு மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகும் போது அவர்களை கடிந்து கொண்டு அடித்தாயிலும் சீர்பொருந்த பண்ண வேண்டும். அது உண்மையானவைகள். 2 யோவான் 4 வசனத்தை பாருங்கள், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கே உம்முடைய பிள்ளைகளில் என்று வாசிக்கிறோம். இது அந்த பெண்மணியின் சரீர பிரகாரமான பிள்ளைகளை குறிக்கிறதாக இருக்கலாம், அல்லது அந்த சபையின் உறுப்பினர்களை அது குறிக்கிறதாக இருக்கலாம். இரண்டையுமே அது குறிக்கிறதாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளிலே சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நாம் கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். சத்தியத்திலே நடக்கிறது என்பது வாழ்க்கையில் நடைமுறையை குறிக்கிறது. பிதாவினிடத்திலே பெற்ற கற்பனையின்படியே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச வாழ்க்கையிலே நடப்பதை இது குறிக்கிறது. சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளை உடையவர்களாக இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாச தாய் தகப்பனாகிய உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? அப்படி அவருடைய வாழ்க்கை சத்தியத்திலே நடக்கும் வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்கும் அளவு ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிறார்கள் என்பதை உணரும் பொழுது அது உங்களுக்கு வேதனையானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேளையிலே அந்த பிள்ளைகளுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக, அவர்களும் நீங்கள் நேசிப்பது போல கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக கருத்தோடு ஒவ்வொரு நாளும் பெயர் சொல்லி ஜெபிக்க வேண்டியது விசுவாச பெற்றோரின் கடமையாயிருக்கிறது. இங்கே யோவான் பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடப்பதே அந்த கற்பனை. அதாவது தேவனுடைய வார்த்தைகளின்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதை இது குறிக்கிறது. தொடர்ந்து 2 யோவான் 5 வசனத்தை பாருங்கள், இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே ஆதி முதல் என்பது இயேசு கிறிஸ்து உலகில் மனித அவதாரம் எடுத்து வந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசம் யோவான் 14:15 வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, யோவான் 13:35 வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார். கவனிங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று யோவான் இந்த கட்டளையை ஆதி முதல் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? விசுவாசிகளுக்குள்ளே உண்மையான அன்பு காணப்படும் என்றால் அது உலகத்தையே திருச்சபைக்குள்ளே இழுக்கும் ஒரு வல்லமை நிறைந்தது என்பதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய திருச்சபையிலே அந்த அன்பு வெளிப்படுகிறதா, அல்லது நமது திருச்சபைகளிலே காணப்படும் போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள் மற்றவர்களை கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாதபடி செய்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு உங்களிலே பிரதிபலிக்க முடியாத காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுவிசேஷத்திற்கு இடையூறாயிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். இங்கே மீண்டும் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தில் நடப்பது என்று சொல்கிறார். அதாவது மேலும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது, அதாவது அன்பு கூறும் சக விசுவாசிகளை குறித்து இங்கே பேசுகிறோம். இது இன்றைய சபைகளிலே சமநிலையிலே இருக்க வேண்டியது அவசியம். இல்லையென்றால் சபையானது ஒரு சரிசம நிலையற்று வளர்ந்ததாகிவிடும். சபையிலே உள்ளவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக மாறிப்போவார்கள். நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறோம், நாங்கள் ஆச்சரியமான அன்பின் நெருக்கத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதிலே அநேக தவறுகள், பாவங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்திலே நடக்கிறீர்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். அன்பு கூற வேண்டியது அவசியம். அதே நேரம் அந்த அன்பு பாவத்திற்கு நேராய் வழிநடத்தும் என்று சொன்னால் நீங்கள் சத்தியத்தை கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் அறிவின்படிதான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நாம் அன்பில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா அப்போஸ்தலர்களும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். நாம் வாழ்கின்ற இந்த நாட்களுக்கு இது மிகவும் அவசியமானது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் எதிர் கொள்கைகள் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியமும் அன்பும் தான். யோவான் 1 அவர் அன்பை வலியுறுத்தி கூறினார். ஆனால் அதே வேளையிலே அன்பானது சகோதரர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றும், விசுவாசிகளுக்கு உரியது அது என்றும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய சிறிய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அதாவது மற்ற விசுவாசிகளோடு அன்பாக இருக்க வேண்டும். சிலர் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று கூறி அதன் மூலமாக கிறிஸ்தவ விசுவாசத்தை வளரச் செய்ய வேண்டும் என்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒருவரையும் நேசிக்க மாட்டீர்கள். அவ்வாறு எல்லாரிலும் அன்பு கூறுவது இயலாத காரியம். உலகத்திலே நேசிக்கப்பட இயலாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இதன் காரணமாக நாம் நேசிக்கப்படவில்லை. ஆனால் தேவன் உலகத்தை நேசிக்கிறார். நாம் அவருடைய அன்பை பெற தகுதியற்றவர்கள். ஆனாலும் தேவன் நம் எல்லாரையும் நேசிக்கிறார். மற்றும் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் உண்மையான அன்போடு நேசிக்கும் விசுவாசிகள் உலகத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். தேவாதி தேவன் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே இந்த உலகத்தை மீட்கும்படியாக தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவ்வாறுதான் நாம் நம்முடைய கரிசனையையும் அன்பையும் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். தேவன் அவர்களில் அன்பாயிருக்கிறபடினாலே நாம்
1: Praise the Lord.

0: மன்னிக்கவேண்டும் என்று மைக்கோவில் இருந்திருக்கு. இந்த வேளையில் உங்களை வரவேற்றுக் கொண்டு ஜப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் பிடிக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நேரத்துக்கா நன்றி சொல்லுறோம். கத்தாவே தடைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே யவத்துல நடத்துறவரே நன்றி சொல்லுறோம். நன்று தடைகளை நீக்குங்கப்பா. பசுத்தாவியானவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை யவத்திலே ஆண்டவரே நீங்க முன்னொன்று யவங்களை நடத்தக்கூடிய வழிகளை எங்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. கிருபையப்பா அப்பா, கிருபை எங்களால் ஆனாதப்பா, எல்லாம் கூட கிருபையப்பா. தவியத்தை எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் கூட கிருபை, கிருபை, கிருபை, கிருபை, கிருபை. எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி, தாழ்த்துறோம், தாழ்த்துறோம் சுவாமி. உங்களோட சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி, உங்களோட பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. யவங்களுக்கா விண்ணப்பங்களுக்கா உங்களோட சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய மன்னிப்புகளுக்கா மிரக்கங்களுக்கா உங்களோட பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய ஆண்டவர் ஒவ்வொரு யவங்களும் கேட்டாவே உங்களோட சமூகத்திலே வந்து சேரத்தக்கதாய் ஆண்டவர் எல்லா ஜபங்களும் ஆண்டவர் எங்களுக்கு பிரியா இருக்கத்தக்கதாய் எங்களை நடத்துங்கதாப்பன், நடத்துங்க. கேட்கிறவராய் இருக்கிற கத்தர் நீங்க ஆண்டவரை, செயல்படுகிற கத்தர் நீங்க ஆண்டவரை. எவிக்கிறோம் ஆண்டவர், எவிக்கிறோம் ஆண்டவர், எவிக்கிறாங்க மாத்திரம் சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி, எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. நாங்கள் மாத்திரம் எம்மாத்திரம் எல்லாம் உங்களோட கிருபைதானப்பா, உங்களோட கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. துடிகளின் மத்தியில் வாசம் சேர சேராவிங்கள் கேராவிங்கள் மத்தியில் வாசம் சேரவரை காணக்கூடாதவளை சேரக்கூடாது. மகத்துவமான தேவன் ஆண்டவரே, அப்படியான தேவன் எங்களை பிதாவா இருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறவரு. நாங்கள் மாத்திரம், நாங்கள் மாத்திரம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுறோம். இந்த வேலையில கூப்பிடுறோம் சுவாமி, கூப்பிடுறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, கருவை செய்யுங்கப்பா. அப்பா இவங்களுக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில வந்தவரு காலங்களுக்காக இந்த சூழ்நிலைகளுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கடைசி நாட்களை பொல்லாமலின் காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காலங்களையும் இவட சமூகத்திலே கொண்டு வந்த மன்னிப்புகளும் இரக்கங்களும் வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த காலங்களில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்க பாவங்களுக்கு படியாமல் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க மன்னிக்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி, மன்னிக்கிறீங்க சுவாமி. மட்டுமாய் நடத்தி வந்த தேவன், இனிமேல நடத்துற தேவன் நீங்க ஆண்டவரே. மன்னிப்பதை தயப்பிரித்தவர் இதுவரை, இதுவரை, இதுவரை ஞானங்களில் கொடுத்த கிருபை, கிருபையின் காலம் அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த கிருபையின் காலத்திலாவது, இந்த அனுக்கிற காலத்திலாவது ஜனங்கள் ஆண்டவரே மனந்திரும்பட்டு சுவாமி இன்னமாய் தங்களை படிகளை ஆண்டவரை கடினப்படுத்தி போகாதபடி தேவனே இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில் அப்பா அந்த ஜனங்கள் மனந்திரும்பி உங்களோட சமூகத்தை திருடட்டும் சுவாமி, திருடட்டும் சுவாமி. பொல்லா அவங்களோட வழிகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படும் பயம் ஆண்டவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. வேதத்துக்கு கீழ்படுந்து, சத்தியத்துக்கு கீழ்படுந்து, கற்பனைகளை கை கொள்ளுவர்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். அப்பா அவங்களோட வருகைக்கு முன்பாக வருவார்களுக்கு ஐயா அவங்களோட வருகையின் காலமே சமீப மாட்டவரே. ஆனா எங்க கிருபையின் காலத்தை கூட்டிக் கொண்டே வாருங்க, எல்லா மனம் திரும்ப வேண்டும் என்பதே எங்களுடைய சித்தமாண்ட ஒருவர் தானும் கட்டு போதும் சித்தம் அல்ல என்று சொல்லிருக்கு. அப்படியான ஒரு நல்ல தேவன் சுவாமி, இரக்கமுள்ள தேவன் சுவாமி, அன்புள்ள தேவன் சுவாமி. ஜனங்கள் உணரட்டும் சுவாமி, உணரட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்ப. இந்த காலங்கள் இருக்கிற எல்லா கொடிய காரியங்களும் தகப்பனே ஐயா ஜனங்கள் விட்டு மனம் திரும்பி உங்களோட மா சேரட்டும் ஆண்டவரே, சேரட்டும், சேரட்டும், சேரட்டும். சிறலுக்கா வேண்டிக்கணும் வேண்டிக்கொள்ளும் யுத்தங்களப்பா, யுத்தத்தும் கொடுமையாண்ட ஒரு கண்ணீரப்பா, உயிரிழப் போல் தவிக்கிற மக்கள் ஆண்டவர் அவர்களுடைய வழிகளில் ஆண்டவரே எங்களோட வழி வேணும் சுவாமி, நீங்க தானப்பா யுத்தங்களை ஓய பண்ற தேவன், ஜனங்களை வாழ்வழிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே இந்த யுத்தத்திலே ஏற்படுகிற ஜனங்கள் அப்பாமை நோக்கி கூப்பிடட்டும், வேதத்துக்கு கீழ்படி இந்த சத்தியத்தை கற்கொள்கிறாள், கற்பனைகளை கீழ்படுகிறாள் ஆண்டவரே, இவர்கள் நடந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, இறக்கம் செய்யுங்க பிறக்கும், எங்கெல்லாம் தவிக்கிறார்களோ எங்கெல்லாம் கண்ணீரோடு அங்கலாக்கிறார்களோ சுவாமி, இவர்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, உங்களை இறக்கம் தானப்பா வேணும், மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, இவர்களுடைய எல்லா வித வழிகளையும் மன்னித்து ஆண்டவரே இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்வர்களுக்கா வண்டி கொள்ளும் ஐயா, வியாதி அப்பா வியாதி வியாதி வியாதி வியாதி வியாதி வியாதியின் கொடுமை பெருகிக்கொண்டே போற சுவாங்க வியாதி சுவாமி, எனங்களுடைய கூக்குறப்பா கண்ணீரப்பா, வியாதியில் அல்லப்படுற ஜனங்களப்பா, தம்பப்பனே வியாதிக்கு காரணமைக்கு இருக்கிற சாபங்கள் பாவங்கள் இல்லாதவர்களை விட்டு நீங்கி ஆண்டவர் இவர்கள் சுகத்தை பெற வேண்டும்படி வைக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் தானப்பா சொல்லிருக்கிறீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் எல்லாரும் என்று தருவேன் என்று சொன்ன தேவன் இப்படியான வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் இவர்கள் வரட்டும் சுவாமி, நீங்க தானப்பா வியாதிகளை குணமாக்குறது உழைப்பாளர் கொடுக்கிறது அவன் ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா, அவர்கள் அப்படியானவர்கள் வியாதி படுக்கையில் இருப்பார்கள், ஒரு விஷயம் அன்னித்து இவர்களுடைய சாபங்கள் போவங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு இவர்கள் சுகத்தை கட்டளையிடுங்க சார், உங்களோட மா திரும்பி கூப்பிடட்டும் சுவாமி, மனஸ்தாபத்தோடு உங்களோட மா சேரட்டும் சுவாமி, தேவனே இவர்கள் தலைமை உங்களை நோக்கி கூப்பிடு சுவத்தை பெறட்டும் அப்பா, நீங்க யார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி, ஆண்டவரே உங்களுக்கு வந்த வியாதியஸ்தல் ஒருவரையும் நீங்க வெறுமாய் திரும்ப போக விடவில்லை சுவாமி, நிரப்பி அனுப்பின தேவன், சுகப்படுத்தி அனுப்பின தேவன், அதே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் உணரட்டும் சுவாமி, ஆண்டவரே கீழ்ப்படியட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் யாரை படுக்கையிலும் சுவாமி இவர்களோடு இருப்பார்கள், ஆனால் இவர்கள் ஒத்தாசுகளை காட்டிலும் அனாதரவாய் இருக்கிறவர்களுக்கு ஆதரவை உண்டு பண்ணுங்க சுவாமி, விசேஷமாக முதியோர்கள் ஆண்டவர் வைத்தியசாலைகள் நிரம்பி கிடைக்கிற முதியோர்கள் ஆண்டவரே உணர்வற்று ஆண்டவரே யாரும் கவனிப்பாச்சு கிடைக்கிற முதியோர்கள் ஆண்டவர் சகப்பனே ஆறுதல் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், மனத்திருவாக்கிற வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரும் இந்த நாட்களில் ஆண்டு தங்களுடைய ஆத்மாக்களை ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய மாப்பு கொடுத்து தங்களுடைய ஆத்மாக்களை எப்போ கொடுக்கட்டும் சுவாமி, எப்போ கொடுக்கட்டும் சுவாமி, ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, இவருடைய ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி அப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டி அப்பனே, இந்த நாட்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தலைவர்கள் மத்தியிலே குழப்பங்களும் கூட்டங்களும் ஆண்டவரை போராட்டங்களும் தகப்பனே, இந்த நாட்களில் எங்கும் ஆண்டவர் தலைவர்கள் மத்தியில் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே நீங்க காண்கிற தேவன் சுவாமி, காண்கிற தேவன் சுவாமி, தங்களுடைய தங்களுடைய நிலையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் சுவாமி, தகப்பனே இவர்களுடைய வழிகள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும், தேவனுக்கு பயந்து தேவன நீதிக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் இவருடைய வழிகள் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும் ஆண்டவரே, எங்கு சென்றாலும் ஆண்டவரே இவருடைய வழிகளில் ஆண்டவரே தகப்பன உண்மையும் நீதியும் இருக்கட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கெல்லாம் அந்த தலைவர்கள் என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகிறாளோ சுவாமி அந்த இடத்தில் நீங்க ஆண்டவரே தகப்பனே உங்களோட வார்த்தை ஆண்டவரே முன்மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி, முன்மாதிரியாக இருக்கட்டும், தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தலைவர்கள் எல்லாம் நீங்க தான் ஆண்டவர தேசங்களை பார்த்து ஜனங்களை ஆளுக செய்ய வைத்த தலைவர்கள் ஆண்டவர் தலைவர்களால் அப்பா அவருடைய கரங்களில் ஆண்டவரே உங்களுடைய நீதியின் புஸ்தகமாக வேதம் ஆண்டவரே இவர்களுக்கு கரங்களில் இருக்கட்டும் சுவாமி, அதை பார்த்து ஆண்டவரே அவர்கள் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளு சுவாமி. எங்கு போனாலும் எந்த இடத்திலும் கத்தாவே இவர்களுக்கு ஒரு தேவ பயம் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. தகப்பனி அதிகாரங்கள் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரம், தேசங்களை எல்லாம் ஆளுவதற்கும் ஆண்டவர தேசங்களை எல்லாம் நடத்துவதற்கும் அதிகாரங்களை கொடுத்த தேவன், எல்லாம் நீங்க நன்மை கெய்துவா கொடுத்த தேவன் சுவாமி. அப்போ நன்மை கெய்துவா கொடுத்த நன்மை கெய்துவாகவே இருக்கட்டும் சுவாமி, நன்மை கெய்துவாகவே இருக்கட்டும். பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்கள், இந்த அனுக்கிரக காலத்தில் ஆண்டவரே இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சுவாமி, மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சுவாமி. காலத்தை பார்த்தாவது, ஆண்டவர சூழ்நிலைகளை பார்த்தாவது, தகப்பனவரே இருதயங்களில் எல்லா அக்கிரமங்கள் சுத்தங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே தேசத்தை காத்துக் கொள்வது ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ராணுவ வீரர்களுக்காக. ஆண்டவரே இவர்கள் ஆண்டு எந்தெந்த நிலையிலெல்லாம் நிற்கிறார்கள், உண்மையோடு தேசத்தை காக்கிறவர்கள், தேவநீதிக்கு பயந்தவர்கள், எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்கள், இவர்கள் நிற்கத்தக்கதாய் உதவி செய்யுங்க. இவர்கள் குடும்பங்கள் எங்க இருந்தாலும் தேவனே நீங்க பார்த்துக் கொள்ளுற தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஐயா தேசத்திலே ஆண்டவரே ஜனங்கள் மாத்தி நீதிகள் புரத்தப்பட்டு ஆண்டவரே நீதி ஸ்தலங்களில் ஆண்டவரே தனிப்பட்ட முறையில் எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் புரட்டப்பட்டு ஜனங்களங்களாய்க்கிற மக்களாகிற மக்கள் நீரோடு அலைகிற மக்களாக அப்பா அந்த நீதிகள் எல்லாம் ஒரு தேவநீதிக்குள்ளாக வரட்டும் சுவாமி. இந்த தேவனுடைய நீதிகள் எல்லாம் தேவநீதியாக இவர்கள் மத்தியில் வரட்டும் சுவாமி, இவர்கள் மத்தியில் வரட்டும் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கு இறக்கம் தான் அப்பா வேணும். உங்களுடைய வில நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய இறக்கம், உங்களுடைய இறக்கம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவும் வேணும் சுவாமி. எல்லாவற்றுக்கும் உங்களுதான் அப்பா வேணும். நாங்கள் எதிர்க்கிறோம் அப்பா, நாங்கள் எங்களை தாழ்த்தி தரைமாட்டோம், கண்ணீரோடும் பாதபடிந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த என்ன காலங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுக்கு கிருபை வேணும் சுவாமி. தகுதியற்ற நிலையில் இருக்கிற இந்த நாட்களில் இருக்கிற மக்களுக்கு கிருபை வேணும், கிருபை கிருபை கிருபை, சொல்ல முடியாத கிருபை அப்பா. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தகப்பனே இந்த நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர், ஆண்டவரே ஊழியக்காரர், எங்கெல்லாம் அந்த கடைசி நாட்கள் இந்த பொல்லாமான காலத்தில் நிற்கிறார்கள், அந்த இந்த உபத்திரமான காலத்தில் ஆண்டவரே இந்த இடங்களில் எல்லாம் நிற்கிறார்கள். தாங்குங்கப்பா, இதை படுத்துங்க பாப்பா. அவர்கள் நிற்கிற நிலையில் நிற்கக்கூடிய வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க. உண்மையோடு நிற்கத்தக்கதா, உதாரணத்தோடு நிற்கத்துக்கூடா. ஐயா ஊழியக்கார ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கத்தக்க, வழிகளை கொடுக்கத்தக்க ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாங்க பார்த்து நீங்க தான் அப்பா தாங்க வேண்டும். அவருடைய விலை நல்ல சுவாமி. இந்த போராட்டமான காலத்தில், இந்த வஞ்சனையான உபதேசத்தின் காலத்தில், ஜனங்கள் மத்தியில் இருக்கிற போராட்டங்களின் காலத்தில் நீங்க தான் அவர்களை பலப்படுத்தி அவர்களை நல்லி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் சுவாமி. தேவைகள் சந்திக்கப்படட்டும், சிவபலனை கட்டளையிடுங்க. அவருடைய குடும்பங்கள் சாட்சியுள்ள குடும்பங்களாக அந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பனே. விழுந்து காரியங்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசம் அந்த நாட்களில் அப்பா பெருகிக்கொண்டே போறார். கடைசி நாட்களில் ஆண்டவரே விழுந்து போய்கொண்டிருக்கும் காலங்களில் இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தகப்பனே விசுவாசுகள் ரசிக்கப்பட்டவர்கள் சொல்லி ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறாங்க சுவாமி. தகப்பனே இவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை ரட்சிப்பை ரட்சிப்பை துச்சமன்று மதிக்காதபடி அதன் மகிமை அதன் மகிமை மகத்துவத்தை உணர்ந்தவர்களால் விலை விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு வீடு இணையற்ற இருக்கும் இணையற்றதான ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டி தகப்பனே நன்றி ஆட்டு.

தானே வருகிறீங்க சுவாமி. உங்களோட வருகையில ஆண்டவரே இந்த சபைகள் எல்லாம் ஆண்டவர் நிக்கத்தக்கலாய், மனவாட்டிகளாக நிக்கத்தக்கலாய், உங்களோட சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். நிக்கத்தக்க ஒவ்வொரு சபைக்காக வேண்டிக்கொள்ள ஆயத்தப்படட்டு சுவாமி, ஆயத்தப்படட்டு, கீழ்படியட்டு சுவாமி. சபைகளில் அன்பும் ஒருமனம் சபையை கட்டுறவளாய், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய், சபைகளில் ஆண்டவரே இந்த நாட்களில் பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து ஆண்டவரே ஜனங்கள் ஆயத்தப்புள்ளவர்களாய் நீங்க வருகையில எடுத்துக்கொள்ள சபைகளா, குடும்பம் குடும்பமா எனக்கு ஐயா செய்ய பௌதையை செய்ய ஆகும் ஐயா. உங்களால சபைகளை ஒன்றுக்காம வேண்டிக் கொள்ளுறோம், சபைகளை ஒன்றுக்காம வேண்டிக் கொள்ளுறோம். சபையில நிக்கிற போல மாறுகையுடைய கவர்களுக்காக உண்மையோடு ஆண்டவரே சாட்சிகளும் சபையை நடத்தக்கூடியவர்கள் நல்ல மேற்பர்களாகும். வார்த்தைகளை நீங்க கொடுங்க சுவாமி, அக்கினி அபிஷேகமாய் ஆண்டவரை வார்த்தைகளை ஒன்றையும் கொடுத்து ஜனங்களை நடத்தக்கூடிய பலத்தை கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு போலவர் மாறி அவருடைய காரியம் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே அப்போ அவர்கள் நல்ல பொறுப்போடு ஆண்டவர் உண்மையோடு நல்ல ஸ்தானாதிபதிகளாக அவர்கள் நடத்தக்கூடிய கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. இவர்களோட குடும்பங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு முன்மாதிரியா சாட்சி உள்ள குடும்பங்களா அனுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக அன்னைக்கு அப்பா அந்த நாட்கள் எவ்வளவோ மக்கள் வழியில நிற்கிறார்கள் சுவாமி, வழியில நிற்கிறார்கள் சுவாமி. அப்பனே இவர்களும் ஆண்டவர சபைகளை சேர்த்து கொள்ளப்படும். ஆதி அப்போ தலர் காலத்து நடந்த ஒரு ஆசையும் ஆண்டவரே உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளும். ஆகும் ஐயா, ஆகும் ஐயா, ஆகும் ஐயா. கடைசி நாட்கள் மாம்சமான யாரும் ஆவிய ஊற்றுவேன் அந்தவரை இந்த ஜனங்கள் மேலும் கூட ஆவிய ஊற்றுப்பா. வெளியில நிற்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவரை முடாவினால் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு சபைகளில் சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று அவர்களும் கூட வருகையில சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் முடிவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பாவே கத்தாவே. ஐயா நீங்க சொல்லிருப்பீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையா நாட்களுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லிக்கொண்டு சாமியே அந்த காலத்தில் இருக்கிறோம் சுவாமி. கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. இப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற காலத்தில் நிற்கிறோம் சுவாமி. நன்றி சொல். அதனின் காலத்தில் நீங்க ஒவ்வொன்றை நேர்த்தியா செய்து வருகிற தேவன் ஆண்டவர் இந்த காலத்திலும் ஆண்டவர் அப்போ நீங்க ஒருவர் தான் கட்டு போகக்கூடாது என்று சுத்தமா இருக்கிறோம் சுவாமி. எவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, எவ்வளவு அன்புள்ளதற்காக ஆண்டவர் சுவிசேஷங்கள் எல்லாம் அங்கும் சொல்லக்கூடிய வசதிகளை வாய்ப்புகளை எல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இவட வார்த்தை செல்ல முடியும் அத்தனை காரியங்களை இந்த நாட்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. நந்திக்கு மீடியாவுக்கு ரேடியோக்கு டெலிவிஷனுக்கு என்று சொல்லி ஆண்டவரே நன்றி. ஆண்டவர் கோடி நாவுகள் போதாதோ, ஆயிரம் கோடி நாவுகள் போதும் நன்றி சொல்லும். ஒருவர் தான் கட்டு போக கூடாதுன்னு ஒரு சித்தமாண்டவர் எங்கும் சொல்லுறபடி நான் இதை நடத்துற ஊழியர்களுக்காக வேண்டிக் உண்மையோடு மாண்டவரே, உண்மையோடு மாண்டவர் உற்சாகத்தோடும் உங்களுக்கு மாத்திரம் இந்த ஊழியர் செலவா இருக்கட்டும் இருக்கட்டும். ஒருவரை ஒருவர் நேசித்து தங்களுக்கு அன்று இல்லாமல் இல்லாம தேவனுக்கு ஊழியன் செல்வா எல்லா ஊழியர்களும் ஒரு மரப்பட்டு உங்களோட நாமத்தை யோசிச்சுறவளாய் ஊழியன் செய்யட்டு, ஊழியன் செய்யட்டு. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். தகப்பனே வரவ குடும்பங்கள் எல்லாம் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி சொல்லும். இரண்ட தேசங்கள் அநேகமாண்டவர், அடைக்கப்பட்ட பட்டணங்கள் அதிகமாண்டவர். அப்பா இந்த இடங்களில் எல்லாம் வார்த்தைகளை செல்லக்கூடிய ஊழியர்கள் மிஷனர்கள் எழுப்பித்தாங்க சுவாமி. போதாதப்பா போதாதப்பா, ஊழியன் சேர மக்கள் போதாதப்பா. ஆண்டவர சீசர்களுக்கு அந்த நாட்களில் சொன்னீங்க சுவாமி அறுவடை மிகுதி மக்களோ குறைவு. ஆண்டவரே இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறிட்டும் சுவாமி. ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருவரும் ஊழியன் சீர்களாய் மாறட்டும். எங்கு சென்றாலும் ஆண்டவரே பாடசாலையில் ஆண்டவரே வேலைத்தலங்களிலும் உங்களுடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக மாறட்டும். ஒவ்வொருவரும் மாறட்டும் சுவாமி. அப்பா ஒரு

சத்தியானி சத்த நல்ல அவர் கிருபையை என்றமில்லதென்றாவது சொல்லட்டும் சுவாமி. உங்களுடைய நாமத்தையாவது சொல்லட்டும் சுவாமி. சகோப்பனே இவருடைய வாயிலும் வார்த்தைகளை பயத்தை நீக்கி பிடுங்க. தாழ்வு நினைப்பாளர் நெல் போட்டு ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வெள்ளத்தை கொடுங்க. காங்கிரஸ் மக்களுக்கு ஆண்டவரே ஐயா சொல்லக்கூடிய வாய்ப்பை இவர்களுக்கு கொடுத்துருங்க சுவாமி. நிற்கிறார்கள் சுவாமி ஆண்டவர். எத்தனையோ இடங்களில் மிஷனரிகள் ஊழியர்கள் நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே இந்த அளவுக்கு இருக்கிற ஊழியர்கள் மிஷனர்களை தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. கண்ணீரோடு நிற்கிறவங்க அடிக்கப்படுகிறார்கள் சுவாமி. வியாதியில் இருக்கிறார்கள் சுவாமி. தலைகளோடு இருக்கிறார்கள் சுவாமி. சிறைகளில் இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே தாங்குகிற தேவன் நீங்க. அசுத்தாவியானவரை நிரப்புற தேவன் நீங்க. இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் இவருடைய பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து வழி நடத்துற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயோ ஐயா. இவருடைய குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே இவருடைய தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள் இந்த பத்திர நாட்கள் இந்த பொல்லான காலம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருதயத்திலும் ஊழியர்களை தாங்குகிற இருதயம் உண்டாகட்டும். எத்தனை ஊழியக்கார குறைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. வறுமையில் இருக்கிறார்கள் சுவாமி. தவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே இந்த மக்களுடைய இதயங்களாண்டு உலகத்துக்காக அல்ல, உலகத்துல எல்லாம் அழிந்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த உணர்வு ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. ஜனங்களுக்கு இன்னமே இன்னமே இன்னமே உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தாலுமே ஊழியங்களுக்கு உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. எழுப்பி கொடுங்க. இவருடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஜனங்களை எழுப்பி கொடுங்க. சூரிய ஸ்தாபனங்களை நிரப்புற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. எழுப்பி கொடுங்க அப்பா. அந்த இடத்த மக்கள் வாழ்வாதாரம் பெற்று வாழ்வாதாரம் பெற்று அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படுவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே தகப்பனே தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் சார். அப்பா இந்த நாட்களில் மக்களுக்காக ஓட்டிக்கொள்ள அன்பு தெளிந்து போன காலம் ஆண்டவர். அன்பில்லையப்பா எங்கு ஆண்டவர். அன்பில்லாதபடி நாத்தானப்பா இந்த காலங்கள் எல்லாம் பொல்லாம் எனக்குள் கொடுக்கிறோம். அன்பில்லையப்பா போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாதபடி ஜனங்கள் ஆண்டவரே வாழ்ந்தோடு இருக்கிறோம். அன்பில்லையப்பா அன்பில்லையப்பா அப்பா உங்களுடைய அன்பை ஒரு விசை ஊத்துங்கப்பா. குடிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவர் ஒருவர் ஆண்டவர் அன்பில்லை ஆண்டவர் அன்பில்லை ஆண்டவரே. கண்ணீரப்பா கண்ணீர் எங்களிலே ஆண்டவரை இருக்கிற வைராக்கியங்களும் கோபங்களும் தகப்பனே இவர்களை விட்டு நீங்க இவட அன்பு நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளும். இவட அன்பு நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளும். இந்த குடும்பங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக பெறுகிறோம். எங்கெல்லாம் பிரிந்த நிலை கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகள் உறவுகள் எல்லாரையும் காண்கிற தேவனே நீங்க தானப்பா இவர்களுக்கு உதவி செய்ய உதவும் நிரூபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த நாக்கை வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழிய பிள்ளைகள் வாழிய பிள்ளைகள் வாழிய பிள்ளைகள் தகப்பனே வாலிப வயது இந்த வாலிப வயது கேட்டால் இந்த சாசான ஆண்டவரே கண்ணீரோடு தவிக்கிற வாலிப பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி. எந்த இடத்துல எல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி. உங்களுடைய கண்கள் புவி எங்கெல்லாம் நோக்கி பார்க்கிற கண்கள் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற செய்தப்போ பெற்றுக் கொள்ளுங்கப்போ. அந்த வாலிப பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும் சொல்லாத சத்துருவானவன் வலையில் இருந்து மீட்டுக் கொள்ளுங்கப்பா. மீட்டுக் கொள்ளும் அந்த பலவானின் கையில் இருந்து மீட்டுக் கொள்ளுங்கப்பா. மீட்டுக் கொள்ளுங்கப்பா மீட்டுக் கொள்ளும். இவருடைய பெற்றோருக்காக வேண்டி கொள்ளும். பெற்றோருக்காக வேண்டி தங்களை தாழ்த்தி முழுமாய்க்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆயமிக்கட்டும். இந்த பிள்ளைகளுக்கு ஆயமிக்கக்கூடிய கண்ணீர் எங்களுடைய பாதத்தில் வரும். இவங்களுடைய பாதத்தில் வர சுவாமி. நீங்க சுமத்தை கொடுப்பீங்க ஆண்டவர். சுமத்தை இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகப்பனே வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே கடவுள் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே நன்மையப்பா நன்மையப்பா நன்மை ஆசீர்வாதமாப்பா. தேசம் உங்களுடையதப்பா. ஆண்டவரே அந்த நாட்களில் நிசனர்கள் ஊழியர்கள் கண்ணீர் விட்ட தேசமாக ஒரு விசை ஒரு விசை ஒரு விசை. இந்த நாட்கள் இந்த புல்லாமான காலத்தில் ஆண்டவரே இந்த பாவமான காலம்
இந்த கரலாதேசத்துக்கு ஒரு இறங்குங்கப்ப எல்லா அக்கிரமங்களும் விக்கிரக ஆராதனைகளும் எல்லா பாவங்களும் அசுத்தம் தேசத்தை விட்டு நீங்கட்டும் சுவாமி. ஊழியர்கள் இந்த தேசத்துல எழும்பட்டும் சுவாமி. எழும எங்கட உறவுகள் எல்லாம் நன்றி உள்ளவர்களாய் தாப்பனே மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். ரட்சிக்கப்பட்டு எங்கெல்லாம் சேவப்பட்டு எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய குற்றோட்டங்கள் எல்லாம் நீக்கி ஜீவனால தேவனை ஆராதித்து விடுதலைவர்களாயிருக்கும் கட்டும். இவர்களுக்காக வந்து கொள்வோம். கனடா தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் அப்பா அப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யப்படியாக வேண்டிக் கொள்வோம். தலைமத்துவம் இல்லாம ஆண்டவரே அந்த தேசத்துக்குரிய சட்டங்களை கொண்டு வரட்டும். நல்ல சட்டங்களை தேவ நீதிக்கு பயந்த சட்டங்களை கொண்டு வரட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டிக்கொள் சோபனே எங்களுடைய இலங்கை தேசம் ஐயா, எங்களுடைய இலங்கை தேசம் ஐயா, நிரோதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய மூதாதையர்கள் வழியில் வந்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா. நீங்க தானப்பா அந்த நன்மை, நீங்க தானப்பா அந்த நன்மை. தேசத்தின் ஜனாதிபதியும் ஆண்டவர்களோடு இருக்கிற மந்திரி நீங்க நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தேசம் உங்களுடையதா மாறட்டும் சுவாமி. தேசம் ஆண்டவரே கிறிஸ்துவின் தேசமாக மாறட்டும். இலங்கை தேசத்துக்காக எப்படியா இரண்ட தேசங்களே, இந்திய தேசம், கோடி மக்கள் வாழ்ந்த தேசம், கூட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் வெளிச்சத்தை காணட்டும். இப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேசங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. வெளிச்சத்தின் தாங்கள் காண்கிற நாட்கள் சமீபமா இருக்கிற சுவாமி. ஐயா நீங்க அதன் காலத்தை வைத்திருக்கிறீங்க சுவாமி, நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. நீங்க சொன்னதை செய்யறது சுவாமி. விழாவீனத்தில் இருக்கிற காரியங்களும் அதன் காலத்திலால் நீங்க செய்யறது சுவாமி. நன்றி சொல்ல விசவ தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்ளணும், அதன் சமாதானத்துக்காக வேண்டி கொள்ளும். ஆசீர்வதிங்கதான் அப்பா நன்றி சமரடியுக்காக வேண்டி கொள்ளும். அவருடைய

0: ஆமீன் ஆமீன். இன்று முதலாம் தேதி, 9ஆம் மாதம், 1ஆம் தேதி, ஐப்பசி மாதம், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம், செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளையும் ஒப்புவிப்போம். புதிய மாதத்தையும் புதிய நாளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இந்த நாளுக்காக வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கூடாக வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 2 ராஜாக்கள் 6, புலம்பல் 2, பழைய பழுந்தும் புதிய பழுந்தும், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள்னு விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஃபஸ்ட்டு நஹோமி லோகன் அவர்கள் இணையவில்லை, அவருக்காக காத்திருக்கிறோம். இந்த வேளையிலும் சௌரி டாலி பிரைஸ்லோட்டமா, சௌரி டாலி பிரைஸ்லோட்டமா, ஆமேன் ஆமேன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், மாலை வேளையில் எங்களுடன் சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார், இரவு வேளையில் எங்களுடன் சௌரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சௌரி சுஜாதா அவர்கள் கிள்ளச்சியில் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைவார்கள். அதுவரையும் ஜப வேளையிலே கடந்து செல்வோம். வேளையிலும் சௌரி நீங்கள் தொடருங்கள், நீங்கள் இந்த வேளையிலும் ஆரம்ப ஜபத்தோடு வழி நடத்துங்கள், மற்றவர்களையும் வரவேற்றுக் கொண்டு ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்துங்கள். நாங்கள் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணையவில்லை, என்னென்ன ஒரு பவக்கட்டா தெரியவில்லை. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
1: ஆமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, எங்களுக்கு புதிதான கிருபையை கொடுத்து, புதிதான அன்பையும் உங்களோட விசுவாசத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்த போற உங்களோட கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நாளை ஒரு செழிப்பான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அப்பா அநேகர் அறியாதவர்கள் பெற்றுக்கொள்வதற்காண்டவரே, உங்களுடைய இரட்சிப்பை அடைவதற்காண்ட இந்த வானொலி சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து தந்த கிருபிகளுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்காக ஜெபிக்க வந்த கிருபிகளுக்கு நன்றி. வேற பொருளை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்க நல்லவர், போதுமானவர். இன்று மட்டும் எங்களை வழி நடத்தி கொண்டு வர மகா கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, பிகாஸ் யூ லிவ் வி கேன் ஃபேஸ் பண்ண அதே, நீங்க உயிரோடு இருக்கிறபடினா நாங்கள் எங்களை நாங்கள் மறுநாளை சந்திக்க கூடியதா இருக்கிறது அப்பா. உங்களோட ஜீவனை எங்களுக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, உங்களோட வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு அப்பா எங்களை உங்களோட கிருபையின் மூலமாக முடிசூற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த வரப்போறது உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்றும் எங்கள் உள்ளத்தில் ஜெய்விக்கிற தேப்பனா இருக்கபடியா நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியில் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தீமைகளை நன்மையாக மாற்றி, துன்பங்களை இன்பமாக மாற்றி கொடுக்கிறவரே, உங்களோட சிலுவையை நாங்கள் மட்டுமே எடுத்து செல்வதற்கு, உங்களோட முகத்தை மட்டுமே நாங்கள் பார்ப்பதற்கு, நீங்கள் விசுவாசத்தை துடக்கினவர் முடிக்கவருமான அந்த விசுவாசத்தின் அன்பை மட்டுமே உங்களோட முகத்தை பார்த்து நடப்பதற்கு யாவருக்கும் ஒரு புதிதான கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாதவரே, இன்றும் உங்கள் மத்தியில் அப்பா உளவாடி அசைவாடி கொண்டிருக்க கிருபைகளுக்கான நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறபடியா நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. பாஸ்டர் நயோமி லோகனுக்கான வருகிற அவங்க ஒவ்வொரு நாளும் துதி பாடல்களோடு வந்து எங்களையும் உற்சாகப்படுத்தி உங்களோட நாமத்தை உயர்த்துற அந்த அந்த சிஸ்டர் பாஸ்டருக்கு உங்களோட கிருபைகளை இன்னும் அதிகமாக கொடுத்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மேபி அவங்க வந்து இருக்கிறாங்க, நாங்கள் அவரோட கையில கொடுப்போம். பிரேசுரா பாஸ்டர் நயோமி, உங்கள் துதி பாடல்களை எடுத்து வாருங்கள். நன்றி.
2: சூத்திரம் ஐயராஜா, ஹாலேலூயா. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே, தேவனே, தகப்பனே, உங்களுடைய சமூகத்திலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே நீங்க செய்திருக்கிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ள பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க போ கூடுமோ? பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ள பொருளும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன் என்று சொன்ன தேவனே, உமக்கு சோத்ரமையா, சோத்ரமைய ராஜா. தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஹாலே லூயா. வசனம் ஏசாயா 49 அதிகாரத்திலே 24 வசனம், பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ள பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பிலவந்தரால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். ஹாலேலூயா. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன். ஹாலே லூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலே லூயா. என் தகப்பனாகிய தேவனே, ம துதிக்கிறேன் ஐயா ராஜா. உமையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனப்பா. நீரங்கள் பிலனப்பா, நீரங்கள் அடைக்கலம் அப்பா. நீர் நாங்கள் நம்பி இருக்கிறவங்களுடைய துருகம் அப்பா. நீர்தான் எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு ஆதாரம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே அப்பா. உம்முடைய கிருபுள்ள கரத்திலே ஆண்டவரே முற்று முழுக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா ராஜா. ஹலேலூயா. தகப்பனே முக்கு சோத்திரமையா ராஜா. ஹலேலூயா. நாவியானவரே, நீர் என் மேல் அமர்ந்திருக்கிறீர். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவானே நீர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் அப்பா ராஜா. நுறுங்குண்ட நறுங்குண்ட ஆவிகளை தள்ளாத தேவன் அப்பா ராஜா. இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறோம். ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு தகப்பனையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சியும் ஐயா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருமாண்டவரே. தகப்பனே முக்கு சூத்திரமைய ராஜா. தகப்பனே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீரே நல்லவர், நீரே வழி நடத்துகிறவர் அப்பா ராஜா. உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. லிட நீர் மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் தடாய் தெய்வமே. சர்வ

நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஹலேலூயா. உன் சந்ததியார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சிறு தேவனே, தகப்பனே. அப்பா, நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம். அப்பா, நீர் சொன்ன வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்கப்படுவார்களோ? பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ளை பொருள் விடுவிக்கப்படும். நான் உன்னோடு வழக்காடுகிறவனோடு வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. சித்தினாம் முடிந்ததே தொடங்கினதே, எல்லா ஏசேக்கு சித்தினாம் முடிந்ததே.

ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினேன். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். இந்த குறையெல்லாம் நிறைவாக்கி வரட்டி செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் பூசித்தேர். உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம்

ஹாலேலூயா. இன்றைக்கு ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே ஏலியன் நாட்களிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த உடன்படிக்கப்பட்டு அங்கே பிடிக்கப்பட்டது, அது பெலிஸ்தருடைய தேசத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டது. ஆனால் பெலிஸ்தர்கள் தேவனை அறியாத ஜனங்கள், உடன்படிக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொந்தமானது. அங்கே அந்த உடன்படிக்கப்பட்டு எந்தெந்த இடங்களுக்கு போகிறதோ அங்கெல்லாம் பெலிஸ்தருடைய தேசத்திலே வாதை உண்டாகிறது. ஹாலேலூயா. அங்கே பெலிஸ்தர்களே சொல்லுகிறார்கள், இந்த மகாபெரிய தேவனுக்கு முன்பாக யார் நிற்க கூடுமன்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு அங்கே கறவ மாடுகள் ரெண்டு மாடுகளை பிடித்து, அது மட்டுமல்ல அந்த வண்டிலே புதிதாக செய்த ஒரு வண்டிலே பூட்டி அதை அனுப்பி விடுகிறார்கள். அந்த மகாபெரிய தேவனுக்கு முன்பாக யார் நிற்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல அந்த கறவையாடு பூட்டின அந்த வண்டி நேராக இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிறது. அதுதான் அவர்களுக்குரிய அடையாளம். அவர்கள் கேட்டுக்கொண்டதபடி அது அப்படியே நேராடியா வருகிறது. அந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அந்த உடன்படிக்கைப்பட்டிக்குள்ளே பார்த்தவர்களே எத்தனையோ பேர் மரித்தார்கள் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 50,000 பேர்களுக்கு மேலே. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹாலேலூயா. ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு பரிச்சயமாக மாறிவிடலாம். அதிக நாட்கள் அதிக வருஷங்கள் ஆண்டவராகிய இயேசுக்குள்ளே நாங்கள் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் தானே என்று சொல்லி நாங்கள் சிலவளை அப்படியே யோசித்துக் கொள்ளுவோம். அப்படியல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மகாபெரிய தேவன். ஹாலேலூயா. மகா வல்லமுள்ள தேவன். எங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவன். ஹாலேலூயா. அந்த மகா வல்லமுள்ள தேவனிடத்திலே ஹாலேலூயா. அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சாமுவேலுக்கு தேவன் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், அசட்ட பண்ணுகிறவர்கள் அசட்ட பண்ணப்படுவார்கள். ஹாலேலூயா. ஆனபடி நாள் நம்முடைய தேவனை மகாபெரிய தேவன் என்று சொல்லி, நம்முடைய சூழ்நிலைகள் தேவனுக்கு மேலாக நாங்கள் வைக்கக்கூடாது, நம்முடைய பிரச்சனைகளை தேவனுக்கு மேலாக வைக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகள் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற வல்லமுள்ள மகாபெரிய தேவன் நம்மத்திலே இருக்கிறார். ஹாலேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை காண செய்கிறவர். ஹாலேலூயா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. இருக்கின்றவராயிருக்கின்றவர் மீண்டும் என காய் வருகின்றவர் இருக்கின்றவராயிரு

ஆறாதி பேருமையேன், இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கே நடத்திடுவேன், இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர், இனியும் தாங்கி நடத்திடுவீர்.

ஆராதித்தேன் ஆராதித்தேன் ஆராதித்தேன் உண்மையேன். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர்.

ஆராதித்தேன் ஆராதித்தேன் ஆராதித்தேன் உம்மையே கர்த்தரே மேய்ப்பர் சாட்சி அடையேன் அமர்ந்த தனிகண்டை நடத்துகிறேன் கர்த்தரன் மேய்ப்பர் சாட்சி அடையேன் அமர்ந்த தனிகண்டை நடத்துகிறேன்.

நடத்திடுவீர். அழைத்த தேவன் அழைத்த தேவன் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைகிட உதவுகிறேர் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே நாங்கள் கடந்த காலங்களை நாங்கள் யோசித்து பார்க்கின்ற வழியிலே இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்பொழுது நம்முடைய மூதாதையர்கள் சொல்லுவார்கள், அந்த கோயில்களுக்கு போனால் அந்த வாசல் படியை நாங்கள் மிதிக்க கூடாது, வாசல் படியை தாண்ட வேணும்னு சொல்லி. அது என்ன ஐதீகம்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கின்ற வழியில, இன்றைக்கு நாங்கள் வாசிக்கின்ற வழியிலே உடன்படிக்கை பெட்டி அந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கின்ற வழியிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோனுடைய விக்கிரகங்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அந்த விக்கிரகம் என்ன செய்கிறது, அப்படியே அடுத்த நாள் பார்க்கின்ற வழியில தலைகளாக விழுந்து போய் கிடக்கிறது. இன்னும் அது தூக்கி வைக்கின்ற வழியில அது கால் கையெல்லாம் அப்படியே அந்த சிலை முறிக்கப்பட்டு கிடக்கிறது. ஹாலேலூயா. அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வாசல் படியை தாண்ட கூடாதுன்னு சொல்லி. ஹாலேலூயா. இந்த மகாபெரிய தேவனுக்கு முன்பாக அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா, இந்த நாட்களிலே கூட நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதேவோம். ஹாலேலூயா. தேவன் உண்மை உள்ளவர், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹாலேலூயா. எந்த பாருங்கள், ஆண்டவரை அறியாமல் எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம், 30 முக்கோடி தெய்வங்கள். ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஜீவன் உள்ள தேவனிடத்துல வந்திருக்கிறோம். ஹாலேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர். ஹாலேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். ஹாலேலூயா. கடந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்பாக என்னுடைய ஒரு இடது காலிலே ஒரே வலி, முழங்காலே ஒரே வலி, முழங்கால மடக்கவே முடியாது, ராத்திரி நேரத்திலே தூங்க முடியாது. என்னன்னா அந்த முழங்கா அந்த முட்டியிலே ஒரே வலியா இருக்கும், வலி உழைந்து கொண்டே இருக்கும், என்னால் தூங்க கூட முடியாது. அப்படி நான் கஷ்டப்பட்டேன். ஆனா பாருங்கள், எத்தனையோ பேர் சொன்னார்கள் அதை மசாஜ் பண்ண போங்கள், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள். நான் ஒன்றுமே செய்யவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்திலே செபித்து கொண்டுதான் இருந்தேன். ஹாலேலூயா. ஒரு சூவை கூட என்னால் போட முடியாது, அவ்வளவு அந்த கால் அவ்வளவு வலி. ஆனால் அற்புத விதமாக தேவன் என்ன செய்தார், படிப்படிப்படிப்பா என்னை சுகமாக்கினார். ஹாலேலூயா. ஏசாயா 53 சொல்லப்படுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுவனும் ஆக்கினே இயேசு மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஹாலேலூயா. இந்த உயிருள்ள தேவன், இந்த மகாபெரிய தேவன், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹாலேலூயா. சாரோனின் ரோஜாவே, என்னாத்துமனே சரே, பழுதற்ற ரத்தமே திருவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என்னாத்துமனே சரே, பழுதற்ற ரத்தமே திருவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000களிலும் சிறந்தவரே. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பனின் விருத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்துடுமே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்குமின் மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்குமின்

பரிகாரியே, எந்நோய்கள் சுமந்த இயேசுவே, பரிகாரியே, எந்நோய்கள் சுமந்த இயேசுவே, பரிகாரியே, பரிகாரியே, எந்நோய்

ரோஜாவே என்னாத்து மனேசரே பல்பற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே.

0: இலங்கை தேசத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஐயா ராஜா. அப்பா பிதாவே ராஜா, தேசத்திலே ஆண்டவரே இருக்கின்ற எல்லா அநியாயங்களை நீ காண்கிறது அவனப்பா ராஜா. சிறுமப்பட்ட ஜனத்தை உயர்த்திவீர் ஆண்டவரே, சிறுமப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிப்பீர் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, இலங்கை தேசத்திலே உடைய கரத்தை வைத்து அந்த தேசத்தை ஆண்டவரே சகல தீமைக்கும் விடுவித்து காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. நீதி முளைக்கட்டும், நியாயம் முளைக்கட்டும் ஆண்டவரே, சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சமாதானத்தை நதியை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே ராஜா, உம்முடைய கரத்திலே ஐயா ஆண்டவரே தேவனே சமாதானத்தை நாங்கள் விதைக்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லா அநியாயங்களையும் காண்கிற தேவனப்பா ராஜா, கொடுமை தன் வாயை மூடுமான்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. என் தகப்பனே ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே உம்முடைய கரத்தை ஐயா எங்கள் தேசத்திலே வைக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. தேசத்தை ஜனங்கள் விசேஷமாக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களோடு கூட இருமா ஆண்டவரே. தேவனே அந்த பிள்ளைகளை காத்து கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஐயா எல்லாவற்றையும் உப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. நாங்கள் இருக்கின்ற தேசங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. தேசத்திலே சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று அறிக்கையிடுகிறோம். விசேஷமாக இந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில நடக்கின்ற இந்த டெரிஃப் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவரீர் கூட இருமப்பா ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதத்திலே அது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேவனே அப்பா நியாயப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிற தகப்பனே ஆண்டவரே. ஆனாலும் ஐயா சட்டங்களை நீர் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவரே தேவனே அப்பா. ஆண்டவரே ட்ரம்ப் மூலம் இந்த காரியம் கொண்டு வந்தாலும் கூட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் தேவ பிள்ளைகள் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ரெண்டு தேசங்களுக்கு இடையில ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தை ஆண்டவரே தேவனே கனடாக்கும் இலங்கைக்கும் மத்தி கனடாக்கும் ஆண்டவரே அமெரிக்காவுக்கும் மத்தியில வைக்கிறோம் ஐயா ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் அவர்களை ஒப்புரவாக்குறபடியால் நமக்கு சூத்திரம் ஐயா ஆண்டவரே. மோட்கேச்சுகள் ஆண்டவரே அப்பா, மூக்கேச்சு ரேட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை ட்ரோப் பண்ணப்படுகிறபடியா சூத்திரம். பொருளாதாரத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறபடியா சூத்திரம். இந்த தேசத்து அதிபதிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறபடியா சூத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேசத்திலே ஐயா ராஜா நல்ல தொழில் துறைகளை உருவாக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியும் செபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தாப்பினே ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக ராஜா. உம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் உடைய இரக்கமுள்ள கரத்திலே ஐயா ராஜா உங்கள் மகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் பிறந்த நாள் தகப்பனே ஆண்டவரே, தேவரீர் அவளை ஆசீர்வித்து அவளை பெருக பண்ணி உம்முடைய கரம் கூட இருந்து அவளை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே கிருபை உண்டாவதாக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் நிறையங்கள ஆண்டவரப்பா ராஜா. இந்த இரக்கத்தின் கரத்திலே இந்த நாளை ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற மேசிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கத்தர் தாமே அவரையும் ஆசீர்வதித்து அவருடைய பிசினஸ் காரியங்கள் எல்லா காரியங்களிலும் கத்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு, இந்த வேளையில் மத்தியகால வேளையிலே அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்திய ஊழியர் சௌரி பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களையும் அவருடைய சபையையும் குடும்பத்தாரையும் பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. சடமாக சௌரி மேசி அவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு ஏற்ற துணையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனையுடன் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: ஆமீன். பிளஸ் யூ பிளஸ் யூ பிளஸ் யூ.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நிரமங்களுடன் தேவ ஊழியர் பசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையோடு துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்தி ஆசீர்வதித்தார். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அமைதியான ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் ஜப வேளை கூட கடந்து செல்வோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜபிக்க ஆயத்தமாவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 1ஆம் தேதி 9ஆம் மாதம் 1ஆம் தேதி ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30. நாங்கள் இந்த வேளையிலும் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து ஜபிக்க ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே சங்கமம் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமை ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமை இந்த நாளையும் இந்த மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். நாளுக்கான வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமேன். சங்கீதம் 23:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் புலம்பல் 2 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கதர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த நாளிலும் விசேடமாக ஒரு காரியத்துக்காக ஜபிப்போம். RSS என்று அழைக்கப்படுகிற இந்துத்துவா என்ற அந்த இயக்கம் இந்திய மண்ணிலே பலருக்கு, அதாவது விசேடமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த இயக்கத்திலிருந்து ஒருவர் அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட அடுத்த எலெக்ஷனிலே பிரசிடெண்டாக வருவதற்காக இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அதிலே இன்டெலிஜென்ஸில் இருந்தார்கள். அதை கண்டுபிடித்து இந்த நாளிலே அந்த இயக்கத்தையும் தடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலே அதே வேளையிலே அவரையும் அந்த பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இப்படியாக காரியங்கள் இலங்கையிலும் ஆரம்பமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாண பகுதியில் இந்த இந்து என்ற ஒரு இயக்கம் எழும்பி காரியங்களை செய்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையில் சௌரி டோலி அவர்கள் இணைந்தார்கள், சென்று விட்டார்கள் வேலைக்கு. கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிள்ளச்சியிலிருந்தும், அதே வேளையிலே சௌரி நிர்மலா மரியா, சௌரி சார்ல்ஸ் அவர்கள் இரவு வேளையிலே பெங்களூரிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற எல்லோரையும் வரவேற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்வோம். கத்தர் பெரிதான காரியங்களை இந்த புதிய மாதத்திலும் வழி நடத்தி தருவாராக. கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரும் தங்குவதாக, உங்களோட குடும்பங்களோடும் தங்குவதாக. அதே ஆசீர்வாதங்களை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜபங்களுக்கு கூடாக கடந்து செல்வோம். சௌரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு அவரை வரவேற்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா?
0: பிரைஸ் லோட்டனா?
1: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளெஸ் யூ. ஆமே.
0: சங்கம வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்று 1ஆம் தேதி 9வது மாதத்திலே நாங்கள் காலடியை எடுத்து வைக்க கர்த்தர் பிரதான கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏனென்றால் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தையும், ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் நற்செய்தியை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் கடந்து செல்வோம். ஏனென்றால் லூக்கா 2:10 அங்கு சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியை அங்கு தேவ தூதர்கள் அங்கு மேய்ப்பர்களுக்கு சொல்லி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவ தூதர் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் மனித காரியங்களுக்கு ஒரு நற்செய்தி வந்தால் எங்களுடைய நரம்பு எலும்புகள் எல்லாம் அங்கு உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் உலகம் அறிந்திராத அல்லது கேள்விப்படாத அல்லது சிறந்த செய்தியை அங்கு தேவதூதன் அன்றைக்கு இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த மனுஷருக்கு கொண்டு வந்ததை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. முதல் முதல் கொண்டு வந்த நற்செய்தி இந்த காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பல ஆயிரம் வருடங்களுக்கான அங்கு 400 வருடங்களுக்கு மேலாக அங்கு பாவத்திலும் துன்பத்திலும் ஏக்கத்திலும் தவித்து கொண்டிருந்த இந்த மனித குலத்துக்கு இந்த இரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நிமித்தம் எங்களுக்கு ஒரு நற்செய்தியை எங்கள் தேவன் எங்களுக்கு பெரு மகிழ்ச்சி உண்டாக செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் எங்களுக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி மனித குலத்துக்குள்ளே வந்தது. ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் அங்கு மன்னிக்கப்பட்டது. இந்த நற்செய்தியால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நீதிமொழிகள் 15:30 கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்களுடைய கண்களின் ஒளி எங்கே இருக்குதுன்றா, அந்த இருதயத்தில போய் அதை பூரி பார்க்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். கண்ணாலே பார்க்கும் போது அங்கு இருதயம் எங்களை பூரி பார்க்கும் என்று சொல்லி அந்த நற்செய்தி என்ன செய்யும் என்றால், எங்கள் எறும்புகள், நரம்புகள், விளட்டுகள் எல்லாவற்றையும் அது புஷ்டியாக்கும், அது குணமாக்கும், அது வல்லமை உள்ளது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே அந்த நற்செய்தி எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரோடு நாங்கள் வாழ விருப்பப்படுகிறோம். அதனால் இன்றைக்கு நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாய் நிற்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு நீதிமொழிகள் 25:25 சொல்லப்படுகிறது, தூர தேசத்தில் இருந்து வர நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீருக்கு சமன் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இந்த நற்செய்தியினால், தேவனுடைய நற்செய்தியினால் ஜனங்கள் பிழைப்பார்கள், உலகம் பிழைக்கும் அல்லது நாடு பிழைக்கும். இந்த நற்செய்தியை தான் நாங்கள் இன்றைக்கும் போ அங்கே எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிறோம். அன்றைக்கு பேதுரு ஊடாக பெந்திகோஸ் நாளிலே அந்த

0: எங்களோடு அவர் இருந்து நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். மனுஷனுக்கு அங்க ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட பயம் மனுஷனுக்குள்ளே கொஞ்சம் இருக்கிறது, அது தொடர்ந்து இருக்கிறது. ஆனா எங்கள் தேவனை நோக்கி அவருடைய நற்செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு அவருக்கு செவி கொடுத்தால் எங்கள் எல்லா பயத்துக்கும் அவர் நீக்கலாக்கி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் மாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு மூடிய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் சுவிசேஷம் சொல்வதற்கு இன்றைக்கு தடைகள் அநேகமாய் இருக்கிறது. அதிகாரிகள் அங்கு இடம் கொடுக்காதவர்களாய் இருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு தேவ பயம் இல்லை, தேவனை அறிகிற அறிவும் இல்லாமல் இன்றைக்கு மூடிய கதவுகள் திறக்கப்பட முடியாம இருக்கிறது. நீங்களும் நானும் சேர்ந்து அந்த கதவுகள் திறக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். பாஸ்டர் அவர்கள் வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நாம் துதிக்கும் பொழுதெல்லாம், உம்மை உயர்த்தும் பொழுதெல்லாம் நிறங்களோடு வருகிற தேவன், இந்த மதங்களுக்கு கிடைக்காத அந்த வெளியேற பெற்ற சந்தோஷத்தை, அந்த நற்செய்தியை இயேசு நீர் எங்களுக்கு தந்து, நீர் இந்த உலகத்துல பிறந்த பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்து, நீர் தான் அந்த நற்செய்தி, வேதாக வந்தான் நற்செய்தி. நீர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில காயப்பட்டு, அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையில நொறுக்கப்பட்டு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அந்த சிலுவையில ஏற்றி கொண்டு எங்களை விடுதலை விடுவிப்பதற்காக மனுக்குலம் சந்தோஷமாக மிகுந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தீரே. இருந்த அன்றைக்கு இம்மா சீடர்களுக்கு பேசிக் கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய இருதயம் உம்முடைய நற்செய்தியை இருக்கிற தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசங்களிலேயும் அந்த மூடிய கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில திறக்கப்படுவதாக இயேசு சொல்லுகிறார். இதோ வாசற்படியில் நின்று உங்கள் ஒவ்வொருவருடைய கதவையும் தட்டுகிறேன். எவ்வர் கதவை திறந்து நீர் வாரும், என்னோடு தங்கியிடும் என்று அழைக்கிற ஒவ்வொரு மனிதனோடும் நீர் போய் வாசம் செய்து உம்மை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் இந்த மதங்களுக்கு ஊடாக, பாவத்துக்கு ஊடாக, சாபத்துக்கு ஊடாக இருக்கிற தடையான கதவுகள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் திறந்து விடுவதாக. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில மக்கள் ஒவ்வொருவரும் மதங்களை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிந்து கொண்டு உம்மிடத்துல வந்து சேர்வார்களாக. ஆண்டவரே, நம்முடைய வசனத்தின்படி இந்த கடைசி காலத்தில இந்த மதங்களுக்கு ஊடாக பாவ கிறிஸ்தவர்களுக்கு, அந்த மதத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தீமை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அவர்களுடைய தெய்வங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, வீணான தேவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொண்டு செய்கிற காலம் இந்த காலமாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படி அறியாமையினாலே இந்த பாவ RSS தீவிரவாத இயக்க அமைப்புகளுக்கு உண்டாகி இந்த அரசாங்கம் தவறாக வழி நடத்துகிற அந்த அரசாங்கத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை, இந்திய அரசாங்கத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றே அந்த கொலை செய்கிற, தீமை செய்கிற அந்த RSS குழுக்களுக்கு உண்டாக தங்களுடைய தங்களுடைய சமயத்தை பரப்பலாம் என்று நினைக்கிறார்கள். ஈரான் தேசத்திலேயும் பாருங்கள், வன்முறையின் மூலமாக அந்த தேசத்தில முஸ்லிம் மதத்தை திணித்ததன் நிமித்தம் அந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல மக்கள் அந்த அவர்களுடைய

0: கோவில்கள் எல்லாம் பூட்டப்பட்டு தேவனை தேடுகிற மக்கள் அந்த தேசத்துல அதிகரித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீமைகள் நடக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நீர் ஒரு எழுப்புதலை ஒரு ஒரு ஒரு உம்முடைய நற்செய்தி அந்த மக்களுக்கு நன்மை செய்து அந்த மக்களை உயிர்ப்படைய செய்கிறது. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வசனத்தை உணராத மக்கள் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொருவரை நீர் இழுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, மறுபடியும் பிறந்த வாழ்வில உம்முடைய வசனம் தேனாக இருக்கிறது, ஔஷதமாக இருக்கிறது, எங்களுடைய இருதயத்தை கொளுத்து விட்டு எரிகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, உமக்காக மரித்தால் கூட நீர் அப்படியானவர்களை நீர் உம்முடைய பலிபீடத்துல வைத்து நீர் மேய்க்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தருங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நாங்கள் தாழ்ச்சி அடையோம். அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களண்டையே கொண்டு போய் விடுகிறார். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாம்புக்கு பயப்படும். கூட வருகிறீர். ஒவ்வொருவரோட நீர் இடைப்படும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, உங்களுடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக, குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொருவரோடும் முன்னேற்படும்படியாக, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டருக்காக, கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும், ஒவ்வொரு விசுவாசிகளோடும் கூட இருந்து உம்முடைய நாமம் இந்த கடைசி காலத்துல உயரவும் நாங்கள் சிறுகவும் நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தீமைகள் அகன்று போகிறதற்காக நன்றி. உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல் ஒவ்வொரு தேசத்திலையும், தூர தேசத்திலிருந்து வருகிற நச்சரியாக ஒவ்வொரு தேசத்திலையும் இயேசுவின் நாமம் உயர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அங்க ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கத்தரங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்க சுஜாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்களுடைய திருச்சபையிலே திருப்பணிகளிலே முன்னேற்றம் அடைய நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். ஏனென்றால் ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், சத்தியவான்கள் எல்லாரும் அந்த திருப்பணியிலே ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாய், ஒரு காணக்கூடியதாய் அவருடைய சிந்தைகள், இருதயங்கள் தேவனுக்குள்ளாக, அவருடைய ஆலயக்குள்ளாக மாற்றப்பட நீங்கள் ஜபத்திலே வழி
2: நடத்துங்கள். நன்றி சுவாமி, நன்றி இயேசப்பா, நன்றி, நன்றி தகப்பனே. அன்பு மிரத்தன் நிறைந்து எங்கள் நேச தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் சுவாமி, மதிய வேளையிலும், இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே ஒருமித்து எங்கள் அன்பான சகோதரர்களோடு உங்களை நோக்கி பார்க்கின்ற இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. கடந்த 8 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களோடு கூடவாக இருந்து இந்த வேளையிலும் எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. 9வது மாதத்தில் காலடி வைத்திருக்கின்றோம். இந்த சங்கம வானொலியை ஆண்டவரே உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த 9வது மாதத்தில் விசேஷமாக ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீங்க சந்தீங்க. அவங்க கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியுங்க. உம்முடைய வசனத்தை நாங்க சுமந்து செல்லும் போதெல்லாம் தேவனே, நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும். புதிய புதிய காரியங்களை உருவாக்கப்பட வேண்டும். உம்முடைய நற்செய்தி எப்பொழுதும் ஆண்டவரே உலகெங்கும் கொண்டு செல்ல இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே, என் கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தந்தையே, திருச்சபைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, திருச்சபை என்பது சுவாமி, சபை என்பது ஒன்று கூடல். உம்முடைய ராஜ்யத்திலும் சபைகளாகத்தான் தகப்பனே நீர் ஒன்று சேர்ப்பீர் எங்களை. ஆண்டவரே, நாங்கள் அங்கங்கு இருந்தாலும் ஆனாலும் ஆண்டவரே, நீர் சபையின் ஊடாகத்தான், நீர் எங்கள் திருச்சபைக்கு தலையாக இருக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையை ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே, வெவ்வேறு திசைகளில் என்னென்ன நோக்கத்திற்கு என்னென்ன திட்டங்களுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீர்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் ஆண்டவரே, தங்கள் கடமைகளை சரிபட செய்ய ஆண்டவரே, சத்ருவானவன் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான் தகப்பனே. வன்முறைகளை ஆண்டவரே சமாதானமாக மக்கள் மத்தியிலே சந்தோஷமாக ஐக்கியமாக வாழ முடியாமல் ஒரு திருச்சபையில் ஆண்டவரே அன்பு தணிந்து போய்விட்டது ஆண்டவரே. அந்த இடத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே யாரென்று தெரியாத நிலைமையில் ஒன்று கூடுகிறார்கள் தேவனே. இந்த திருச்சபைக்கு எடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சத்ருவானவன் அவர்கள் குடும்பங்களுக்குள்ளே வன்முறையை கொண்டு வருகின்றான். பிசாசானவன் மனைவியூடாகவோ பிள்ளைகளூடாகவோ ஆண்டவரே அவர்களை ஆன்மீகத்தில இருந்து வழிதப்பி செல்ல உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் அந்த தேவதாசர்களை குழப்புகின்ற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை காண ஆண்டவரே, ஏங்கி ஏங்கி இருக்கும் இருட்டில் இருக்கும் ஜனங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக காண ஆண்டவரே. இயேசப்பா, ஒவ்வொரு திருச்சபைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களும் மனமுவர்ந்து ஆண்டவரே பிசாசின் கிரியக்கேற்றதாக இழுப்புண்டு போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கரம் நீர் என்ன நோக்கத்திற்காக அவர்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தீரோ அபிஷேகம் பண்ணினீரோ அந்த நோக்கம் திட்டம் நிறைவேற வேணும் ராஜா. அவர்கள் எங்கு சென்று பிரஸ்தாவப்படுத்தினாலும் அவை யாவும் உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக அறுவடை செய்ய வேணும். அறுவடை மிகுதி வேலையாட்களோ சொற்பமண்டு ஆண்டவரே நீர் ஏங்கி ஏங்கி தவிக்கும் வேலைகளிலும் பிசாசானவன் குடும்பங்களுக்குள்ளே உட்புகுந்தப்பா, நிம்மதியை சமாதானத்தை கொடுக்க முடியாமல் அவர்கள் சரிபட ஊழியங்களை செய்ய முடியாமல் தத்தளிக்கின்ற ஒவ்வொரு குருமார்களை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. நீங்க அந்த இடத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க. தூய் ஆவியானவரே நீங்க கூடவாக இருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவரே உம்மிலே கட்டியெழுப்பி ஆண்டவரே உம்முடைய கண்மலையான கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட திருச்சபையாக ஆண்டவரே கட்டியெழுப்ப ஆண்டவரே. எத்தனை எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். எங்களுக்கும் வேதனை உள்ளாக இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே நேசிக்க வேணுமப்பா, ஒருவரை ஒருவர் அன்பு காட்ட வேணுமப்பா. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தகப்பனே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த புதிய நாளிலும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு நீர் கூட இருக்கிறீர். உமது கோலம் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னீங்க தகப்பனே. இந்த நாள் வாக்கு தத்தம் ஆண்டவரே எங்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே உரித்தானது. எந்தெந்த மரண இருளில் யார் யார் இருக்கிறார்களோ அந்த இருளிலே மீட்க ஊழியர்களை நீர் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் அன்பை நீர் கொடுத்தரள வேண்டும் என்று இயேசப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி உம்மிடத்தில் எங்கள் அன்பான உறவுகளோடு உம்மிடத்தில் கொடுத்த இந்த விண்ணப்பத்தை நீங்க கேட்டு தகப்பனே எங்களுக்கு நீங்க செவிசாய்த்து எங்களுக்கு அங்கீகரிக்கிற தேவன் பிதாவே, ஆண்டவரே இதுவரை நேரமும் எங்கள் விண்ணப்பங்களை செவிசாய்த்ததற்காக நன்றி. இனியும் ஆண்டவரே நாங்கள் வைக்க போகின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியுங்க, எங்கள் எல்லாருடைய தேவைகளையும் சந்தியுங்க. எங்கள் உம்முடைய சமூகம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காத்தருளுங்க. எந்த துன்ப வேளைகளாக இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் இருப்பதாக, புது புது கிருபையினால நிரம்பி வழிய செய்யுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு ஊழியர்கள், இதை நடாத்துகின்ற தலைவர், இதை நடாத்துகின்ற தலைமை ஊழியர்கள், இதை எங்கள் மத்தியில விண்ணப்பங்களை கொண்டு வருகின்ற ஊழியர்கள் மற்றும் இதை கேட்கின்ற அத்தனை ஜீவன்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. எங்களுக்காகவும் எங்கள் விண்ணப்பங்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய யார் இருப்பாரன்றி நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலும் ஆண்டவரே நீங்க பிரசன்னமாகி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று ஏசப்பா உங்களுடைய கரத்திலே எங்கள் சங்கம வானொலியையும் அங்கு பணியாற்றுகின்ற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
1: நன்றி சிஸ்டர், கூட இருந்து ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க காவிகாவே அழைக்கிறோம், அழைத்து கொண்டு பிரைசலோ சிஸ்டர் காவிகா.
3: கவி கவிந்தா
1: கொடியேற்றவர்படி சத்தியத்தை சத்தியமாய் எல்லாரும் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய வேண்டும். இதுக்கு தடையாய் வருதனையே கத்தர் அகற்றி விட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா. பரிசுத்தாவியானவரே, உம்முடைய கரங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ள தேவனே, ஜீவன் உள்ள தேவனே, பரலோக தேவனே, அப்பா உம்முடைய நாமத்தை சொல்ல விடாமல் ஆண்டவரே அப்பா தடை பண்ணுகிற பொல்லாதாவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, கள்ள போதனைகள் கள்ள உபதேசங்களை கொண்டு வரும் ஆண்டவரே சாத்தானின் கிரியைகள், அசுத்தாவியின் கிரியைகள், தந்திரமாய் செயல்படுகிற மனுஷிக ஆவியின் திட்டங்களை எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கிறேன். தேவாவியானவர் சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவரே உண்மையாய் போதிக்க கூடிய ஆண்டவரே கிருபைகளை கொடுங்க. உண்மை உள்ளவன் ஆண்டவரே பரிபூரண ஆசீர்வாதங்களை அடைவான் என்று சொன்னீங்களே. தேவனுடைய சத்தியம் ஆண்டவரே ஜீவன் உள்ளது, தேவனுடைய சத்தியம் ஆண்டவரே வல்லமை உள்ளது. ஆவியானவரே நீங்கள் ஆளிகை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் ஆண்டவரே அப்பா அநேக ஜாதி ஜனங்களிடத்தில் அநேக நாடுகளிடத்தில் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவரே கிரியை செய்யுங்க. எந்தெந்த மூளை முடுக்களுக்கு தேவாவியானவரே அப்பா உடைய சத்தியம் கடந்து செல்ல போன ஆவியானவரே நீங்கள் வழிகளை திறவுங்க. இதற்கு விரோதமாய் தடை பண்ணம் பொல்லாத பார்வோனின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே நாங்கள் கடிந்து செபிக்கிறோம். தேவாக்கினியானவர் சூழ்ந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவியானவரை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவாவியானவர் அசைவாடுங்க. பரிசுத்தாவியானவர் நீங்கள் அசைவாடுங்க. ஜீவன் உள்ள தேவனே அப்பா நீங்கள் ஆளிகை செய்யுங்க ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையும் தேவாவியானவர் நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் அதிசயம் செய்கிற தேவன், நீர் அற்புதமான தேவன், நீங்கள் கண்மலையான தேவன். ஆவியானவரே நீங்கள் ஆளிகை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாமம் பலத்த துருதமா இருந்து ஆண்டவர் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சத்தியம் ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே பிறந்து சென்று ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே விடுவிக்க போறதுக்காய் சூத்திரம் பரலோக தேவனே உம்முடைய ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். கள்ள போதனைகள் கள்ள ஊநாய்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் துரத்துகிறோம். தேவாக்கினியானவர் நீங்கள் சூழ்ந்து ஆண்டவரே நீங்கள் அனிதினமும் ஆண்டவரே தேவ சத்தியத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க. ஆவியானவரே தேவ ஞானத்தை கிருபைகளை தாளந்துகளை பலத்தை கொடுங்க ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக தேவனே நீங்கள் ஆளிகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுதும் தேவாவியானவர் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கட்டப்பட போறதுக்காய் சூத்திரம். அற்புதமானவரே நீங்கள் ஆளிகை செய்யுங்க ஒவ்வொரு வேளைகளோடும் ஒவ்வொரு நிமிஷங்களோடும். பரிசுத்த அக்னி ஆனவர் நீங்கள் அசைவாட போறதுக்காய் சூத்திரம் ஆண்டவரே. நீரே தொடர்ந்தும் வழி நடத்துங்க, நீரே தொடர்ந்தும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. இந்த மாதம் முழுதும் தேவாவியானவர் ஆளிகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துக்குள் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர். சாந்தி பிரேஸ் தி லார்ட். நீங்கள் எங்களை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசம் மாற்றங்கள் காண வேண்டும், ரட்சிப்பை அடைய வேண்டும். எங்கள் தேசத்திலே இன்னுமாய் கத்த நன்மையானவைகளை பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: நன்றி ராஜா, அதிராஜா சூத்திரம் ஐயா, உமக்கு நன்றி சொல்லுறோம். வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இந்த ஜபத்துல எல்லாரையும் இணைத்து கொண்டதுக்காக இந்த சகோதரிகள் சகோதரர்களுக்காக நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே எங்க அவ்வளவு பேரையும் பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா, அதிராஜா. இன்றைக்கு நாங்க தருகின்ற ஒவ்வொரு ஜபங்களையும் மேறெடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா உம்மிட்ட வந்த ஜபங்கள் ஒவ்வொன்றும் தப்பனே வெறுமனையாய் வந்து திரும்பாதபடி எங்களை பாதுகாத்து எங்களுக்கு வெற்றியை தருகிற ராஜாதி ராஜா நீங்கள் ஒருவரே அப்பா. எங்களுக்கு எல்லாமா இருக்கிற தேவன் நீர் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா இந்த இலங்கை ஜனங்களை ஆண்டவரே கத்தாவே அப்பா இந்த ஜனங்களின் இது ரட்சிப்புக்கு ஆண்டவரே நீங்க அப்பா தருகிறதுக்காக அந்த ரட்சிப்புகளை கொண்டு வருகிறதுக்காக நீங்க இடக்கமாவும் பொறுமையாவும் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டும்படியாக தொட்டும்படியாக ஒவ்வொருவரையும் தொட்டுங்க ராஜா அப்பா. அவ்வளோ திருச்சபையில் செய்தார்கள் நடக்கிறது ஆண்டவரே, ஜெபங்கள் நடக்கிறது. அதிகாலையில வேலையில எழும்பி இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இன்னுமா இன்னுமா ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வரத்துக்காக தகப்பனே, ரட்சிப்புகளை கொண்டு வரத்துக்காக நீங்க இடங்க வேண்டும் என்று அப்பா உங்கள்கிட்ட இடக்கம் கேட்கிற ஆண்டவரே, உங்கள்கிட்ட இடக்கம் கேட்கிற தகப்பனே சுவாமி, எங்களுக்காக இடங்குங்க ஐயா. இந்த இலங்கை ஜனங்கள் ஒவ்வொருவரோடையும் ஒவ்வொருவரையும் நீங்க கனம் கொள்ளுறதுக்காக ஆண்டவரே நீங்க நினைவுல வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் நினைவுல வைத்திருங்க தகப்பனே அப்பா. இந்த ஜனங்கள் அப்பா ரட்சிப்புக்கு வந்து ஆண்டவரே அறிஞ்சும் அறியாதவும் இருக்கிற ஜனங்கள், வந்தும் திரும்பி போன ஜனங்கள், ஆண்டவரே மனமுறிந்து போன ஜனங்கள், திருச்சபையில நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு விலகி போன ஜனங்கள், அவர்களை பார்க்காமல் எங்க தேவனை நோக்கி பார்க்கும்படியா எங்க தேவன் அழைத்தவராய் இருக்கிறார் அப்பா. நீங்க எங்களை அழைத்தீங்களப்பா, நாங்க உங்கள்ட்ட தேடி வரையில நீங்க எங்களை தேடி வந்தீங்கன்னு சொன்னீங்க ராஜா. அது போல இந்த ஜனங்களை இன்னுமாய் இன்னுமாய் தெளிவான விளக்கங்கள் தெளிவான ஞானங்களை ஆண்டவரே அப்பா சாமுவேலுக்கு கொடுத்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து அப்பா அந்த ரட்சிப்புகளையும் ஆண்டவரே கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அப்ப பாதுகாப்பா அந்த ஜனங்களை வச்சுக்கிறதுக்காக இன்றைய மேலாம் தேதி இந்த மாதம் எட்டு மாதம் கண்மணி போல காத்து வந்தீர், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அது போல இந்த இலங்கை ஜனங்கள் ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்துல எவ்வளவு சாபக்கேடுகள் இருந்தும் நீர் இன்னுமா இன்னுமா அந்த ஜனங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ராஜா, உயிர் காத்ததுக்காக நன்றி ராஜா அப்பா. அந்த ஜனங்கள் ஒவ்வொன்றையும் நீர் தொடணும் ஆண்டவரே, தொடுறதுக்காக நன்றி ராஜா அப்பா. எழுப்புதல் காணவேன்னு சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல அந்த தேசம் முழுவதிலே நாங்க எழுப்புதல் காண வேண்டும் ராஜா, எழுப்புதல் நாங்க காண வேண்டும் ராஜா. மகிழ்ந்து கழிகூறட்டும் அந்த தேசம் முழுவதும் ராஜா அப்பா, மகிழ்ந்து கழிகூற ஆசீர்வாதமா ஆண்டவரே ஆபிரகாமு சந்ததிக்கு கொடுத்தது போல இந்த இலங்கை தேச ஜனத்துக்கு நீர் ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்காக நீ சுவாமி அப்பா எடுக்கிறதுக்காக சுவாமியும் நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்க ஜெபங்களை ஏறெடுத்து கேட்கிறவரா இருக்கிறீர் அப்பா. அப்பா உங்க பாதங்களை ஒவ்வொரு ஜெபத்தையும் வைக்கிறோம் அப்பா. அப்பா உங்களோட விளையேறப்பட்ட ரத்தத்தால இந்த ஜனங்களை கழுவி ஆண்டவரே, அந்த ஜனங்களை கழுவி இன்னுமா இன்னுமா நீங்க ஞானசனம் எடுக்க ஜனங்களை அப்பா தூண்டுதல் செய்யறதுக்காக அப்பா அங்க ஜெப ஆவியை ஊற்றுறதுக்காக அந்த தேசம் முழுவதும் ஜெப ஆவியை ஊற்றுறதுக்காக இன்னுமா ஜனங்களை கொண்டு வரத்துக்காக பாதுகாப்புகளை கொண்டு வச்சுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றி சொல்லுகிறோம் இன்னுமா நீர் கனங்கொண்டு அந்த ஜனங்களை ஆண்டவரே இன்னுமா இடக்கம் ஆண்டவரே இடக்கம் உங்க இடக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. உங்க இடக்கம் நோக்கி கேட்புற ஆண்டவரே உங்க ராஜாதி ராஜா உங்க இடக்கம் ஐயா உங்க இடக்கம் பெருகட்டும் ராஜா. உங்க இடக்கம் அந்த நாட்டு ஜனங்களோட இருக்கட்டும் ராஜா. ரட்சிப்புக்களை நீங்க கொண்டு வரத்துக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா. ஜனங்களை இன்னுமா பாதுகாத்துக்காங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. ஒவ்வொருவரையும் தொட்டுங்க ராஜாதி ராஜா தொட்டுங்க அப்பா அப்பா தொட்டுங்க அப்பா. எங்க அப்பா நீங்க எங்கட அப்பா எங்களுக்கு அப்பான்னு கூப்பிட உரிமையை தந்த ராஜாதி ராஜா சோத்திரம் அப்பா உமக்கு நன்றி சொல்லுறப்பா. இதுல சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஆண்டவரே லெசியையும் ராசநந்தன் ஐயாவையும் நிர்மலா அவர்களையும் ஜெனச்சௌரியையும் ஆனந்தராசா ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் கரங்களை தருகிறோம் அப்பா. கவி கவிதாவையும் ஆண்டவரே ஒவ்வொரு அப்பா ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம். வெள்ளத்தை இன்னுமா எங்களுக்கு தரத்துக்கு இன்னுமா ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறே வல்லவராயிருக்கிறீரப்பா வல்ல தேவன் அப்பா. ஒவ்வொருடைய தேவைகளை இருள இருக்கிற எங்களோட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு நாங்க மற்றவர்களுக்கு சாட்சியாயிருக்கும்படி பொய்யுக்கு நாங்க தேவனை தேடாதபடி ஆண்டவரே நாங்க ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களோட வாழ்க்கையை பார்த்து நாங்க தேவனுக்குள்ளே இருக்கிறோம். தேவ பயம் எங்களுக்கு வேணும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களோட தேவ பயத்துல நாங்க ஆண்டவர் சாட்சியா இருக்கும்படி கத்தோலிக்க கோயிலுக்கு போற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்க தொட்டுகிறதுக்காக அவர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தவப்பணி தேவ பயம் கொடுக்கறதுக்கு ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு தேவ பயம் வேற ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்கு ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்காக பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்றோம். உம்முடைய இட்டக்கம் இந்த தேசம் முழுவதும் பெறட்டும். இந்த நாட்டு இந்த நோர்வே நாட்டு ராஜா அரசன் உறந்திருக்கிறத கேள்விப்பட்டு ஆண்டவரே அந்த அரசன் குடும்பத்துக்கு நீங்க இடக்கம் கொடுக்கறதுக்கான அந்த குடும்பங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்கான அந்த குடும்பத்து பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் அந்த மனைவியையும் ஆண்டவரே அப்பா நீங்க பொறுப்படுக்கிறதுக்காக ஆறுதல் தேற்றுதல் கொடுக்கறதுக்காக இன்னொரு புதிய ராஜா வரப்போறாரு. அந்த ராஜா ராணி ஆண்டவரே ஆசீர்வதிங்க அவங்கள் திட்டங்கள் எங்களுக்கு நன்மையா இந்த நாட்டு ஜனங்களுக்கு நன்மையை தருவதாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ராஜாக்களை நீர் ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு ராஜாக்களும் உமக்கு கீழ்ப்படிந்து அந்த ராஜா அந்த புதிய வருகிற ராஜா பைபிள் வார்த்தையை கொடுத்தாருன்னு அப்பா மீட்டிங்ல அப்பா அப்பா அவ்வளவுமே போதுமா இருக்கிறது அப்பா இந்த தேசத்தை இன்னுமா எழுப்புறதில் கொண்டு வர ஒவ்வொரு தேசையும் உங்க கரத்துல தருகிறோம். இலங்கை தேசத்துல இருந்து ஒவ்வொரு தேசையும் ஒவ்வொரு இடங்களையும் உங்க கரத்துல தருகிறோம். அழிந்து போகாதபடி ஆண்டவரே இடக்கமா இருக்கும் போது அப்பா இடக்கமா இருக்கும்படி உம்முடைய இடக்கத்துக்காக வேண்டி நிற்கிறோம் ராஜாதி ராஜா. நீ நல்லவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்ப இதுல வந்து ஒவ்வொருவரையும் காலத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்கப்பா. எங்க என்னையும் இதுல பொறுப்பு கொடுக்கற நாங்க பிழைய செய்திருந்து எங்களை மன்னித்து ஆண்டவரை தயவு செய்து ஆண்டவரை எங்களுக்கு தயவு காட்டும் ஐயா. எங்களோட தேவைகளை சந்திக்கிற வல்லவராய் இருக்கிறீங்க. ஜனசிஷ்டையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்துல ஜெபங்கட்டு நிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்
5: சிஸ்டர்
1: எங்களோடு கனகாலமாய் ஜெபிக்கிற வினோவுடைய மகள் ஜெசிமா அவளுடைய திருமண காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவளை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கை செய்து நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அது மட்டுமல்ல அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் இந்த நாட்களில் சந்திக்கப்படணும். வார சனிக்கிழமை அவர்கள் திருமண நாளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களை பலப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய திருமண காரியத்துக்காக அவருடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் அமைய நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: வினோ அவங்க டாக்டர் தானுங்களே?
1: ஓ வினோ டாக்டர்.
5: ஓகே. துதியின் மத்தியிலே வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றிகள் அப்பா. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமா காத்த தேவன், இனி கொடுக்க தாவே, நீர் காக்க வல்லவரா இருக்கிறீர், நல்லவரா இருக்கிறீர் தாவே. அப்பா இதோ ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஜெபிக்க கொடுக்கப்பட்ட ஆண்டவரை விண்ணப்பித்திருவாய் உன் சமூகத்துக்கு நான் வருகிறோம். கர்த்தர் தாமே நீங்கள் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துவீராக. அருமையான சகோதரி வினோ அவர்களுடைய மகளுக்கு ஆண்டவர திருமண காரியங்கள் நிச்சயவித்து அதை நடக்க இருக்கிற காரியத்திற்காக ஆண்டவரும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. ஓயாமல் ஆண்டவரும் சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நிச்சயமாகவே அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளையினுடைய திருமண காரியங்களுக்கு தேவைப்படுகிறதான எல்லா விதமான ஒத்தாசுகளை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பண உதவிகள் ஆண்டவர அந்த திருமணம் நடக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர தேவைப்படுகிற ஒவ்வொரு பொருளையும் என் தேவனாகி கர்த்த இந்த பிள்ளைகளுக்கு தந்து அந்த திருமண காரியம் ஆண்டவர சீரோடும் சிறப்போடும் ஆண்டவர நல்ல விதமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த சந்ததி ஆண்டவர நீ சொல்லியிருக்க வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவர நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றது சொன்ன தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவர அந்த ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்தின் மேல் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் ஆண்டவர நல்ல ஆண்டவர பலனாக இருந்து ஆண்டவர அவர்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த திருமண வைபவம் நடக்கிற இருக்கிற நேரத்துல கர்த்தராஜ தேவன் அந்த குடும்பங்களும் சொந்த பந்தங்களும் உத்தார் உறவினர்களும் சமாதானத்தோடு மாப்பிள்ளை வீட்டுக்காரும் பெண் வீட்டுக்காரும் எந்தவித மன நோவுகள் இல்லாதபடிக்கு இவர்கள் சமாதானத்தில் ஒருவர் ஒருவர் ஆண்டவரை நேசித்து இந்த திருமணத்தை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி ஆண்டவரை அந்த நாளிலே வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த வாரத்திலே நடக்க இருக்கிறதான அந்த திருமணத்தை தேவனாகி கர்த்தர் நீரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை அபரிதமாய் ஆசீர்வதித்து இந்த புதிய சந்ததியை உருவாக்கவும் அந்த புதிய சந்ததி ஆண்டவர இந்த திருமண பந்தத்திலே இந்த பிள்ளைகள் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரையோடு கூட ஆண்டவர பயணம் செய்ய நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர அவர்கள் ஆண்டவரை வைத்து அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளுக்கு சகல நன்மையும் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளின் குடும்பத்துக்கையே நீர் ஆண்டவரை தலைவராயிருந்து வழி நடத்துங்க. இந்த திருமண நாள் ஆண்டவர அவர்கள் நடக்க இருக்கிறதான இந்த வாரத்திலே நடக்க இருக்கிறதான அந்த நாளை தேவராகி கர்த்தர் இந்த இரு வீட்டாருக்கும் ஆண்டவர நிற்பெரிய ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரை வழி நடத்தி இந்த புதிய ஆண்டவர திருமண தம்பதிகளை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவர உமக்கென்று ஆண்டவரை ஜீவிக்கவும் உமக்கென்று வாழவும் அப்பா அப்படி தேவன் மேல் பற்றுதலாய் இருந்த ஆண்டவர எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நீங்க தெரிந்து கொண்டு இந்த பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அதே நேரத்தில் வினோச சகோதரியின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம், அவள் குடும்பத்தின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகளுக்கு ஆண்டவர அப்பா மேலான ஆண்டவர நேர்த்தியான காரியங்களை மகளுக்கு தந்து இந்த திருமண காரியத்தில் கர்த்தர் தாமே ஆண்டவர அற்புதமாய் அதிசயமாய் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவர இந்த பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். எந்த குறையும் இல்லாதபடி ஆண்டவர குறைகளை நீக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் காணான் தேவ கல்யாணத்திலே ஆண்டவர காணானூர் கல்யாணத்திலே நீர் ஆண்டவரை குறைவை நிறைவாக்கின தேவன் இங்கு குறைவுகளே ஏற்படாதபடி ஆண்டவர இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாய் ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே இந்த குடும்பத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிற இரு குடும்பத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் இவர்களோடு குடிந்து வழி நடத்துங்கப்பா. அப்படியே இந்த திருமண காரியங்கள் இந்த குடும்பங்களிலே நல்ல விதமாய் நடத்து முடித்து தருவீர் என்று ஆண்டவர் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தை அறிவிட்டு பார்க்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளினுடைய வாழ்விலும் ஆண்டவரே தேவன் நீர் பலனாயிருந்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளும் இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களோடு எங்களோடு கூட கர்த்தர் தாமே கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் இன்ன ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நீர் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை தந்து இந்த புதிய வருடத்திலே புதிய மாதத்திலே ஆண்டவரே புதிய கிருபைகளோடு கூட நீர் வழி நடத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்து நீ வழி நடத்துவீராக. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீரே பெரியவராயிருந்து வழி நடத்துவீராக. அப்படியாய் கொடு கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா இதோ அருமையான அந்த ஜப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர் லெசலி சகோதரரையும் அவருடைய ஆண்டவரே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவீராக. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கொடுக்கத்தாவே இந்த ஜப வேலையத்தை விட்டு வளர்ந்தான ஜான மகளை கொடுக்கத்தாவும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகளை கூட நீங்க அபரிதமாய் ஆசீர்வதித்து அவளை நினைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் ஈடறி கர்த்தர் உதவி செய்வீராக. அவரோடு கூட அவருடைய கணவன் மகன் மகள் இவர்களை ஆசீர்வதித்து உமக்காக ஆண்டவரே இவள் ஓடுகிற ஓட்டத்திலே அப்பா நல்ல ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியாக தேவன் இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
1: கேட்டதவனுக்கு சூத்திரன் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்
5: ஆமென்
1: ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்கள்லே இயற்கை அழிவினாலும் யுத்தங்களினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்கு ஆறுதல் பெருகும்படி கேட்டதாமே அவர்களோடு கூட இருந்து ரட்சிக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் பாதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட ராஜா நீர் எங்களை இப்படியாக ஆசீர்வதித்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வேலைகளில் எல்லா நேரங்களில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்த உமது கிருபைக்காய் சூத்திரம். இம்மட்டுமா ஆண்டவரே 8 மாதங்கள் எங்களை பாதுகாத்து 9வது மாதத்திலே கூட எங்களை கரம் பிடித்து நடத்தின உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் கொடுத்த எல்லா அப்பா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களே அப்பா உமது திருக்கரத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவைகளை கர்த்தாவே நீரே பாதுகாத்து எங்களை நீர் வரும் வரை பாதுகாத்து கொள்ளும்படியா ஆவியானவரே உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். சூத்திரம் இந்த வேலையிலே கூட நாங்கள் வெவ்வேறு தேசங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உமது பாதத்திலே அமர்ந்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம் ராஜா. அப்பா எல்லா தேசங்களின் அழிவிலிருந்து ஆண்டவரே தேச மக்கள் அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் எல்லா காரியம் வேண்டாத காரியங்களில் எல்லாம் விலகி தேசங்களிலே சேமத்தை நீர் கட்டளையிடும்படியா உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் அப்பா. அம்மாக்கு சோத்திரம். அந்த நாளில் எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றங்களினாலே அழிவுகள் விசேஷமாய் ஆண்டவரே கடந்த நாட்களிலே நேபாளிலே ஏற்பட்டதான அந்த அப்பா வெள்ளத்தினாலே ராஜா அநேகர் மாண்டு மடிந்து போய் விட்டாங்கப்பா. அநேக ஆத்துமாக்கள் ராஜா ஏசப்பா அநேகர் குடும்பங்களையும் சொந்தங்களையும் இழந்து வீடுகளையும் இழந்து தவித்து நின்ற அந்த காரியத்திலே தேவன் நீர்த்தாமே அவர்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே நிறைய இழப்புகள் ராஜா இது எதனால் ஆனது என்று நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தர். இது போன்ற காரியங்கள் இனி எந்த தேசத்திலும் ஏற்படாதபடிக்கு எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்து போகாதபடி காண்டவரே நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே ஆண்டவரே இனி ஒரு சேதங்கள் ஏற்படாதபடி உமது அனுப்பா இந்த கரத்தினாலே தேசங்களை தொட்டு நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரம். அப்படியே யேசுராஜா எங்க பார்த்தாலும் நெருப்பின் மூலியமாக அழிவுகள் ஆண்டவரே காட்டு தீகள் அப்படியே நாட்டிலையும் கூட எத்தனையோ வீடுகளை எரித்திருக்கிறது. அப்ப அப்படியான இந்த நெருப்பு நெருப்பினால் ஏற்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் கூட விலகி போகும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். இன்னுமாய் கூட யுத்தத்தினாலே அநேகர் தங்கள் எல்லா உடைமைகளையும் இழந்து தவிக்கின்ற அந்த காரியத்தை அறிந்திருக்கிறீர். தேசங்களுக்கு விரோதமாக தேசங்களும் ஆண்டவரே, ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி இதனால அப்பாவி மக்கள் எல்லோரும் மறிக்கிறதை இப்போ நாங்கள் காண்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் இவர்கள் மேலே இரக்கம் பாராட்டுங்க. அந்த தேச தலைவர்களுக்கு ஒரு சமாதானத்தை நீங்க கட்டளிடுங்கப்பா. எல்லா தேசங்களிடையே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே சமாதானத்தை கட்டளிடுங்க. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர் ராஜா. யுத்தங்களை எல்லாம் ஒரு வல்லமையான கரத்தினாலே நீர் தடுத்து நிறுத்தும்படி ஆய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த யுத்தங்கள் மூலியமாக, இந்த வெள்ளங்கள் மூலியமாக ஆண்டவரே அநேக தொற்றுகள் அப்பா சோதர ராஜா, அநேக விதமான வியாதிகள் இதன் மூலியமாய் மக்கள் படுகிற அவதியிலிருந்து எல்லோரையுமாய் நீர் பாதுகாக்கும்படியா ஜபிக்கிறோம். உம்மால் அன்றி ஒன்னும் செய்ய முடியாதப்பா. உம்மால் எல்லாமே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. மது கையை நீங்க நீட்டுங்க தகப்பனே. தேசங்கள் மீது சமாதானம் உண்டாயிருக்கவும், இயற்கை சீற்றங்கள் மேல ஆண்டவரே எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துங்க ராஜா. நீர் காற்றையும் கடலையும் ஆதட்டின தேவகுமாரன் அப்பா. இம்மட்டுமாய் வராதே இம்மட்டுமாய் நில் மிஞ்சி வராதே என்று கடலுக்கு கட்டளை கொட்ட தேவன் இந்த தண்ணீர்கள் கூட வெள்ளமாய் தேசங்களை அழித்து போய்விடாதபடிக்கு, ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி போய்விடாதபடிக்கு இருக்க ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் அவ ஜெபிக்கிறோம். அப்படியாக இப்படியாக ஆண்டவரே அழிவுகளின் நிமித்தம், யுத்தங்களின் நிமித்தம், வியாதியினாலே ஆண்டவரே தொற்றுகளாலே அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலமாய் இருக்க உதவி செய்யுங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவர்களுக்கு எல்லோருக்குமாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் உமது ரட்சிப்பை நீர் கட்டளிடும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து கொள்ளவும், கடைசி நாட்களிலே எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட போற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் நானே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. அப்படியாக எல்லா மக்களும் ஆண்டவரே நீரே உண்மையான தேவன் என்று அறிக்கை செய்ய எல்லா விக்கிரகங்களையும் விட்டு கர்த்தர் உம்மை ஏற்றுக்கொள்ள எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அப்படியாக தேவன் எல்லா இயற்கை சீற்றங்களை அமைதிப்படுத்தி எல்லா யுத்தங்களையும் தடுத்து நிறுத்தி எல்லா வியாதிகளையும் தொட்டு சுகமாக்கி கர்த்தர் நீர் ஆறுதலும் தேர்தலுமாயிருந்து கர்த்தர் நீர் வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக ஜபங்களை கேட்டு தேவரே பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதுமா எந்த யுத்த செய்திகளோ, எந்த இயற்கை சீற்றங்களோ ஆண்டவரே, எந்த விதமான வியாதிகளோ எழும்பவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசித்து ஜபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல அப்பா இந்த வேலையிலே ஸ்ரீ சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் யாவரையுமா தேவரே நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. இப்படியாக அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க இந்த ஊடகத்தை ஏற்படுத்தி தந்த இந்த தேவதாசனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்குறோம். அதே வேளையிலே இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற இருக்காது என்ற வார்த்தையின்படி அந்த ஜெர்மனியிலே ஆண்டவரே இவர்கள் எல்லோருக்கும் பா ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளா அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் யாவரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகி தேவ நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் ஊழியங்களை இன்னும் அதிகமாக கனப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர், உங்களோடும் குடும்பத்தோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து தலைமுறை தலைமுறையாய் தேவன் ஆசீர்வதித்து நடத்த வேணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி சிஸ்டர்.
6: அப்படியே தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர்,
7: பிரைஸ் தி லார்ட் அக்கா, பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடியா தேவன் தாமே யார் யார் எல்லாம் ரட்சித்து கொள்ள வேணுமோ அவர்கள் எல்லாம் ரட்சித்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபைய தேவன் வரத்திலிருந்து ஊற்ற வேணும் என்று, ஏனென்றால் கிருபை பெருகினால் அங்கு ரட்சிப்பு பெருகும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே அந்த கிருபையினாலே ரட்சிப்பு எல்லா குடும்பங்களுக்குள்ளையும் வீடுகளுக்குள்ளையும் வர கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள். சங்கம வானொலிக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
7: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். ஐயா, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினீங்க, குமாரனாகிய தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் ஆண்டவரே தேசத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டையில வரான் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் ஆண்டவரே அகற்றி நீர் எங்களை இழுத்து கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் சேர்த்த பட்சபாதம் இல்லாதவரே. இந்த வேளையிலும் எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ரட்சிக்கப்படாத உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்லோராயிருந்தாலும் தீயோராயிருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் நீங்க. நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த மக்களையும் கத்தர் ஆண்டவரே மன்னித்து மனமிறங்கி ஆண்டவரே அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்மை அநேகர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் ஆண்டவரே பிடிவாதங்கள் தங்களுடைய பெருமைகள் தங்களுடைய மத சார்பு சம்பந்தமாக விட்டு கொடுக்க முடியாத வைராக்கியங்களோடு கூட இருந்து ஆண்டவரே பெருமை பாராட்டுகிற இவர்களுடைய கண்களை கத்தர் திறக்க வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இவர்கள் அதை புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே எங்களை இழுத்து கொண்டு வந்தவரே, இதோ இவர்களையும் இழுத்து கொள்வீராக செபிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தருணங்களை அவர்களை வீணடிக்காதபடிக்கு, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை அவர்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, சடுதியாய் ஒன்றின் பின் ஒன்றாக வருகிற மரணங்களுக்கு ஆண்டவரே அவர்கள் தப்பி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற வழிகளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய கண்களை திறப்பீராக. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகளை ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் தங்களுக்கு விரும்பினவைகளுக்கும் செலுத்தி ஆண்டவரே உமக்கு கோபம் மூட்டி கொண்டிருக்கிற இந்த காரியங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்ப கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களுடைய தாயை தகப்பன்மார்களை ஒப்புக் கொடுக்கிறேன், சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, தேசத்து மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தர் தாமே. அவர்களும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு குமாரன் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று சொல்லி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள்
8: பாவங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு கர்த்தாவே உம்மண்டையில வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், மன்றாடுகிறோம். துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத தேவன் நீங்க ஆண்டவர இதோ தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு ஆண்டவரே பொறுத்து கொண்டிருக்கிறதே ஆண்டவர. நாங்களும் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, கேட்கிறவர்களும் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர. இதோ உம்முடைய கரத்துல உங்களோட உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே, தொடு வீராக செவிக்கிறோம் ஆண்டவர. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக, தேவ ஊழியங்களுக்காக, தேவ ஆராதனைகளுக்காக, தேவ செய்திகளுக்காக ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. இதில் பங்கு கொண்டு செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் தேவதாசர்களையும் ஆண்டவரே தேவ ஜனங்களையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே பலப்படுத்துவீராக செபிக்கிறோம் ஆண்டவர. இதோ அவர்கள் தங்களுக்கு கொடுத்த வாய்ப்புல கர்த்தாவே இணைந்து உமக்கு ஆண்டவரே தகப்பனே உம்முடைய காரியங்களுக்காக செயல்படுகிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம். இந்த ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளை தட்டுவதாக, எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிப்பதாக, அநேகரை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே கேட்கிறவர்கள் கர்த்தாவே எண்ணம் இந்த ஊழியத்தை எடுத்து செல்ல தக்கதான கிருபைகள் காணப்படுத்தும் என்று செபிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவரே. இதோ அவர்களை எண்ணம் பாதுகாத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த புதிய மாசத்திலும் கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய தேவைகள் யாவையும் கர்த்தர் நிறைவாய் சந்தித்து எண்ணம் இந்த ஊழிய காரியங்களில் அவர்கள் எடுக்கிற ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவங்களோடு கூட தொடர்ந்து இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு நீங்க கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் ஆண்டவரே அவர்கள் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தை நீர் காண்கிற தேவன். இதோ அவர்களையும் பாதுகாத்து அவர்களுடைய மன வாஞ்சைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே வழிநடத்துவதாக செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்ல, எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம், தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் தூரமாயிருந்தாலும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், உம்முடைய ஆவியை பெற்றுக் கொண்டோம், உம்முடைய ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டோம், தேவனுடைய பிள்ளைகளாம்படிக்கு அதிகாரம் பெற்றவர்களாக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உறவுகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவோராக ஆண்டவரே. நாங்கள் வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள்ங்கிற சத்தம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் கேட்டு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவை உமை விட்டு பின்வாங்காதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவை உமக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடிக்கு ஆண்டவரே நீர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவனாய் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய சூழல்கள் எல்லாவற்றை பார்க்கலும் நீர் வல்லவரும் பெரியவருமாய் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்துக் கொண்டு தொடர்ந்து நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டி செய்யும் ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே புதிய மாதத்திலே நாங்கள் காலடி வைக்க செய்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியால நிமிஷங்களிலும் கத்தாவே ஜபாவி துதியாவி ஆண்டவரே கத்தாவே உண்டாக கத்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும் ஐயா ஆண்டவரே. இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ செய்வீராக கத்தாவே. உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகவா வானொலியிலே ஸ்ரீயனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஒப்பிவிக்கிறோம் கத்தாவே. எல்லாவற்றையும் நீ கிருபையும் இரக்கத்தினாலும் தயவினாலும் நடத்துற தேவன் என்று அறிந்திருக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடத்த போற கிருபிகளுக்காய் ஸ்தோத்திரம். சகல தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்து ஆண்டவரே இந்த ஜெசிமாவுடைய திருமண காரியங்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் கத்தாவே. திருமணத்தை செய்து கொடுக்க போகிற ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளுக்காய் பரிசுத்தோடும் மகத்துவத்தோடும் அந்த காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவரே திருமணத்திலே இளைகிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்வு சிறக்க கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். வினோவை இப்போ ஒப்பு கொடுக்கிறோம். வினோவை பலப்படுத்தும் கத்தாவே. என் தேவனே அவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சமாதான ஆவி அவர்களை ஆட்கொள்ளும்படிக்கு ஆளுக செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல தேவனுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
9: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களில் ஒரு கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் மாலை வேளையில் ஜெபம் தேசத்திலிருந்து இணைந்து தொகுத்து வழங்கினார். இணைந்த சௌதரி சுயாத்தா ஆனந்தராயா கிளர்ச்சியிலிருந்தும் கவி கவிந்தா யாழ்ப்பாணத்திலிருந்தும் இணைந்தார்கள். அதோடு சௌரன் குணா அவர்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிறார். லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் 2-3 நாட்களாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். இன்றைய நாளிலே டிஸ்சார்ஜ் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சற்று சூயினமாக அட்மிட் பண்ணினார்கள். அந்த வகையிலே அவருக்காக ஜபித்து கொள்ளுங்கள். கத்தடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே ஜப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த ஜபங்களை கத்தர் கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையில் உங்களை வந்து விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருக்கிறோம் சங்கமும் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரன் பாலன் அவர்களை வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் ஐயா.
10: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். ப்ரைஸ் தி லார்ட்.
9: ஆமென் ஆமென். அப்படியே நெல்லுங்கள் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகேலிருந்து ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
10: சேம் டு யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காணத்த நிகழ்வுகளுக்கா கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா, கடந்த 8 மாதங்களும் கண்ணின் மணி போல எல்லோருடையும் கூட பாதுகாத்து வந்தீங்க ராஜா. இதுக்காக முதற்கன் கோடான கோடி நன்றி தாப்பனுக்கு. இசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் ராஜா. அப்படி இந்த மாதங்கள் முழுவதும் பிற மாதங்கள் எல்லா மாதங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இக்கவனப்படி ஜெபிக்கிறேன் தாப்பனே. கூடவே இருந்து ஆசீர்வதித்து பயணத்துக்கு பாதாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லும் தாப்பண்ணி சோத்திரம் சாஞ்சா சோத்திரம் பற்றின் தகப்பண்ணி. சங்கமும் வாணியர் இடத்தில் நடத்துகின்ற அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் தட்டி பிறவுடன் ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர்கள் குடும்பங்கள், மற்றும் உலகளாவிய ரீதியில் சங்கம் அம்பானியை கேட்டுக்கொண்டிருக்க உறவுகள் எல்லோருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுத்துக்கொண்டு தகப்பனே, அப்பா இயற்கை அனைத்தினால் தகப்பனே அந்த நேபாள் தேசத்தில் தகப்பனே இயற்கை அனைத்தினால் மறித்த ஆத்துமாக்கள் உட்பட இதுவரை மறித்த அத்தனை ஆத்துமாக்களுங்க ராஜா நித்திய அழைப்பார்களை கொடுத்து அவருக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க தகப்பனே. ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா, சாந்தியை கொடுங்க ராஜா. அப்பா மியான்மர் தேசத்தில் ஏற்பட்ட அப்பா அந்த இயற்கை அனைத்தம் போல தகப்பனே மறுபடியும் அந்த தேசம் ஏற்படாத வண்ணமும் வேற தேசங்களிலும் ஏற்படாத வண்ணம் ராஜா இயற்கையை அமைதிப்படுத்துங்க ராஜா, இயற்கையை கட்டளையிடுங்க தகப்பனே, கட்டளையிடுங்க ராஜா. காற்றையும் கடலையும் அடக்கின தேவகுமாரனாலே எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மன விருகு ராஜா, இங்கே மன விருகும் தெய்வம் ராஜா. அப்பா மேமா தேசத்தில் அப்பா பறித்து கொண்டு வாய் கூட வேதனைகள் ராஜா, பரிந்து மக்களை விடுவீங்க ராஜா. மூவாயப்பட்டவர்களை உங்கள் தலைமுறைகளான தொட்டு சோப்படுத்து சோப்படுத்துங்க ராஜா. அப்போ அந்த குடும்பங்கள் இழந்து அந்த குடும்ப உறவுகளை ஆட்டி தேட்டி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க, வழி நடத்துங்க. சோத்திரந்தாப்பன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும்புயல் அடக்கி நீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும்புயலை அடக்கி நீரே. சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. அப்பாவால்

எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. அப்பாவால் கூடாதது ஒன்றுமில்லை, எசப்பாவால் கூடாதது ஒன்றுமில்லை. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. உமக்கு உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, அப்பாவால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்களோடுமையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்களோடுதையா. உம் பெயர்

0: கூடாதது ஒன்றுமில்லை, யேசப்பாவால் கூடாதது ஒன்றுமில்லை, யேசப்பாவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்துகிறீர்கள். எல்லாம் கத்தரால் கூடும். ஆமீன். ஜெபங்களோடு நேபாள் தேசத்துக்காக, மியான்மர் தேசத்துக்காக ஜெபித்தீர்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் இதுவரை நேரம் தேவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்தரை நாமத்தை பாடல் வரிகள் மூலமாக உயர்த்தி அவரையும் கத்தர்தாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தரலாமே வழி நடத்துவாராக.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ப்ரீஸ்லோ பிரதர், ஐயா உங்களோட ப்ரொஃபைலில் போய் உங்களோட பேரை போடுங்க, அடுத்தது ஒரு படத்தையும் போடுங்க ஐயா. உங்களோட உங்களுக்கு தெரியாட்டி மகளுக்கு மகளை கொண்டு கேட்டு போடுங்க.
3: சரி, ஓகே ஓகே, போட்டு போட்டு உங்களோட
1: பேரையும் படத்தையும் மேல போட்டு விடுங்க.
3: ஓம் பிரதர், ஓம் பிரதர், சாரி சாரி, வெரி வெரி சாரி.
1: ஓகே, காட் பிளஸ். ஆமே. அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம் கேட்போமா? ஆமேன். தேவனுடன் ஒரு நிமிடம்.
2: Recording in progress.
4: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, வானத்தையும் பூமியையும் ஆளுகிற நாமம். ஆரம்ப வசனமாக மத்தேயு 28:18 பார்ப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்த போது, பூமியிலுள்ள எந்த ஆட்சியாளரும் உண்மையாக சொல்ல முடியாத ஒரு அறிவிப்பை செய்தார். வரலாறு முழுவதிலும் மிகுந்த செல்வாக்கையும் பரந்த ஆட்சி பகுதிகளையும் கொண்ட வல்லமையான பேரரசுகள் எழும்பின. எகிப்தில் பாவோன்கள் மிகுந்த அதிகாரத்தோடு ஆட்சி செய்தார்கள். நெபுகத்நேச்சர் பாபிலோனின் மகத்துவத்தை பல தேசங்களுக்கும் விரிவுபடுத்தினார். பேர்சியர்கள், கிரேக்கர்கள், பின்னர் ரோமர்கள் என

0: சென்று வரும் தங்கள் காலத்தில் உலகத்தின் பெரும் பகுதிகளை ஆதிக்கம் செய்தார்கள். ஆனாலும் அந்த பேரரசுகள் அனைத்தும் இறுதியில் வீழ்ந்து போயின. ஆனால் ரோம பேரரசு அதன் பெருமையிலும் மகிமையிலும் நிலைத்திருந்த போதே கர்த்தராகிய இயேசு அதைவிட உயர்ந்த ஆளுகையுடன் வந்தார். அது வெறும் அரசியல் அதிகாரமோ அல்லது பூமிக்குரிய செல்வாக்கோ அல்ல. காணப்படுகிறதும் காணப்படாததும் வானத்துக்குரியதும் பூமிக்குரியதுமான எல்லா உலகங்களிலும் மீதும் அவருக்கு இருந்த முழுமையான அதிகாரமாகும். எந்த பேரரசனுக்கும் அத்தகைய அதிகாரம் இருந்ததில்லை. எந்த ராஜாவும் வானத்தையும் பூமியையும் ஒரு சேர ஆட்சி செய்யவில்லை. கர்த்தராகிய இயேசு மட்டுமே அத்தகைய அதிகாரத்தை அறிவித்தார். இதனால் தான் சீஷர்கள் மிகவும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். ராயன் பேரரசனாக இருந்த காலத்திலேயே அவர்கள் வேறொரு ராஜ்யத்தை அறிவித்தார்கள். ரோம பேரரசின் அதிகாரத்தை விட உயர்ந்த ஒரு நாமத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த காலத்து ஆட்சியாளர்களால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் அனைவரும் மறைந்து போன போகிலும் கிறிஸ்துவின் ஆளுகை தொடர்ந்து எந்த தடையுமின்றி அதிகரித்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று. அவருடைய அதிகாரம் காலப்போக்கில் குறைந்து விடவில்லை. அவருடைய நாமம் காலங்கள் கடந்ததால் வல்லமையை இழந்து விடவில்லை. வேதாகம நாட்களில் வியாதியஸ்தர்களை குணமாக்கி மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி பிசாசுகளை துரத்தி தேசங்களை அசைத்த அதே இயேசுவின் நாமம் இன்றும் அதே வல்லமையை கொண்டிருக்கிறது. இன்னும் அற்புதமானது என்னவென்றால், அவர் நமக்கு தமது நாமத்தை பயன்படுத்துவதற்கான சட்டபூர்வ உரிமையையும் தெய்வீக அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதாவது அவருடைய ஸ்தானத்தில் செயல்படுவதற்கான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பேசும்போது வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பதில்லை. வானத்தையும் பூமியையும் ஆளுகிறவரிடமிருந்து பெற்ற அதிகாரத்தை செயல்படுத்துகிறீர்கள். ஆகையால் இந்த உலகத்தின் அமைப்புகள், எதிர்ப்புகள் அல்லது சூழ்நிலைகளை கண்டு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். பேரரசுகள் எழும்பலாம், வீழலாம், அரசாங்கங்கள் மாறலாம், மனித அதிகாரங்கள் மறைந்து போகலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் நாமம் என்றென்றும் எல்லாவற்றிற்கும் மேலானதாகவே இருக்கிறது. அந்த நாமத்தை தைரியத்துடன் பயன்படுத்துங்கள். உங்கள் உலகத்தில் அவருடைய சித்தத்தை நிலைநாட்ட அந்த நாமத்தை பயன்படுத்துங்கள். ஏனெனில் அவர் இப்பொழுதும் என்றென்றும் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி. அவருடைய நாமத்தில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து இன்றும் இன்று தைரியத்திலும் வெற்றியிலும் ஆளுகையிலும் நடக்கிறேன். பூமியில் உமது நீதியையும் உமது சித்தத்தையும் நிலைநாட்டுகிறேன். இப்பொழுதும் என் வாழ்க்கைக்கான உமது பரிபூர்ண நோக்கத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகள் அனைத்தும் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 1st of September 2026, and the topic for today is the name that rules heaven and earth. The opening verse is taken from Matthew 28:18. And Jesus came and spake unto them, saying, All power is given unto me in heaven and in earth. When the Lord Jesus declared, All power is given unto me in heaven and in earth, he made a proclamation no earthly ruler could ever truthfully make. Throughout history, mighty empires arose with extraordinary influence and vast dominions. The pharaohs ruled with terrifying authority in Egypt. Nebuchadnezzar expanded Babylon's greatness across nations. The Persians, the Greeks, and later the Romans each dominated the world in their time. Yet every one of those empires eventually crumbled. However, while Rome still stood in all its pride and glory, the Lord Jesus came on the scene with a higher dominion. This wasn't merely political authority or earthly influence, but absolute authority over all realms, visible and invisible, celestial and terrestrial. No emperor overpossessed that. No king ever ruled both heaven and earth. Only the Lord Jesus declared such authority. This was why the disciples were so fiercely persecuted. They proclaimed another kingdom while Caesar was still emperor. They preached a name greater than Rome's authority, and the rulers of the age couldn't tolerate it. Yet, while they all faded away, the dominion of Christ continued increasingly unabated. Hebrews 13 verse 8 says, Jesus Christ the same yesterday and today and forever. His authority hasn't diminished with time. His name hasn't weakened through the ages. The same name that healed the sick, raised the dead, cast out devils, and shook nations in Bible days carries the same power today. More wonderfully, he has given us the power of attorney, the legal right and divine authority to act in his instead. When you speak in the name of Jesus, you are not uttering mere words. You are exercising authority from the one who rules heaven and earth. Therefore, never be intimidated by earthly systems, oppositions, or circumstances. Empires may rise and fall, governments may change, and human powers may fade, but the name of the Lord Jesus remains eternally supreme. Use that name with boldness. Use it to enforce his will in your world, for he rules over all, now and forever. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for the authority vested in the name of Jesus. I walk in boldness, victory, and dominion today, conscious that I've been sent in his name to establish your righteousness and your will in the earth. Even now, I declare in the name of Jesus that circumstances are aligned with your perfect purpose for my life. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4. பிரிய மாணவர்களே, இந்த மாதம் முதலாம் திகதியில் நிற்கிறோம். தேவனிடம் எங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே கடந்த மாதம் முழுவதுமாய் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போராட்ட வேலைகளை அறிந்து கர்த்தர் உங்களை தமது சிறகுகளாலே மூடுகிறவராய் இருக்கின்றார். கோழி குஞ்சிகளுக்கு தீங்கு வருவதை தாய்கோழி அறிந்திருக்கும். பருந்தோ வள்ளுவோ வரும்போது எச்சரிக்கை குரல் கொடுக்கும். உடனே கோழி குஞ்சிகள் மிக வேகமாக தாயின் செட்டைக்குள் மறைந்து கொள்ளும். தீங்கு கடந்து செல்லும் வரை குஞ்சிகள் வெளியே வராது. தேவப்பிள்ளைகளே, நாம் போராடும் போதெல்லாம் வந்தடையக்கூடிய அன்புள்ள கர்த்தரின் செட்டிகளின் நிழல் எமக்குண்டு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. பிரியமானவர்களே, நீங்களும் உங்களின் அன்பான குடும்பங்களும் கிறிஸ்துவின் மறைவில் இருக்கின்றீர்களா? தீங்குகள் நிறைந்த உலகில் வாழ்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், குண்டுவெடிப்புகள், பூமி எதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், மனிதனை மனிதன் பழிவாங்கும் ஈவிரக்கமற்ற செயல்கள் மனித வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக மாற்றிவிடுகின்றன. பாவங்களால் வரும் தீங்குகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமாய் சொல்லுகின்றார், கர்த்தர் எல்லா தீங்கில் நின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். யாபேஸ் என்பவன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாது படிக்க அதிலிருந்து என்ன விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, நாமும் எம்மை ஒப்பு கொடுத்து எந்த போராட்டத்திலும் சோர்ந்து விடாதபடி அதிலிருந்து எம்மை காக்கும்படி இப்பொழுதே எம்மை தாழ்த்தி தேவனின் சிட்டையின் மறைவிலே தங்க ஒப்பு கொடுப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: இரட்சகராகிய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே புதிய வாக்கு திட்டத்தோடு புதிய மாதத்தில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் முதலாம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய வாக்கு திட்டம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 27வது வசனத்தின் ஊடாக இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கத்தரிடத்திலே கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த சாமுவேலின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே அன்னாள் தேவனிடத்திலே இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைக்காக இந்த நாட்களிலே தேவனுடைய சன்னிதானத்திலே போய் இந்த நாட்களிலே அவள் அழுது இந்த நாட்களிலே தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினாள். அந்த வேளையிலே தான் இந்த நாட்களிலே அந்த ஆலயத்தின் இருந்த ஏலி என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களிலே அந்த ஆசாரியர் அன்னாலை பார்த்து இந்த நாட்களிலே கேலி பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். அந்த வேளையிலே தான் அவள் சொல்லுகிறாள், நான் மனக்கலசம் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி இந்த நாட்களிலே தன்னுடைய காரியத்தை குறித்து அவரிடத்திலே இந்த நாட்களை விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவளுடைய ஜபம் அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே இருந்து ஜபம் பண்ணதின் பிரகாரம் தேவன் இந்த நாட்களிலே அவளுடைய அடைக்கப்பட்ட இந்த கற்பத்தை இந்த நாட்களிலே திறந்து அங்கே அவளுக்கு சாமுவேல் என்னும் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த சாமுவேல் என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், அதனாலே தான் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவளும் அவளுடைய கணவனாரும் வந்த இந்த நாட்களிலே அங்கே ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த ஏலியிடத்திலே கொண்டு வந்து விடுகிற வழியிலே அதே ஏலியிடத்திலே அவள் சொல்லுகிறாள், அப்பொழுது அவள் என் ஆண்டவரே, இங்கே உம்மண்டையிலே நின்று கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின இஸ்ரீ நான் தான் என்று என் ஆண்டவராகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கத்தரிடத்திலே கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலே இந்த நாட்களை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, கடந்த மாசத்திலே எதற்காக இந்த நாட்களை நீங்கள் விண்ணப்பம் பண்ணினீர்களோ, என்னென்ன காரியத்துக்காக நம்முடைய ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணினீர்களோ, அந்த விண்ணப்பத்துக்கு இந்த மாசத்திலே இந்த நாட்களிலே தேவன் ஒரு பதிலை கொடுப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக இந்த நாட்களிலே தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அந்த விண்ணப்பத்துக்கு இந்த நாட்களிலே தேவன் இந்த மாசத்திலே இந்த நாட்களிலே பதிலை அளிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களிலே பின்பற்றுவோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அங்கே வேதத்திலே பார்க்கிற வழியிலே அன்னால் இந்த நாட்களிலே எப்படியாக விண்ணப்பம் பண்ணினாரோ, ஆனால் இந்த நாட்களிலே ஆசாரியர் கூட இந்த நாட்களிலே அவளை கேலியை செய்கிற அளவுக்கு இந்த நாட்களில் இருந்தாலும் ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்திலே விண்ணப்பம் பண்ணப்பட்ட அந்த விண்ணப்பம் அங்கே கேட்கப்பட்டது. அதன் நிமித்தம் கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கண்டார், அவளுடைய கண்ணீரை இந்த நாட்களிலே துடைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதேபோல் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, யார் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறீர்களோ, உங்களுடைய எதற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணீர்களோ அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் இந்த மாதம் பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே நாங்கள் அந்த விண்ணப்பத்தை இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே வைப்போம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திப்பார். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். தொடர்ந்தும் அவருடைய பாத தண்டையிலே இருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் தேவன் அநேக காரியங்களை இந்த மாசத்தில் இந்த நாட்களில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலமாக இருக்கிறபடியினால் தேவனிடத்திலே நாங்கள் எதை குறித்து கேட்கிறோமோ அதை தேவன் இந்த நாட்களிலே ஜெபத்துக்கு அங்கே இந்த நாட்களில் அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். இன்றைய மாதம் முதலாம் தேதியிலே இந்த நாட்களிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். பிள்ளைகளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே தேவன் அந்த காரியத்தை செய்வார். விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே காணுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.

0: ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் விடுதலை. பேசலோட்டமா? உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர்தாமே ஆசீர்வாதங்களோடு வழிநடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துகிறோம்மா. God bless you. Amen.
1: Amen. Amen. Amen. Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். எங்களை பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நிரப்புறதுக்காக நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு ஸ்தோத்திரம், ஜெப வேலைக்கு ஸ்தோத்திரம். அப்பனே எங்களை தர மட்டும் தாழ்த்தி எங்களோட பாதவடியில் வந்திருக்கிறோம் சாமி, உங்களை துதிக்கிறோம். ஆமா, ஆயிரம் நாவுகள் கோடி நாவுகள் போதாத ஐயா, மகிமையின் தேவன் காணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி, சேராவியங்கள் கேராவியங்கள் பரிசுத்தவான்கள் பாத்தியில் வாசம் செய்யற தேவன் நீங்க ஆண்டவர். உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர், துதிக்கிறோம் ஆண்டவர், துதிக்க கிருபை கிருபை கிருபை ஐயா, எங்களுக்கு கிடைத்த கிருபை, தகுதியற்ற மக்களுக்கு கிடைத்த கிருபை, அப்பா கிருபை, உங்களோட கிருபை தானப்பா உங்களை வழி நடத்துறது, தாங்குறோம், தப்பு வைக்கிறது, ஏந்துறது சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை எங்களோட சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி, மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக அவங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி எங்களோட பாதபடியில் இருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க அப்பா. அந்த காலங்களுக்காக, அந்த சூழ்நிலைகளுக்காக ஐயா உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. பொல்லாங்கான காலம் ஆண்டவர், காலங்களோ பொல்லாங்கனுக்குள் கிடக்குற, இங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பொல்லாங்கான செய்திகள் ஆண்டவரே, அக்கிரமங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் ஆண்டவரே, தவிப்புகள் ஆண்டவரே ஐயா. அந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இந்த மக்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. கால சூழ்நிலைகளை பார்த்தாவது ஆண்டவர் உணர்வுள்ளவர்களாக உங்களோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மனம் திரும்புவார்களாக, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்களாக, தங்களுடைய அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புவார்களாக. அப்போ அந்த ஜனங்களுக்காக வேண்டி போமே, கடையாந்திரம் எல்லாம் காண்கிறது, உங்களுடைய கண்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை சுவாமி. தகப்பனே எவ்வளவு அன்புள்ளதுவன் அப்பா, எவ்வளவு அன்புள்ளது, ஒருவர் தானே கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஐயா உங்களோட சித்தமாயிருக்கிறது, உங்களோட சித்தமாயிருக்கிறது. ஒரே பிரானுக்கும் அந்த உலகத்துக்கு தந்தீங்க, உலகத்துக்கு தந்தீங்க அப்பா. அப்பா ஒருவர் தான் கிட்டு போகாதபடி அந்த எல்லாரும் ரசிக்கப்பட வேணும் என்று உங்களுடைய சித்தமா இருக்கிறது. அவ்வளவு ஆழகல உயரம் இல்லாத அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம் ஆண்டவர். நன்றி தான் அப்பா சொல்ல முடியும் அப்பா, உங்களுக்கு நன்றி தான் சொல்ல முடியும், நன்றி சொல்லுவோம். நன்றி இந்த ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், ஜனங்கள் மனந்திரும் மட்டும் சுவாமி. தகப்பனே தவிக்கிறார்கள், அங்கலாக்கிறார்கள், எங்கு போவதென்று தெரியாமல் அலைமோதுகிறார்கள் சுவாமி. தகப்பனே இவர்களுடைய இதயங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே, இவர்கள் மனந்திரும்பி மனந்திரும்பி உங்களை ஆராதிக்கிறவளாய், உங்களை சத்ததற்கு உட்படியவளாய் மாறட்டும் ஆண்டவர். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, ஜனங்களுக்காக. காண்கிற மக்கள் காணாத மக்கள் கோடியப்பா கோடியப்பா கோடியப்பாப்பா, தகப்பனே எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபைதானப்பா, உங்களோட கிருபைதானப்பா ஐயா, எல்லாவற்றுக்கும் மேலானது கிருபை கிருபை கிருபை. தகப்பனே எவ்வளவு ஆண்டவர், சுத்தத்திலே இருக்கிறோம், ஜனங்கள் சுத்தங்கள் நடக்கிற இடம் ஐயா, எவ்வளவு கண்ணீர் ஐயா, அங்கலாய் போல அப்பா. அப்பா வாழ்வாதாரங்களில் வந்து தவிக்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கு ஒரு விஷய இரங்கம்படியாய் வேண்டிக் கொள்ளணும். இவர்களிடத்தில் இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இவருக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. இவர்களும் ஆண்டவரே இப்படியான சூழ்நிலை யுத்த நிலையில் அப்பா அவர்கள் தங்களை தாழ்த்தி உலமாத்தை தேடிட்டு சாமி நீங்க தான் அப்பா வால் அளிக்கிற தேவன், நீங்க தான் யுத்தத்தை நிறைக்கிற தேவன், நீங்க தான் பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் உடமாய் திரும்பி இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சாமி. இறக்கும் இறக்கம் செய்யப்பா, கண்ணீரை தொடங்கப்பா, தவிக்கிற மக்களை ஆறுதல் படுத்துங்கப்பா, இவர்களுக்காக வேண்டி கொடு. எந்தெந்த இடங்கள் எல்லாம் அந்த நிலையில் இருக்கிறார்கள் சுவாமி, உங்களுடைய தயவுள்ள இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக இருப்பதாக இருப்ப இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். வியாதியலப்பா, வியாதியின் கொடுமையாண்டவர், வியாதியின் கொடுமையாண்டவர் அப்பா. அன்றைய நாட்களில் வியாதி வியாதி சொல்ல முடியாத வியாதிகள் தவிக்கிற மக்களாட்டம், இந்த வியாதிக்கு காரணமாய் இருக்கிறவர்களுடைய வழிகளில் வந்த சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஒரு விடுதலை இவர்களுக்கு உண்டாக வேண்டும் அறிவிக்கிறோம். அந்த விடுதலை நாயன் நீங்க தான் அப்பா. இவர்கள் கண்டுகொள்ளட்டும், கண்டுகொள்ளட்டும், கூப்பிடட்டும், கூப்பிடட்டும், கொள்கொடியட்டும், அரியாரியாய் கத்தன் நீங்க தான் என்று சொல்லி சிலுவையிலே வியாதிகளை சுமந்த தீர்த்த காத்தன் நீங்க தான் என்று சொல்லி அவர்கள் உங்களமாய் வரட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் சுவாமி. உங்களை கூப்பிட்ட ஒருவர் தான் ஆண்டவர் அந்நாட்களில் பெருமையாய் திரும்பி போனதில்லை. இந்நாட்களிலும் சுவாமி உங்களை கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுத்து வாரீங்க சுவாமி. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் தகப்பனே நீங்க சுகம் கொடுக்கிற தேவன், இவர்கள் மனம் திரும்பட்டும், உங்களையே பரிகாரியாக ஏற்றுக்கொள்ளட்டும், நீங்களே ஆறுதலின் தேவன் என்று உணரட்டும், கூப்பிடட்டும், கேள்படியட்டும், வியாதிகளை குணமாக்குங்க சுவாமி. தகப்பனே யாரெல்லாம் வியாதி படுக்கையில் இருந்து துன்பப்படுகிறார்களோ சுவாமி, கண்ணீரோடு இருக்கிறார்கள் சுவாமி, அநாதரவாய் கிடைக்கிறார்களோ சுவாமி, எல்லாவற்றுக்கும் நீங்களே மேலானவராயிருங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வியாதி படுக்கையில் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சுகத்தை காட்டளை விடுங்க சுவாமி, சுகத்தை காட்டளை விடுங்க, சமாதானத்தை காட்டளை இவர்களுக்காக வேண்டி. ஐயா நாதரவற்ற முதியோர்கள், அப்பா வியாதி படுக்கையில் முதியோர், வைத்தியசாலைய நிறம் எழுகிற முதியோர், தகப்பனே உதந்த வயதில் ஆண்டவர் அநாதரவாய் கிடைக்கிற முதியோர்களுக்கு உதவி செய்யப்போ, இவர்களை தாங்குங்கப்போ, ஆறுதல் படுத்துங்க, தேவைகளை சந்திங்கப்போ. கடைசி நேரங்களிலாவது இந்த வியாதி ஏற்பட தங்களை ஆத்துமாவை குரமாயப்பு கொடுக்கட்டும். இவருடைய ஆத்மா பெரியது, தகப்பனே இவருடைய ஆத்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். உங்களோட மாய்ப்பு கொடுக்கட்டும் சுவாமி, அப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தி உங்களோட திரும்பி மரண தருவாயிலும் ஆண்டவர் தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் ஒப்புவித்து மன்னிப்பு பெற்று ஆசீர்வாதத்தை புரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், சவப்பனே வேண்டிக் கொள்வோம், சவப்பனே வேண்டிக் கொள்வோம். அப்பா நன்றி ஆண்டவர், தேசங்களில் நடக்கிற அவர் காரியங்களுக்காக வேண்டிக்கு பஞ்சங்களோ அரட்சிகளோ குக்குரலப்பா, தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் அலப்படுகிற இந்த நாட்களில் ஆண்டவரே நீங்க தான் ஆசீர்வாதத்தின் தேவன் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய மாமிச பிரகாரம் அல்ல ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்புகிறவர்கள் ஆண்டவரே. இந்த தேசங்கள் மக்கள் எல்லாவித பஞ்சத்துக்கு காரணமாயிருக்கு, வறட்சிக்கு காரணமாயிருக்கு, சாபங்கள் எல்லாம் நீங்கி விடுதலை பெற உங்களை நோக்கி கூப்பிடட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஆண்டவர், ஒரு நேர உணவு இல்லாமல் பசியினால் தவிக்கிற மக்கள் பாகரக்கும் செய்யுங்க, பசியின் கொடுமை ஆண்டவர் தகப்பனே. ஐயா பசியின் தாக்கத்தை உணர்ந்தது பூமியிலே மனிதனாக வந்த போது அப்பா எல்லா உணர்வுகளோட நீங்க போனீங்க சுவாமி. ஆந்திரத்துல கூட ஒன்றும் இல்லாத இடத்துல ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவரை பசியினால் அனுப்பிவிடாத தகப்பனை போஷித்து அனுப்பினது நீங்க மாறாதவரை பண்டைக்கும் இருக்கிறீங்கப்பா. இந்த யானங்கள் ஆண்டவரே, பசி உள்ளவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், பசி உள்ளவர்கள் உங்களை நோக்கி ஆண்டவரே உங்களை கூப்பிடுகிற காக்கைக்கும் கூட சமுத்திரத்தில் இருக்கிற திமிலங்கள் திமிங்கலங்கள் முதலாக நீங்க போஷிக்கிறது சுவாமி. இவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, காதுகள் எல்லாம் திறக்கணும், விவாதத்துக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களை போஷிங்கப்பா, போஷிங்கப்பா, போஷிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, இருக்குங்கப்பா, இவர்களுக்காக வண்டி கொள்ளு சாப்பனே நன்றி. தேசத்தை ஆண்டு கொண்ட தலைவர்களுக்காக அப்பா, அந்த தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் இன்றைய நாட்களில் உண்மை இல்லை ஆண்டவர், குழப்பங்களும் கூச்சங்களும் போட்டிகளும் ஆண்டவரே தலைவர்கள் மத்தியில் தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே ஐயா அமைதி இல்லாமல் இருக்கிற தேசங்களா இருக்கிற சுவாமி. தகப்பனே இந்த தலைவர்களுக்காக வேண்டிக்கும் அதிகாரங்கள் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரங்கள், அந்த அதிகாரத்தை ஆண்டவரே தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து இவருடைய கரங்களை வேதங்கள் அதன்படி ஆளுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இந்த தலைவர்களுக்காக வேண்டி உண்மை இருக்கட்டும் சுவாமி. தேசத்தை ஆளுகிற நீதி நியாயம் இவரிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. மாற்றிக்கொள்ள வேணும் சுவாமி. தகப்பனே அதிகாரங்கள் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்ததுலவன் அதுகளெல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நீதிகள் புறப்பட்டு புரட்டப்பட்டு அங்கலாய்க்கிற மக்கள் ஆண்டவரே, தேசங்களில் ஆண்டவரே தவிக்கிற மக்களா இவர்களுக்கெல்லாம் நீதி செய்கிறவளா இருக்கட்டும் சுவாமி, நீதி செய்கிறவளா இருக்கட்டும் சுவாமி. இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கத்தான் அப்பா முடியும். ஆளுகை செய்கிற தேவன் நீங்க, அதிகாரம் செய்கிற தேவன் நீங்க, காரியங்களை நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்துங்களில் இருக்கிற தலைவர்களை சந்திங்க சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே தேசத்துல நிற்கிற ராண வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தை காக்க வைத்த ஊழியர்களாண்டவர் இவர்களும் தகப்பனே தேவனுக்கு பயன் தங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவாக செய்து முடிக்க அவர்களை வழி நடத்துங்க சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக நிற்கட்டும் சுவாமி. இவருடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் தானப்பா இருக்கிறது. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பன் இவருடைய பிள்ளைகள் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம். இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்களில் அவர்களும் உண்மையுள்ளவர்களாய் தேவனுக்கு பயன் சாட்சிகளாக இந்த பூமியில வாழத்தக்கதாய் அவர்களும் வாழட்டும் சுவாமி, அவர்களும் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே நாக்குற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கும் அப்பா. கொடுமையான காலம் அப்பா, பல்லாங்கான காலம் அப்பா. நிற்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஊழியர்கள் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் ஊழியத்தை செய்தவர்களாய் செய்கிறவர்களாய் நிற்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க சுவாமி. உங்களுடைய நல்ல ஸ்தானாதிபதிகளாய் எந்த இடத்தில் நிற்கிறார்களோ நிற்கத்தக்கதாய் அவரை ஆசீர்வதிங்க. போராட்டங்களப்பா, இந்த பொல்லாங்கான காலத்தில் பணியான உபதேசங்கள் பிசாசின் தந்திரங்கள் ஜனங்களுடைய போராட்டம் கத்தாவே இந்த நாட்களில் அவர்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் தாங்கி நிற்கக்கூடிய பலத்தை கொடுங்க சுவாமி, தாங்கி நிற்கக்கூடிய பலத்தை கொடுங்க சுவாமி. செட்டிப்பான அபிஷேகம் வேணும் சுவாமி, செட்டிப்பான வல்லமை வேணும் சுவாமி. தாங்குங்கப்பா, இவருடைய குடும்பங்களை நடத்துங்கப்பா. சாட்சி தானப்பா வேணும் சுவாமி, குடும்பங்களுக்கு வேண்டிய சாட்சி வேணும் சுவாமி. அவர்களை நடத்துங்க சுவாமி. கத்தாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் சுவாமி. சமபனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர், விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தகப்பனே சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. மகிமையான ரட்சிப்பு ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை ஆண்டவரே அவர்கள் மதிக்காமல் ஆண்டவரே துச்சமென நினைத்து போய்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, இவர்களுடைய ஆண்டவரே சிந்தை திரும்பட்டும் சாமி, திருபமா திரும்பட்டும் அப்பா, திரும்பவும் திரும்பவும் பந்தியை போல சேற்றுக்குள் போய்விடாதபடி, நாயை போல ஆண்டவரே தான் கக்குனதை சாப்பிடாதபடி, இவர்களை திருப்பி கொண்டு வாங்க, ஊழியர்களை திருப்பி கொண்டு வாங்க, விழுந்து போன ஊழியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ சாமி, எழும்பட்டும் சாமி, உணர்வடையட்டும் சாமி, சகும்போமா எங்களை சமூகத்துக்கு வரட்டும் சாமி, ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் நீங்க ஆண்டவர், நீங்க தள்ளுறது தேவன் அல்ல, எல்லாரையும் அணைக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, மன்னிக்கிறது, இவர்களுக்காக வேண்டி குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், சத்ருவாரன் வலையிலிருந்து விடுபடட்டும் சாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், சாப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், சாப்பனே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறோம், ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபைகளாட்டும் கொடுத்த விலை அதிகமானவர், நீங்கள் தான் அப்பா சபைக்கு தலையா இருக்கிறீங்க, எங்கெல்லாம் சபைகள் இருக்கிற அந்த இடங்களில் ஆயத்தப்படட்டும் சாமி, உங்களோட வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுறோம், மனவாட்டிகளா பரிசுத்தமுள்ளவர்களா உங்களோட சமூகத்திலோ எடுத்துக் கொள்ளப்படும் அந்தவர், ஒவ்வொரு சபைகளுக்காக குடும்பம் குடும்பமாய்
2: வேகம் போல நீயும்
1: சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், வெளியில் நிற்கிற மக்களும் ஆண்டவர், அப்பா அந்த நாட்களே ஆண்டவரே ஒரு அசைவு உண்டாகி ஆதி அப்போஸ்தல காலத்தில் உண்டான ஒரு அசைவு ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில் இறங்கட்டும், இறங்கட்டும், 5000 3000 என்று சொல்லி வெளியில் நிற்கிற ஜனங்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு அவர்களும் ஆண்டவரே எங்களோட ஆட்சியத்தின் பிள்ளைகளா இவ்வளவு வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மாறட்டும் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம், ஒவ்வொருவரும் மாறட்டும் சுவாமி, சாப்பனே சபைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களோட வருகையின் காலத்தை உணர்ந்தவர்களாய் உங்களோட வருகைக்கு ஆயத்தப்படுவார்கள், எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் தங்களை பரிசுத்தப்படுத்தி சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுத்த ஒரு மனம் ஆண்டும் உள்ளவர்களாய் அவையோடு உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவர்களாய் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டும் சுவாமி, அப்பா சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்தமாகட்டும், சபையில் நிற்கிற போதவர்கள் உதவியவர்களுக்காக வேண்டிக் ஒரு மனம் வாய்ந்து உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் மந்தை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர்களாய் ஆண்டவரே நடத்துங்கள், முதலாவது வாழ்க்கையில் சாட்சி உள்ள தீபம் இருக்கட்டும், பரிசுத்தம் இருக்கட்டும், உண்மை இருக்கட்டும், தகப்பனே இவர்களுக்காக ஆண்டவரே குடும்பங்களில் உள்ள எல்லா நிலைகளையும் நீங்க காண்கிறீங்க சுவாமி, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு, சுகத்தை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, அந்த மேய்க்கத்தக்க வார்த்தைகளை கொடுங்க சுவாமி,

0: Please load the yeah. Please load.
1: Recording in progress.
2: ஆமீன். அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். தொடர்ந்தோ நேரம் காலை 10:55 இன்றைய நாளிலும் எங்களுடைய நூலியம் செய்கிறது ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள் நாளைய நாளுக்காக மாற்றித்தரும்படி கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த வேளையிலும் எங்களிடந்து ஊழியர் சுவிசேஷ ரேட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத பாட நிகழ்ச்சிக்காக அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வேத பாட நிகழ்ச்சியிலே வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இன்றைய நாளிலே எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தரப்போகின்ற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். ப்ளீஸ் லோட் ஐயா, உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள் ஐயா. காட் ப்ளெஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கர்த்தர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னிய நாமத்தில் இந்த நாட்களிலே, இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரோடும் இந்த நாட்களை கூட இந்த நடத்துவார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே இந்த 8 மாதங்கள் கண்ணின்மணி போல் பாதுகாத்து 9வது மாதத்துக்குள்ளே இந்த நாட்களிலே தேவன் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, தகப்பனே, நீர் ஒருவரே வெற்றி சிறந்தவராய் எங்கள் மத்தியில் இருந்து நடத்தி வார கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய மாசத்தை காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து இந்த நாட்களை நீ வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு இன்றைய மாதத்தினுடைய முதலாவது நாளாக இருக்கிறபடியினால் இன்றைக்கு நான் வேறு ஒரு தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். நாளைய நாட்களிலே மறுபடியுமா இந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் மறுபடியுமா இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாங்கள் சில வார்த்தைகளை இந்த நாட்களிலே வாசிக்கின்றேன். பாருங்கள், அதன் காரியங்களை குறித்து நாட்களிலே பார்ப்போம். இன்றைய நாளில் நாங்கள் வேதத்திலே என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் புத்தகம் 16வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைய நாட்களிலே இந்த கடைசி நாட்களிலே தேவன் நம்மிடத்திலே இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிற காரியம் உத்தமம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் மோசையோடு இந்த நாட்களில் நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே மூலமா இந்த நாட்களில் தன்னுடைய ஜனங்களை விடுவித்து அங்கே வனாந்திரத்திலே நடந்து வந்தார். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், மோசையை குறித்து இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சாட்சி என்னவென்றால், மோசே என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இந்த நாட்களில் இருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். அதே போலே பாருங்கள், காலேப்பை குறித்து இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவன் என்ன உத்தமமாய் பின்பற்றினான் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் உத்தமம் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசுகிறேன். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இந்த நாட்களிலே இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அங்கே இந்த நாட்களிலே கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறதாம், பூமி வீதங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அனுப்புகிறார். அப்ப கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களிலே உலாவி கொண்டிருக்கிறது, என்ன காரியங்கள் இந்த பூமியில நடக்கிறது, எப்படியான செயல்பாடுகள் நடக்கிறது என்பதை குறித்து ஆண்டவுடைய கண்கள் இந்த நாட்களை உலாவிக் கொண்டிருக்கிறதை இந்த 2 நாளாகவும் 16வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இங்கே ஆசா அரசாண்ட 36வது வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்திலே போக்கும் வருத்தமாக இருந்தபடியினால் ராமாவிலே அங்கே ராமாவை கட்டினான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவினுடைய அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களையும் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து தமஸ்குக்கு வாசமாயிருக்கிற, அதாவது பென்னாத்தாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்திலே அனுப்பி, எனக்கும் உமக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டோ? இதோ வெள்ளியையும் பொன்னையும் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த அந்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி இந்த நாட்களை அனுப்பினான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மறுமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இந்த அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே பொன்னாத் ராஜா ஆகிய ஆசா செவி கொடுத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்குண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணத்துக்கு விரோதமாய் அனுப்பினான். அவர்கள் அங்கே இயோனையும் தானையும் ஆவேல் மாயையையும் நப்தலி பட்டணத்தையும் எல்லா பண்டகசாலையும் முறியடித்தார்கள். இதை பாசா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு இந்த நாட்கள் ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதாவை அணைத்து கூட்டி கொண்டு போய் பாசா கட்டின ராமாவின் கற்ப அதாவது கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளை கேபாவிலே மிஸ்பாவிலே இந்த நாட்களே கட்டினான். அக்காலத்திலே ஞானசிஷ்யாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்திலே வந்து அவனை நோக்கி, நீ உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜா சீரியாவின் ராணுவம் உம்மது கைக்கு இந்த நாட்களே தப்பி போயிட்டது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அதுக்கு பின்பாக சொல்லப்படுறது, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் உள்ள எத்தியோப்பியரும் அங்கே லூபியரும் இந்த நாட்களே மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதிலும் எனினும் அவர்கள் உமது கையிலே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? பாருங்கள் இந்த நாட்களை அப்படியானால் பாருங்கள், நீங்க சொல்லப்படுறதுக்கு பின்பாக சொல்லித்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி விதங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே எப்படியாக சொன்னால், மதியில்லாதவராய் இருந்தீர் ஆகியால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், தேவனுடைய கண்கள் எப்படியாக இந்த நாட்களை நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த தேவனுடைய கண்கள் என்ன செய்கிறதாம், இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனை இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய கண்கள் தம்மை பற்றி அவரை பற்றி இந்த நாட்களை நினைவில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயங்களை இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவருடைய வல்லமை இந்த நாட்களை விளங்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களை பூர்வீதங்கும் சுற்றியுலாவிக் கொண்டிருக்கிறதாம். அப்ப ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் இந்த நாட்களை உலாவிக் கொண்டிருக்கிறார் ஐயா. அவன் சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி, எந்த குடும்பம் எந்த தனிப்பட்ட மனுஷன் பாருங்கள் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் மேலே இந்த நாட்களிலே கத்தர் இந்த நாட்களிலே கண்ணை வைத்து விசாரித்து கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கத்தருடைய பிள்ளைகளை. பக்தனாகிய யோவுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை, என் தாசனாகிய யோவுவை கவனித்தாயா, ஒரு அதிகாரத்தோடு சொல்லுகிற காரியம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப யோவை குறித்து இந்த நாட்களே ஆண்டவர் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், யோவனுடைய போக்கு வரத்துக்கள் அவனுடைய திரும்புதல் அவனுடைய இருத்தல் எல்லாவற்றையும் தேவன் திட்ட தெளிவாக அந்த நாட்களை ஆண்டவராகிய ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொன்னால் அறிந்திருந்ததை அங்கே பார்க்கிறோம். அதனாலதான் யோவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, இங்கே பாருப்பா எல்லாவற்றையும் நீ செய்கிறாய், ஆனாலும் இந்த நாட்கள் ஒரு காரியத்தை பார், என் தாசனாகி யோவை குறித்து கவனிச்சாயா, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வழியில்தான் அவன் சொல்லுகிறான், நீர் அவரை சுற்றி வேலி அடித்து வைத்துக்கிறீரே. அப்ப பாருங்கள் என்ன காரணம் என்றால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் அங்கே என்ன செய்கிறதாம், உலாவிக் கொண்டிருக்கிறதாம். யோவும் மேலே உலாவிக் கொண்டிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இதோ உன்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், ஆனாலும் நீ அவனுடைய ஜீவன்ல மட்டும் தொழுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இதான் ஐயா ஆண்டவருடைய காரியம். வருமான கர்த்தருடைய பாருங்கள், சில வேளைகளிலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பொல்லாத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே இந்த நாட்களை நாங்கள் போயிருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள் கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், கடைசி நொடிப்பொழுதிலே இந்த நாட்களை அங்கே நம்மை உயிர்ப்பிப்பார் என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய, இதுதான் ஆண்டவருடைய அற்புதங்கள். ஏனென்றால் அவர் நம்மிடத்திலே பார்க்கிற காரியம் நம்முடைய பலத்தையோ நம்முடைய அழகையோ நம்முடைய பராக்கிரமத்தையோ அவர் பார்க்கிறதில்லை, தன்னை பற்றி அதாவது நாட்களே உத்தமமாய் இந்த நாட்களை உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யார் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களே பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை பற்றுவதற்கு நம்முடைய இருதயத்திலே அந்த உத்தமம் இந்த நாட்களே உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அனைவருடைய காரியத்தை எடுத்து பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவார்கள், ஆண்டோட காரியத்தை செய்வார்கள், ஆனால் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாட்களை அவர்கள் நினைப்பார்கள், நான் செய்கிறது சரியான காரியம், அதனாலே இந்த நாட்களே நான் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அநேகரை பார்த்திருக்கேன், பெரிய ஊழியங்களை எல்லாம் செய்வாங்க இந்த நாட்கள். மற்றவனை தள்ளி விழுத்தி போட்டு இந்த நாட்களே நான் தான் இந்த ஊழியத்தை செய்யவும் தேவன் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், தள்ளி இட்டு அப்படியே இந்த காரியத்தை செய்வார்கள். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சோரும் கூட அப்படியாக காரியத்தை செய்திருந்தார். ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, ஆனால் அவர் சொல்லுவார்கள் இந்த நாட்களை பார்க்கல மேடையில் நின்று இந்த நாட்களே நான் மறித்தான் இன்றைக்கு ஆண்டவரோடு போய் இந்த நாட்களை இருப்பேன்னு சொல்லி. ஆனால் அவரோடு திரிகிற அந்த சவரோடு நாங்கள் நடந்துகிற நமக்கு தான் தெரியும் அவருடைய திருவிதாளங்கள் காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களை தெரியும். அறிமான கத்தோட பிள்ளைகள் அப்போ ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற காரியம் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும், உத்தம இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உத்தம இருதயம் இருக்குமா இருந்தால் ஆண்டவுடைய கண்கள் இந்த நாட்களே நம்மை சுற்றி இந்த நாட்களில் உலாவிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கும், நம்முடைய குடும்பத்தை சுற்றி இந்த நாட்களில் உலாவிக்கொண்டே இருக்கும், நம்முடைய பிள்ளைகளை சுற்றி இந்த நாட்களில் உலாவிக்கொண்டே இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பகுதியை பார்க்கிற வேளையிலே, இந்த ராஜா செய்த காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலேயே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அவரோடு இந்த நாட்களை இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அங்கே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த 8வது வசனத்திலே பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது, மிகவும் ஏராளமான ரதங்கள் குதிரை வீரர்களும் எத்தியோப்பியர் லூபியரும் மகாசேனையுமா இருந்தார்கள் அல்லவா, நீர் கத்தரை சார்ந்து கொண்ட போதிலும் அவர்களை உமது கையிலே ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லி சொல்லுவா. பாருங்கள், தேவனை நாங்கள் சார்ந்து இருக்கிற வேளையிலே எதிரிகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார். இதுதான் நடக்கிற காரியம். நான் நேற்றைய நாட்களை சொல்லியிருந்தேன் பாருங்கள், எங்க தீர்க்கதரிசி எலியாவுடைய வேலைக்காரருடைய காரியத்தை பார்க்கிற வேளையில் அவர் அங்க பாருங்கள் அந்த நாட்களை அங்கே தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உள்ளுக்கு இருந்து இவர் வந்து சொல்றாரு, ஐயோ எங்களை சூழ்ந்துருக்கிறோம், இராணுவங்கள் எல்லாம் வந்திருக்கே, ஐயா என்ன செய்யறது, ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறதே, எங்களால் ஓடி போவோமா வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கணும். யாரு வேலைக்கார். உடனே அவர் செய்த முதலாவது வேலை ஆண்டவரத்தில் கேட்டார், ஆண்டவரே முதலாவது உன் கண்ணை திறவுங்க, ஆண்டவரே உன் கண்ணை திறந்தா தான், ஆவிக்குரிய கண்ணை திறந்தால் தான் இந்த நாட்களே அங்கே என்ன நடக்கும், என்ன நடக்கணும், என்னென்ன மாம்சத்தில் பார்க்கிறார். இப்போ மாம்சத்தில் நிற்கிற போர்களைத்தான் அவர் பார்க்கிறாரே ஒழிய ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய செயல்பாடுகளை இந்த நாட்களே பார்க்கணும். இன்றைக்கு அநேகர் மாம்சத்துக்குரிய கண்ணினால தான் செயல்பட்டு கொண்டே வருகிறார் ஒழிய ஆவிக்கு கண்களினாலே ஆவிக்குரிய காரியங்களோ ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியங்களோ நாட்கள் அறிந்து கொள்ள முடியாமல் நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டாதான் பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால நீங்க சொல்லப்படுகிறது நாங்கள் எதை செய்தாலும் ஆவியோடும் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை செய்ய வேண்டும் என்பது, ஜெபம் பண்ணினாலும் ஆவியோடு ஜெபம் பண்ணவும், துதிச்சாலும் ஆவியில நுழைந்துதான் இந்த நாட்களை துதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த காரியத்தை கர்த்தருடைய காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் நமக்கு இந்த நாட்கள் அந்த ஆவியிலே இருக்கணும். பாருங்கள், ஒரு பாடல் கூட பாடியிருந்தார்கள், பழைய பாடல்கள், நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போமே, பட்டயமோ புயபலமோ இல்லையே, பரம தேவ ஆவி நம்மில் இல்லையா என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி என்றால் ஆவியானவர் பரம தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற வேளையிலே பட்டயமும் வேண்டாம் ஐயா, புயபலமும் வேண்டாம். இந்த நாட்களே ஆவியினுடைய பலத்தால் இந்த நாட்களை என்ன செய்வோம், சங்கரிப்போம். சாம்சோன் எடுத்து பாருங்கள், சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள், நசரனாக இருந்த சிம்சோன் தன்னுடைய மாமிச பலத்தினால இந்த நாட்களை வெல்லவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, நியாயாதிபதியிலே அப்பப்போ அவனுக்குள்ள என்ன செய்யுமான்னு சொன்னா, பரிசுத்தாவிய ஆவியான வந்து இறங்குவார். இறங்குற வேளையில பாருங்கள், அப்படியே நிக்கிற பல சேரை எல்லாம் சின்ன பின்னமாக்கி சங்காரம் பண்ணுவான். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இதுதான் சிம்சோனுடைய வேலை. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை கடைசியாக என்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுன்னால், மாம்சத்துல செயல்பட்டார் கடைசியாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த மாம்சத்தினுடைய செயல்பாடு அவருடைய கண்களை இழக்க வேண்டிய கண் காரணமாக, கண் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் தரிசனம். தேவன் அந்த வலது கண்ணை பார்க்கிற வழியில வலது கண்ணை எதை குறிக்கிறோம், தரிசனம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய வெளிப்பாடுகள் தேவனுடைய தரிசனத்தை குறிக்கிறது. இடது கண்ணதை குறிக்கிறோம் சொன்னால் உலகத்துக்குரிய காரியங்களை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கத்து ரெண்டு காரியங்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப அந்த தேவனுடைய தரிசனங்களை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய தரிசனங்களை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து அந்த காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிற வழியில் தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய ரகசியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்திலே பார்க்கிறவர்களிலே இந்த ராஜா செய்த காரியத்தை பார்ப்போமா இருந்தால் ஒரு அற்பமான காரியத்தை இந்த நாட்களை செய்திருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அங்கே பாருங்கள் இந்த நாட்களே அவர் செய்த காரியத்து நிமித்தம் அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அங் எப்படி என்று சொல்லி சொன்னார் ஞானதிருஷ்டிக்கான் மேல் அங்கே சின்னம் கொண்டு பாருங்கள் அதன் நிமித்தம் அங்கே ஆசா ஞானதிருஷ்டிக்கான் மேல் சின்னம் கொண்டு கடும் சின்னம் கொண்டு அவனை காவலரையிலே வைத்தார் இதுமல்லாமல் அக்காலத்திலே ஜனங்களுக்குள்ளே சிலரை கொடூரமாய் நடப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன காரியம் அவர் செய்த வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. இவர் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை இந்த நாட்கள் ரொம்ப அவசரம் தம்மை பற்றி உத்தவ விரிதத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளிம்ப விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி விதங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீர் செய்த காரியம் என்னவென்றால் மதி இல்லாதவராயிருந்தீரே. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து இரண்டால் ஆண்டவர் உம்மோடு கூட இருந்து யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கும் காரியங்களை செய்கிறதற்கும் ஆண்டவர் இந்த நாட்களை அங்கே சேனைகளை முறியடிக்கிறதுக்கும் பலத்தை கொடுத்தாரே. அப்படி இருந்து கூட இந்த நாட்களை நீர் இப்போ என்ன செய்து விட்டீர் பின்மாற்றமாய் போய்விட்டீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆகியால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்ன உடனே அவரை பிரித்து காவலரையில் இந்த நாட்களை போட்டாங்க. அருமான கத்துடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாயிருங்கள். இன்னை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் அங்கே தேவனோடு நடக்கிறவர்களிலே தேவனுடைய கண்கள் நம்மேல இந்த நாட்களில் அனுதினமும் நோக்குமாய் ஒவ்வொரு சொற்கும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவர் நம்மை உண்ணாமல் உறங்காமல் இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் மூடவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த நாட்களில் ஒரு விசை என் ஆண்டவர் இந்த நாட்களில் கண்ணை மூடுவாரா இருந்தால் அந்த சத்ருவான இந்த பூலோகத்தை சங்கரிச்சுட்டு போயிடுவான் ஜனங்களை சங்கரிச்சுட்டு போயிடுவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் இரண்டாவதாக அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அவரிடத்திலே ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கிறது அவருக்குத்தான் இந்த நாட்களில் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று சொல்லி யோபு 12:13 வசனத்திலே பக்தனாகிய யோபு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். ஏன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே யோபு இப்படியான வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால் யோபுனுடைய வெளிப்பாடு த விஷன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வித்தியாசமான ஒரு விஷன். யோபுனுடைய நாட்களிலே வேத புத்தக சுருள்களோ வேத வார்த்தைகளோ அல்லது இந்த நாட்களே நியாய பிரமாணங்களோ அல்ல இந்த நாட்களே எந்த காரியங்களும் இந்த நாட்களே யோவுடைய காலகட்டத்திலே இந்த நாட்களே இருந்ததில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் பக்தனாகிய யோபு இந்த நாட்களிலே ஆண்டவரை குறித்து இந்த நாட்களிலே ஆவியிலே தெளிவாக இந்த நாட்களை உணர்ந்திருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கும். அப்ப யோபு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தது நிமித்தம்தான் பக்தனாகிய யோபு எந்த வேளையிலும் ஆண்டவராகிய ஏசு ஆண்டவராகிய தேவனை குறித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அவரை குறித்து இந்த நாட்களிலே எந்த விதமான குறையோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களை சொல்லவில்லை. இதே பக்தனாகி யோபு தான் சொல்லுகிறார் கடைசி நாட்களிலே அவர் பூமியில நிற்பார் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வறுமையான அன்பு பிள்ளைகளே இன்றைய பாருங்க இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே பூமியில நிற்பார் என்று சொல்லுகிற காரியம் ரெண்டு அர்த்தங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. முதலாவது பார்க்க வேண்டும் 2026 முன்பாக 2026 என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார் தானே அவர் பூமியில நின்றார் தானே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ரெண்டாவதாக இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் கடைசி நாட்களில் அவர் நிற்பார் என்று சொல்லுகிறது அதாவது அவருடைய இரண்டாவது வருகையிலே இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ராஜாவாக இந்த பூமியில நிற்பார் என்பதை பாருங்கள். ரெண்டு வெளிப்பாடுகளை சேர்த்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொன்னால் இந்த பக்தனாகிய யோபு இந்த நாட்களை சொல்லி இருக்கிறதை பார்க்கும். இப்ப யோபு வாழ்ந்த காலம் எங்கே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் எங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். யோபு வாழ்ந்த காலம் இந்த நாட்களிலே ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 500 முன்பாக இந்த நாட்களை வாழ்ந்தார்னு சொல்லி எங்க வேதத்தில் சொல்லப்படுது. அப்படியானால் பாருங்கள் அந்த யோபுனுடைய காலகட்டம் ஒரு வித்தியாசமான அதாவது அந்த காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது பழைய புஸ்தகமாகும். அதே வழியில யோபுனுடைய புஸ்தகம் தான் முதலாவது புஸ்தகமா இந்த நாட்களில் இந்த ஆதி அதாவது பைபிள் பேதகமத்திலே வர வேண்டிய புத்தகமா இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் ஏதோ காரியத்துக்காக அந்த நாட்களை எப்படியாக அங்கே இடையில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே ஒரு காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது இந்த யோபுனுக்கு இருந்த வழிபாடு இந்த வேதத்தில் பார்க்கிற வழியிலே எவருக்கும் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவரிடத்திலே ஞானமும் வல்லமையும் அதிகமாக இருக்கிறது அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று சொல்லி யோபு எப்படியாக அந்த நாட்களை சொல்லுவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள் இந்த அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த ஆலோசனையும் வல்லமையும் இந்த நாட்களிலே பாருங்கள் அவருடைய ஞானமும் புத்தியும் தான் அங்கே என்ன நடக்கிறான் இதிலே ஒரு பகுதியை தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் சாலோமோனுக்கு இந்த நாட்களில் தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. தேவனிடத்திலிருந்து ஞானம் நாட்களை பெறுகிறது அருமையான கர்த்தருடைய ஞானத்தை குறித்து நீதிமொழிகளே அநேக விதமாக நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அந்த ஞானம் அந்த வல்லமை இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவரிடத்திலே எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதையும், அது மட்டுமல்ல அவருக்கு தான் இந்த ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்பதை குறித்து யோபு திட்டவட்டமாக வெளிப்பாடான ஒரு வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தருடைய கண்கள் அங்கே என்ன செய்கிறதாம், பூமி கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக அந்த ஆண்டவருடைய அந்த வல்லமையும் ஞானமும் இந்த நாட்களில் எப்படியாக புத்தியும் எப்படி இருக்கிறதாம் என்று சொல்லி சொன்னால் அவரிடத்திலே இருப்பதை யோபு வெளிப்படையாக இந்த நாட்களில் அந்த வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாருங்கள், சங்கீதக்காரனாகிய சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இந்த நாட்களிலே, சங்கீதம் 59:16, நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருபையை அங்கே மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாட்களிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே தாவீது, அதாவது தேவனுடைய தாவீது இந்த நாட்களை சொல்லுகிற காரியம், சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம், உம்முடைய வல்லமையை நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் பாடுவேன். எப்பொழுது பாடுவேன்? காலையிலே பாடுவேன். அது மட்டுமல்ல உம்முடைய கிருபையை நான் மகிழ்ச்சியோடு புகழுவேன். நீர் எனக்கு அளித்திருக்கிற அந்த கிருபையை நான் மகிழ்ச்சியோடு புகழ்கிறது மட்டுமல்ல, எனக்கு நெருக்கம் உண்டாகும் நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலவுமா இருக்கிறீர் என்பதை இந்த நாட்களை நான் ஜனங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், அப்ப அவருடைய நெருக்கத்தின் மத்தியிலும் அவருடைய அதாவது ஒரு சமாதானம் இல்லாத நிலைப்பாட்டிலும் அங்கே தேவனை நோக்கி அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அங்கே காலையிலே இந்த நாட்களிலே வல்லமையாக அந்த நாட்களை பாடுகிறதை பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் துன்பங்கள் வருகுதுன்னு சொல்லி சொன்னார், நாங்க என்ன செய்ய வேண்டும்? இழுத்து மூடிக்கொண்டே படுத்திருக்க வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த நாட்களை யார் இடத்துல சொல்லணும், ஐயா எனக்குப்பா பிரச்சனையா இருக்கப்பா, நெடுகளும் பிரச்சனையா இருக்கா, பிரதர் எனக்கு பிரச்சனையா இருக்கு, பிரதர் ஜெபிங்க ரேடியோவில் வந்து இந்த நாட்களே, சிஸ்டர் பிரதர் இந்த நாட்களே இந்த ஜெப குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு பிரச்சனையா இருக்கிறதுக்கான ஜெபிங்க. அறிவான கத்துடைய பிள்ளைகளே, அதல்ல முக்கியம். முதலாவது நீ ஆண்டவர் துதி. வேதம் சொல்லுறது ஆண்டவரை நாட்கள் என்ன செய், வல்லமையா பாடி அவர் துதி. உன்ற பிரச்சனை எங்க எந்த வளத்திலிருந்து வருது, எந்த வளத்துல போகுதுன்னு சொல்லி இந்த நாட்கள் தெரியாத மறக்க, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். இப்ப பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய ஜெப குறிப்பு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கவனிச்சு பார்க்கணும். என்ன பண்ணி சொன்னான், தலையடிக்குதுன்னு சொன்னா ஜோம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுறோம் சொல்லி, வயிற்றுக்கணும் சொன்னா சொல்லுவாங்க ஜோம் பண்ணுறோம்னு சொல்லி அருமையான கத்தடவுகள். அப்ப பாருங்க, விரலுக்கு நோதுன்னு சொன்னா ஜோம் பண்ணணும் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அருமையான கத்தடவுகள். அப்ப பாருங்கள், இது ஒரு அர்த்தமில்லாத காரியமாக இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தடவுகள். இப்ப பாருங்கள், ஆண்டவுடைய சமூகத்திலே யார் யார் வந்தார்கள் முதலாவது பாருங்க, ஆண்டவுடைய சமூகத்துல வந்தவன் புறவி கூட அருமையான கத்தடவு, அவனுக்கு கண்ணே இல்லை. அப்ப அவன் கட்டாயம் ஆண்டவடத்துல வந்தா போடும் அருமையான கத்தடவுகள். இப்ப பாருங்க, இன்றைக்கு பாருங்க, இந்த நாட்களை நாங்கள் தலைவடியில இருக்கணும் யாராவது வந்தாரா இல்ல, பெரும்பாடுள்ள இஸ்ரி டாக்டரால கைவிடப்பட்டு இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே காசுகள் எல்லாவற்றையும் செலவழித்து ஒன்றுமே இல்லாத நிலையில தள்ளப்பட்ட அந்த பெரும்பாடுள்ள இஸ்ரி ஆண்டவுடைய வஸ்திரத்தின் ஓர்த்தியாக தொட்டு இந்த நாட்களை சோப்படுவோம்னு சொல்லி இந்த நாட்களை வந்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். விபச்சார இஸ்ரீகள் இந்த நாட்களை ஆண்டவடத்திலே வந்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆண்டவர் குணமாக்கிற அவருடைய அவளை அவர்களுக்கே கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்து இந்த நாட்களை அங்கே ஆண்டவர் வல்லமை இந்த நாட்கள் புறப்பட்டு சென்றதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய. அப்ப இப்படியாக ஆண்டவரத்திலே வந்தவர்கள் பெரிய பெரிய நோயோடு இந்த குஷ்டரோகிகள் இப்படியான ஜனங்கள் தான் வந்தார்கள் ஒழிய தலைவலி காய்ச்சல் இருக்கிற வரையில் என்ன பாருங்க வேதர் மாறிட்டோன்னு சொல்லி சொன்னார் பாருங்க. இந்த கடந்த கிழமையில கிட்டத்தட்ட கடந்த மாசம் 1.5 மாசமே பயங்கர வெயில் இங்கே அருமையான கத்து 40-41 போச்சு, 35 நின்றுச்சுது, இப்படியே வந்துடுது, இப்படியே நல்லா இதா இருந்தா. ஆனா பாருங்க, இந்த நாட்களை நாங்கள் நானும் இந்த வெளியிலே நாங்கள் வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்த இடத்துலயும் அங்கேயும் நினைச்சு பார்க்கிற அளவுக்கு வெயில். அப்ப பாருங்க, இப்படியான சூழ்நிலை வந்து இங்க வந்து இறங்கினோட பாருங்க, இன்னைக்கு பாக்குற வழியிலே 20 பாகரை இருக்குதா, ஆனால் பயங்கரமான குளிர் அருமையான கத்து, குளிர் காத்து வீசிக்கொண்டே இந்த நாட்களே இருக்குது. அப்ப இந்த சூழ்நிலையை பார்க்கிற வழியிலே கூட இந்த தேசத்து ஆக்களுக்கு என்ன நடத்தான்னு சொன்னால், அதாவது கொஞ்சம் இருமலும் சளியும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அப்படியாக இருக்கு அருமையான கத்துடைய. இதுக்காக நாங்கள் சொல்லுறதா இந்த நாட்களே போய் எனக்காண்டி ஜோபிங்க இருமலும் இதா இருக்கு. இது சாதாரண காரியம், ஏன்னா இன்றைக்கு வந்துட்டு டக்குன்னு போயிடும். சின்ன காரியங்களுக்கு ஆண்டத்துல போய் இந்த நாட்களை நாங்கள் கேட்கிறது சரியில்லை. கேட்க அதாவது நாங்களாய் ஜோபித்து அந்த சுகத்தை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளாம் கேட்க வேண்டாம் நான் சொல்லவில்லை, கேளுங்கள், ஆனால் நீங்களாய பெற்ற அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம். பெரிய காரியங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே தான் ஆண்டோட சமூகத்திலே ஆண்டவரே இந்த நோய் மாறும்படியாக ஆண்டவரே அற்புதத்தை செய்யும் ஐயான்னு சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை மகத்துவமான காரியத்தை இந்த நாட்களை எடுத்துக்கும் ஆண்டோடத்துல போய் அந்த காரியத்தை கேட்கிறது அங்கே ஒரு அழகான காரியம் இல்லை அருமையான கர்த்தர் பிள்ளை. ஏனென்றால் கர்த்தர் உங்களை குறித்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் மறந்திருக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பதையும் மறந்திருக்கிறார். நமக்கு பசிக்குதா ஆகாரம் தேவை என்று சொல்லி சொன்னால் நமக்கு ஆகாரம் தர்றதுக்கு தேவன் அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், நம்ம இந்த நாட்களை இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு நடக்கிறன்னா இன்றைக்கு வந்து ஆண்டவர் நாட்களில் என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசி வைத்திருக்கிறார். எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசி வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல போய் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்துல போய் நான் தாங்க என்று கேட்க இல்லை, தந்ததுக்கு நன்றி என்று மட்டும் தானக்களை சொல்லி ஜோபம் பண்ணுவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்தையும் தந்ததுக்கு நன்றி, தந்த ஞானத்துக்காக நன்றி, தந்த பலத்துக்காக நன்றி, தந்த ஆகாரத்துக்காக நன்றி, தந்த உடைக்காக நன்றி, தந்த நேரங்களுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாட்களை நன்றி சொல்ல வேண்டும். இங்கே தாவீது ராஜா என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் வல்லமையாய் பாடி. எப்படி பாடுகிறான்னு சொன்னால் காலையிலே உம்முடைய கிருபை அருமையான கத்துடைய நானும் உம்முடைய வல்லமையை இந்த நாட்களை என்ன செய்வேன் பாடி, காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடும் போலுவேன், எனக்கு நெருக்கம் உண்டா நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலவுமா இருக்கிற இறைமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன ஐயா தாவீது பாருங்கள் பெரிய ராஜா, அவருக்கு என்னண்டையா நெருக்கம் வரும், அவருக்கு பாருங்கள் எடுபடி செய்யறது எக்கச்சமான வேலைக்காரர் இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி என்ன நெருக்கம் வரும் என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி சஞ்சலங்கள் இருக்கிறது. அதே வேளையில நெருக்கங்கள் துன்பங்கள் நாட்கள் ஏதோ ஒரு வழியில சில சில காரியங்களை குறித்த நாட்களை வந்து கொண்டே இருக்கு. பெரிய பணக்காரன் கூட இந்த நாட்களை சில காரியங்களை ஒரு சிறிய காரியத்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பெரிதாக நினைத்து அந்த காரியத்தை அதை சோல்வ் பண்ண முடியாதபடி தவித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள் அருமையான பிள்ளைகள். ஏனென்றால் திடீர் அந்த காரியம் வருகிற வழியில அந்த காரியத்தை எப்படியாக நான் அதை சரிப்படுத்துவது, எப்படியாக அந்த காரியத்தை நான் செயல்படுத்துவேன் சொல்லி இந்த நாட்களே குழப்பம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதே விதமாக தான் இந்த நாட்களிலே இவருடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கிற வேளையிலே நெருக்கம் வருகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் என்ன செய்கிறார்ன்னு சொன்னால் நீர் எனக்கு தஞ்சம், நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர், அதனாலே நான் உண்மை வல்லமையாய் இந்த நாட்களிலே உம்முடைய வல்லமையை இந்த நாட்களை நான் பாடுகிறது மட்டுமல்ல உம்முடைய கிருவையிலே இந்த நாட்களில் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களில் அங்கே முடிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அதாவது தனங்களை நேசிக்கிறபடியினால் அவர்களை இந்த நாட்களிலே அங்கே கண் நோக்கி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல அவருடைய கண்கள் இந்த நாட்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யாத்ரா 9:16 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெங்கும் பிரசாவப்படும்படியாகவும் உன்னை நிறுத்தினேன் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாம் சொல்லப்படுகிறது அவருடைய வல்லமை எப்படியாக இருக்கிறதாம், பெரிதாக இந்த நாட்களை விளங்குகிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த தேவனுடைய வல்லமை இந்த பூமியிலே எப்படியாக இந்த நாட்களை விளங்குகிறது என்பதை நாங்கள் இந்த நாட்களை முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அப்ப இங்கே ஆண்டவர் சொல்லுகிற யாத்திரா என்று சொல்லப்படுகிறது என்னுடைய வல்லமையை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வல்லமையை இந்த நாட்களிலே உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகும், ஆண்டவருடைய வல்லமையை அங்கே நம்மிடத்திலே இந்த வாக்கு தத்துவம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் ஒவ்வொருவருக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் உரிய வாக்குத்தமாக இருக்கிறது. 9 நாங்கள் வாசிப்போமா இருந்தா யாத்ரா 9 நான் வாசிக்கிறேன். 16 பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் என்னுடைய வல்லமை உடத்திலே காண்பிக்கும்படியாகவும் நாமம் பூமியெங்கும் பிரசாவப்படும்படியாகவும் உன்னை நிறுத்துறேன், நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவனுக்கு விரோதமாய் இந்த நாட்களிலே அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துக்கிறாயே. எகிப்திலே தோன்றிய அதாவது எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரை இந்த நாட்கள் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கண்மலையையும் நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே. அப்ப தேவன் இந்த நாட்களை பாருங்கள் தன்னுடைய வல்லமையை அங்கே தன் தாசனாகிய மூசை மூலமா இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு நம்மை ஆண்டவர் யூஸ் பண்ணுகிறார். அப்ப ஆண்டவருடைய வல்லமையை நம் மூலமா இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்கள் சில வழிகளிலே பாருங்கள் ஜெபம் பண்ணுவார்கள், ஜெபம் பண்ணுகிற வழியிலே சிலருக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே அசுத்தாவிகள் அவர்களை விட்டு அலறி செல்லுகிறதையும் சுகம் கிடைக்கிறதையும் இப்படியான ஒரு அற்புதங்கள் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம், மிரக்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகும் என் நாமம் பூமியும் பாருங்கள். அப்ப தேவன் செய்த வல்லமை இன்றைக்கும் இன்று வரைக்கும் இந்த பூமி எல்லா இடத்திலையும் கழிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் எகிப்தியரை எப்படியாக சங்கரித்தார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே அங்கே அவர்கள் தேசம், அதாவது இல்லாத தேசத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அந்த தேசத்திலே, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாலுந்தேனம் ஓடுகிற தேசமாக அந்த நாட்களில் இந்த கானான் தேசத்தை ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆசீர்வாதத்தின் தேவன், அப்ப வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், அங்கே தேவன் இந்த நாட்களிலே தேவனுடைய நாமம் இந்த நாட்களிலே நம்முடைய நம்மூலமா இந்த நாட்கள் அவருடைய வல்லமை இந்த நாட்களில் விளங்குகிறதை இங்கே காணக்கூடியது. ஏனென்னு சொன்னால் கர்த்தர் நம்மை ஒரு கருவியாக பாவித்து இந்த நாட்களிலே காரியங்களை செய்து இந்த நாட்களில் வருகிறார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பரலோகத்திலே இருக்கிறார், வீற்றிருக்கிறார். ஆனால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய பிதாவுடைய ஆவியானவர் சொண்டு கொடுத்த 3:17 சொல்லு, கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் இங்கே அங்கே அங்கே விடுதலை உண்டு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் போய் ஒரு சீற்றவாளர் உங்களை அனுப்புகிறேன். அந்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வருகிற வழியிலே அங்கே ஆண்டவர் அந்த இடத்துல கமாண்ட் பண்ணுற வழியிலே இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவோட வல்லமை மூலமாய் அங்கே அற்புதங்களை செய்யவும் அதிசயங்களை செய்யவும் நாட்களை கூடுமான காரியமாக இருக்குது. உடைய ஜனங்கள் பார்ப்பார்கள் அந்த நாட்கள், என்னையா அந்த நாட்களை ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாரே, இந்த வேளையில பாருங்கள் இப்படியாக காரியங்கள் நடக்கிறது அற்புதம், அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தை தான் சொல்லுகிறது, என் நாமம் பூமி எங்கும் பிரசாவப்படும்படியாக உன்னை என்ன செய்தேன் நிலை நிறுத்தினேன் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவரே நிருமது அடியேனுக்கும் அது மகத்துவத்தையும் அது வல்லமையும் உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினேன், வானத்திலும் பூமியிலும் உடைய கிரியைகளும் உம்முடைய வல்லமைகளும் இந்த நாட்களிலே ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை என்பதை தான் இந்த நாட்களில் அறிந்திருக்கிறார்கள் அருமையான அன்பு பிள்ளைகள். ஏனென்றால் அங்கே ஆண்டவுடைய வல்லமை இந்த நாட்களிலே அதை விவரிக்க முடியாது, அதை இந்த நாட்களில் நாங்கள் அடக்கி வைக்க முடியாது, அதை இந்த நாட்களில் அவ்வளவாக இந்த நாட்களில் அறிந்து கொள்ளவும் முடியாது அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் அப்படிப்பட்ட வல்லம உள்ள தேவன், அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சர்வ வல்லம உள்ள தேவன் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவது. அப்படியானால் அந்த சர்வ வல்லம உள்ள தேவன் அந்த வல்லமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொன்னால், ஒரு மனுஷனுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த வல்லமையை இறக்குகிற வேளையிலே அந்த அந்த அந்த தேவனுடைய தாசன் நாட்களிலே செயல்படுகிற வேளையிலே அந்த வல்லமை விழிக்கிறதை பாருங்கள். தீர்க்கதரிசியாக எலியாவை கொண்டு இந்த நாட்கள் செய்த காரியம், பாகாலுக்கு முன்னால் இந்த நாட்கள் நேற்றைய நாட்கள் சொல்லியிருந்து பாகாலுக்கு முன்னால போய் நிக்கிறார் வருமான கத்துடைய உள்ளது அந்த இடத்துல பாருங்கள். இந்த நாட்களே அவங்க என்ன செய்யறாங்க, ஆடுகளை அதாவது ஆடு மாடுகளை வெட்டி இந்த நாட்களை பலிவிடத்துல வச்சாச்சு, வச்சு போட்டு எல்லாம் மிதண்ட வச்சு பிறகு புறகுகள் கட்டு எல்லாம் வச்சு இந்த நாட்களே எண்ணெய் ஊத்தியோ குடுத்தியோ குருத்தியோ காரியங்கள் செய்வோம்னு சொல்லி போட்டு இந்த நாட்களே அவ பாட்டு படிச்சு நிற்கிறாங்க. ஆனால் அங்கே பார்க்குற வழியிலே எந்த விதமான அசைவும் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இதான் அருமை ஆண்டவுடைய அந்த வல்லமை. இப்போ பாருங்க ஒரு கொஞ்ச நேரத்தில் பாருங்க இந்த நாட்கள் சொல்லப்படும் உங்களுடைய, அதாவது அவங்க உங்களுடைய கடவுள் இந்த நாட்கள் எங்கே எங்கேயோ லீவில் போயிட்டா இல்லை காரியத்தில் போயிட்டான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்குறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஒரு பலிபீடத்தை செய்து அந்த பலிபீடத்தின் மேல் இந்த நாட்களை சொன்னார், இப்படியான மிருகங்களை துண்டு துண்டாக வெட்டி இந்த நாட்கள் எப்படி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற, நீங்கள் போய் முதலாவது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த இதுக்கு மேலே தண்ணீரை ஊத்துங்கன்னு சொல்லி. இதான் ஐயா முக்கியமான காரியம், இதுதான் தேவனுடைய வல்லமை. அப்ப தண்ணீரை அவர் குடம் குடமாக கொண்டு வந்து ஊத்துறாங்க, ஊத்தி தண்ணீரெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குது. எங்க அந்த பலிபீடத்துல நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல தண்ணி இருக்குது. அப்ப அப்படி இருக்கிற வழியிலே தான் அங்கே வானத்துக்கு நேரே கரங்களை உயர்த்தி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரை நோக்கி இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து என்ன நடக்கிறன்றா அக்னி வந்து அந்த பலியை பட்சிது ஆமன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப பாருங்கள் என்னொரு அருமையான காரணம், தண்ணீரை தண்ணீரிலே நனைஞ்ச ஒரு பொருள் எரியறதுன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு நேரம் செல்லும் அருமையான கத்திரப்பிள்ளைகளே. ஆனால் இங்க பாக்குற வழியில எல்லாம் சுக்கு நூறாய் போச்சு, அப்படியே சாம்பலா போற அளவுக்கு இந்த நாட்களை பாருங்கள் எப்படியாக எரிந்து போறதை பார்க்கிற மாதிரி மேல கத்திரப்பிள்ளை. இதுதான் தேவனுடைய வல்லமை. அப்ப இந்த அந்த இடத்திலே பாருங்கள் எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய வல்லமை இந்த நாட்களை அங்கு டிரான்ஸ்பர் பண்றார். அதனாலதான் இந்த நாட்களை அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஆண்டவுடைய நாமத்திலே அற்புதங்களை செய்யறார். இதற்கு பின்பாக எலிஷா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்கள், இவர் கேட்கிறார் இந்த நாட்கள் ஆண்டவரே எனக்கு ரெட்டிப்பானது கொடுக்கும், என்னுடைய அதாவது என்னுடைய எஜமானத்தில் கொடுத்த விட ரெட்டிப்பான வல்லமை வேண்டும் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே அந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால் அவர் சொல்லுகிற தீர்க்கதரிசி எப்படி என்று சொன்னால், அதாவது என்னுடைய சால்வை, அதாவது விழுகிற விலை நீ அதை கண்டுபிடித்தான்னு சொல்லி சொன்னான். நாம் போகிற விலை நீ என்னை கண்டுபிடித்து இந்த காரியத்தை செய்தான்னு சொன்னால் இந்த வல்லமையை பெற்றுக் கொள்ள முடியலாம்னு சொல்லி. அதே வழியிலே பாருங்கள், அங்கே அவர் ரதத்திலே, அக்கிர ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிற விலையிலே, அவருடைய சால்வை அங்கே விழுகிற விலையிலே, அந்த சால்வையை எடுத்து யோர்தான் நதியில் அடிக்கிறார். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடிக்கிற விலையிலே வேதம் சொல்லுகிறது, நதி ரெண்டாக புலகிறது. அருமையான கர்த்தருடைய விழுகிறது, இது வல்லமையா? எப்படிப்பட்ட வல்லமைன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்குள்ளே இருந்து இந்த ரெட்டிப்பான வல்லமை இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் இவருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய அந்த வல்லமையை இந்த நாட்களிலே வாஞ்சிக்க வேண்டும். அந்த வல்லமையை வாஞ்சிக்கிற வேலையில் இந்த நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே, உம்முடைய நாமத்தினாலே இந்த நாட்களில் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் நம்முடைய நாம மகிமைக்காக நீர் எங்களை கொண்டு பயன்படுத்தும் ஐயா என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வேளையிலே, கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு இந்த நாட்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் நீங்க சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, எவ்வளவு பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அப்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே ஒன்று நாளாகவும் புஸ்தகத்திலே 29 அதிகாரத்திலே 11 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் அங்கே உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிற காரியம் கர்த்தரிடத்திலே பாருங்கள், அவரிடத்தில் மாட்சிமை வல்லமை மகிமை ஜெயம் அங்கே மகத்துவம் எல்லாம் இந்த நாட்களில் தேவனுக்குரிய காரியமாக இருக்கிறது. அருமையான அவருடைய தன்மைகளை குறித்தான் சொல்லப்படுகிறது. அவர் மாட்சிமை பொருந்தினவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சுபாவம். இரண்டாவதாக அவருடைய வல்லமை அவரிடத்திலே இருக்கிறது. மூன்றாவதாக மகிமை இருக்கிறது. நான்காவதாக ஜெயம் இருக்கிறது. அஞ்சாவதாக இந்த நாட்களிலே மகத்துவம் இருக்கிறது. அருமையாக கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படியாக இந்த அஞ்சு காரியங்களையும் கொண்டவராய் இந்த நாட்களை இருக்கிற வழியிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களது வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடும். அப்ப தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன், எப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை செய்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக நமக்கு தெரியாத விதமாக அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் சில வேளை பார்க்கிற வழியிலே, நான் சில காரியங்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஆண்டோட பிள்ளைகளா இருந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்னு சொன்னால், ஒரு சிலர் பிச்சைக்காரரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயா ஒன்றும் இல்லையா ஐயா, ஐயா பிச்சை போடுங்க, பிச்சைக்காரன் வந்து பிச்சை ஐயா பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்கன்ற மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை முதலாவது அரைஞ்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை பாருங்கள், யாராவது விதத்துல பிச்சை எடுத்து கேட்டிருக்கு. ஆபிரகாம் அழைத்தவர், ஆபிரகாம் வாங்கினாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்தவர், ஈசாக்கு யாக்கோபு இவள் எல்லாம் விழுந்தவை. அருமையான கத்தோட பிள்ளைகள் பாருங்க, ஒருவரும் இல்லை. ஏன்னு சொன்னால், தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அருமையான கத்தோட, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறாரா, மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்லி நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களை நாங்கள் தொழுது கொள்ளுகிற வேளையிலே, கர்த்தர் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிற மாதிரியான அன்புள்ளே. அதனாலே பாருங்கள், இந்த தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த மாசத்தினுடைய முதலாம் நாளிலே இந்த நாட்களிலே இந்த வார்த்தையின்படி அந்த தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலே நமக்குள்ளே வர வேண்டும். அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாட்களிலே நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் யாரா இருந்தால், இன்றைக்கு மொத்தமா இருக்கிறேன், மெல்லிசா இருக்கிறேன், எனக்கு என்ன இந்த வல்லமை என்னால் சரிவராது முடியாது அப்படி இரண்டு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியில் எடுத்து பாருங்க, தீர்க்கதரிசியெல்லாம் பெரிய பலசாலிகளாக இல்லை இந்த நாட்களிலே. அவர்கள் தேவனுடைய பலத்தினால் நடந்தார்கள், தேவனுடைய வல்லமையினாலே நிறைந்திருந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பாருங்கள், இந்த நாட்கள் மீகா தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அனனியா தீர்க்கதரிசியாக இருந்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் எடுத்து பார்க்கிற வழியிலே அவர்கள் சாதாரண மனுஷர்களாக அந்த நாட்களில் இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர்களுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், மாமிசத்தின் கிரியைகள் ஒழிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் இருந்த நிமித்தம்தான் அவர்கள் வல்லமையாக அந்த நாட்களில் அங்கே செயல்பட்டார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், சாதாரணமா இந்த நாட்களை பாருங்கள், தாவீதை குறித்து எடுத்து பாருங்கள். தாவீது சிறு வயதுல பாருங்கள் சிங்கத்தையும் கரடியும் இந்த நாட்களை கொண்டான்னு சொல்லி விதத்தில் சொல்லப்படுது. அது எப்படி அப்படின்னு ஒரு மனுஷனாலே செய்யக்கூடிய காரியமா? அந்த மனுஷன் ஒரு அது சின்ன வயசுல இருக்கிற இளம் வாலிபன் இந்த நாட்கள்ல, அவராலே இந்த நாட்கள்ல ஒரு அதனுடைய தாடையை கிழிச்சு அதை கொல்ல முடியுமா? அந்த நாட்கள்ல கிட்டவே போக முடியாது ஐயா. இன்னைக்கு சிங்கம் பக்கத்துல வர மாதிரி நாங்க கிட்டவே போக மாட்டோம். அது இருக்கா உருமிச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவு காணும் நாட்கள் அந்த அந்த அந்த ஏரியாவே அதிரும் அப்படியான சூழ்நிலை. ஆனா பாருங்க அந்த நாட்கள்ல அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள் தேவனுடைய வல்லமை நிமித்தம்தான் அவர் அந்த காரியத்தை செய்தார்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கிறோம். கோலியாத்துக்கு எதிர்த்து நிற்கிற கோலியாத்திட்ட போகிறவர்களே அங்கே ஒரு காரியம் நடக்கிற தருமையான கத்துடைய பிள்ளைகளே, என்ன காரியம் என்றால் கோலியாத் வந்து அனுதினமும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எல்லையிலிருந்து பேசிக்கொண்டு கூடி கூப்பிட்டு கொண்டு நிற்பான். உங்களை யாராவது ஒரு தைரியவான் இல்லையா, உங்களை யாராவது ஒரு போர்ச்சியவன் இல்லையா, அந்த நாட்கள் என்னோட போர் பண்ணுறது அருமையான நண்பு பிள்ளைகளே. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே பெரிய பெரிய போர் வீரர்கள் இருந்தவர்கள், சவுளுடைய போர் வீரர்கள் இந்த நாட்கள் இருந்தவர்கள், தாவீருடைய சகோதரர்கள் இந்த நாட்கள் இருந்தவர்கள், ஒருவனாவது துணிந்து அந்த இடத்திலே போகவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அந்த அனாயிண்டிங், அந்த பவர் அனாயிண்டிங் இந்த நாட்களில் இல்லை அருமையான கத்துடர்கள், அந்த வல்லமை இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். சிறு பையனா இருந்த இந்த தாவி இது பாருங்கள், அந்த இடத்திலே நாலு கல்ல கூழாங்கல்ல எடுத்துக்கொண்டு ஐந்து கல்ல எடுத்துக்கொண்டு போற என்ன காரணம் பாருங்கள், கையில பட்டயம் இருக்கா இல்லை அருமையான கத்துடர் பிள்ளைகளே, கையில அம்பு இருக்கா இல்லை அருமையான வில்லு இருக்கா இல்லை அருமையா, இருக்கிறது வந்து ஒரு கெட்ட போலும் ஒரு கூழாங்கல்களும் தான் அந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அவனே கேட்கிறான், யாரு கோலியாத்தை கேட்கிறான், இன்னும் என்னடா நாய் அடிக்கிறதுக்கு வார வாரியா வருகிறா அந்த நாட்கள் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கணும், கேலியாக அந்த நாட்கள் நிற்கிறதை பார்க்கணும். ஆனால் தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை பாருங்கள், நீ நிந்திக்கிற ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் அருமையான கத்துடைய பிள்ளை. அந்த நாமம் தான் வல்லம் உள்ள நாமம், அந்த நாமம் மகத்துவமான நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் அசைக்கக்கூடிய நாமம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. நீங்கள் எந்த இடத்திலும் பாருங்கள், அதாவது நீங்கள் போய் ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருகிற வழியிலே இயேசுவே என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த இடத்துல ஒரு கூச்சலிட்டு ஒரு சத்தம் கொண்டு போட்டு பாருங்க, அந்த நாட்கள் அந்த இடம் அதிரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அந்த நாமமே ஒரு வல்லம் உள்ள நாம், அந்த நாமத்தை சொல்லுகிற வழியிலே இந்த நாட்களை பிசாசுகள் நடுங்கும். ஒரு முறை ஒரு ஊழியர் சொல்லியிருந்த, அதாவது அந்த நாட்களை பாருங்கள், பிசாசு இந்த நாட்கள் என்ன செய்யலாம், அந்த நாட்களை மனுஷனை மனுஷர்களை துன்புறுத்தும்படியாக அந்த இடத்துல வந்த வழியிலே அங்கே ஒரு காரியம் நடக்கிற என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிடுகிறவர்களை நெருக்கம் ஐயா, சரியான நெருக்கம் அப்படியான சூழ்நிலை. ஆண்டவர் அந்த நாட்கள் அந்த இடத்துல வருகிறார் அவர்களை விடுவிக்கும்படியாக. வருகிறவர்களே இவங்க இது பிசாசு என்ன சொல்லணும்னா, ஐயோ அவர் வந்துட்டார், நமக்கு இனி வேலையில நாம போயிடுவோம்னு சொல்லி இந்த நாட்களை போகிற. ஏனென்னு சொன்னால் அந்த நாமம் ஒரு மகத்துவமான நாமம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வல்லமுள்ள நாமமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாசத்திலும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே பார்க்கிற வழியிலே அந்த தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் விளங்குறதை பார்க்க, அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய கண்கள் இந்த நாட்களிலே பூமி மீதங்கும் லாபிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே பாருங்கள், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, அப்ப அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய பார்வை இந்த நாட்களை படுகிற வழியிலே அவருடைய வல்லமை இந்த ஜனங்களுக்குள்ளே விளங்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதைத்தான் இன்றைக்கு வேதம் தொழிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனை சகோதரி பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்ப்போமா இருந்தால், ஒன்று நாளாகம் 29:12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம் கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. அப்படியானால் பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய பலத்தினாலே இந்த நாட்களை நாங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறோமா? நம்முடைய அதாவது இந்த நாட்களே நம்முடைய அதாவது ஞானத்தினால் இந்த நாட்களே பணத்தை சம்பாதிக்கிறோமா? இல்லை. என்ன சொல்லுவாங்க சில பேர், உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரரை பார்த்து சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி சொன்னார், அவன் சரியான அவருக்கு என்ன பிரில்லியன் பிரில்லியன் சொல்லுவார்கள், என்ன அவருக்கு நல்ல மைண்ட் இருக்குது, பாருங்க காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறார் அப்படி அப்படின்னு சொல்லி, அது புரிய நண்டி இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. எப்படி அவர் உழைச்சாருன்னு சொல்லி அவர் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவருடைய காரியங்கள். அதான் நாங்கள் பார்க்க வேணும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. பணம் சேர்க்கிறது பெரிய வேலை இல்லை, பணம் சேர்க்கணும்னா 10 பேரை ஏமாத்தி பணம் சேர்த்துட்டு போகலாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த நாட்களே தன் அதாவது தேவனோடு இருந்து தேவன் மூலமா இந்த நாட்களே ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷனுடைய அந்த ஐஸ்வர்யங்கள் ஒரு நாளும் வீணாக போவாது. கத்திருந்த நாட்களிலே, அதை இந்த நாட்களிலே அவர்களுக்கு கொடுத்திருந்த நாட்களே தேவன் நடத்துவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவரிடத்திலே ஐஸ்வர்யம் இருக்குது. யாரிடத்திலே? ஆண்டவரிடத்திலே ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆண்டவரிடத்திலே கனம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே சாலோமோன் கேட்டது என்ன காரியம் என்று பார்க்கிறவர்களே, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை மட்டும் தாங்கப்பா, ஒருவனும் வேண்டாம். ஆண்டவரே நான் ஞானம் இல்லை, எப்படியாக இந்த ஜனங்களை

கட்டினால் வீடு கட்டவனும் அதை கட்டவனும் வீடு கட்டவனும் கேட்பாங்க. அருமையான கர்த்தரே, அப்படி இல்லை. சாலமோன் எதை கேட்டான், ஞானத்தை கேட்ட விதமாக, முதலாவது நமக்குள்ள ஞானம் வந்தால் தான், ரொம்ப கவனமாக கேளுங்க அருமையான கர்த்தரே, அந்த ஞானத்தினாலே தான் நீங்கள் சம்பாத்தியத்தை எப்படி சேமிக்க முடியும், அதாவது சேமிக்கிற பணத்தை தினாக்களை எப்படியாக வீண்பிரியம் செய்யாதபடி தினாக்களே சீரான வழியிலே அந்த பணத்தை தினாக்களை செலவழிக்க முடியும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதித்து தருவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தரே. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான் அன்பு பிள்ளைகளே, இப்ப வாருங்கள், ஐஸ்வர்யத்தை முதலாவது வாஞ்சிக்காதீங்க. முதலாவது நாட்களை நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த நாட்களே ஞானத்தை தாருமையா, என்னடா உம்மிடத்துலதான் ஞானம் இருக்குன்னு பக்தனாகிய யோபு சொல்லுகிறார் ஐயா, உம்மிடத்துலதான் வல்லமை இருக்குன்னு சொல்லி பக்தனாகிய யோபு இந்த நாட்களை சொல்லுகிறார் ஐயா. அதே வேளையிலே ஆண்டவரே இந்த நாட்களே ஆண்டவரே நாலாம் புத்தகத்திலே தெளிவாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே இந்த நாள் உம்மிடத்திலேதான் ஐயா ஐஸ்வர்யம் கனவம் இருக்குன்னு சொல்லி இப்படியாக அந்த நாட்கள் நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கு ஐயா. அப்படியானால் ஆண்டவரே இந்த நாட்களே அந்த ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கும் அந்த காரியத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கும் முதலாவது நாட்களே எனக்கு நீர் ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவரத்தில் கேட்கவும். இப்ப ஞானம் முதலாவது மனுஷனுக்குள்ளே வருகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் ஞானவான் எப்படி இருப்பானாம், வானமண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்பானோ, ஆத்மாக்களை ஆதாயம் செய்வான். பாருங்கள், ஐஸ்வர்யத்தை ஆதாயம் செய்கிற இல்லை, அவன் செய்கிற காரியம் என்ன, ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறான். அப்படியானால் பாருங்கள் அருமையான கத்துடவர்களே, ஞானம் வருகிற வேளையிலே நாங்கள் ஆத்மாக்களை இந்த நாட்களே அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் இந்த நாட்களை சேர்த்துக் கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய வீட்டிலே அப்பம் அங்கே எண்ணெயும் குறையாது, அப்பமும் குறையாது. அருமையான கத்துடவர்களே, நம்முடைய தேவர்கள் எல்லாம் இந்த நாட்களே ஆண்டவர் சீராக அங்கே சந்தித்து கொண்டு போவார். அருமையான கத்தோட பிள்ளைகளே, உடுக்குற உடையா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்தையும் தேவன் தந்து இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வாதம் பெற கத்தோட பிள்ளைகளே. ஆனா இன்றைக்கு நாங்கள் கேட்கிற விதம் பிள்ளையாக இந்த நாட்களை இருக்கிறது என்ன, ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே இப்படி அதைத்தாரும் இதைத்தாரும் சொல்லி இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறார். அருமையான கத்தோட பிள்ளைகளே, சில அநேக இடங்கள்ல அநேக முறையில இந்த நாட்களை பார்த்துருக்கேன், வந்து ஜெபம் பண்ண விட்டா இந்த நாட்களே ஆண்டவரே அந்த காரியத்தை தாருங்க ஆண்டவரே, அந்த வட்டி காசு கொடுக்க முடியாம இருக்க ஆண்டவர், அதுக்காண்டி ஆண்டவரே எனக்கு அந்த உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த நாட்களை வைத்திருக்க வேண்டும். மாதிரி எனக்கு கத்துரை பிள்ளைகள் விவகாரங்கள் இப்ப அந்த இடத்துல ஆண்டவர் கேட்டாருன்னு சொன்னால் நான் சொன்னாலும் உன்னோட வட்டி காசு வேண்டும் சொல்லிட்டு அருமையான கத்துரை, அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்ப அதனாலே தேவனிடத்திலே போய் இந்த நாட்களிலே அவரிடத்தில் இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் இந்த நாட்களிலே கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் விஸ்டம், அருமையான கத்துரை ஞானம். இரண்டாவதாக நாட்களை பார்க்க வழியிலே வேதம் சொல்கிறது, அவரிடத்திலே பாருங்கள் வல்லமை இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது என்பதை குறித்த நாட்களில் வேதம் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்துள்ள. அதனால நீங்க வேதத்தில் முதலாவது வாசித்தோம், கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும், மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்கள் எல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துள்ளே, இந்த எட்டாவது மாசத்தை தாண்டி ஒன்பதாவது மாசத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர்களையும் இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே தன்னுடைய வல்லமையினால் இந்த நாட்களை நிரப்பி இந்த நாட்களை நடத்துவார். அதனாலே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, வேதத்திலே இந்த நாட்களை நீங்கள் பார்த்து ஆண்டவரத்திலே இந்த நாட்களை கேளுங்கள், ஆண்டவரே என்னை ஞானத்தினால் நிரப்பமையா, இந்த மாசத்திலே நான் என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாகவும், இந்த நாட்களிலே குடும்பத்திலுள்ள குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே ஆண்டவரே என்னோடு கூட இந்த நாட்களே இந்த குடும்பத்தை நடத்துகிற ஞானத்தையும் பிள்ளைகளை ஞானமாய் நடத்துகிறதுக்கு அந்த கிருபையும் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் கேட்டு நாட்களே நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்த நாட்களை நடத்துவோமா இருந்தால், கடந்த மாசத்தை விட இந்த மாசத்திலே தேவன் இந்த நாட்களை அபரீத விதமாக இந்த நாட்களை நடத்துவார். அருமையான கர்த்தரே, இரண்டாவது காரியத்தை பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் செய்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் உங்களுடைய வேலை செய்யற இடத்துல நீங்கள் சம்பளத்தை எடுக்கிறீங்க, சம்பளத்தை எடுத்து இந்த நாட்களை ஆண்டவுடைய காரியத்துக்காக அந்த நாட்களை கொடுக்குறீங்க, காணிக்கையோ தசமாவோ அது ஒரு விஷயம் பாருங்கள். ஆனாலும் அந்த பணங்களை எடுக்கிற வழியில் நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த பணத்தை வைத்து இந்த நாட்களை இந்த பேர்ஸை வச்சு நீங்க ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த பணம் எனக்கு வீண் பிரியத்தில் போகக்கூடாது, இப்படியாக நீங்க ஜெபிச்சு போட்டு இந்த நாட்களே இந்த மாசம் இந்த இருக்கிற பணத்தை கொண்டு நான் சீவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்குரிய காரியங்களை எனக்கு செய்தரலும்னு சொல்லி இந்த நாட்களே ஜெபம் பண்ணி போட்டு இந்த நாட்களை நீங்கள் காரியத்தை செய்யுங்க. அந்த நீங்கள் அந்த அடுத்த மாசம் வரும் வரைக்கும் இந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த உங்களோட பர்சில் இருக்கிற பணம் இந்த நாட்களே குறையாதபடி இந்த நாட்களே அது கணக்காக அந்த நாட்களே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களே நடந்தாருமே என கத்துக்கொள்ளுங்கள். அதனால இந்த நாட்களே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறதை ஞானமாக இந்த நாட்களை ஜெபம் பண்ணுவோம். முதலாவது தேவனிடத்திலே ஞானத்தை கேட்டு இந்த நாட்களே ஜெபம் பண்ணுகிற

0: சொல்கிறேனே, தேவன் அந்த நாட்களிலே வல்லமையினாலும் ஞானத்தினாலும் இந்த நாட்களிலே உங்களை ஒருவரே நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த 9வது மாசத்திலும் இந்த நாட்களிலே உம்முடைய வல்லமை எப்படியாக விளங்கும் என்பதை குறித்து பேசும்படியாக இந்த நாட்களில் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மிடத்திலே ஞானமும் வல்லமையும் புத்தியும் ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் ஆண்டவரே, யார் யார் இந்த நாட்களில் ஞானத்திற்கு குறைவானவர்கள் கேட்கிற வழியிலே அவர்களுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து இந்த நாட்களை நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளை நடத்துகிற விதத்தையும் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துகிற விதத்தையும் ஆண்டவரே, ஆண்டவரே இன்னுமா இந்த நாட்களில் குடும்பத்தை கட்டியெழுப்புற விதத்தையும் இந்த நாட்களில் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக கடைசி காலமா இருக்கிறபடினால் வீண் விரயங்கள் வீண் காரியங்கள் செய்யாதபடி இந்த நாட்களை ஆண்டவர் கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களாய் நடக்கிற கிருபையை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அடியனை மறைத்து நீ வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
0: தம்மை பற்றி உத்தம, அதாவது தம்முடைய வல்லமையை விளங்கப்படும். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம் ஐயா. தேவனுடைய வல்லமை
1: 2 நாளாகமும்
0: 16வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய வல்லமை கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் லாவிக் கொண்டிருக்கிறது.
1: ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உபயோகித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி, நன்றி ஐயா. காட் பிளஸ்.
0: ஆமேன்.
1: ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேகரேட் விண்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வேத பாட நிகழ்ச்சியை வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூட வழிநடத்துவாராக. 2 நாளாகமும் 16:9 அதிகாரம்
0: 16:9.
1: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு லாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லவராக இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தினார். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வேலைக்கு செல்லுகின்ற பொழுதும் நல்ல நித்திரை, இரவு நேரத்திலே நல்ல நித்திரையும் கத்திர தந்து வழி நடத்துவாராக. நாளைய நாளே சந்திப்போம். காட் பிளஸ் ஐயா.
0: ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது
2: ரெக்கார்டிங்
1: ஸ்டாப்ட். வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரே உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அன்றைய நாளிலும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் ஆயத்தமாக இல்லாதபடியால் நாங்கள் அந்த வேளையிலும் பாடல்களோடு இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

நீதிமொழிகள் 1:20-22. நீதிமொழிகள் 1:20-22. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமிக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? ரொம்ப சிம்பிள். இது ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எவ்ரிவேர் யூ கேன் சி விஸ்டம். அர்த்தம் எங்கேயும் நீங்க ஞானத்தை பார்க்கலாம். வீதியில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? மண்ணு வேணுங்க அப்படின்னு கேட்டா மண்ணுங்களா? அது சவுதி அரேபியா போனுங்க, நீங்க அபுதாபிக்கு போனீங்கன்னா அங்க கிடைக்க அப்படியே சொல்லுவீங்க. மண்ணு எங்க இருக்கு? மண்ணு வேணும் எங்க இருக்கு? இந்த இருக்கு மண்ணுன்னு இல்லையா? அது மாதிரி இந்த ஞானம் எங்க இருக்கு? வீதிகளில் இருக்குது, வெளியே நிக்குது. வீதிகளில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீ போற இடத்துல எல்லாம் ஞானத்தை நீ பார்க்கலாம். நீ போற இடத்துல வர இடத்துல எல்லாம் ஞானத்தை நீ பார்க்கலாம்னு இருக்குது. சந்தடியுள்ள தெருக்களின் சந்தில்னா ஜன நெருக்கடி இருக்க இடத்துலயும் நீ பார்க்கலாம், வீதிகளில் பார்க்கலாம், தெருக்கள்ல நீ பார்க்கலாம் ஞானத்தைன்னு. என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. ஜனம் எல்லாருக்குமே ஞானம் இருக்கு. நீ அதை பார்க்க நீ உன் கண் இருக்கா, உனக்கு அந்த பார்வை இருக்கான்னு அர்த்தம். நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும். முடிவெட்ட போயிருந்தேன் ஒரு கடைக்கு. பக்கத்தில் ஒரு வாலிப தம்பி உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அவன் செல்போனை பார்த்துக்கிட்டே என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதில் அவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் பக்கத்து சேரில் உட்காந்துருக்கேன். எனக்கு வெட்ட வந்தவர்கிட்ட எப்படி சார் வெட்டணும், ஷார்ட்டாவா மீடியமா லென்த்தான்னு கேட்டார். ஷார்ட்டா வெட்டணுமா, கொஞ்சமா வச்சுட்டணுமா, மீடியமா வெட்டணுமா, நிறைய முடி வச்சு கொஞ்சமா வெட்டணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், என் தலைக்கு என்ன மாதிரி முடியும்னு உங்களுக்கு தெரியும், அது மாதிரி வெட்டுங்க. என்ன உடனே அவர் கோவிச்சுக்கிட்டார். ஏங்க உங்களுக்கு எப்படி வெட்டணுங்க, நீங்க சொன்னாதான வெட்ட முடியும்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, என் தலைக்கு என்ன மாதிரி இருந்தா கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னு என்னதை வச்சு சொல்றேன்? அவர் தினமும் அதே தொழிலா இருக்கிறவர். அவர் 1000 பேருக்கு என்ன பண்ணிருப்பாரு? முடி வெட்டியிருப்பாரு. அனுபவம் உள்ளவர், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். உமக்கு எப்படி பெஸ்ட்னு தோணுதோ அப்படி செய்யுங்கன்ற அவர் புரிஞ்சுக்கிடல. என் பக்கத்தில் இருக்கிற பையன் இல்ல, அந்த பையன் வந்து வெட்டினவரே சார் வெட்டியாச்சு பாருங்க சார்னு. உடனே அந்த செல்போன் அப்படி உருட்டே இருந்தவன் அப்படி கண்ணாடியை பார்த்தான். பார்த்து அப்படி பண்ண, என்னங்க வெட்டவே இல்லை, உங்களுக்கு எதுக்கு காசு கொடுத்தேன், முடிய வெட்டவே இல்லை அப்படின்னா. உடனே திரும்ப போத்திட்டாரு, திரும்ப வெட்ட ஆரம்பிச்சாரு. இவன் திரும்ப செல்போனை தடவ ஆரம்பிச்சான். அவர் வெட்டி முடிச்சார். சார் பாருங்க அப்படின்னாரு. பார்த்துட்டு எனக்கு உள்ள முடி மொட்டையடிச்சிட்டீங்கன்ட்டான். இன்னைக்கு மொட்டையடிச்சிட்டீங்க. அப்பதான் எனக்கு வெட்டினவரு சார் இனி மனசுக்கு சார்னாரு. ஏன்? மற்றவங்கிட்ட இருக்க ஞானத்தை நம்ம பார்க்கணும். மற்றவங்களுக்கு ஞானம் இருக்கும். நான் சொல்றது புரியலையோ? நான் அன்னிய பாஷையில பேசினேன். லக்கண்டாம்பா கொத்து நா கதோ லோக்கோ நான் பேசிட்டு இருந்தேன். தமிழ்ல தானே பேசினேன். உங்க பாஷை மாதிரி இழுத்து இழுத்து பேசல. நான் போனேனா ஒத்தி வெட்டினானா அப்படியா பேசுறேன் நான். அப்படி பேசினா புரியும் உங்களுக்கு. எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. அங்க ஒரு ஹோட்டல் போனா என்ன பண்ணணும்? ஹோட்டல் போனா, ஒரு வெளியூருக்கு போறீங்க, ஒரு ஹோட்டல் போனா என்ன கேட்கணும்? இந்த ஹோட்டல்ல எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்குமோ அதை கொண்டு வாங்கன்னு கேட்கணும். அங்கே போய் என்னெல்லாம் இருக்கு? அவன் இட்லி இருக்கு, பூரி இருக்கு, சப்பாத்தி இருக்குது, பரோட்டா இருக்குது, அது இருக்கு, இது இருக்கு. திரும்ப என்ன பண்ண? பரோட்டா இருக்கான்னு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணா? இவ்வளோ நேரம் அவன் மனப்பாடமாக சொன்னா எல்லாம். திரும்ப இல்லை, இட்லி இருக்கா? அவன் எல்லாம் இட்லி இருக்கு, சூடா இருக்குமா, நல்லா இருக்குமா? அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும், அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும். அதே மாதிரி என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிடுறீங்களான்னு கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம், சாப்பிடாமலும் போகலாம்னு அர்த்தம். சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது, சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்று பண்ணக்கூடாது, கொடுக்கும்போது அந்த டம்ளருக்குள்ளே விரலை விட்டு கொடுக்கக்கூடாது. டம்ளருக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? விரலை உள்ளே விட்டுக்கிட்டு இப்படி கொடுக்கக்கூடாது. உங்கள் கையில் இருக்க அழுக்கெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? அது அவர் பார்த்தோடனே அவருக்கே ஒரு மார்க்கம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன்னு கிட்ட இருப்பார். அப்புறம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? நல்லா ஒரு சுத்தமான டம்ளரில் நல்லா ஒரு ட்ரேயில் வச்சு அழகாக கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா உங்கள் வீடு வந்து அழகாக கேட்டன்லாம் புதுசாக இருக்கணும், துவைச்சி போட்டு புதுசாக இருக்கணும்.
ஒரு தூசி இருக்க கூடாது. உள்ள வந்து தூசியா இருந்தா என்ன ஆகும்? உங்க வீடு தூசியா இருந்தா என்ன ஆகும்? வரவங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? தும்மிக்கிட்டே இருப்பாங்க, ஆச் ஆச் ஆச் இருப்பாங்க. ஏன்னா இந்த தூசி, இந்த தூசி படுத்துற பாடு. வீடை சுத்தமா வச்சிருக்கணும், உங்க கிச்சன் சுத்தமா இருக்கணும், துணி வைக்க வேண்டியதுல துணி இருக்கணும், புஸ்தகம் இருக்க வேண்டிய இடத்துல புஸ்தகம் இருக்கணும். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல செருப்பு பூரா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு செருப்பு மேல ஒரு செருப்பு, ஒரு செருப்பு மேல ஒரு செருப்பு. வீட்டுல இருக்கிறது மூணு பேர் தான் இருப்பாங்க, 40 செருப்பு அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுவும் பாரு, என்னை பாருன்ற மாதிரி ஃபுல்ல ஹால்ல. இதை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணணுமா? என்ன வரும் ஜெபம்? என்ன வெளிப்பாடு வரும்? ஆண்டவரே இவங்களுக்கு அறிவை தாரும் ஐயா, ஞானத்தை தாரும், செருப்பை எங்க வைக்கணும்னு புத்தியை தாரும் ஐயா, அறிவை தாரும் அப்பான். செருப்பு எங்க வைக்கணும்? நீங்க உபயோகிக்க வேண்டிய செருப்பை மாத்திரம் என்ன பண்ணணும்? வைக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணக்கூடாது? செருப்பு அழகாக அடுக்கி வச்சு வரணும். ஒருத்தர் செருப்பு இருக்கு, அவங்க மேல அந்த செருப்பு மேல இவங்க செருப்பு வைக்க வேண்டியது. இப்ப இந்த மண்ணு உரம் எங்க இருக்கு? இவங்க செருப்புல இந்த மண்ணு உரம் எங்க இருக்கு? பிரைசலா சிஸ்டர், அவங்க செருப்பு மேல இவங்க செருப்பு வச்சுட்டு வந்திருப்பாங்க. திரும்பி போகும்போது பிரைசலாட் சொல்லுவாங்களா? அடுத்த நாள் பிரைசலாட் சொல்லும் போது இந்த செருப்பு எங்க வைக்கணும் கூட தெரியலேன். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அந்த சர்ச்சில் 5000 பேர். செருப்பு எத்தனை இருக்கும் அப்ப? எத்தனை செருப்பு இருக்கும்? 5000 பேருங்க, எத்தனை செருப்பு இருக்குங்க? 10000 செருப்பு. ஒரு செல்ஃபு கிடையாது, எல்லாம் ரோட்ல கிடக்கு. ஏன் ஒரு செருப்பு இருக்கு? ஒரு செருப்பை காணோம். நான் பிரசங்கம் பண்றேன், சிறப்பு செய்தியாளர் போஸ்டர் எல்லாம் போட்டிருக்கு. 3 நாள் முதல் நாள் பிரசங்கம் பண்ணி போறேன், என் செருப்பை காணோம். ஒரு செருப்பு கிடக்கு, ஒரு செருப்பா காணோம். அந்த செருப்பு ரோட்ல கிடந்தது. செருப்பு என்ன பண்ணணும்? ஓரமா வரிசை அடிக்க வச்சு வரணும். யார் வீடோ தானே போடு, டபார் போடக்கூடாது. ஒருத்தர் இல்ல மீட்டிங்ல இருந்து உட்காந்துக்கிட்டு முந்தின சேர் இருக்கலாம், அந்த சேரை உதைக்கிறார். ஏண்டா இவர் இந்த சேரை போட்டு உதைக்கிறாரு? கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார், அவர் இவருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணிட்டாரு? இவர் அந்த சேரை போட்டு ஒரு உத உதைக்கிறாரு, அது தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அப்படி சீட்டு போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. பிரதர் வராங்க, பிரதர் வராங்க, ரிசர்வேஷனை போடுறீங்க. என்ன பண்ணணும்? தன்னை போல பிரணி நேசிங் கத்த சொல்லியிருக்காரா இல்லையா? மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். வயசானவங்க வந்தாங்கன்னா கண்ணு முடிட்டு சோத்துறோம் சோத்துறோம்ன்றது. வயசானவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். எந்திரிச்சு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். உங்க தாய் தகப்பன் மாதிரி பார்க்கணும் வயசானவங்களை. எல்லாம் வலது வைத்து வாலிப பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாம் கையை வைத்துங்க. வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாம் கையை வைத்துங்க. ஆண்டவரே பெரியவங்க வந்தா நான் இடம் கொடுப்பாண்டவரே, நான் சேர்ல உட்கார்ந்து இருந்தா நான் எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுப்பாண்டவரே. இயேசுவே அவங்களுக்கு நான் மரியாதை செய்வாண்டவரே. சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க, நான் வயசானவங்களுக்கு நான் மரியாதை செய்வாண்டவரே. என் சொந்த தாய் தாப்பன போல எல்லாரையும் பாப்பாண்டவரே. நன்றி. கரங்களை திரிக்கத்தை மேம்படுத்துவோமா? பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் உலகத்துல ஞானத்தோட இருக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அப்படி பார்க்கணும். அதான் ஞானம். கூப்பிடுகிறதுலயோ புத்தி, சத்தம் இடுகிறதுலயோ இருக்கு. நீதிமொழிகள் 8 முதல் 5 வசனங்கள்ல என்ன இருக்குது? ஞானம் கூப்பிடுகிறதுலயோ புத்தி சத்தம் இடுகிறதுலயோ அது வழியருகில் மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திற்கு தொனிக்கும், பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையினர்கள் சிந்தையா இருங்கள். என்ன மெக்கானிக் ஷாப் போறீங்களா, ஏதாவது கடைக்கு போறீங்களா, அவங்க எப்படி சாரி எடுத்து காமிக்கிறாங்க, அந்த சாரி எடுத்து எப்படி வைக்கிறாங்க, அந்த கீழ இருக்க சாரி எப்படி எடுக்கிறாங்க, அப்படி எது எப்படி எப்படி விரிச்சு காமிக்கிறாங்க, எப்படி மடிச்சு வைக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். கடைக்கு போனீங்கன்னா அவன் எப்படி ஞானமா பொருட்கள் அடக்கி வச்சிருக்கிறான், சின்ன இடத்துல அவ்வளவு நிறைய பொருட்கள் எப்படி அடக்கி வச்சிருக்கிறான், எப்படி சுத்தமா தொடச்சு வைக்கிறான், அந்த இடத்தை எப்படி சுத்தமா வச்சிருக்கிறான், சின்ன இடமா இருந்தாலும் எப்படி சுத்தமா வச்சிருக்கிறான், அதெல்லாம் பார்க்கணும். எல்லா இடத்துலயும் ஞானம் இருக்குது, நம்ம தான் என்ன பண்ணணும்? அதை பார்க்கணும். அங்க எப்படி வச்சிருக்கிறாங்க அதை பார்க்கணும். நீங்க வந்து பாம்பே, பூனா, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சின்ன சின்ன வீடுகளா இருக்கும், புறா புறா கூடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அவங்க அவ்வளவு அவ்வளவு ஞானமா வச்சிருப்பாங்க, திங்ஸ் அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. உட்காரத்துக்கு சேர் போடலாம் இருக்கு, இடம் இருக்காது. ஒரு தகர டப்பாவை தூக்கி போட்டு அது மேல ஒரு துணி போட்டு உட்காருங்க ஏன்னு வாங்க, அப்படி அப்படி வச்சிருப்பாங்க.
உங்க பைபிளை பார்த்தா சுத்தமா இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பைபிள் கிழிஞ்சு தொங்கும், என்னை உற்று என்னை உற்றுன்னு கிழிஞ்சு தொங்கும். அதை ஒரு அழகா ஒரு அட்டை போட்டு வச்சிருக்கணும் கூட இருக்காது. அழக அட்டை போட்டு உங்க பைபிளை சுத்தமா இருக்கணும். பார்க்கும்போது கர்த்தருடைய வேதம் இது, கர்த்தருடைய புஸ்தகம் இது, நம்ம கொடுத்திருக்கிற அரிய பொக்கிஷம் அழகா வச்சிருக்கணும். ஜெபத்தோட ஜெயகதங்கள் புஸ்தகத்திற்கா சோஸ்திரபடிகள் 1000 வச்சிருக்கீங்களா? கிழிஞ்சிருச்சா? ஒரு பக்கம் கிழிஞ்சுதா? புதுசு வாங்குங்க, ஒட்டி வைங்க. ஒரு பக்கம் நாலு பக்கம் இருக்காது. 11வது பாட்டில் தான் அந்த பாட்டு இருக்கும். ஜெபத்தோட ஜெயகதங்கள் 11வது பாட்டில் தான் இருக்கும். முதல் 10 பாட்டு என்னாச்சு? கிழிஞ்சு போச்சு, பொருள் அடக்கமெல்லாம் போச்சு. பக்கத்தில் பாக்குறது என்ன பாட்டு பாட்டு, ஏன்னா இவங்க இதில் 10 பக்கத்தை காணும், பொருள் அடக்கமெல்லாம் காணும். ஏன் அது வாங்க முடியாது உங்களுக்கு? அது வாங்க முடியாது உங்களுக்கு? வாங்கணும். நீட்டா பிள்ளைகளுக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ணி பழக கொடுக்கணும். எப்படி சாப்பிடணும், யார் உட்காந்து சாப்பிட உட்காந்து முதல்ல தண்ணி வைங்க. விக்கல் எடுத்து என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க விக்கல் எடுத்து செத்து போயிட்டார். அந்த மனைவி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஹஸ்பண்ட் விக்கல் எடுத்துச்சு, வாலிப வயசு, விக்கல் எடுத்துச்சு, எடுத்து தண்ணி கொடுக்கறதுக்குள்ள செத்து போயிட்டார். முதல்ல சாப்பாடு என்ன வைக்கணும்? தண்ணி வைக்கணும். அடுத்துதான் சாப்பாடு வைக்கணும். சுட சுட வைக்கணும், எதுவுமே சூடா வைக்கணும். நல்லா குளிந்து வைக்க கூடாது. நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் பார்கள் பாவம் படுற பாடு பாத்தீங்கன்னா, புருஷன் பார்கள் படுற பாடு பாவமா இருக்கும். இங்க இருக்கவங்களை சொல்லல, உங்களை சொல்ல, நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். எங்க ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பாவமா இருக்கும். இவங்க என்ன போயிருவாங்க, காலையில போயிருவாங்க, மத்தியானம் அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா அவங்களோட போயிட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி லேட்டா வருவாங்க. ராத்திரி 11 மணி 11:30 ஆயிரும். இந்த போய் பெல் அடிச்சா கதவு திறக்காது, இந்த அம்மா கதவை திறக்காது. அப்புறம் இவர் பாவம் என்ன பண்ண வேண்டியது, அவர் ஒரு ஜபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இயேசுவே மனம் இறங்கும் அப்பா, என் பொண்டாட்டியின் கண்கள் எனக்கு தயவு கிடைக்க செய்யுங்கப்பா, எஸ்தருக்கு ராஜாவின் கண்களை தயவு கிடைக்க செய்து போல என் மனைவியின்களை தயவு கிடைக்க செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு கதவை லைட்டா தட்டலாம் தட்ட திறந்துடும். உள்ள போய் பார்த்தா அந்த ஒய்ஃப் இல்ல, செவத்து பக்கம் பார்த்து படுத்திருக்கோம். அம்மா அம்மான் மாறு, இந்த பிச்சைக்காரங்க பாருங்க, பிச்சைக்கார அம்மா தாயே பிச்சை ஓடுமான்ற மாதிரி அம்மா அம்மான்மா. மூச்சு காமிக்காது, ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் அவர் என்ன பண்ணல, போன் பண்ணி நான் லேட் ஆகும் சொல்லல. இவர் போன் பண்ணி என்ன பண்ணிருக்கணுமா, அவரு அன்புள்ள மனைவியே, கணத்துக்குறுக்க மனைவியே, நான் இரவு கொஞ்சம் நேரம் சென்று வருவேன்னு சொல்லலையே, அதுக்கு இந்த ஆளுக்கு தண்டனை. இவர் அம்மா அம்மான்மா தொடுவாரா? அப்படின்னு சா பசிக்குதுமா, மணி எத்தனை, 11:30 நான் ஹோட்டலா நடத்துறேன். இல்லம்மா என் ஃப்ரெண்டு வந்திருந்தான், ஸ்கூல்ல என் கூட படிச்ச ஃப்ரெண்டுமா, அவங்க கூட சாப்பிட முடியும். அவரோடய போயிட வேண்டியது தானே, எதுக்கு இங்கே வந்தீங்க? அவரோடைய போயிட வேண்டியதானே, ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? பசிக்குதுமா, அந்த டேபிள் இருக்கு போய் சாப்பிடுங்க. டேபிள் போய் பார்த்தீங்கன்னா பூரா ஆறி போயிருக்கும், அந்த சட்னியில் அது கெட்டு போயிருக்கும், சாம்பார் ஊசி போயிருக்கும், அந்த தோசையில் இந்த சாணி வச்சு விரட்டி வச்ச மாதிரி எண்ணெயா சாப்பிட போறேன்னு விரைச்சிக்கு நிற்கும். நீ எண்ணெயா சாப்பிட போறேன்னு போட்டு நாத்தம் பிடிக்கும். அம்மா கெட்டு போச்சுமா, சாம்பார் சட்னியெல்லாம் கெட்டு போச்சு. அப்புறம் மணி இத்தனை மணிக்கு வந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? இவர் பாவம் போய் என்ன பண்ணுவாரு, சோத்திரப்பா இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் ஐயா. எனக்கு யார்கிட்டருந்து விடுதலை? என் மனைவிட்டு விடுதல தான். ஐயா அதே என்ன பண்ணணும், ஞானமா நடத்த என்ன பண்ணணும், புருஷன் வந்தாரா டங் டங் உடனே கதவு திறந்துடணும். அப்ப அவருக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, கனவா இது சொப்பனம் தானா, ஏன் வீடு தானான்னு போய் பாப்பாரு, ஏன் வீடு தானா ஏன் மனைவி தானான்னு பாப்பாரு. என்ன இவ்வளவு அன்பா திறக்கிறா கதவைன்னு, வாங்க அத்தான் அவன் செத்தான், அந்த இடத்துல அவன் செத்து விழுந்துருவான், அத்தான்னு போதும். என்ன அத்தானா, அவர் நினைச்சிருப்பாரு இன்னைக்கு எரிமலை வெடிக்க போதுன்னு நினைச்சிருப்பாரு. இங்க என்ன ஆகுது, அச்சான்னு அவ்வளவுதான், உள்ள வந்தோடனே சுட சுட தண்ணி கொடுத்து இந்தாங்க கால் கழுவிக்கோங்க. அவரு பாப்பாரு அப்படி வெது வெதுன்னு, அவர் குளிர்ந்த தண்ணியில ஐயோ முகத்தை கழுவுனுமே நினைச்சிருப்பாரு. இப்ப வெது வெதுன்னு தண்ணி கை கால்லாம் கழுவுனோடனே நல்ல சுத்தமான டவல் சுத்தமான ட்ரெஸ் கொடுத்து மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. மாத்திட்டு வர்றதுக்குள்ள சுட சுட தோசை நல்ல சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, இந்தாங்க அத்தான் சாப்பிடுங்க. அவர் என்ன பண்ணுவாரு, இயேசுவே ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம் மனைவியை கண்டடைகிறவன், நான் கத்தர் கொடுத்த பெரிய ஈவு அப்பா, என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் சட்னிக்காக ஸ்தோத்திரம், என் மனைவி கொடுத்த சாம்பாருக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஐயா,
கத்திரத்தில் தைரியம் பெற்றுக் கொள்கிறான், மனைவியை கண்டு நன்மையானதை கண்டடைகிறான், கத்திரத்தில் தைரியம் பெற்றுக்கொள்ள எல்லா வசனமும் வரும். ஜெபம் பண்ணா இயேசுவே கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்வார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவட்ட மெதுவா ஏங்க லேட்டுன்னு கேட்கணும். காலையில சில என்ன பண்ணுவாங்க, கணவன்மார்கள் பைபிள் படிக்காம ஜெபிக்காம டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா செல்லில் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. தலைப்பு செய்திகள், இன்று விமானம் நொறுங்கியது செங்கிஸ்கானில், பார்த்துட்டு இருப்பாங்க உடனே. ஆமா இவர் மோடி பெரிய பிரைம் மினிஸ்டர், இவர் போய் நியூஸ் பாக்குற, போய் வெங்காயம் வாங்கிட்டு வாயா, வீட்டுல வெங்காயம் இல்ல பூண்டு இல்ல, போய் வெங்காயம் வாங்கிட்டு வாயான்னு இவன் பையன் பாத்துக்கிட்டே இருப்பான். சின்ன பையன் என்ன பண்ணுவான், பாத்துக்கிட்டே இருப்பான். இவங்க அம்மா யோ போயா வாயான்றது, கொஞ்ச நேரம் கழிச்சுல யோ பென்சில் வாங்கிட்டு வாயான்வான். இது யார் கொடுத்துட்டு, எங்க யார் கத்து கொடுத்தது, எல்லா மனைவிமார்கள் கையை வைத்துங்க, மனைவிமார்கள் எல்லாம் கையை வைத்துங்க. என் புருஷனை மதிப்பேன்பா, என் புருஷனை நான் மதிப்பேன், சொல்லுங்க வாய் விட்டு, என் புருஷனை நான் மதிப்பேன், நான் மதிச்சாதான் என் பிள்ளைகள் மதிக்கும்பா, என் புருஷனுக்கு நான் அடங்கி இருப்பேன். ஆண்டவரே இயேசுவே, ஆதாமுக்கு தான் ஏவாளை உருவாக்கி கொடுத்தீங்கப்பா, ஏவாளுக்காக ஆதாம உருவாக்கலப்பா, ஆதாமுக்கு ஒரு துணை அவசியம் என்று ஏவாளை உருவாக்கி கொடுத்தீரப்பா. அப்பா குடும்பத்துக்கு தலை புருஷன் தான் எழுதி கொடுத்திருக்கிறேன், அப்பா என் குடும்பத்தின் தலைவர் என் புருஷன் தான், அப்பா என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன். ஆண்டவரே ஆபிரகாமை சாராள் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாள் அப்பா, அப்படி போல என் புருஷனுக்கு நான் அடங்கி இருப்பேன். ஆண்டவரே அப்பா என் பிள்ளைகளுக்கு முன்பாக என் புருஷனை நான் மரியாதையோட நடத்துவேன் அப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் முன் உதாரணமா இருப்பேன், என் புருஷனை மீறி எதுவும் செய்ய மாட்டேன். ஆண்டவரே என் புருஷனுக்கு தெரியாம நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்த நல்ல புருஷனுக்காக ஸ்தோத்திரம், நான் புத்தியுள்ள மனைவியாக இருப்பேன், என் புருஷனுடைய அப்பா உணர்வுகளை அப்பா தகப்பனே ரசனைகளை விருப்பங்களை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நான் நடப்பாண்டவரே. இயேசுவே எனக்கு அந்த ஞானத்தை தாரும் ஐயா, தாரும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நீதிமொழிகள் 14:1 என்ன பாக்குறோம், புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரீய தன் கைகளினால் அதை இடித்து போடுவாள். குடும்பத்தை கட்டது ஸ்திரீயின் கையில தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது, மனைவிமார்கள் கையில தான் இருக்குது, உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புறது. நீதிமொழிகள் 19:14 என்ன இருக்குது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கத்தரருளும் ஈவு. An understanding wife is a gift from God. உங்களுக்கு ஆஸ்தி வரும், சொத்து வரும், உங்க அப்பா அம்மா கொடுப்பாங்க, உங்க பாட்டி தாத்தா கொடுப்பாங்க, ஆனா புருஷனுடைய உணர்வுகளை விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை ரசனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்கிற ஒரு மனைவி கர்த்தர் கொடுக்கிற பரிசு அது. உங்க புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது பார்த்து பார்த்து செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய புருஷன்மார்கள் பண்ற தவறு என்ன தெரியுமா, மனைவிமார்கள் ஷார்ப்பா இருப்பாங்க. ஏன்னா புருஷன்மார்களுக்கு ஒரு மூளை தான் வேலை பார்க்கும், நம்மளுக்கு ரெண்டு மூளை இருக்குது, இடது பக்கம் மூளை இருக்குது, வலது பக்கம் ஒரு மூளை இருக்குது, லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இருக்குது. ஜென்ஸுக்கு என்ன ஆகும்னா, ஆண்களுக்கு ஒரு மூளை தான் வேலை பார்க்கும், இடது பக்கம் மூளை வேலை பார்த்தா வலது பக்கம் மூளை வேலை பார்க்காது, வலது பக்கம் மூளை வேலை பார்த்தா இடது பக்கம் மூளை வேலை பார்க்காது. ஆனா பெண்களுக்கு ரெண்டு மூளை வேலை பார்க்கும், அதான் பிரச்சனை. பெண்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர், உள்ளுணர்வு வந்து ஷார்ப். ஒரு மனுஷனை பார்த்த மாத்திரத்தை நல்லவன் கெட்டவன் தெரியும், இந்த காரியம் நம்ம செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது தெரியும் அவங்களுக்கு, டக்குன்னு தெரியும். அது புத்தினால வரதில்ல, உள் உணர்வுல அவங்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய உலகத்தை உணர்வாங்க அவங்க. இந்த காரியத்தை நம்ம செய்யலாம், இவருக்கு கொடுக்கலாம், இவருக்கு கொடுக்க கூடாது, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகலாம், இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகக்கூடாது, இவரோட நட்பு வச்சுக்கலாம், இவரோட நட்பு வைக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப மனைவிமார்கள் என்ன பண்ணணும், அதை சபையில எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லக்கூடாது. அதுதான் பவுல் சொல்றாரு, சபையில வைத்து என்ன பண்ணாத, உன் புருஷனோட வாக்குவாதம் பண்ணாத, விவாதம் பண்ணாத, வீட்டுல போய் பேசுன்றார். ஏன்னா உனக்கு ஷார்ப்பா உடனே தெரியும், உடனே என்ன பண்ணக்கூடாது, புருஷன்ட்ட பேசக்கூடாது, வீட்டுல போய் தனியா தனி அறையில போய் ஏங்க இந்த காரியத்துல நம்ம இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும், இன்னின்ன காரணங்களால செய்ய வேண்டாம்னு சொல்லணும். எல்லாம் நாடு என்ன பண்ணுவது, புருஷன் மாதிரி என்ன பண்ண வேண்டியது, அதனால எதை எதை கேட்டாலும் என்னவா பண்ணலாம் என்னவா பண்ணலாம்னு கேட்க கூடாது. எல்லாம் புருஷன் மாதிரி கை வைத்துங்க, புருஷன் மாதிரிலாம் இயேசுவே எனக்கு நீ ஞானத்தை கொடுத்திருக்கிறீரப்பா, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறீர், புத்தியுள்ள மனைவியை கொடுத்திருக்கிறேன், நான் உம்மிடத்துல கேட்பாண்டவரே, என் பொண்டாட்டி என்னை ஆளுகை செய்யக்கூடாதப்பா, என் மனைவி என்னை ஆளுகை செய்யக்கூடாது, இயேசுவே நீர் என்னை ஆளுகை செய்யணும் அப்பா. என்
மனைவி புத்திசாலினால அவளை மேல நான் வைக்க கூடாது ஆண்டவரே, நான் வீட்டின் தலைவராக இருந்து என் ஸ்தானத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள எனக்கு கிருபை பாராட்டியா, இன்றிலிருந்து என் ஸ்தானத்தை எனக்கு தாரும், நான் ஒரு புருஷனாய் நடக்கணும் ஆண்டவரே, ஒரு புருஷனாய் நடக்கணும், வீட்டின் தலைவராய் நான் நடக்க எனக்கு கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்துல, ஆமேன். கரங்களத்திற்கு மகிமைப்படுத்துவோமா. இந்த இடது பக்க மூளை வலது பக்க மூளைனால என்னன்னு சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு அது என்னடான்னு தெரியும். இடது பக்க மூளைனா நல்ல கணக்கு வழக்கு வரும் அவங்களுக்கு, 2-2-4 அப்படின்னு டக்குன்னு வந்துடும், 2.05, 3.05, மைனஸ் 4.06 அப்படின்னு சொன்னாலும் அவங்க கணக்கு வரும். இந்த இடது பக்க மூளை வந்து பயங்கரமாக கணக்கு போடும். பேங்க்ல இருக்கவங்கெல்லாம் இந்த இடது பக்க மூளையில் பலம் உள்ளவங்க. கார் ஓட்டினாங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் எப்போ போடணும், செகண்ட் கியர் எடுக்கணும், எப்போ தேர்ட் கியர் போடணும், எப்போ கிளச்சாக போடணும், என்ன பண்ணணும் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த மீட்டரில் ஸ்பீடா மீட்டரில் பார்ப்பாங்க, 10 பைசா 15 20 அங்க கிளச்சு மாறும், கியர் மாறும். இந்த ரைட் பிரெயின் பர்சன் இருக்காங்களே, வலது பக்கம் மூளை இருக்கவங்க கிரியேட்டிவ் மைண்ட், இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க, பெயிண்ட் பண்றவங்க, கேமரா பண்றவங்க, சிற்பம் செதுக்கிறவங்க, கதை எழுதுறவங்க, பாட்டு பாடுறவங்க எல்லாம் வலது பக்க மூளை உள்ளவங்க, எல்லாமே உணர்ந்து செய்வாங்க, கார் ஓட்டுவாங்க. ஆனா அவங்க என்ன கியர்ல போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அவங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே கியர் மாத்துவாங்க, அவ்வளவுதான் தெரியும். எப்படி அவங்க படம் வரைறாங்க தெரியாது, கணக்கு போட சொன்னே கணக்கு வராது அவங்களுக்கு. அவங்க அவங்க பர்ஸ்ல எவ்வளவு, அவங்க வேலட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் கரெக்டா சொன்னானா அவன் இடது பக்கம் மூளை உள்ளவன், இவ்வளவு பணம் இருக்குங்கன்னுவான், இத்தனை 500 ரூபா நோட் இருக்கு, இத்தனை 200 ரூபா நோட் இருக்கு, இத்தனை 100 ரூபா நோட் இருக்குன்னு கரெக்டா சொல்லுவான். ஆனா வலது பக்கம் மூளை இருக்கணும்னு அது தெரியாது, எவ்வளவு வச்சிருக்கான்லாம் தெரியாது, அவனுக்கு பணம் வந்து பெருசா இருக்காது, அவன் எல்லாமே ஃபீல் பண்ணி பண்றவன். இப்ப பாட்டு போடுறீங்கன்னா ட்ரம்ஸ்ல உட்கார்ந்து இருக்கவேன், லெப்ட் பிரெயின் என்ன பண்ணுவானா, 1-2-3, 1-2-3, 1-2-3-4, 1-2-3-4 அப்படி அடிப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பாடணும். ஆனா வலது பக்கம் மூளை கபடி இல்ல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி வாசிப்பான். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி வாசிப்பான். அவன் என்னமே உணர்ந்து பண்றவன், ஃபீல் பண்றவன், ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் திங்க் பண்ணுவான். ஆனா இடது பக்கம் மூளை இருக்கவன் முழுக்க முழுக்க திங்க் பண்ணி பண்றவங்க, அவங்க உணர்வு பூர்வமா எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனா லேடிஸ்க்கு ரெண்டு வேலை பார்க்கும், ரெண்டுமே வேலை பார்க்கும், உங்களுக்கு ரெண்டும் தெரியும், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ மீன் சாப்பிட சொன்னி நான் மீன் சாப்பிடுவேன், ஆனால் இந்த மீனை எப்படி செய்யணும்னு சொன்னி எனக்கு தெரியாது. இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மீன் வச்சாங்க, எந்த மீன் சாப்பிட்டே எனக்கு தெரியாது, ருசியாக இருந்துச்சு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா ரைட் பிரெயின், என் பர்ஸில் எவ்வளோ, என் வேலெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வலது பக்கம் மூளை, இடது பக்கம் மூளை வேலை செய்யாது, எனக்கு கணக்கில் சொன்னி கணக்கு வராது. எத்தனை கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இங்கே வந்து இங்கே கன்னியாகுமரிக்குனா தெரியாது, வந்தோம் அவ்வளவுதான். எத்தனை பைசாக்கு வாங்கணும், இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனால் இடது பக்கம் மூளை இருக்க என்ன பண்ணுவான், எவ்வளவுன்னு பணத்தை தான் பார்ப்பான், தோசை என்னன்னு பார்க்க மாட்டான், அது என்ன தோசை, நெய் தோசையா மசாலா தோசையா அப்படி பார்க்க மாட்டான், இது எவ்வளோ ரூபா அது எவ்வளோ ரூபான்னு பார்ப்பான். ஆனால் வலது பக்கம் மூளை உள்ளவன் தோசை என்ன தோசை நல்லா இருக்கும், என்ன பரோட்டா நல்லா இருக்கும், பூரி நல்லா இருக்குமா, சப்பாத்தி நல்லா இருக்குமான்னு பார்ப்பான், எல்லாமே ஃபீல் பண்ணி பண்ணுறவங்க. இதுதான் இன்டெலிஜென்ட் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட்ன்றது, ஐக்யூ யூக்யூன்றது. ஐக்கியன்றது உங்க அறிவு திறமை எவ்வளவு இருக்குன்றது. ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், கிரஹாம் பெல் அவங்க எல்லாம் லெஃப்ட் பிரெயின் பீப்புள். ரைட் பிரெயின் பீப்புள் யாரா, ஆர்டிஸ்டா இருப்பாங்க, கிரியேட்டிவ் பீப்புள், அவங்க எல்லாமே ஃபீல் பண்ணி ருசிச்சு சாப்பிடுவாங்க. இப்ப நான் காஃபினா எனக்கு காஃபி போடுறது எப்படின்னு தெரியாது, என்னென்ன செய்யணும், ஆனா காஃபி எப்படி இருக்கும் தெரியும், ருசி தெரிய தெரியும், ருசிக்குதே எப்படி இருக்கணும், ஒரு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபினா எப்படி இருக்கும், ஒரு இன்ஸ்டன்ட் காஃபினா எப்படி இருக்கும், ஒரு டீனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியும். புரியுதா, புரிஞ்சதுன்ற கையை வைத்து காமிய, ஆமே. ஒருத்தரை பார்த்த உடனே ஆண்டவர் காமிப்பார் லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். இப்ப நீங்க அமெரிக்கா ஜனாதிபதி எல்லாம் சந்திக்கிறீங்கன்னா உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க, பல பேர் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க, எல்லா நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்னும் என்ன சாப்பிடுவீங்க, விரும்பி என்ன சாப்பிடுவீங்க, சாப்பாடுல என்ன அலர்ஜி, என்ன மருந்து சாப்பிடுவீங்க, என்ன மருந்து உங்களுக்கு அலர்ஜி, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க உங்களை, கேட்டுட்டு அமெரிக்க ஜனாதிபதியை கொண்டு போகும்போது உங்க பேரு, நீங்க லெஃப்ட் பிரெயினா ரைட் பிரெயினா, உங்க நாடு இவ்வளவுதான் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா கென்னடி
ஆர்மோட் இந்தியா அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இப்ப ட்ரம்ப் வராரு, நீங்க டொனால்டு ட்ரம்ப் கொண்டு போய் என்னட்ட, இவர் இந்தியால இருந்து வராரு, தமிழ்நாட்டில இருந்து வராரு, இவர் வேறு பால்ராஜ் என்னடி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவரு வலது பக்க மூளை உள்ளவர், இவர் பேர் இன்ன பேர், இன்ன நாட்டை சேர்ந்தவர், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி ட்ரம்ப் என்கிட்ட பேசுவார். எப்படின்னா, இப்ப இடது பக்க மூளை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர்ல எல்லாம் படிப்பாங்க, உலக செய்திகள் படிப்பாங்க, ரஷ்யால என்ன நடந்தது, ஜப்பான்ல என்ன நடந்தது, கொரியால என்ன நடந்தது, ஆஸ்திரேலியா என்ன நடந்தது, நியூசிலாந்து என்ன நடந்தது, ஆப்பிரிக்கால என்ன நடந்தது, நைஜீரியால என்ன நடந்தது, அப்புறம் பங்களாதேஷ்ல என்ன நடந்தது, இங்க உத்தரப்பிரதேச என்ன நடந்தது, ஜார்க்கண்ட் என்ன நடந்தது, எல்லாத்தையும் ஒன்னு விடாம படிப்பாங்க. டிவியில நியூஸ் பார்க்கும் போதும் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நியூஸ் பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் லெப்ட் பிரெயின் பீப்புள், இடது பக்கம் மூளை உள்ளவங்க. வலது பக்கம் மூளை உள்ளவங்க எது முக்கியமோ அதை மட்டும் பார்ப்பாங்க. எந்த நியூஸ் அவங்களுக்கு பேப்பர் எடுத்தாங்கன்னா, எந்த நியூஸ் முக்கியமோ அதை மாத்திரம் பார்ப்பாங்க. டிவி போட்டாங்கன்னா, எந்த நியூஸ் முக்கியமோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதான் ரைட் பிரெயின். ஆமே, இதெல்லாம் ஆண்டவர் படைத்த படைப்பு தான் ஞானம். ஞானம் இதான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 9:6 பாருங்க. நீதிமொழிகள் 9:6 ஞானம் தன் வீட்டை கட்டி, தேனு தன் 7 தூண்களையும் சித்திரந்தீர்த்து, தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து, திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து, தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி, தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி, பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிட்டு, புத்தினை நோக்கி, எவன் பெரியோ அவன் இடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமியை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாரு, ஞானம் உங்களை கூப்பிடுது, வீதியில நின்று கூப்பிடுது, சத்தம் போட்டு உங்களை கூப்பிடுதுன்றார். உடனே என்ன அர்த்தம், ஞானம் காத்திருக்குது, நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும், நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். ஒரு பஸ்ல போறீங்க அப்படின்னா, மத்தவங்க எப்படி நடக்கிறாங்க ஞானமா, ஒரு பொது இடத்துக்கு போறீங்க எப்படி ஞானமா நடக்கிறாங்க பார்க்கணும், எப்படி அந்த இடத்துல எப்படி நடக்கிறாங்க, எல்லாரும் என்ன மாதிரி டிசிப்ளினா இருக்கிறாங்க, எங்க என்ன ஒழுங்குமுறை கடைபிடிக்கிறாங்க, எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். பார்த்து என்ன பண்ணணும், ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு அது புரோஜனமா இருந்தது, இன்னைக்கு நீங்க இப்ப அனுப்பினாதான் நாளைக்கு சீக்கிரம் வருவீங்க. இன்னும் நான் எடுத்தேன் என்ன பண்ணுவீங்க, இவர் ரொம்ப லேட் ஆகிடுவாருங்க, நாளைக்கு வரமாட்டீங்க. இந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கொண்டது, டிஜிஎஸ் தினகரன் வந்து டைம் அப்படி கீப் அப் பண்ணுவார். 500,000 பேர் ஜனங்க இருப்பாங்க, 500,000 ஜனங்களும் டிஜிஎஸ் தினகரன் அந்த மனுஷனுடைய பேச்சு கேட்கதான் வந்திருக்கிறாங்க. ஆனா கரெக்டா 7:25 மைக்க வாங்குவார், 8:25 மைக்க திருப்பி கொடுத்துருவார். இப்ப நான் ஒரு நாள் கேட்டேன், தனியா இருக்கும் போது அவ்வளவு பேர் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா பேசியிருக்கலாமேன்னு. நாளைக்கு அவங்க வரணும் இல்லையா, இன்னைக்கு நான் லேட் பண்ணா என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஒரு லேட் ஆக்கிடுவாருன்னு வரமாட்டான், இப்ப நான் சீக்கிரம்னா சீக்கிரம் அனுப்பிச்சிருவாருன்னு வருவாங்கன்னு. அதான் ஞானம், அதுதான் ஞானம். நம்ம டைம் கீப் அப் பண்றதுல ஞானமா இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஜாய்ஸ் மேயர் அந்த அம்மாவுக்கு எனக்கு வேலை கேட்டு, நான் கஷ்டமான நேரத்தில் எனக்கு வேலை கேட்டு அந்த அம்மாவுக்கு நான் என்னோட விவரங்கள்லாம் அனுப்பினேன், எங்கள் பாஸ்டர் மூலமாக அனுப்பினேன். அந்த அம்மா எனக்கு லெட்டர் எழுந்திருந்தாங்க, கேமராமேனாக எனக்கு ஒரு போஸ்ட் கேட்டு எழுதியிருந்தேன். அந்த அம்மா எனக்கு லெட்டர் எழுந்தாங்க, நீ ரொம்ப நாள் கேமராமேனாக இருக்க மாட்டேன், என்னை மாதிரி ஒரு பிரசிங்கியார் ஆயிடுவேன் சொல்லிட்டு அந்த அம்மா எழுதுகிற எல்லா புஸ்தமும் எனக்கு அனுப்புவாங்க. அந்த அம்மா என்னென்ன புஸ்தகம் எழுதுகிறாங்களோ அவ்வளோ புஸ்தகம் எனக்கு வரும். அந்த நேரத்தில் என்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் அதை விலை கொடுத்து என்னால் வாங்கலாம் முடியாது. அந்த அம்மா எனக்கு இலவசமாக அனுப்புவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, என்னுடைய ஊழியத்தின் பேரை நான் மாற்ற போகிறேன், அதனால கம்ப்யூட்டர்ல எல்லாம் மாற்ற போகிறோம், ஒரு கார்டு இதில் இருக்குது, இந்த கார்டை ஃபில் பண்ணி அனுப்புனாங்க. நான் அசட்டி அனுப்பிட்டு லேட் அனுப்பிச்சிட்டேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஓ எலக்ட்ரிசிட்டி பில்ல நீ லேட்டாக கட்டுவியா, லேட்டாக கட்டினா என்ன ஆகும், கரண்ட்டை முடிக்கிட்டு போயிடுவான், கரண்ட் தூக்கிட்டு போயிருவான், கரண்ட் ஃபீஸ் கேரியர் பிடிட்டு போயிருவான், உன் ட்ரெயினுக்கு நீ லேட்டா போகவியா, உன் ஃபிளைட்டுக்கு நீ லேட்டா போகவியா, எனக்கு அவங்க தொடர்பே நீ பாட்டிட்டாங்க, எனக்கு அனுப்புறதே நீ பாட்டிட்டாங்க. சரியாக இருக்கணும். எங்க பாஸ்டர் நான் ஆண்டவர் நான் மேம்படுவே சொல்றேன், எங்க பாஸ்டர் நான் வர்றேன்னா அவங்க ரெண்டு பையனும் கூப்பிட்டு சொல்லுவாரு, கெனடி பிரதர் வராரு, நாளைக்கு எத்தனை மணிக்கு மீட்டிங் வாரு, 9:00 நான் 8:50 இங்க இருப்பேன், 8:00 நான் 7:50 இருப்பேன், நான் கரெக்டா சொல்லு கெனடி பிரதர் வராருன்னு வாரு. இன்னைக்கும் நான் வரேன்னா கரெக்டா 10 நிமிஷம் முன்னாடி இருப்பேன் நான். எல்லாரும் சொல்லுவாங்க ஆறாவது நாள் முடிச்சிடும், செய்தி வேலைக்கு வாங்க,
ஆராதனை நான் இருப்பேன். நிறைய நேரத்தில் நாம் போய் கதவை திறப்பாங்க, 8 மணி ஆராதனை, 8 மணிக்கு முதலாளி அனுப்பேன் நான். ஏன்னா யார் இதனுடைய ஆலயம்? என் கர்த்தர் எனக்காக காத்திருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகளர் மத்தியில் வாசகம் செய்வேன்னா அவர் வந்திருக்கிறார், நம்மளை கூட்டுறார். நம்ம இருப்பதனால் அவர் வரல, அவர் இருப்பதனால் நம்மளை கூட்டுறார். சரியாக இருக்கணும். எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. நீங்க கணத்தை விதைச்சீங்கன்னா கணத்தை அறுப்பீங்க, மரியாதை விதைச்சீங்கன்னா மரியாதை அறுப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலன் செய்யும். ஏன்னா நமக்கு சில நேரங்களில் நம்ம வயசாயிருச்சுன்னா பலவீனம் வந்துடும், நம்மளால முடியாது, வேகமாக நடக்க முடியாது, வேகமாக செயல்பட முடியாது. பலன் இருக்கும் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் அசதியா இருக்க கூடாது. எரேமியா 48:10 என்ன சொல்றான்? கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு ட்ரெயினுக்கு லேட்டா போவீங்களா? உங்க பிளைட்டுக்கு லேட்டா போவீங்களா? உங்க இபிபி லேட்டா கட்டுவீங்களா? கத்தருடையது. கத்தர் காத்திருக்கிறார். கத்தர் காத்திருக்கார். ஓடி வந்தா கத்தர் பாப்பாரா இல்லையா? பாஸ்டர் பார்க்காதீங்க, மற்ற மனுஷங்களை பார்க்காதீங்க, ரெண்டு பேரை பார்க்கணும். Romans 9:2 பவுல் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரும் மனசாட்சியும் சாட்சி சொன்னது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு உங்க பிரசங்கம் சூப்பரா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சொதப்பிட்டீங்க, என்ன சோர்ந்து போயிருவேன். இப்ப அப்படிலாம் கிடையாது. யாரு என்னை மெச்சினாலும் சரி, பாராட்டினாலும் சரி, யாரு என்னை துச்சமா பேசினாலும், கிரிட்டிசைஸ் பண்ணாலும், அப்ரிசியேட் பண்ணாலும் எதையுமே மென் பண்ண மாட்டேன். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? ஆண்டவரே கேட்பேன், என் மனசாட்சி கேட்பேன், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட், அவ்வளவுதான், போயிட்டே இருப்பேன். அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு வரணும்னா நீங்க கரெக்டா இருக்கணும். 9 மணி ட்ரெயினுக்கு 9:30 போவீங்களா? 9 மணி பிளைட்டுக்கு 9:10 போவீங்களா? கர்த்தருடைய காரியம் இது. இது ஏன் காரியம் கிடையாது, இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், நம்ம முன்கூட்டியே நிக்கணும். புஸ்தகம் ஏன் உட்கார்ந்து 20 வருஷம் ஏன் எழுதணும்? எனக்கு எல்லாருமே அவிசுவாசமா தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டிலே பிரபலமான எழுத்தாளர் 700-800 புக் எழுதினவர் அவிசுவாசமா பேசினார். யாரு புஸ்தகம் படிக்கிறா? ஒருவனும் புஸ்தகம் படிக்கிறது இல்லைன்னார். புலம்பினார், அடுக்கி வச்சிருக்கிற யாரும் வாங்கலன்னார். என் கர்த்தர் என் எழுத சொல்லியிருக்கார், அவ்வளவுதான். என் கர்த்தர் என் எழுத சொல்லியிருக்கார், என் கர்த்தர் என்ன ஓட சொல்லியிருக்கார், ஓடிக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். என் கர்த்தர் எனக்கு தருவார். ஆமே, நான் உழைச்ச உழைப்பு என் கர்த்தருக்கு தெரியும். அதை டைப் பண்ணி, அதை உட்கார்ந்து நான் அதை பிழை திருத்தம் பண்ணி ப்ரூஃப் பார்த்து, அதை அதுக்கு படம் எல்லாம் வச்சு, அதை பிரிண்ட் பண்ணி, அதை எடுத்து நான் கொண்டு வர்றதுக்கு பட்ட பாடு என் கர்த்தருக்கு தெரியும். இதே

0: பார்க்க பாருமா, உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பார். உன் அறை வீட்டுக்குள்ள உனக்குள்ளே வந்து, உனக்குள்ளே ஆவியானவர் உனக்குள்ளே வந்து அந்த அனந்த ஞானத்தை உனக்கு தருவார். ஓ ரபாகாதா, ஒப்பற்ற செல்வம், ஒப்பற்ற செல்வம். அவருடைய ஞானத்துக்கு நிகர் எதுவும் அல்ல. இந்த உலகம் ஞானத்தை தேடுது. இந்த உலகம்
1: அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு உண்டுனா உலக ஞானத்தை குறித்து சொல்றது. உலக ஞானம்னா நம்மளுக்கு அபிஷேகிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகப்படும் பொழுது கர்த்தர் நம்ம விசேஷித்த ஞானத்தை நாவே நமக்கு தரார். அதுவரையே நம்மளுக்கு என்ன இருக்குது, உலக மனுஷங்க எல்லாருக்கும் இருக்க ஞானம் தான் இருக்குது. அந்த ஞானம், உலக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு. அப்படின்னா என்ன சலிப்புன்னு என்ன? இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு உங்கள் வீட்டில் உட்காடுறீங்க சாப்பாட்டுக்குன்னு, ஒரு 7 மணிக்கு உட்காடுறீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு 10 மைசூர் பாக்கு, ஒரு 10 லட்டு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவ்வளோ சாப்பிட முடியுமா? நீங்கள் மத்தியானம் போகிறீங்க, அதே மாதிரி ஒரு 20 மைசூர் பாக்கு, 20 லட்டு, ஸ்வீட்டாக வச்சா என்ன, அவர் அல்வா, ஒரு 2 கிலோ அல்வா, காலையில் 2 கிலோ அல்வா, மத்தியானம் 2 கிலோ அல்வா, ராத்திரி 2 கிலோ அல்வா, அடுத்த நாள் வந்து சாப்பிடும் போது ஓடு அறிவீங்களா? அல்வான்னு ஒன்று என்ன, டேஸ்டாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்லாம். 2 கிலோ அல்வா கொடுத்தா சாப்பிட முடியுமா நீங்கள்? அது என்னாகும், திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டீங்கன்னா. இப்போ இன்னைக்கு சாம்பார், நாளைக்கு சாம்பார், திங்கக்கிழமை சாம்பார், செவ்வாய்க்கிழமை சாம்பார், புதன்கிழமை சாம்பார், வியாழக்கிழமை சாம்பார், வெள்ளிக்கிழமை சாம்பார், சனிக்கிழமை சாம்பார், அடுத்துடுவீங்க, ஐயோ சாம்பாரா, ஓடியே போவீங்க. அதான் சலிப்பு, அதுதான் சலிச்சு போகிறது. அதிக ஞானத்தில், உலக ஞானம் அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு உண்டு. அறிவு வெறுத்தவன், நோவு வெறுத்தவன். இது என்னென்னா உலக அறிவு. பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வோல்வோ பஸ் எத்தனை ஓடுது, பிஎம்டபிள்யூ எத்தனை ஓடுது, ஆடி எத்தனை கார் உலகத்தில் ஓடுது, இப்படி சொல்லுவான். முதல் நாள் உங்களுக்கு மலைப்பாக இருக்கும், அடுத்த நாள் போகிறீங்க திரும்ப அதே இதை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படி எப்படி இருக்கும் பார்க்கும்போதெல்லாம். வோல்வோ பஸ் எத்தனை ஓடுது தெரியுமா? வோல்வோ பஸ், ஜெர்மனி வண்டி என்ன தெரியுமா, ஜப்பான் வண்டி தெரியுமா, அமெரிக்கா வண்டி தெரியுமான்னு பேசும்போது, முதல் தடவை பேசும்போது நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப அதே படிப்பீங்களா? நீங்கள் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க, விபத்து எங்கோ செக், எங்கோ ஒரு தேசத்தில் ஒரு விபத்து, 25 பேர் செத்து போயிட்டான் அப்படின் போது ஒன்றும் தெரியாது. வட இந்தியாவில் இந்த மாநிலத்தில் 30 பேர் செத்து போயிட்டான்னு பார்க்கும்போது எங்கேயோன்னு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25 பேர் செத்து போயிட்டான்னு என்ன நீங்கள் உடனே எங்கேன்னு பார்ப்பீங்களா இல்லையா? தினமும் பார்க்கும்போது இத்தனை பேர் செத்து போயிட்டான், இத்தனை பேர் செத்து போயிட்டான், விபத்து விபத்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? பேப்பர் அடுத்த நாள் பார்க்கும்போது ஐயோ எத்தனை பேர் செத்து போனானோ, எத்தனை பேர் விபத்து எங்கே நடந்துச்சோ, எத்தனை பேர் செத்து போனானோ. இதான் அதிக அறிவு. என்ன ஆகும், நோய் மாறியாது, நோய் மாறி ஆயிரும். அதே பிரசங்கி 12:12 பாருங்க, பிரசங்கி 12:12 என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. இந்த உலகத்தில் இருக்க புஸ்தகத்தை எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா இழைச்சு போன மாதிரி ஆயிரும், டயர்டாயிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு என்ன ஆயிரும், சலிப்பாயிரும், இழைச்சு போகும். உங்களுக்கு என்ன ஆயிருது, உற்சாகம் இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஞானத்தினால் எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், மிகுந்த சமாதானம் உண்டாகும். அதுதான் தெய்வீக ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்குள்ள வித்தியாசம். பிரசங்கி 10:10 பாருங்க, இது முக்கியமான வசனம், இது முக்கியமான வசனம். பிரசங்கி 10:10 இருப்பு ஆயுதம் அழுங்கலா இருக்க, அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். நீ இந்த ஹைவேஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஹைவேஸ் ரோட்டில், இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், சென்னையிலேருந்து நாகூரில் வரைக்கும் நாங்கள் காரில் வரோம்னு வைங்க, மத்தியான நேரத்தில் ஒரு இளநீ குடிக்கணும் போல் இருக்கும், ஒரே இளநீ குடித்தா நல்லா இருக்கும்னு தோணும். ரோட்டு ஓரத்தில் நிறைய இளநீ கடையாக இருக்கும், போய் நிப்பாட்டணும்னு வைங்க, நிறைய கார்கள் வந்து நிற்கும், பஸ்ஸு காரு எல்லாம் வந்து இறங்குவாங்க, ஸ்கூட்டரில் வரவங்க எல்லாம். அவங்க ஒரு மொட்டை கத்தி வச்சுக்கிட்டு இப்படி ஜுக்கு ஜுக்குன்னா எப்படி இருக்கான், பக்கத்து கடைக்காரன் சக் சக்குன்னு ரெண்டு சீசி கொடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும். ஆனால் நம்ம போன கடை என்ன பண்ணுறான், ஒரு மொட்டை அருவாளை வச்சுக்கிட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கான், எப்படிங்க இருக்கான், கத்தி எப்படி இருக்கணும், கத்தி எப்படி இருக்கணும், வெண்ணெய் வெட்டுற கத்தின்னு வாங்க எங்கள் ஊரில் அப்படி எப்படி தெரியுமா, வெண்ணெய் வெட்டுற கத்தியா வேணும், எப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும், அதுதான் ஞானம். நீங்கள் ஞானமாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் பேசுனா அப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். உங்கள்கிட்ட பேசுகிறவங்க பயப்படணும், உங்கள்கிட்ட பேசுகிறவங்க பயப்படணும். ஒரு மூத்த போதகர் சென்னைக்கு வந்திருந்தார், அவரை பார்க்க எல்லா பாஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க அந்த சர்ச்சுக்கு. ஒரு வாலிப பையன் தம்பிக்கு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டரா சேரணும்னு ஆசை, எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டரா சேர்ந்துடணும்னு. அந்த பாஸ்டர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் ஒரு ஏழு எட்டு பாஸ்டர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஏழு எட்டு பாஸ்டர் உட்காந்துருக்காங்க. அவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு, கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துருக்கிறாரு. இந்த பையன் சுட சுட டீ எடுத்து வந்தான், பிளேட்டு நிறையா டீ எடுத்து வந்தான். சொன்னாங்க இந்த பாஸ்டர் குடுத்தம்பி அப்படியே பாஸ் பண்ணிடுறோம்னாங்க. அவனுக்கு இல்லை, அவர் எப்படியாவது அவர்கிட்ட கை இவன் கொடுக்கணும், எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு ஆசை. இவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த டீ எடுத்துகிட்டு வந்த பையன் யோசிக்கணுமா இல்லையா, என்ன யோசிக்கணும், என்ன யோசிக்கணும், இவங்களெல்லாம் கடந்து போகணும், எல்லாரும் உட்காந்துருக்காங்க இவங்களெல்லாம் கடந்து போகணும்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும், இவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க, இவர் அவர் கொடுப்பார் அவங்க அப்படியே கிராஸ் பண்ணிடுவாங்க, அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. இவன் நானே கொடுக்குறேன்ட்டு என்ன பண்ணான், இப்படி போனவன் கால் தட்டி அவ்வளோ கொதிக்கி கொதிக்கி எட்டி அவர் மேலே கவுத்திட்டான். அவர் ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ கொதிக்கிற எட்டி அவ்வளோ டீ போட்டி உடனே ஒரு பாஸ் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிறவர் கோட்டை கழட்டிட்டாரு, இன்னொருத்தர் டையை கழட்டிட்டாரு, இன்னொருத்தர் சட்டையை ஊத்திட்டாரு, இன்னொருத்தர் பாட்டில தண்ணி எடுத்து கட கட கட கட ஊத்திட்டாரு. இப்ப அவர் அப்படியே வெறும் உடம்போட டீயா கொட்டி தண்ணியும் கொட்டி உட்கார்ந்து இருக்காரு. இந்த பையனை எப்படி பாப்பாரு, இந்த பையனை இவன் அஸ்டின் பாஸ்ல சேர முடியுமா, சேர முடியுமா? அப்ப நம்ம ஞானமா நடக்கணும், போற இடத்த என்ன பண்ணணும், போற இடத்த என்ன பண்ணணும். போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அப்போ என் மனைவி வந்து வந்து கேட்குறா ரூமில் வந்து, ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சே பரிமாறும் போது அப்படின்றா, ஏதோ ஒன்று சரியில்லையே என்னன்னு. பரிமாறும் போது என்ன பண்ணணும், நீங்கள் பரிமாறும் போது ஒரு சாப்பாடை பரிமாறும் போது என்ன பண்ணணும், நீங்கள் கவனிக்கணும், ஞானமாக நடக்க என்ன பண்ணணும், அந்த இலை தண்ணி போட்டு கழுவிருக்கான்னு பார்க்கணும், கிழிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ நல்ல இலையை அனுப்பணும் உங்களுக்கு, கிழிஞ்சிருந்தா நல்ல இலைய மாற்று இலையை கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், கழுவாம இருந்தா தண்ணியும் கொடுக்கணும், தண்ணியை வச்சு அவங்க நல்லா கழுவுற வரைக்கும் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இது பேசிக். இருக்கிறதுல ஞானம் என்ன தெரியுமா, நீங்க பொரியல் வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, ரசத்தை ஊத்தினாலும் மோரை ஊத்தினாலும் அவங்க முகத்தை பார்க்கணும், இலைய பார்க்க கூடாது, முகத்தை பார்க்கணும். முதலாவது நீங்க வச்சுட்டு போதுமா சிஸ்டர், போதுமா பிரதர்னு கேட்கணும். சும்மா நீங்க டபக்கு டபக்கு டபக்குன்னு போட்டு போனீங்கன்னா அது மிஷின் போட்டுட்டு போகும், நீங்க எதுக்கு, எதுக்கு மிஷின் ஆன் பண்ணி டப் டப் டப் போட்டு போயிடும், அது ரோபோட் போட்டு போயிடும். அதை என்ன பண்ணணும், நீங்க வைக்கும் போது யாருக்கு வைக்கிறீங்களோ, உங்க வீட்டிலயா இருக்கட்டும், கல்யாண வீடா இருக்கட்டும், எப்ப சாப்பாடு வச்சாலும் உங்க முகத்தை பார்க்கணும். எல்லாம் வலது விட்டு சொல்லுங்க, இனிமே நான் யாருக்கு சாப்பாடு வச்சாலும் யாப்பா சாப்பிடுறவங்க முகத்தை பார்ப்பேன் ஆண்டவரே, அவங்க எதிர்பார்ப்பு என்ன என்பதை பார்த்து வைப்பேன் ஆண்டவரே, சாப்பாட்டை காட்டிலும் சாப்பிடுறவங்க முக்கியம் அப்பா இயேசுவே, அதை அனுசரிச்சு நான் நடப்பேன் ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் ஞானமா நடப்பேன். ஆமேன். கரங்களை திரிக்கத்தை மகிமைப்படுத்துவோமா. இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீ கேஜி ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க தாய்மார்கள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா, காலையில ஸ்கூல் வரும், இந்த வேன்காரை வந்து பேம்பேன் வாங்க, நாலாவது தெருவில் பேம்பேன் ஒன்று அப்பதான் அங்கங்க ஓடுவாங்க, நம்ம தேடுவாங்க. இந்த ஆப்பிரிக்கா காட்டுல புலியை தேடுற மாதிரி கரடி திறமை தேடுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சூ. அந்த பிள்ளைக்கு என்ன, சூவை காணும். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்து என்னன்னா, இப்ப சாக்ஸ் உள்ள போடுற சாக்ஸ். அந்த ஷூ பாத்தீங்கன்னா அவ்வளவு மண் இருக்கும், முன்னாடி விளையாண்டது அவ்வளவு மண்ணா இருக்கும். இப்ப பாலிஷ் என்ன பண்ண முடியாது, தேடி எடுக்க முடியாது. என்ன பண்ணுவானா, ரெண்டு துப்பு எச்சி துப்பி, அவங்க போட்டிருக்க துப்பட்டா இல்லைன்னா சேலை எடுத்து ரெண்டு தேய் கப்ப கப்ப கப்பன்னு தேய்ச்சிட்டு போட்ட வேண்டியது. இப்ப சாக்ஸ் ரெண்டும் வலது போய் கிடக்கும், இல்லைனா ரெண்டு இடது கிடைக்கும். அந்த பையன் இல்ல, அம்மா ரெண்டு பேர் ரைட்டு மான், டே யாரா ஷூக்குள்ள போய் பார்க்க போறா, சப்புன்னு போட்டுறா சுருகுடா. இப்ப இல்ல பென்சில் இல்ல மொட்டையா இருக்கும், அம்மான் வேணா இந்த இவங்க இது வெட்டுறதுக்கு வாங்க, எது வெண்டைக்காய் வெட்டுறது, கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு, வெங்காயம் வெட்டுறதுக்கு கத்தி, அது எழுத்து ரெண்டு சீவு சக்கு சக்கு சக்கு சக்கு சீவு, ரப்பர் எல்லாம் அழுக்கா இருக்கும், உடனே செவத்துல வச்சு ரெண்டு தேய் சக்கு சக்கு சக்குன்னு தேய்ச்சி வச்சிட வேண்டியது. அவனுக்கு போட்டு சட்டையை தூக்கி போட்டு டப்பு டையை கட்ட வேண்டியது. அவன் காரன் பேம் பேம் பேம் வேணா இங்க வச்சுக்கிட்டு, இயேசுவே என் பிள்ளை மேல இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன், இயேசுவே தேவ தூதர்கள் எல்லாரும் என் பிள்ளையோடு அனுப்பும் ஐயா, போக்கில வரக்கலின் தேவ தூதர்களை கொண்டு காத்துக்கொள்ளுங்க, பாபா ராமா காபா காபா காபா திறப்பின் வாசல் ஜபம். அவையில் அம்மா வேன் வந்துருச்சுமா, அம்மா வேன் வந்துருச்சுமா, அப்பா ரத்தத்தாலை மூடிக்கொள்ளும், மிகாவேலை அனுப்புங்க, கேப்ரியல் அனுப்புங்க, இயேசுவே எல்லா தேவ தூதர்களையும் என் பிள்ளையோடு அனுப்புங்க, நீங்க போங்க, நீங்க அரவணைச்சு கொள்ளுங்க, பலத்த கரத்துக்குள்ளாக இங்க ஜபம் போய்கிட்டு இருக்கோம். அவன் வேன்கார என்ன பண்ணுவான், ஞானமா நடக்க என்ன பண்ணணும், ஞானம் என்ன நடக்கணும், முந்தின நாள் பிள்ளை வரும்போதே அவங்க என்ன பண்ணணும், அவன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அயன் பண்ணி ரெடியா இருக்கணும், அவன் ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு நல்லா என்ன பண்ணணும், பிரஷை வச்சு தேய்ச்சி ரெடியா இருக்கணும், அவன் சாக்ஸ் எல்லாம் துவைச்சி ரெடியா இருக்கணும், அவன் பென்சில் எல்லாம் தனியா பென்சில் ரப்பர் புக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். அவன் என்ன பண்ண தெரியுமா, ஸ்கூல்ல போய் நல்லா இருக்க ரப்பரை தூக்கி தேய்ச்சிக்கிட்டு இருப்பான் செவத்துல ஓட்டு, ஏன்னா எங்க அம்மா இப்படிதான் தேய்ச்சாங்க. அதே மாதிரி தாய்மார்கள் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது யாத்திராக 3:13 அப்படியே நாக்க தொட்டு தொட்டு திறப்பாங்க, இவன் பார்த்துட்டே இருப்பான், நல்லா இருக்கே என்ன பண்றாங்க எங்க அம்மா அப்படி பரட்டுறாங்க, நாக்க தொடறாங்க பரட்டுறாங்கன்னு அங்க ஒரு ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் சோஸ்திர பலிகள் 1000 ஏதாவது ஒன்று கிழிஞ்சி அழுக்கா கிடக்கும், அதை எடுத்து அப்படியே நக்குவான் பாருங்க. இது எங்க இருந்து கத்துக்கிட்டான், எங்க இருந்து கத்துக்கிட்டான், அம்மா. அதே மாதிரி தாய்மார்கள் ஆராதனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஆராதனை ஆராதனை அம்மா பிஸ்கெட் வேணும், டே அமைதியா ஆராதனை அம்மா பிஸ்கெட் டே நாய் அடுத்த ஏ பண்ணி. இந்த நாயை பெற்றது யாரு, இந்த பண்ணியை பெற்றது யாரு, இந்த பண்ணியை பெற்றது யாரு, இந்த நாயை பெற்றது யாரு, யாரு என்ன பண்ணணும், ஞானமா நடக்கணும், என்ன பண்ணணும், அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன பண்ணுது, பிஸ்கட் சாப்பிடணும் இருக்கு, தண்ணி குடிக்கணும் இருக்கு, அது என்ன பண்ணுது, இந்த பக்கம் ஒரு பையன் உட்காந்துருப்பான், அந்த பக்கம் ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருப்பான், அது இல்லை வாட்டர் பாட்டில் வச்சுட்டு உசு உசு உறிஞ்சி காமிக்க இவனுக்கு, பாத்தியா வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன் உரு உருன்னு அவனே மேல இவனுக்கு அதே மாதிரி புரிஞ்சணும். இப்ப தாயில் ஆராதனை ஞானமா நட என்ன பண்ணணும், அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும், வெளியே பின்னாடி கொண்டு போய் வச்சு அவனுக்கு பிஸ்கட் வேணுமா தண்ணி வேணுமா என்ன முறுக்கு வேணுமா கொடுத்து சாப்பிட வச்சு கொண்டாந்து உட்கார வைக்கணும். அந்த பிள்ளையை கொடுத்தது யாரு, அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுத்தது யாரு, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. எங்க போய் கேட்கும், முறுக்கு பக்கத்து வீட்டில் போய் கேட்கும். ஒரு ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எல்லாம் கண்ணு மூடி அப்படியே இருக்காங்க, ஒரு பாட்டியம்மா பாவம் எழுந்திருக்கவே முடியல, உட்காந்த இடத்துல அப்படியே கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அப்படியே சோத்துறோன்னு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா அப்படியே பார்த்தான் இந்த ட்ரம்ஸ் அடிக்கிற வரிசம் அடிச்சுட்டாரா, இந்த கண்ணாடி எடுத்து சக்கு சக்கு சக்கு சக்கு சக்குன்னு அடிச்சு நொறுக்கி போட்டான், சுக்கு நூறா போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணா, பக்கத்தில் இருக்க அந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரெயின் மாதிரி இழுத்து போயிட்டான், யாருடைய ஹேண்ட்பேக்கோ 4 பைபிள் மேலே ஏறி மிதிச்சு அந்த ஹேண்ட்பேக் எங்கேயோ கொண்டு போயிட்டான். இந்த அம்மா முடிச்சு போய்ட்டு, இந்த அம்மா தேடுது, எதை தேடுது, பையனை தேடுதுங்க, பையனை தேடுது, பெற்ற பையனை காணும்னு. யார் பார்த்துக்குவா அதை? உங்க பிள்ளை யார் பார்த்துக்குவா? அந்த சிஸ்டர் அழகா சொல்றாங்க, நம்ம தான் பார்க்கணும். எல்லாம் வழி சொல்லுங்க, இனிமே ஞானமா நடப்பாண்டவரே, என் பிள்ளையை நான் பாதுகாத்துக் கொள்வேண்டவரே, என் பிள்ளையை நான் பாதுகாப்பா ஞானமா நடத்துவேண்டவரே, பொது இடத்துக்கு கொண்டு போகும்போது என் பிள்ளையை ஞானமா நடத்துவேண்டவரே, இயேசுவே கண்மூடித்தனமா இருக்க மாட்டேன்டவரே, அறிவை கொடுத்திருக்கிறீர், அறிவை எப்படி பயன்படுத்துன்ற ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், என் பிள்ளையை எப்படி நடத்தணுன்ற ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா ராஜா, நல்ல ஞானமுள்ள தாயாக

0: அது மாதிரி கெஸ்ட் வீட்டுக்கு சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ணணும்? உங்க வீட்டுல உங்க பிள்ளை தான் ராஜா, உங்க மகா தான் ராணி. ஆனா மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது அப்படி இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணணும்? செருப்பை கலட்டி ஷூவை கலட்டி வெளியே வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணதுங்க, போய் அவங்க பெட்ரூம்ல அந்த பெட்டு மேல ஏறி ஷூ காலில் போட்டு மிதிச்சு ஓடுதுங்க. யார் அங்க யார் படுப்பா? அந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகளை வளர்த்த உங்களை தான் பார்ப்பாங்க. இந்த பிள்ளையை வளர்த்த தாய் இப்படி வளர்த்திருக்காங்களே, இப்படி தகப்பை இப்படி வளர்த்திருக்கான்னு நம்மளை தான் பார்ப்பாங்க. பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும், பெட்டில் ஏறக்கூடாது, ஷூ காலை வச்சு பெட்டில் ஏறக்கூடாது, செருப்பு போட்டுட்டு மற்றவங்க வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகழகா கண்ணாடி டம்ளர்ல அப்படி கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டாடுவாங்க. இந்த பிள்ளை பாஞ்சு எடுக்கும். தாய்மார்கள் விடலாமா? அதை விடக்கூடாது. சிஸ்டர் கொடுக்காதீங்க, ஒரு சின்ன டம்ளர் எவசில்வர் டம்ளர்ல கொடுங்க, இவ்வளோன்னு கொடுங்கன்னு வாங்கி நீங்க தான் உங்க பிள்ளைகளை கொடுக்கணும். டொம்முன்னு போட்டு உடைச்சிட்டு சாரி சிஸ்டர் போதுமா? சரியாது. அதே மாதிரி பெரியவங்க பேசும்போது இந்த சின்ன பிள்ளைங்க குறுக்க குறுக்க பேசுறது விடக்கூடாது. பெரியவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் இதுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும் குறுக்க குறுக்க. எங்க அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நேற்று பார்த்தோம்லமா அப்படின்னு கிட்டிருக்கோம். அவங்க பெரியவங்க பேசும்போது குறுக்க என்ன பண்ணக்கூடாது? இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஒரு நாளும் பேசக்கூடாது. கத்து கொடுக்கணும் தாய்மார்கள், கத்து கொடுக்கணும். அதே மாதிரி சொல்ல பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளை ஓடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா அந்த கிட்டார் வச்சிருப்பாங்க, வயலின் வச்சிருப்பாங்க, கீபோர்டு இருக்கும், பியானோ வச்சிருப்பாங்க. இந்த பிள்ளைகள் ஓடி போய் டங்கு டங்கு டங்கு டங்கு டங்குன்னு போய் அமைக்கிக்கிட்டு இருக்கும். ஒரு பாஸ்டர் சொன்னாருங்க, உண்மையா நீ கத்தருக்குள்ள மறிச்சிட்டாரு. மூத்த போதகர் அவர் ஒரு ஊருக்கு போயிருந்தாராம், அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாராம், ப்ரே பண்ண வந்தாங்களாம் ஒரு ஃபேமிலி. பார்த்தா ரெண்டு பேரும் புயல் மாதிரி, ஒருத்தையும் பார்த்தா நேராக போய் அவர் பெட்டியை திறந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கானா, இன்னொரு பையன் பாத்ரூம்ல போய் எல்லாத்தையும் திறந்து விட்டானோ, எல்லா பைப்பு திறந்து விட்டானோ. அவர் சொல்றாரு ரெண்டு புயல் வந்த மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்காங்க? ப்ரே பண்ணணுமா? இவர் கண்ண மூட முடியுமா? இவர் கண்ண சொல்றாரு நான் கண்ண மூடி ஜெபிக்க முடியுமா? ஒருத்தர் சிபிஐ மாதிரி ரைடு பண்றான்றாரு, சிபிஐ ரைடு பண்ண மாதிரி அவர் பெட்டியெல்லாம் திறந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கானா. இன்னொருத்தையும் பார்த்தா ஒரு பாத்ரூம்ல போய் எல்லா பைப்பும் திறந்து விட்டானா. இவர் சொல்றாரு நான் கண்ண மூடி ஜெபிக்க முடியும்ன்றாரு. அதே மாதிரி அந்த பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாங்க, பாஸ்டர் எங்க வீட்டில் ஜோபம் பண்ண வாங்கன்னு இருக்காங்க. போனா வீட்டு வாசல் அப்படி கொடி தொங்குதான், அப்படி எல்லா உள்ளாடைகளும் தொங்குதான், கத்ரால் ஆசீர்வதிக்கப்பட்டே உள்ளே வாருமா. அந்த ட்ரெஸ் எல்லாம் மறைவா இருக்கணும், உள்ளாடைகளை மறைவாக போடணும். சரி, ஒரு உள்ள போயிட்டாரா? உள்ள போயிட்டா ஒண்ணுமே தெரியலையா? டிவி இருக்கான், டிவி மேல அண்டா இருக்குதான், அண்டா மேல குண்டாவும் அடிக்க வச்சிருக்கான். இவருக்கு எங்க உட்காரம் தெரியலையா? சத்தம் எடுக்கடிச்சா, ஐயா நான் குப்பையா போனேன், குப்பையா போனேன். உட்காந்து குப்பை பாடம் குப்பைதான்றாரு. ரெஸ்ட் ரூம் போகணும், பாத்ரூம் போகணும், எங்க இருந்தாங்களாம். கதவை திறந்தா உள்ள லைட்டை போட்டா மினுக்கு மினுக்கு ஒரு லைட்டா, எங்க எது இருக்குனே தெரியலையா அவருக்கு? பைப் எங்க இருக்கு, வாளி எங்க இருக்கு, மக் எங்க இருக்குனே தெரியலையா? இப்படியா பண்ணுவாங்க? சரி, வாளி எடுத்தோம்னா அது இதை கம்பியை காணுமா, மக் எடுத்தா மக்களை இப்படியே காணுமா? நல்லாங்க, நல்ல வலது சொல்லுங்க. ஆண்டவரே எங்க ஞானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. என் வீட்டை ஞானமா நான் வச்சிருப்பாண்டவரே, ஞானமா வச்சிருப்பேன். எனக்கு அந்த ஞானத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. எனக்குள்ள எப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் என்பதை என்னோடு நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். நான் எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, என் வீட்டை நான் எப்படி வச்சுக்கிடணும், என் வீட்டை நான் எப்படி வைக்க கூடாது, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்தணும், நடத்தக்கூடாது, எல்லாவற்றையும் எனக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்க எழுதி வேத புத்தகமாக கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க எந்த அளவுக்கு ஞானத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 3:13-18
1: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை

0: பார்க்கிலும் அது விளையற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான்.
1: ஆமே. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். ஒன்றை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது அறிவு. அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறோன்றதான் ஞானம். எப்படி யோசிக்கிறோம், எப்படி பார்க்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி ஒரு காரியத்தில் முடிவெடுக்கிறோம் அப்படின்றதான் ஞானம். புத்தின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு. அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு. இப்ப இதுல வந்து இப்ப நாலு புஸ்தம் வைக்கலாம், 10 புஸ்தம் வைக்கலாம். இது மேல ஒரு 60 கிலோ மூடை அரிசி மூடை வைக்கலாமா? இது மேல இது கண்ணாடி இது மேல வைக்கலாமா? அது என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடும். அதுதான் புத்தின்றது. அதுதான் புத்தி அனுபவத்தினால. ஏன்னா இது வச்சு இது உடைஞ்சு போயிரும்ன்றதை அனுபவத்தினால பெற்றுக்கொள்வது. அதனால முதியோர்கள் சொல்லும் போது நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க அனுபவத்தினால சொல்லக்கூடியது. இப்போ எங்களுக்கு 2 ரைஸ் மில் இருந்துச்சு. எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் அப்பாவுடைய அப்பா காலத்தில் 2 ரைஸ் மில் இருந்தது. எங்கள் அப்பா காலத்தில் அது இருந்தது. எங்கள் அப்பாவுடைய தாய் மாமன், அவர் 90 வயசு தாத்தா, அவர் அந்த கணக்கு எழுதுவாராம் அந்த காலத்தில். அதனால் கணக்கு பிள்ளை தாத்தான்னு வாங்க அவரை. அவர் எது பண்ணாலுமே அவ்வளவு ஞானமாக செய்வார். அவர் சட்டையை அவரே தைப்பார், அவர் செருப்பு அவரே தைப்பார், மர வேலையை செய்வார், எல்லா வேலையும் அவரே செய்வார். அதுக்கு நிறைய உபகரணங்கள் வச்சிருப்பார். அப்போ அவர் வேலை செய்யும்போது கூட உட்காந்து பார்க்குறேன். நான் சின்ன பையன், உட்காந்து பார்க்குறேன். அவர் ஏதோ வந்து தச்சுக்கிட்டு இருக்கார் ஏதோ ஒன்று. அப்போ எங்கள் ரைஸ் மில் வந்து ஒரு 20 அடி உயரம். அது இப்போ இந்த அளவு, இது அளவு உயரம். கல் உடகல்லே கட்டினது. அதுக்கு மேலே வேலை பார்க்கணும். ஒரு ஏணியை ஒருத்தர் வச்சு அதில் ஏறுறான். ஏறும்போது நான் எங்கள் தாத்தாவை பார்க்குறேன். எங்கள் தாத்தா இங்கே வேலை பார்த்துட்டு அவனை பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறாரு, தம்பி அந்த
2: நேர்களே, நீங்கள் இணைந்திருப்ப
1: ஏணிய கொஞ்சம் கீழே கொஞ்சம் அந்த ஏணியை நகர்த்தி வச்சு அதில் சாத்தி வச்சு அதில் ஏறுன்றார். அவன் இல்லை, அவன் அந்த எங்கள் மதுரையிலேயே பெரிய கொத்தனாருடைய மகன். அவன் பிரபலமான கொத்தனார். இல்லை பெருசு, எனக்கு தெரியும் பெருசுன்ட்டான். என்னவா பெருசு, எனக்கு தெரியும் பெருசு அப்படின்ட்டான். இப்படி ஏறுறான். ஏறி ஏறி போய் ஒரு இடத்துல போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏணி அப்படியே பறந்து வந்துச்சு. வந்து இங்கே ரோட்டு கட்ட இருந்துச்சு, அதுக்குள்ளே விழுந்தான். டமால் அம்மான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கை காலெலாம் உடஞ்சி போய் கிடக்குறான் உள்ள. அவர் என்ன சொன்னார்னா, அவர் அனுபவத்தினால, அவர் வயசானவர், அனுபவத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அறிவு அதான் புத்தி. அவர் புத்தி சொல்றாரு, இவன் இப்படி இருக்கு செவர்னா அது கிட்ட வச்சா ஏறு போனா அப்படி விழுந்துரும். நகர்த்தி வச்சு ஏறுனா ஏற ஏற அது என்னாகும் வெயிட்டு, செவத்து மேலதான் இருக்கும். அப்ப பெரியவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதை அசட்டை பண்ணக்கூடாது. எல்லாம் வலதுக்கு வைத்து சொல்லுங்க. பெரியவங்க, வயசுல பெரியவங்க அனுபவத்தினால பெற்றுக்கொண்ட அறிவினால அவங்க புத்தி சொல்லும் போது நான் அதை கவனமா கேட்பேன்டவரே. என்னோட வயசுல மூத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய யோசனைக்கு நான் அப்படியே கீழ்ப்படி ஆண்டவரே. நான் அறிவாளி கிடையாது. எனக்கு மட்டும்தான் அறிவு இல்லை, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு. நான் அவங்க சொல்றத கேட்பாண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. கரங்களை திரி கதை பயன்படுத்துவோமா? இப்ப ஞானத்தை கண்டடைகிற, ஞானத்தை கண்டுகொண்டவனும் புத்தியை சம்பாதிக்கிறவன், மற்றவங்க சொல்லக்கூடிய புத்தியெல்லாம் கேட்கிறவனும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்றார் ஆண்டவர். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுமுடியில் உத்தமமானது. அதாவது அதோடைய மதிப்பு, அந்த ஞானத்துடைய மதிப்பு, அந்த புத்தியுடைய மதிப்பு என்னன்னா வெள்ளியை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் மேலானது. ஆமே. இதை நீங்க வெள்ளியை கொடுத்தோ பொண்ணு கொடுத்தோ நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க அனுபவத்தினால சொல்லக்கூடியதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். முத்துக்களை பார்க்கிறது விலையேற பெற்றது. முத்துக்களை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஞானமும் புத்தியும் முத்துக்களை பார்க்கலை விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கது ஒன்றும் அதுக்கு நிகர இல்ல. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும்னா, இப்ப எனக்கு சாக்கோபோ ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், கடலை முட்டாய்னா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அதுக்கு ஈக்குவல் இல்லை, ஞானத்துக்கு ஈக்குவல் அதெல்லாம் ஆகாது. உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது எதுவோ அதெல்லாம் ஞானத்துக்கு ஈக்குவல் ஆக முடியாது, அதெல்லாம் காட்டிலும் ஞானம் மேலானது. ஆமே. அதன் வலதுகையில், ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயுசும், ஞானத்தின் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. உங்களுக்கு ஞானம் இருந்தா நீங்க தீர்க்காயுசா இருப்பீங்க, செல்வம் வரும், கனம் உண்டாகும். ஆமே. அதன் வழிகள் இனிதான வழிகள், ஞானமா நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும், இனிதாக இருக்கும். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம், ஞானமா நடந்தீங்கன்னா சமாதானமா இருப்பீங்க. இப்ப நான் பாஸ்டுக்கு மரியாதை கொடுத்து இருந்தனா எனக்கு சமாதானமா இருக்கும், நான் மேட்டுமையோட நடந்த என்னாகும், என்னாகும், என் மனசாட்சியை குத்திக்கிட்டே இருக்கும், நான் யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன், கர்த்தருடைய நாம மேம்படுத்த சொல்றேன், யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன். என்னோட வயசுல குறைவா இருந்தாலும் சரி, இப்ப இந்த பாப்பா உட்கார்ந்து இருக்கு, என்னோட வயசுல சின்னது அது, அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கும், அந்த பிள்ளைக்கு மேல ஒரு கிருபை இருக்கும், ஆண்டவர் அந்த பிள்ளை மேல ஒரு அன்பு வச்சிருப்பார். இந்த பிள்ளைய அசட்டை பண்ணா நான் யார் அசட்டை பண்றேன், பரம தகப்பன் அசட்டை பண்றேன், அதை ஆண்டவர் பாப்பாரா இல்லையா? நீங்க பாக்குற பார்வை ரொம்ப முக்கியம். யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது, வலதுகை வச்சு சொல்லுங்க, யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள் ஐயா, நான் வயசு வித்தியாசம் இல்லாம நான் கணத்தை தருவேன் ஆண்டவரே, இயேசுவே கணத்தை தருவேன், கணத்தை தருவேன் ஆண்டவரே, என்னை விட ஒரு படி மேல வச்சு பாப்பாண்டவரே மத்தவங்களை, எனக்கு அந்த தாழ்மையை தாரும் ஐயா, அந்த தாழ்மையை தாரும், அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஐயா, இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறட்டும் ஐயா, இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆமேன், ஆமேன். ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்பினது போல இருக்குமா? ஞானம் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்பினா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? அப்படி போல இருக்கும். ஞானமா நடந்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை பற்றி கொள்கிற, அதை பிடித்துக் கொள்கிற எவனும் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே இது நீதிமொழிகள் 4:5-9 பார்த்தீங்கன்னா, ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை, இந்த வசனம் ஞானமான வார்த்தை, ஞானத்தை தருகிற வார்த்தை, அறிவை தருகிற வார்த்தை, புத்தியை தருகிற வார்த்தை, விவேகத்தை தருகிற வார்த்தை. அதை விடாதே, ஞானத்தை விடாதே. ஞானம் உன்னை தற்காக்கும், ஞானத்தின் மேல் பிரியமாயிரு, ஞானம் உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ ஞானத்தை மேன்மைப்படுத்து, ஞானம் உன்னை மேன்மைப்படுத்தும். நீ ஞானத்தை தழுவிக்கொண்டால் ஞானம் உன்னை கனம் பண்ணும். ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். ஞானம் மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானம் தானியேலுக்கு கொடுத்த ஞானம் தான் தானியேலை ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்தி உட்கார வச்சுச்சு. ராஜாக்கள் எல்லாம் எழுந்து நின்னாங்க. நேபுகாத்நேச்சார் வரும்போது மந்திரிமார்கள் எந்திரிச்சு நிக்கிறாங்க, திரும்ப உட்கார்ந்தாங்க எல்லாரும். இப்ப தானியல் உள்ள வர்றார், யாரெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறார்? எல்லாரும் நிக்கிறாங்க, ராஜா எந்திரிச்சு நிக்கிறார். ஆமே. ஞானம், அந்த விசேஷித்த ஞானம், தேவ ஞானம் இருந்ததுனால யோசேப்புக்கு முன்னாடி பார்வன் எந்திரிச்சு நின்னாரு. ஆமே. தரியு ராஜா எந்திரிச்சு நின்னாரு, பெல்ஷாசார் ராஜா எந்திரிச்சு நின்னார் தானியலுக்கு முன்னாக. அப்படி போல ராஜாக்களுக்கு முன்பாகவும் உயர்த்துவார். நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க. தேவ ஆலோசனைக்காக, தேவ ஞானத்துக்காக நான் என்ன செய்யணும் தேடி வருவாங்க. ஆமே. அதே நீதிமொழிகள் 8:10-11 பாருங்க. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்தி மதியும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்க விலையில் எல்லாம் அதற்கு நிகரல்ல. நீதிமொழிகள் 16:16 பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 20:15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள முதடுகளோ விலையுறந்த ரத்தினம். Only a few people speak with the knowledge. சில மனிதர்களுக்கு தான் இந்த விசேஷித்த ஞானம் இருக்கு. ஏன் அப்படி? கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் கொடுக்கல. ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல? ஒரு தானியலுக்கு கொடுத்தாரு, ஒரு யோசேப்புக்கு கொடுத்தார், ஒரு அபிகேலுக்கு கொடுத்தார், ஒரு சாலமனுக்கு கொடுத்தார், எல்லாருக்கும் ஏன் கொடுக்கல? என் மேல இருக்க ஏதாவது கிருபை என் மேல இருக்குது. சில சமயத்துக்கு கிருபை இல்லாத போல நான் உணர்றேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது எல்லாம் அமைதியா இருவாங்க. இவ்வளவு நல்லா சிரிச்சீங்க இல்ல, நல்லா சிரிச்சு நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா, இந்த இஞ்சி தின்ன குரங்குன்னுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இஞ்சி தின்ன குரங்குன்னு, குரங்கு இஞ்சி தின்னுச்சுன்னா குரு இருக்கும். அது மாதிரி நான் ஏது கேள்வி கேட்டா எல்லாம் அமைதியாயிடுறீங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கீங்க, உயிரெல்லாம் இருக்கு, நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா சிரிக்கணும். ஒரு சபைக்கு போயிருந்தேன், பாஸ்டர் கோச்சு கூடாது, பாஸ்டர் கோச்சு கூடாது, ஒரு பெரிய ஊழியக்கார், தமிழ்நாட்டில் பெரிய ஊழியக்கார், பெரிய சபை. நாம ஏதாவது ஜோக் சொன்னா எல்லாரும் பாஸ்டர் பாக்குறாங்க, பாஸ்டர் அப்படி இவங்க பாஸ்டர் அவன அவனுங்க கட்டியா வச்சிருக்கீங்க, நாய் ஏங்க நீங்க கேட்டேன். ஒரு நாய் சிரிக்குமா? உங்க வீட்டு மாடு சிரிக்குமா? உங்க வீட்டில் வளர்க்குற நாய் சிரிக்குமாங்க? நாய் சிரிச்சுன்னு வைங்க, நிஞ்சு என்ன பண்ணுவீங்க? நாய் சிரிக்காது, மனுஷன் தான் சிரிப்பான். பைபிள போட்டிருக்கா இல்லையா, நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. சிரிக்கணுங்க, நகைச்சுவை, நகைச்சுவை அது ஒரு அணிகலன் மாதிரி, நல்லா சிரிச்சு பழகணும். ஜோக்கு சொன்னா சிரிக்கணும், மற்றமான ஜோக்கு சொன்னா என்ன பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. இப்போ நான் ஜோக் சொல்லி சிரிக்கணுன்னு சிரிக்கக்கூடாது. அந்த ஜோக்கு கேட்டோன்னு நீங்கள் சிரிக்க, அப்படிப்பட்ட தரமான ஜோக்கு சொல்லணும், அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும். நல்லா சிரித்து பழகணும், நல்லா சிரிங்கின இடத்தை கொண்டு போக போகிறீங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினே போக பிடிக்காது, பஸ்ஸாக அது பரவாயில்ல, ரெண்டு நேரம் உட்காந்துருப்பான், என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே தெரியாது, பேசாமல் இருக்கலாம். இந்த ட்ரெயின்ல நேர் நேராக பார்த்த மாதிரி இருக்குமா, அவன் நம்மளை பார்ப்பான். நம்ம பார்க்காத போது நம்மளை பார்ப்பான், பார்க்காத போது யாருனாவே கண்ணாடி போட்டு வந்திருக்கிறான், பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்குது, அமைதியாக இருக்கவன். இவன் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான், அந்த பொண்டாட்டி பார்த்தா சுகப்பாக இருக்கவன், கருகருன்னு இருக்கான். இவனுக்கு இவன் பொண்டாட்டி இவ்வளோ அருமையான பொண்டாட்டியான்னு பார்ப்பான். நம்ம அவனை பார்த்த உடனே பார்க்காத மாதிரி திரும்பிக்குவான். திரும்ப நம்ம ஏதாவது புத்தகம் படிச்சுக்கிட்டோம், பைபிள் வழியை பரட்டினோம்னா உடனே நம்மளை பார்ப்பான், கீழே மேலேயும் பார்ப்பான். ஒருத்தர் நேராக பார்க்கணும், வேற கீழே மேலேயும் பார்த்தானா சரி பார்க்குறான்னு அர்த்தம். இவன் யாருன்னு, இது எதுக்கு? ஒருத்தட்ட எப்பயுமே நான் தான் பேசுவேன், என் ஒய்ஃப் பேசவே மாட்டா, ஒரு வார்த்தையோட பேச மாட்டா, நான் தான் பேசுவேன். என்னால் வாயை மூட முடியாது, அவள் வாயை திறக்க மாட்டான். போன வாரம் ஒரு ஊருக்கு போனேன், வெளியூருக்கு, சும்மா பேசுவேன்னு அவர்கிட்ட ஒரு பேச்சு ஆரம்பிச்சேங்க. ட்ரெயின் போய் நிற்கிற வரைக்கும் உடலவே இல்லை. ட்ரெயின் போது டக்கு டக்கு டக்குன்னு அவர் பேச ஆரம்பிச்சார் பாருங்க, உடவே இல்லை. நான் இடையில இடையில தான் கொஞ்சம் பேசினேன். கடைசியில் ஸ்டேஷன் இறங்க போகும்போது அந்த ஒய்ஃப் இல்லை, எங்க இந்த ஞானம்ன்ற புஸ்தகம் எழுதிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு, எங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம பேசக்கூடிய இடையில பேசுகிற அந்த 4 வார்த்தையில் அந்த அம்மாவை இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஞானம் வேணும். அதே மாதிரி நல்ல பேச்சாளர், நல்ல சொற்பொழிவார், தமிழ்நாட்டிலேயே சிறந்த பேச்சாளரில் ஒருத்தர் அவர். இல்லை இந்த மாதிரி ஞானம் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு தான் முதல்ல ஞானம் வேணும், எனக்கு ஞானம் புஸ்தகம் போட்டோடனே எனக்கு முதல்ல காப்பி எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். ஆமே
3: ப்ரைஸ்லோட்டம்மா, ஆமே. நினைந்திருக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேலையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேலையிலும் ஜெப வேலை கூட வழி நடத்துங்க, உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். ஆமே.
4: ஆலகிரி கொஞ்சம் ஹிந்தி எடுக்கட்டா?
3: நாளைக்கா?
4: நாளைக்கு என்னண்டா? எனக்கு பிரேயர் இருக்கு.
3: ஓகே, நீங்க 1:30 ஜாயின் பண்ணுங்கம்மா, 1 மணிக்கு இல்லாட்டி 1:30 ஜாயின் பண்ணுங்க.
4: 1:30? சரி அப்பா. அப்ப அந்த அந்த படத்து வேலை நான். சரி அப்பா. ஓகே, God bless you. Hallelujah, hallelujah, hallelujah. அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்லுறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. இந்த நாளை நாங்கள் காணத்தக்க தந்த அந்த மட்டத்தை கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட கிருபைதான் ஐயா, உங்களை நம்பின பிள்ளைகளாகி எங்களை நடத்துகிறது. உங்களோட கிருபைதான் எங்களுக்கு எல்லாமாயிருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி. ஜீவனுள்ள ஜீவாதிபதியே உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். கத்தாவே உங்களை போல் பரிசுத்தர் ஒருதருமே இல்லை ஐயா. நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் செய்கிறா பெண்களும் கேயரா பெண்களும் ஓயாமல் உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கும் துயல் மத்தில் வாசம் கயிறுங்கள். தூய தேவினை துயர் துயத்திட்டு பார்த்துறே தூயரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த சங்கமம் ஒளிகளில் எங்கெங்கிருந்து இணைந்திருக்கிறோமோ நாங்களும் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் தடையின்றி உங்களுடைய தூபமாக வந்தடைய வேணுமாய்க்கிருக்கிறோம் ராஜா. இதுக்கு தடையாக எங்களில் என்னங்கடாவியாத்மா சர்வன் சிந்தனை செய்ய பேச்சில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருந்தாலும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே எந்த நிமிஷமும் எங்களை உணர்த்தி வலது பக்கமோ இடது பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை அடிச்சோட பின்பற்றி நடக்கத்தக்கதாக செய்கிற பரிசுத்தாவியானவரே உங்களால் பரிசுத்தப்படுத்த முடியும் ஐயா, உங்களால் உணர்த்த முடியும். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் வல்லமையும் பலனையும் ஆதரவையும் ஞானத்தையும் நீங்க தான் வந்து வளர்ந்துருந்தீங்கள். உங்களோட பிள்ளைகளாகிய உங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டுங்க ராஜா, இடகட்டுங்கோ. எங்கட ஆவியாத்மா சிறன் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் நீங்கள் இடகட்டி ஆராய்ந்து பார்த்து வேதம் தரக்கூடிய எங்கள் காரியங்கள் இன்னும் எங்களில் இருக்காமல் தகாக மன்னித்து எங்கள் இன்னும் பரிசுத்த பாதையில் நடத்துங்க ராஜா. பரிசுத்த பாதை உங்களை உங்களை காண்கிறவர்கள் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த உருள் சூழ்ந்த உலகத்தில் ராஜா உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட ஒளி வீசத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி எங்களை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை சுதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் பிறவே சந்தோஷ உன்னொழியே சாந்த சொருவியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொக்கிறோம். ஏகோ வாசாழ்வோமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளாகிய எங்களுக்குள் நீங்கள் தார சமாதானத்துக்காக ஆண்டவர் உங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் சமாதானமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை கொண்டு வாரதுக்காகவும் உங்கள் நன்றி உள்ளத்தோடு இருக்கிறோம் ஐயா, சிரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலன் கொண்டு தினம் மனதாயிரு தீகாதே கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் நான் கூட இருப்பேன் என்று வாக்கு தந்த தேவனையா. அப்படி யோசு வாக்கு வாக்கு கொடுத்தீங்களோ அதே போல் உங்களோட பிள்ளைகளாகி என்று ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்கு தந்து எங்களோட பாதங்களை தராதபடி பாதுகாத்து கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உங்களோட அன்பு கூடாக எங்களை வழிநடத்துகிற தேவனே ஆண்டு விரைப்பனா பாவம் போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல் கபடம் மற்றவர்களாகவும் வாழுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி தந்த தேவனே உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் பாம்பை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல் கபடமற்றவர்களாகவும் ஜீவிக்கத்தக்கதாக உங்களா பரிசுத்தாவியானவரே உங்களால் தான் ஐயா உணர்த்தி வழிநடத்த முடியும். உள்நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை நேசிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொருவரையும் கபடட்டமாக கபடமற்றவர்களாக வாழத்தக்கதாக வினா உள்ளவர்களாக வாழத்தக்கதாக எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, இடகட்டி வழிநடத்துங்கோ. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதுக்கு நினைப்பதுக்கு மேலாக செய்ய வல்லவர் நீங்கள், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே நீங்க கத்தர் ஐயா, உங்களோட பார்வைக்கு நலமாக செய்கிற தேவன், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷர் முகத்தை பார்ப்பார்கள் ஐயா, ஆனால் நீங்களோ உங்களை இதயத்தை பார்க்கிற தேவன், எங்களை இருதயத்தை பார்த்து ராஜா எங்களை இருதய வாஞ்சைகளை நீங்கள் தான் நிறைவேற்ற உங்களாக முடியும். அப்பா நீங்கள் பட்டத்தாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவ அல்ல அப்பா, உங்களோட அன்பினால் நீங்கள் ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், அதுக்காக உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அவனவன் நடக்கிறான் நிதிக்குத்தக்கதாக உண்மைக்குத்தக்கதாக அவனை ஆசீர்வாதம் அளிக்கிற தேவன், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதரிகம் அப்பா கத்தரே, அப்பா கத்தாது கத்தாது, எங்களை ஜீவன் எல்லாம் உங்களோட பார்வைக்கு அருமையா இருப்பதனால் எங்களை கைவிடாதபடி, உபத்திரங்களுக்கு ஆப்படாதபடி உங்களால் காத்து கொண்டு வர முடியும் மட்டும் காத்தது போல இனிமேலும் காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கும் இந்த சங்கம மொழிகளையே கால தொடங்கி இதுவரை நேரம் நீங்க தடதாவதம் ஒன்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகள் அப்பா இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல உள்ள வார்த்தைகள் பாத்திய வாசிக்க முடியாமல் இருப்போருக்கு ஆறுதல் கொடுக்கிறதுக்காக என்னும் என்னும் உங்களுக்கு பரிசுத்தமாக வாழத்தக்கதாக இந்த வார்த்தைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாரதுக்காக தேவாதி தேவனே கத்தாதி கத்தாவே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அனாதி தேவனே, உங்களுக்கு அடைக்கலமானவரே. இந்த வார்த்தைகள் கேட்டவர் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாயிருந்து ஆதாரமாயிருந்து உங்களை நித்திய பியத்தினால் ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நானே நானே தேவன் என்று சொல்லி அச்சாரமாக சொன்ன தேவனே, உங்களை அன்றி வேறு தேவர்கள் இல்லையா? அண்ட சராசரங்கள் எல்லாம் ஆளுகிற அருள்பெரும் சோதியே, ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்த மகமே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், இந்த உலக பொருள் பொன் வள்ளிக்கு கொடுக்காதபடி, உயர்வுக்கு கொடுக்காதபடி, கொடுக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெருசுத்தாவியானவரே இடகட்டி கொண்டு வர இடகட்டி கொண்டு வாங்க ராஜா. இடகட்டுங்கோ உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீங்கள் என்ற உணர்வோடு உங்களை நோக்கி பார்த்து வெற்றிட போடத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் வழி நடத்த முடியும். மரபான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்குரியது ஐயா. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ ஆண்டவரின் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு என்றென்றைக்கும் உரியதென்று உணர்ந்து இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை படி நான் கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி ஒரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேணும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிறோம் சதாக காலங்கள் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்றது நீங்கள் என்று உணர்ந்து உங்களுக்கு ஆண்டு உங்களை மகப்படுத்தி ஆண்டு உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சங்கம மொழியிட இணைந்திருக்கும் பிள்ளைகள், இந்த சங்கம மொழியிட நடத்தும் பிள்ளைகள், ஆண்டவரே இணைந்து உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க வழிநடத்துங்க. அப்பா இல்லாத காலம் இச்ச நிறைந்த உலகம் ஐயா. ஆண்டு சத்ராவியான எங்கும் கூட பிள்ளைகளை விழுத்தலாம் என்று வகையடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நீங்க தான் ஐயா எல்லாவற்றையும் காண்கிறதவனா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒளி பொருளாய் ஒன்றுமே இல்லை. காண்கிற தேவனே, காக்கிற தேவன் மட்டுமில்ல, காண்கிற தேவனே அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் யெகோவா தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறேன் என்னையன்றி உனக்கு தேவர்கள் இல்லை என்று சொல்லி தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டு கற்பித்து தந்தவரே, நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்தன்மை கொடுக்கத்தக்கதாக யாவதொரு விக்கிரத்தை ஆகலும் நாங்கள் எந்த விக்கிரமும் எங்களுக்கு முன்னால் வந்தால் நினைக்காதபடி ஆண்டு பொருள் ஆசையோ பணி ஆசையோ அவியர்வோ தாழ்வோ எதுவும் வந்து இந்த விக்கிரம் எங்களுக்கு முன்னால் உங்களோட பிள்ளைகளாக எங்களுக்கு முன்னால் வந்து நிற்காதபடி அப்பா எங்களோடு கூட இருக்கிற பெருத்தாவியானவரே உங்களால் தானையா வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலக நிமிஷமும் இந்த நேரம் மட்டும் இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து உங்களை மாவப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தி இன்னும் பரிசுத்த வாழ்க்கையில் இந்த உலகம் ஆண்டு சூழ்ந்த உலகம் ராஜா, பாவம் நிறைந்த உலகத்தில் பாவங்களுக்கு அடிமையாக பாவங்களை இருக்கிற தேவன் ஆனால் பாவிகளை நேசிக்கிற தேவன் ஐயா. இதுகளை அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் பாவங்கள் எது, பாவங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எது என்று உணர்ந்து நடத்துவதற்காக எங்களுக்குள் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியா அனைவரும் உங்களை பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. உங்களோட கட்டளைகளையும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துகிறோம் ஐயா. உங்களோட கட்டணங்களையும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஈத்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையுமே வரப்பண்ணேன் என்று வாக்கு தந்ததுவனே அப்பா. என்னென்ன விதமாக நாங்கள் உங்களோட கற்பனைகளை கட்டளைகளுக்கு ஆண்டு மீறினோம் என்று உங்களோருக்கு தந்தேன் மன்னியும் கூறாக்கா. இதனால் எங்களுக்கு இருக்கும் பலவீனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பலவீனத்திலிருந்து மீட்டெடுத்து ஜீவனை தந்து எங்களை வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி நாங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக உங்களோட கிருபி ஊற்றி எங்களை வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த பரிசுத்தாவியான கொடுத்த வரங்கள் கனியலுக்காக நான் சொல்லுவோம். இந்த வரங்கள் கனியலுக்குதாக அவர்கள் எங்கெங்கு உங்களை மகமப்படுத்த முடியுமோ சமுதாயத்திலோ சத சபையிலோ ஐக்கியப்படும் இடத்திலோ மகமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து பாவிக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் அன்பான தேவனே. இந்த சங்கம மொழிகள் எத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையாக உண்மையோடும் நடத்தி கொண்டு வார சோதரனுக்காக சோதரிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு சோதந்த மனதில் இருந்து அந்த வாஞ்சை நீங்கள் நிறைவேற்றி நான் அறிந்த உயிருள்ள தேவனை எந்த சகோதரங்கள் இன பந்துக்கள் அன்பானால் அறிய வேணும் என்ற வாஞ்சை நீங்க தான் உண்டு பண்ணி ஐயா. எப்படி அந்த வாஞ்சையை நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் சித்தம் கொண்டு இந்த சங்கம மொழியிலேயே தொடக்கினீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. அவற்றை வாஞ்சையை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வார கிருபைக்காக நன்றி. உங்களோட பிள்ளைக்கு உண்டு பண்ண வாஞ்சை உங்களோட நாமம் மகமப்பட வேணும் என்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற அந்த வாஞ்சை இந்த சங்கம மொழிகளுக்கு கூடாக நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சௌதரியும் சௌதரியம் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டு விரை அவர்கள பிரியாசங்களை ஆசீர்வதிங்க தாப்பனே. என்ன உங்களுக்கு அந்த அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக அயல சகோதரங்கள் மத்தியில், அன்பானவர் மத்தியில், குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியில், மயிலார் மத்தியில், சவகூடுதலில் உங்களை அவர்களுக்கு கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊட்டி ஊட்டி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி கொடுத்துக்கிறோம். உங்களோட விசேஷமான குணமான உண்மையையும் தாழ்மையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து ஆறாறு எந்த நேரத்திலும் இந்த சங்கம மலையில் இணைப்போர் எந்த நேரம் அறியாமல் எடுத்து கதைக்கும் பொழுது அவர்களோடு ஆண்டு ஆறுதலாக கதைக்கத்தக்கதாக உங்களோட அன்பவர்களை இடகட்டி கொண்டு வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என்னும் ராஜா சிரிச்ச முகத்தோடு பதில் கொடுக்கத்தக்கதாக, புஞ்சிருப்போடு பதில் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை தாங்கி பலப்படுத்தி கொண்டு வரீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி, மருமகளுக்காக நன்றி, பேர பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. இந்த சந்ததிகளும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக வழுதப்பி போய்விடாத அப்படி கடிவாளம் போட்டு நீங்கள் கற்ற வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அதை கையின் பிரியாசங்களை ஆசீர்வைத்து என்ன உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு நீங்கள் பாவிக்கத்தக்கதாக பங்கு கொடுக்கத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வெறுங்கால சந்ததியாக பேர பிள்ளைகளை பொறுப்படுங்கிறாங்க. அவர்கள் உங்களுக்குள் கால் ஊன்றி நின்று ஆண்டு வரும் நாட்களில் அந்த பாடசாலைகளுக்கு தொடங்க போகுதா பரா பாடசாலையில் ஆண்டவரே எந்த பிள்ளையோடு ஆண்டவரே கதைச்சாலும் பேசினாலும் உங்களை அவர்களை கட்டுக்கொள்ளத்தக்கதாக உங்களோட ஒளி அவர்களை வீசத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுங்க இயேசுவே. அவர்களை இடகட்டி நடத்துங்க ராஜா. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம், சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் ஓடும் கூடாரம், ஓடும் வாகனம், ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த சங்கம மொழியிலேயே நடத்தும் சூழலோ இவ்வொன்றையும் அப்பா ஒவ்வொன்றையும் ராஜா ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. ஆண்டு இந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு உமது பாடசாலையில் ராஜா உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்த பிள்ளைகளை அந்த பேர பிள்ளைகளை நீங்கள் ஆயுதங்களாக பாவிக்க முடியும் பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிருக்கிறோம். வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கிறது. இந்த சந்ததி கூட கூட ராஜ்யம் வளரத்தக்கதாக கூட நாமம் மகிமைப்படத்தக்கதாக பலன் கொடுக்கும் ராஜச்செடி, கனி கொடுக்கும் ராஜச்செடி போலும் பலன் கொடுக்கும் உலக மரக்கன்றுகள் போலும் இவர்களை வழிநடத்தி கொண்டு வாரீங்க, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பொறுப்பெடுத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரக்கமும் கிருபை நீடிய சாந்தமும் மகாதயவும் உள்ள தேவனே, உங்களை ரக்கம் கிருபை நீடிய சாந்தம் பொறுமை ஒவ்வொன்றும் உங்களோட பிள்ளைகள் மேல் ஊட்டத்தக்க ஊட்டி வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்பின்றவனே, தொடர்ந்தும் இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து பாடலு கூடாகவோ செய்தி கூடாகவோ வார்த்தை கூடாகவோ ஒத்துழைப்பு கொடுக்க போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. அவர்களை நன்றி உள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி உங்களை நாமத்தை உயர்த்தி உங்களை மேம்படுத்தத்தக்கதாக சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி பெருசுத்தாவியானவரே, மாம்ச பலவீனத்தில் அடிமையாய் போய்விடாதபடி ஒவ்வொருவரையும் உயர்வு தாழ்வன்றி ஆண்டுகளை உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவருமே உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் உங்களை நடத்த முடியும் ஐயா. உங்களோட கிருபி என்றும் உள்ளது ஐயா, அந்த கிருபி என்றும் அன்றுமில்ல கிருபி அவர்கள் மேல் ஊட்டி அசாட்சியலாக அவர்களை வைத்து உங்களோட நாமம் வளர வேணுமென்ற நோக்கத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக, நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு சகோதரர்களையும் பொறுப்படுங்க ராஜா. உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்களையும் குடும்பத்தையும் காத்து கொள்ளுங்க தாப்பினி. எங்கு அவர்கள் போய் அக்கியப்பட்டாலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர், வழிநடத்தி கொண்டு வாரவர். அதுக்கான ஆசீர்வதிங்க ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே இடகட்டி அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக நீங்கள் அவர்கள் கூடாக நீங்கள் வழிபடுவதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. அன்பின்றவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தும் கூட அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் ஆயுதங்களாக பாவிக்கிறீர்கள் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை நான் நிறைத்து ஆண்டவே, அவர்களது அபிஷேகம் அவர்கள் சிறசிலிருந்து ஊற்றப்பட்டு ஆத்மாக்களை தொடத்தக்கதாக, பிரபஞ்சத்துக்கு இருக்கும் ஆத்மாக்களை தொடத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத ஞானத்தையும் அறிவையும் பரலோக ஞானத்தையும் அறிவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்தவர்களை நீங்க உங்களால் வழிநடத்த முடியும், உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக நின்று ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்காக எந்தெந்த பாஷையில் அவர்கள் செய்தாலும் அறுவார்கள் ஐயா, எந்த பாஷையில் ஆண்டவர்கள் நீங்க தான் பாஷையில தாறுமாறாக்கின தேவன் ஐயா. இப்படி உங்களை மகிமைப்படுத்தி உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்களோட கோலையும் தடியையும் கொடுத்து அவர்களை இந்த உள்ளுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணில் அண்டையிலும் உங்களால் வழிநடத்த முடியும். நீங்க தான் ஐயா அவர்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து ஆண்டு வரை அவர்களுக்கு கொடுத்த ஆடுகளை அவர்கள் நல்ல புல்லுள்ளடங்களில் மேய்க்கத்தக்கதாக ஆண்டு வரை ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின் இந்த கனடா தேசத்தில் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பாவித்து கொண்டு வர உங்களோட ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரபஞ்சத்தில் இருந்து மீட்டெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக மாற்றது மட்டுமல்ல, இந்த ஒளியின் பிள்ளைகளுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்த வேணும் என்று பாஞ்சியை கொடுத்து அது கூடாக அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அபிஷேகம் கூடாக நடத்தி கொண்டு வர்ற சபைகளுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் எந்த விதத்திலும் இந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டெடுத்து விடாதபடி ராஜா. அப்பா, என்னும் ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை வணங்கொண்டிருக்கும் மக்கள் உங்க சிருஷ்டி கர்த்தராகி உங்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெற்றி நட போட்டு ஆண்டவரை உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதா தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக உங்களால் தான் ஐயா அவர்களை விரைந்து விரைந்து விரைந்து கொந்த பாத்திரங்களாக உங்களால் முடியும். விரைந்த பாத்திரங்களுக்குள் உங்களுடைய அன்பை ஊற்றுங்கு ராஜா, உங்களுடைய அன்பு ஊற்றப்பட்டது, உங்களுடைய அன்பு எதையும் தாங்கும் எதையும் சகிக்கும் அப்படி நடக்கத்தக்கதாக உங்களோட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடகட்டி வழி நடத்துங்க ராஜா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய சந்ததிகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்ததிகளும் உங்களுக்கென்று தங்களை ஆண்டு முழுமனதோடு ஒப்பு கொடுத்து அவர்களும் உங்களுடைய அடிச்சுவோட பின்பற்றி நடக்கத்தக்கதாக வலுதப்பை போய் வலப்பக்கம் இடப்பக்கமோ சாய்ந்து உலக ஆசபாச இச்சலுக்கள் அட்டிமையாய் போய்விடாதபடி ஒருவருடைய சந்ததிகளையும் உங்களால் காத்து கொள்ள முடியும், காத்து கொள்ள முடியும். எடுத்து பாவிக்கிற சந்ததிகளை எடுத்து பாவிக்கிற உங்களுக்கென்று பாவிக்கிற சந்ததிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சந்ததி சந்ததி ஆசீர்வதனே, இந்த சந்ததி கூடாக உங்களுடைய ராஜ்யம் வளரத்தக்கதாக நாமம் மகமப்படத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சந்ததிகள் பெருகாத வண்ணம் எத்தனையோ தடைகள் இந்த உலகம் கொடுக்கிறது ஐயா, அப்படி சந்ததி பெருகாத வண்ணம் உங்களோட பிள்ளைகள் இந்த தடைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி சந்தடி வளர வேணும் என்று ஒரே மாம்சமாக இணைக்கப்பட்டவர்கள் சந்தடி வளர வேணும் என்று வாஞ்சியோடு நடக்கத்தக்கதாக உணர்த்தும் ராஜா, உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். கற்பங்க ஆண்டவரே ஆசீர்வதித்தவரே உங்களுக்கு துதி உங்களை துதிக்கிறோம். கற்பதரியாக இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய வருகிறோம் ஐயா, நீங்க தான் இந்த கற்பத்தோட்டு ஆசீர்வதித்த தேவன். இந்த சபையிலோ சமுதாயத்திலோ எங்களுடைய இனசன மத்தியிலோ என்பனோர் மத்தியிலோ கற்பவதிகளாயிருக்கும் பிள்ளைகளுக்கு எங்கள் தொட்ட தேவனே, கற்பத்தை ஆசை வைத்த தேவனே, நிறவான குழந்தைகளை பெற்றெடுக்கத்தக்கதாக நல்ல சோபான பிரசவத்தை கட்டளவிட்டு நிறவான குழந்தைகளை பெற்றெடுக்கத்தக்கதாக அவங்கூட சாராக படுத்தீங்களே என்று நன்றி சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. ஆசீர்வத்து அந்த சந்ததியையும் ஆசீர்வத்து அந்த சந்ததி கூடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா, உங்களால் செய்ய முடியும். இன்னும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குடைய கற்பங்களின் தொட்டு உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். பொறுமையோடு காத்திருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் கிருபை செய்ய முடியும், கிருபை செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அத்தனை உரியதையா, அந்த விசுவாசத்தோடு அவர்கள் உறுதியாக உங்களுக்குள் உறுதியாக நிலத்திருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன அன்பின் இந்த நேரத்தில் அன்பானவர்களை இழந்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அன்பானவர்களை இழந்து கவலையோடு இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் ராஜா. ஆண்டில் அன்பானவர்களை இழந்து பிரிவினை தாங்க முடியாது ஐயா, உங்களால் தான் இவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து ஆண்டு உங்களுக்குள் ஆண்டு அழைக்கப்பட்டவர்களை நாங்கள் எப்போரு நாளோ சந்திப்போம் என்ற மன ஆறுதலை கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தோடு நாட்களை கழிக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுத்து உங்களால் தான் ஐயா அவர் நடத்த முடியும். பிரிவினை தாங்க முடியாதான் ஐயா, நீங்க தான் அந்த ஆறுதலை கொடுப்பீங்கள். ஆண்டுகளில் ஆசரு ஆண்டுகளே விட்டான் நீங்க கண்ணீர் விட்டது அல்லவா, அதே போல் கண்ணீர் விடுத்து கண்ணீர் விடும் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனே, இந்த வருங்கால சந்ததிக்காக கண்டே வருகிறோம் அன்பு அப்பா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருகிறோம் ஐயா.
5: ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஒரு வழியே இப்படிப்பட்ட பிள்ளைகள் சபையில் சமுதாயத்தில் அன்பான மத்தியில் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்து பட்டத்தை பெற்றவர்கள் ஐயா உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பணத்தை செலவழித்தவர்கள் ஆண்டவரே, இவர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை என்று முன்வைத்தால் இவர்கள் பின் வைக்காதபடி எங்கட தேவனால் எல்லாம் கூடும், எங்களை வழிநடத்துறவரால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு அவரால் அடியெடுத்து வைக்கத்தக்கதாக மனச்சோர்வு அடையாதபடி மனக்குழப்பம் அடையாதபடி இந்த வாலிப பிள்ளைகளே ஆண்டவரை உங்களால் காத்துக்கொள்ள முடியும், உங்களால் ஆறுதலைப்படுத்த முடியும், அவர்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்பை அற்புதமாக உங்களால் தொடர்ந்து கொடுக்க முடியும் ஐயா, உங்களால் முடியும், அவங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு வாய்ப்புக்காக அந்த வேலைக்காக ஆண்டு காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல ஐயா, வயது வந்த பிள்ளைகளை வேலை வாய்ப்பில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா, ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய தேவை சம்பாதிக்க வேண்டும் என்று மனச்சோர்வடைந்து பின்வாங்கி போய்விடாதபடி மனக்குழப்பம் அடையாதபடி இந்த பிள்ளைகளை நீங்க தாங்கி ஆறுதல் படுத்தி அவருடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசிர்வதித்து நீங்களால் காத்துக்கொள்ள முடியும், காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பே, சமாதானத்தில் தரவே சந்தோஷமே, விசேஷமாக உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சோடு கூட அரைச்சு பின்னிச்சத்தை பெற்ற பிள்ளைகள் சுதந்திரமாக சமாதானமாக எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக வேண்டிய வழியை திறந்து விடுங்க ராஜா, எத்தனையோ நெருக்கத்தில் வாழும் மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த நகிரியால் வாழும் மக்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நடக்கும் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா, எப்படி அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை அன்பு ருசித்தவர்கள் ஆண்டு எத்தனை மக்களை ஆண்டவரே கொன்று விட்டார்கள் ஐயா, அன்பு தேவனே உங்களை அறியாமல் ஒன்றுமே நடக்காது, இதனால் தாக்கப்பட்டு ராஜா இழந்து தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் ஆறுதலை கொடுத்து நான் இருக்கிறேன், உங்களோடு கூட இருப்பேன், உங்களை தாங்குவேன், வழி நடத்துவேன் என்ற ஆண்டவரே வாக்கு கொடுத்து வார்த்தையை கொடுத்து அவர்களை ஆறப்படுத்துங்க ராஜா, அன்பானவர்களை இழந்து தவைக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆறுதலை கொடுத்து வழி நடத்த முடியும் ஆண்டு, ஈரான் மக்கள், ஈராக் மக்கள், ஈராக் தேசத்து மக்கள் எப்படி உங்களை நேசித்து உங்களை நேசித்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஐயா, ஆண்டவரே அந்த அவர்களுக்கும் வேண்டிய ஆறுதலை கொடுங்கோ, அவர்கள் ஆண்டு சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக வேண்டிய வழி வசதிகளை நீங்க தான் ஐயா தொடர்ந்து கொடுக்க முடியும், நீங்க சமாதானத்தின் பிறகு அல்லவா சந்தோஷ உன்னொழி அல்லவா, இந்த மக்களுக்கு என்னென்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் காதுகளால் கேட்டுத்தான் உங்களிடத்தில் வருகிறோம், நீங்கள் எல்லாம் பார்த்து வந்து காத்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே, இதுக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க வல்லவரே, உங்களோட நீதியை நியாயத்தை தீர்த்து இந்த மக்கள் உங்களை நேசிக்கும் மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக அந்த சுதந்திரத்தை இந்த பிசாசு தந்திரமாக பறிக்காதபடி உங்களால் காத்து கொள்ள முடியும், காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பிந்துவனே, இந்த நாளில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக வருகிறோம், என்ன நோக்கத்தோடு எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை ராஜா ஏதோ விதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வார்த்தை கூடாக மட்டுமல்ல, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து, உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுத்து, இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடங்களை அமைத்து கொடுத்து ஆண்டவரே அதை செய்வதற்காக உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படுந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளை நன்மையை செய்ய வேண்டும் என்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து பொல்லாங்க அணுகாதபடி அவர்களை நீங்கள் கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவரே உங்களோட சித்தத்தை அவர்களோட கூடாக நிறைவேற்றி அவர்களை அதை வெற்றியோடு அதை செய்து முடித்து திரும்பவும் அவருடைய குடும்ப மத்தியில் சம மத்தியில் சமதாயத்தில் இருப்பிடங்களுக்கு உங்களால் கூட்டிக் கொண்டு சேர்க்க முடியும் ஐயா, கூட்டிக் கொண்டு சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், துதியல் மத்தியில் வாசம் செய்கிற துய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம், துதிக்கு பாதமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உங்களை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கும் எரிகோம் அதில் எல்லாம் விழுத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம், மீதியான இந்த சங்கம மொழியலே நீங்கள் பொருட்படுத்த வெற்றியோடு ஐயா உங்களோட நாமம் அம்மப்படுத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கு கூட வார்த்தையை கொடுக்கும் பிள்ளைகளா இருந்தாலும் பாடலை கூடாகவோ சேவை கூடாகவோ ஆண்டவரே துதி கூடாகவோ உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களோட கிருபையால் இறக்கத்தினாலும் வல்லடத்த முடியும். வல்லடத்த வல்லவர் அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி உயிரோடு இருந்தங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற வல்லமுள்ள இயேசுவே உடலாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வத்தை கீழ் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் அந்த வழியிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். காட் பிளஸ் யூ.
5: ஆமீன்.
3: ஆமீன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்து ஜெபங்களுக்கு ஊடாக வழிநடத்துவார் கர்த்தர் தாமே. அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன் ஆமேன்.
6: பிதாவே, உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அன்பின் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சிக்கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

யார் மனுஷர்கள்? நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான்? அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றத நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அதை குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும்? மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண் இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண் இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரில நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய

0: கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாய் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனே தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய்யும். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:6 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிறேன், என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல. சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆணானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8வது அதிகாரம் 1வது வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 வசனம் சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனால்தான் ரோமருக்கு எழுதுறேன் 8வது அதிகாரத்துல, நான் ஆவியினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம்தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, நான் இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு, நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவ தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல, சபை மெம்பரை எப்படி சேர்த்து?
1: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்குவோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you.
2: Amen. Recording in progress.
3: Amen. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அதை இன்றைய நாளிலே நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிப்போம், அறிவோம். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது தேவன் செய்து முடித்தவைகள் இலகுவாக ஈஸியாக வந்து நம்மை மேற்கொள்ளும். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் செய்து முடித்தவை யாவற்றை காணத்தக்கதா எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல் நீர் அங்கே ஐத்தம் பண்ணி வைத்திருந்த தண்ணீரை காணும்படி ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது, எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். தேவன் செய்து முடித்த யாவும் நம்மை வந்து மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். ரோமர் 20:23 நாம் வாசிக்கிறேன். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவதத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாவதற்கு முன்பு தெளிவாக்கப்பட்டிருந்தும் தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், உருவம், பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார். இதுல முக்கியமான காரியம் என்னென்று சொன்னால், தேவன் உருவாக்கப்பட்டவைகள் என்ன செய்கிறது? தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்பதை என்ன என்பதை தேவன் உருவாக்கப்பட்டவைகளே, தேவனால் உருவாக்கப்பட்டவைகளே நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் அதை உணராமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும். இவைகள் தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் இப்படியா கிரியை செய்கிறவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறது என்பதை நாங்கள் உற்று நோக்காமல் இருக்கிறோம். கவனியுங்கள், சாலமோன் ஈவன் எறும்பு எப்படி கிரியை செய்கிறது என்பதை உற்று நோக்கினபடியினால் அங்கே அவர் ஞானத்தை கற்றுக்கொண்டார். அப்போ ஒவ்வொரு காரியமும் இந்த உலகத்திலே ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் தேவன் உன்றண்டும் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் என்பதையும் அதை எப்படியெல்லாம் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் என்பதையும் பல விதத்திலே நமக்கு காண்பிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை, வண்ணாத்தி பூச்சி, அதை பார்ப்போமானால் அதனுடைய ப்ரீவியஸ், அது முன்னாடி கட்டப்பிலை என்கின்ற ஒரு உருவத்தோடு, ஒரு அசிங்கமான ஒரு உருவத்தோடு அது காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அது மறிக்கிறதோ, மறித்து மறுபடியும் புதிதாக உருவாக்கப்படுகிறதோ, அப்படி உருவாக்கப்படும் பொழுது அது மிகவும் அழகான ஃப்ரீடம் உள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் கச்சப்பிலோவாய் இருக்கும் பொழுது அதனால் என்ன செய்ய முடியாது, ஃப்ரீடமாய் சுதந்திரமாய் எதுவும் செய்ய முடியாது, தனக்கு இஷ்டப்பட்ட இடங்களுக்கு போக முடியாது, இஷ்டப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் அது மறிக்குமானால், புதிதாக பிறக்குமானால் இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு வடிவம் என்ன செய்கிறது, அதுக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்னத்தை காண்பிக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் மறித்து கிறிஸ்துவோடு கூட நாங்கள் எழுப்பப்படுவோமானால் புதிதான ஒரு வாழ்க்கை, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, பியூட்டிஃபுல்லான, எல்லாருமே சொல்லுவார்கள் இல்லையா, அதாவது பட்டர்ஃபிளாய் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாக, எல்லாருக்கும் உதவி செய்யத்தக்கதாக இந்த மகரந்த சேர்க்கை எல்லாமே அதற்கு ஒரு உதவியாக இது கிரியை செய்கிறது. அப்ப பாருங்க, ஒரு வித்தியமாக ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது, அது பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அதே போலத்தான் தேவனால் உருவாக்கப்பட்டவைகள் நாங்கள் கூர்ந்து கவனிப்போமானால் அவைகள் தேவன் இருக்கிறார் என்பதையும், தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்பதையும் நமக்கு காண்பிக்கிறது. சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 22 அதிகாரம் 1-6 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். இந்த காரியத்தை அநேகர் நாங்கள் இதை ரிப்பீட் பண்ணுகிறோம், மறுபடியும் மறுபடியும் இதை பேசுகிறோம், இப்படியாக ஜெபிக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அதனுடைய அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. எந்தவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இது நம்முடைய புலம்பல். இதை பார்ப்பீர்களானால் இது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம். அப்ப நாம் அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜெபங்கள் எங்களுடைய அனுபவங்களை வைத்துத்தான் என்ன செய்கிறது, வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறதை அல்லாமல் தேவ வார்த்தையின் படி அல்ல, அங்கேதான் நாங்கள் அநேக வேளைகளிலே தவறு விடுவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில இந்த வார்த்தையை பேசும் பொழுது இதுதான் நம்முடைய மாமிச அனுபவம், எங்களுடைய பலவீனங்களை அவர் சுமந்தார் என்பதற்கு இதுதான் அடையாளம், இது எங்களுடைய பலவீனம். எல்லாவற்றையும் நாங்கள் மாமிசத்திலே பார்ப்பது எங்களுடைய பலவீனம், எங்களுடைய புலம்பல்களை அவர் சுமந்தார், எங்களுடைய நியாய தீர்ப்பை அவர் சுமந்தார், எங்களுடைய பலவீனங்களை அவர் சுமந்தார் என்பதற்கான அடையாளம் இதுதான். மாமிசத்திலே நாங்கள் பேசுகிறவர்களாய், மாமிசத்திலே எல்லாவற்றோடும் இணைக்கப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், அதுக்கு பிறகு வருகிற வசனத்தை கவனியுங்கள், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கையா இருந்தார்கள், நம்பின அவர்களை நீர் கைவிடு, நம்பின அவர்களை நீர் விடுவித்து. அப்ப பிதாவை நம்புகிறவர்கள், இதுதான் உண்மை. அதனால்தான் நான் சொல்லுவேன், உண்மை எது சத்தியம் எது என்பதை பார்த்து சத்தியத்தின்படி நாங்கள் வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உண்மை அறியுங்கள், உண்மை உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லவில்லை, மாறாக சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப முற்பகுதியிலே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது எங்களுடைய உண்மைகள், அனுபவங்கள். ஆனால் சத்தியம் என்ன, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அப்ப அநேக வேளைகளிலே கவனியுங்கள், இதை புரிந்து கொள்ளாமல் இங்கே பார்க்கிறோம் சத்தியத்தை பேசுகிறார். அந்த சத்தியத்திலே தான் என்ன வருகிறது என்றால், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல என்ற வார்த்தை வருகிறது. ஆனால் இந்த புழு என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், சரியாய் புரிந்து கொள்ளாமல் நாங்களும் இதையே கொப்பி பண்ணி, ஆண்டவரே நாங்கள் புழு ஐயா பூச்சி ஐயா என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹீப்ரூ பைபிள்ல நீங்கள் இந்த வேர்ம்ஸ் என்று சொல்லப்படுகிற இடத்திலே நீங்கள் தேடி வாசிப்பீர்களானால், எடுப்ப நான் உங்களுக்காக அந்த வார்த்தை எடுக்கிறேன், நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக தேவன் காண்பிக்கிறார் என்னென்று சொன்னால், அங்கே புழு என்பதற்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ரீமா என்றொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அர்த்தம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிரிம்சன். நீங்கள் வாசிப்பீர்களானால் ஹெச் ஸ்ட்ராங் கொங்கோடன்ல நீங்கள் ஹீப்ரூவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே தெளிவாக இருக்கிறது. ஆமென். ஹெச் 84:38 ஸ்ட்ராங் பைபிளிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது டோலா அல்லது டோலா என்ற அர்த்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பர்டிகுலர் புழுவுக்கு இங்கே புழு என்று சொல்லப்பட்டது பெட்டிக்குள்ள ஒரு புழு. அந்த புழுவுக்கு பேர் வந்து கிரிம்சன் வேர்ம் அல்லது காலட் வேர்ம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேர்மை குறித்து நாம கற்றுக்கொள்வோமானால் அது எப்படிப்பட்டது என்றால், அந்த வேர்ம் வந்து ஒரே ஒருக்காத்தான் வாழ்க்கையில என்ன செய்யும், அது பிள்ளைகளை பிறப்பிக்கும். மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு தரம்தான் அது என்ன செய்யும், தனக்கு பிள்ளைகளை பிறப்பிக்கிற ஒரு உரமாக இருக்கிறது. அது என்ன செய்யும் என்றால், முதலாவது போய் ஒரு வூட் ஒரு மரத்தோடோ அல்லது வூடோடோ என்ன செய்யும், ஒட்டி கொள்ளும், தன்னை அதோடு கூட ஒட்டி கொள்ளும். பிள்ளையை பிறப்பிப்பதற்காக அது என்ன செய்யுது, தன்னோடு கூட மரத்தோடு கூட அல்லது வூடோடு கூட தன்னை ஒட்டி கொள்ளும். ஒட்டி கொள்றது மாத்திரமல்ல தன்னுடைய வயிற்றினாலே அது என்ன செய்கிறது, பிறக்க போகிற பிள்ளைகளை முட்டையிட்டு பிறக்க போற பிள்ளைகளை தன்னுடைய வயிற்றினால் தன்னுடைய சரீரத்தினால் அது மூடி கொள்ளுகிறது. எத்தனையோ வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம், அவருடைய சரீரமாக இருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக நாங்கள் இருக்கிறோம். அதே போலத்தான் இந்த வேர்ம் வந்து இந்த புழு வந்து செயல்படுகிறது. என்ன செய்கிறன்றால் தனக்குள்ளே தன்னுடைய சரீரத்தினால் என்ன செய்கிறது, தன்னுடைய பிறப்பிக்கிற பிள்ளைகளை மூடிக்கொள்ளுகிறது. அது முதலாவது ஒரு தன்மை. இரண்டாவது தன்மை அதுகிறது என்றாலும் தன்னுடைய பிறந்த அந்த பிள்ளைகள் வாழ்வதற்காக தன்னுடைய சரீரத்தையே சாப்பாடாக அது வழங்குகிறது. பிள்ளைகள் தன்னுடைய சரீரத்தை சாப்பிடும்படி அது என்ன செய்கிறது, அனுமதிக்கிறது. இந்த பிள்ளைகள் இந்த உருவாக்கப்பட்ட புதிய வேர்ம்ஸ் என்ன செய்கிறது என்றால் தாயினுடைய சரீரத்தை சாப்பிட்டு உயிர் பெறுகிறது. இதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஈவன் அவருடைய திருப்பந்தியிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். இது என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சதி என்று சொல்லி நாங்கள் அதை நினைவு கூறும்படி. இந்த சரீரத்தினால் தான் எங்களுக்குள்ளே ஜீவன் வருகிறது. அவருடைய சரீரத்தினால் தான் நாங்கள் ஜீவன் அடைந்திருக்கிறோம், வாழுகிறோம். அந்த சரீரம் தான் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. ஆமே. அப்ப அவருடைய சரீரத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சரீரமாக, உருவாக்கப்பட்ட சரீரமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. இதை நாங்கள் அதிகமாய் தியானிப்போமானால், பிரியமானவர்களே, இதை நீங்கள் அதிகமாய் தியானிப்பீர்களானால் உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற நோய்கள் காணாமல் ஓடி போய்விடும். அவருடைய சரீரத்தை உட்கொள்ளும் பொழுது, இது உம்முடைய சரீரம், இந்த சரீரத்தை நான் உட்கொள்ளும் பொழுது உமக்குள்ள இருக்கிற சகல ஜீவனும் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய அவயவங்களை மேற்கொண்டு என்னை புதிதாய் உருவாக்குறது, புதிய பிள்ளையாய் பிறப்பிக்கிறது. ஆமென் என்ற அறிவுள்ளவர்களாய் நாங்கள் அவருடைய சரீரத்தை போஷிக்க வேண்டும். அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாமல் தன்னை உயிர்ப்பிக்க இது வந்திருக்கிறது, இது என்னுடைய சரீரத்துக்குள் போகும் பொழுது என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற எல்லா சுக இனங்களும் பலவீனங்களும் நோய்களும் நொடிகளும் என்ன செய்கிறது, இந்த சரீரம் இழுத்து கொள்ளுகிறது. மாறாக இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய அவயவங்களை, என்னுடைய உறுப்புகளை மேற்கொண்டு எனக்கு ஜீவனை கொடுக்கிறது என்று நாங்கள் விசுவசிக்காமல், அறிந்து தெரிந்து விசுவசிக்காமல் போஷிக்கிறபடியும் அந்த உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாயிருக்கும். அதுதான் அபாத்திரமாய் பானம் பண்ணும். ஆனால் நாங்கள் அறிந்து தெரிந்து இது கிறிஸ்துவின் சரீரம், இதனை உயிர்ப்பிக்கிற சரீரம், ஆமேன் என்று சொல்லி நான் அறிந்து போஷிப்பேன், ஆனால் நிச்சயமாய் என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாயிருக்கு. மாத்திரமல்ல, இந்த சரீரத்தை, இந்த சின்ன வேர்ம்ஸ், உருவாக்கப்பட்ட புதிய வேர்ம்ஸ் வந்து தாய் ஆகிய இந்த கிரீப்ஸ் வேர்ம் உடைய சரீரத்தை சாப்பிடும் பொழுது அந்த சரீரம் என்ன செய்கிறது, மரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சரீரத்தினால் வருகிற இரத்தம் இந்த புதிய குழந்தைகளை மூடி கொள்ளுகிறது, சிவப்பாக மாற்றுகிறது. ஆமே. அந்த இரத்தம், அந்த தாயில் இருந்து வருகிற இரத்தம் ஒரு அழியாத மாறாத என்னவாக இருக்கிறது, சிவப்பாகிய இரத்த கலர் உள்ள உடையதாக இருக்கிறது. அது இந்த குழந்தைகளுடைய சரீரத்தை சிவப்பாக மாற்றுகிறது. ஆமே. அப்ப அவர்கள் பிறக்கும் பொழுது சிவப்பாக அல்ல, இந்த தாயினுடைய சரீரத்தை உட்கொள்ள அவைகள் சிவப்பாக, இரத்தத்தினால் மூடப்பட்டவைகளாக, பாதுகாக்கப்படுகிறவைகளாக இவைகள் மாற்றப்படுகிறது. மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, இந்த வம்சத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பயன்படுத்தி அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த இரத்த கலர் ஆகிய சிவப்பை உருவாக்கி, சிவப்பு கலரை உருவாக்கி ஆலயத்திலே போட்டப்பட்ட துணிகளிலே இரத்தாம்பரம் என்று சொல்லப்படுகிற அந்த சிவப்பு ஆடையை அல்லது கம்பளத்தை அவர்கள் உருவாக்கி ஆலயத்தை மூடிக்கொண்டார். மாத்திரமல்ல, இதே காரியத்தை அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய ஆடையிலே பெத்த கரை உள்ளதாக மாற்றுவதற்கு இந்த வேர்ம்ஸ் தான் என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. இரத்தமாக சாயமாக மாற்றப்பட்டது. ஏனென்றால் இந்த இரத்த சாயல் ஒரு காலம் அழிந்து போகாத ஒரு இரத்த சாயல். இது என்னத்தை காண்பிக்கிறது? இயேசு நம்மை இரத்தத்தினால் கழுவி எவ்வளவு உண்மையோ அந்த இரத்த சாயல் உங்களை விட்டு அழிந்து போகவில்லை. இப்பொழுதும் அதை உங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய இரத்தம் உங்களை இப்பொழுதும் மூடி பாதுகாக்கிறதா? அந்த சாயம் அழிந்து போகாததாய், அவர் செய்து முடித்தவைகள் என்றுமே அழிந்து போகாதவைகளாய், நமக்காக மறித்தது மறித்ததுதான். ஆமென். மாத்திரமல்ல, அவைகள் நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறது. ஆமென். அவனிங்கள் இந்த வேம் வந்து 3 நாளைக்கு பிறகு எவ்வளவு முக்கியமான காரியம் என்று பாருங்கள். இந்த வேர்ம் செத்த பிறகு 3 நாளைக்கு பிறகு என்றால் 4வது நாள் தன்னுடைய தலையையும் வாலையும் சுருட்டி கொண்டு ஒரு இதயமாக இதயத்துடைய ஷேப்பாக மாறி வெள்ளை மெழுகாக அது மாறிவிடுகிறது. அப்ப மரங்களிலே என்ன இருக்கும் என்று சொன்னால், இது செத்த இடங்களிலே பார்ப்போமானால் வெள்ளை மெழுகாக ஒரு ஹார்ட் ஷேப் உள்ளதாய் அவைகள் மாறுகிறது. அதை நாங்கள் வாசிக்கலாம். ஈவன் எசாயா 18வது வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் செக்கச் சிவராய் இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அஞ்சை போலாகும். தங்கிதம் 22:14 இப்படி சொல்லுகிறது, அந்நீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் அட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி. கவனியுங்கள், என் இருதயம் மெழுகு போலாகி. இந்த கிரிம்சன் வோம் என்ன செய்கிறது? மறித்த பிறகு மெழுகாக, வெள்ளையான மெழுகாக இருதய ஷேப் உள்ளதாக மாறுகிறது. எவ்வளவு என்ன இவைக்கிடையிலே இந்த தேவன் சொல்லுகிறார், நான் என்னவாக மாறினேன், நான் மனிதன் அல்ல, நான் ஒரு புழுவானேன் என்பது எவ்வளவு உறுதியும் எவ்வளவு உண்மை உள்ளதாகவும் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற புழுவாக இருக்கிறதே அல்லாமல் நான் எங்களை புழுவாக மாற்றுகிறதாக அல்ல. அது இந்த பெட்டிக்குள்ள வேமை போல இயேசு எங்களுக்காக மறித்து எங்களை பூரணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆமென். விடுதலையானார், விடுதலையை பெற்றுக் கொண்டார், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டபடியினால் எங்களுடைய சரீரம் முழுமை பெற்றது. ஒரே பலியினால் உம்முடைய சரீரத்தை பலியாக நீர் கொடுத்தபடியினால் நாங்கள் என்றென்று பூரணமாக்கப்பட்டோம், புத்திதாக்கப்பட்டோம், உம்முடையவர்கள் ஆக்கப்பட்டோம். தேங்க்யூ லார்ட். எங்களோடு கூட இருக்கிறதற்காக நான் ஆகவே நாங்கள் ஒரு பொழுதும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போகிறவர்கள் அல்ல. மாறாக நீர் எங்களோடு கூட இருக்க, நாங்கள் உமக்குள்ளே இருக்கும், என்றென்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும், என்றென்றைக்கும் வழி நடத்தப்பட்டிருக்கும். எங்களை நீர் பாதுகாத்து அனுதினமும் எங்கள் மேல் கண்களை வச்சு வழி நடத்துகிற தேவன், ஆசீர்வதித்த தேவன, எங்களை பலப்படுத்துகிற தேவன, எங்களோடு என்றென்றைக்கும் கூட இருக்கிற தேவன இருக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துவோம். உம்முடைய நன்மையிலே, கிருபை வரங்களிலே, உம்முடைய ஆசீர்வாதத்திலே, உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் அழுகி பெருகுவோம். இயேசுவின் நினைத்த நாமத்தினால்
1: ஆமேன். ஆமேன். விதைக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய புதிய காரியங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே, அதை கேட்கின்ற ஒருவரும் அதை அறிவுபூர்வமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகள் பல்நூறு மடங்காக பலந்தர கத்தர் உதவி செய்வாராக. கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக கத்திருச்சித்தமான நாளைய நாளிலே தீபாவளியிலே சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாளைய நாளிலே சந்திப்போம். ஆமேன். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாசர். ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாசர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், மறுவலைப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். எங்களையும் குடும்பத்தாரையும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
1: மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்திலே ஒப்புக்கிறோம். ஆமேன். ஆமேன்.
4: கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தொடர்ச்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த உண்மையுள்ள தேவனை, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர், ஒருபோதும் பொய்யுறையாத தேவன், அந்த உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்து.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி.

வணக்கம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பாடின. அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்களை ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் அருமை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் அகிலவே போற்றிடும் ராஜாதி ராஜாவை பாட வருகிறார்கள். கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வேதத்தை திருப்புங்க வேகமா. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம், ஜோயல் சாப்டர் 2 வெர்ஸ் 25 அண்ட் 26, 25-26.
1: நான் உங்களிடத்தில் அனுப்பின
0: என்
1: பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும்
0: முசுக்கொட்டை பூச்சிகளும்
1: பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து
0: உங்களை
1: அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை
0: அமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பிரத்யேகமாய் உங்களோடு நேரடியாய் என் கர்த்தர் பேசப்போகிறார். இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு குறிப்பாக இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவதற்கு என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் இந்த வசனத்தில் இருக்கிறது. குறிப்பாக 26 வசனத்தின் பின்பாகத்தை பாருங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நிமிர்ந்து உட்கார்ந்து, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுல மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்கள். பொதுவாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஜூன் மாதத்தில் இந்த 2வது சனிக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். பல விதங்களில் நீங்கள் வெட்கப்பட்டது போல தோன்றும். உண்மையிலேயே நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம். அந்த யோவேல் 2:25 வாசித்த போது பெரிய சேனைகள், பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இவைகளெல்லாம் பட்சித்த வருஷங்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் வெட்கப்பட்டு போனால் அவனுடைய வாழ்க்கை கூணி குறுகி போகிறது. அவனால் எழும்பி நிற்க முடியாமல் போகிறது. சமுதாயத்தில் அவரை
2: Recording in progress.

0: Amén, amén, amén. சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்சம் உலமங்கும் பிரகாஷ், வார்த்தையின் சுடரொளி இருளை அகற்றி வெளிச்சத்தை காண தேவன் உதவி செய்கிறார். ஒரு டோர்ச் லைட்டை எடுத்துக்கொண்டால் பற்றி மூலம் கொடுப்பது போல, இங்கே பேட்டரி என்பது ஊழியர்களையும் தளர்ந்தை கொடுக்கும் பிள்ளைகளையும் குறிக்க, பல்ப் என்பது சங்கம வானொலியே இணைந்து இருளை அகற்றுகிறது. மலர்கள் சூரிய ஒளியை நோக்கி பார்ப்பது போல, தேவதாசர்கள் வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை கேட்க கலந்து கொள்ள ஓடி வருவது தேவனுடைய திட்டமே. அவருடைய வார்த்தையின் செய்திகளை கவனியுங்கள். அவர் பேசும் மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். அந்த அமைதியில் ஆண்டவர் நம்முடன் பேசுவார் என்று. ஆமென். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பிரதம் மகேந்திரன், ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, துதி வேத பாடல் வேத தியானம் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி வன்கூவர், ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் தோலி கல்கரி என்று மூன்று செய்திகள் இடம்பெறுகின்றன. முதலாவது செய்தி பாஸ் ஆரோன் கிள்நொச்சி. முதல் முறையாக கிள்நொச்சியிலிருந்து பாஸ் ஆரோன் செய்தி கொடுக்கிறார். இரண்டாவது செய்தி பாஸ்டர் மகேந்திரன் இந்தியா. மூன்றாவது செய்தி பிரதர் மரியதாஸ். மூன்று செய்திகள் இடம்பெறுகின்றன. நாங்கள் ஜெபம் பண்ணோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே சங்கமா வானொலியில் நடத்துகின்ற இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் பொருட்படுத்தி வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீரே இந்த நிகழ்ச்சியை நடத்து. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இந்த நிகழ்ச்சி 97 ரேடியோ கேட்க உலகமும் விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. தேவனே, முது பிள்ளைகள் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், துதிக்க வந்திருக்கிறார்கள், பாட வந்திருக்கிறார்கள், சோஸ்தரிக்க வந்திருக்கிறார்கள், வேத தியானத்தை நடத்த வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, இன்றைய நாளில் தேவசம் இருக்கிற ஊழலையும் ஆசீர்வதித்து, இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மகிழ்ச்சி நாளாக கத்தாவே வார்த்தையில் வேறுன்ற நாளாக கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க. தேவனே, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி நீர் ஆசீர்வதித்து, சங்கம வானொலியில எந்த இடையூறு வராதபடி உமது ஆன்மாத கரத்தால் நீர் ஆசீர்வதித்து, சங்கம வானொலிக்கு இரண்டு தூதர்களை கற்ற கொடுத்து நீர் கரம் பிடித்து நீர் வளர்த்தவன் உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கருணா அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா.
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: பிரைஸ் லார்ட். பிரைஸ் இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஜெபம் பண்ணி துதித்து ஆராதித்து பாடல் பாட வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க விளையாடுங்கள் சிஸ்டர். ஆமென்.
1: ஆமென். நன்றி அப்பா. நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதிகளை விரும்புகிறவரே, நன்றி அப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் பெற்றவரே, எல்லா அதிகாரங்களையும் எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடுமே ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா. நல்லவரே, வல்லவரே, வாக்குமாறாத தகப்பனே, யெகோவாராப்பா, சுதந்திரகர தெய்வம், நீர் கர்த்தாவே தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. யெகோவா சபையோ தாய், கர்த்தர், நீர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவரும் கூட்டி சேர்க்கிறவருமாயிருக்கிறீர் கர்த்தாவே, உமக்கு நன்றி. நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் தாழ்ந்தி கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கத்தாவே உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் நீர் கத்தாவே, என்னிடத்தில் வந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபடி சுவாமி, இந்த தாழ்ந்தை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாருக்கும் போதித்து கத்தர் உம்முடைய வசனங்களை அறிந்து கொள்ளும்படியாய், செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆத்மாக்களையும் இழுத்து கொண்டு வாங்க அப்பா. உம்முடைய சாந்தமும் சம்

நம்முடைய தெய்வம், மனித தெய்வம் கிடைக்கும்படியா எப்ப கொடுக்கிறோம், அப்ப நடத்துங்க, குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மைந்திரங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் பலனு கூடாக நடத்தும்படியாய் அவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் சவே ரஞ்சினி அலங்கார மணிக்காக, டோலிக்காக, சவுரி கிரேஸுக்காக, சுபாலங்கோக்காக ஜெபிக்கிறோம். இந்த தொகுத்து வழங்கும்படியாய் கத்தருக்கு நீர் அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. எல்லாவற்றையும் மன விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. அப்பா ஆசீர்வாதமும் உடையது, சுகமும் உடையது ஆண்டவரே. ஒரு வார்த்தை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும் ஆண்டவரே. அப்பா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே தகப்பனே, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையை சுமக்கிற அந்த தாசர்கள் கர்த்தாவே, உமக்காக செய்கிற எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் உறுதி செபிக்கிறோம். அவர்களை மறுபடிய சபைகளையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நீர் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளை இடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அநேக ஆத்துமாக்களை அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் எப்போதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எப்போதும் நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்று வாக்கு தத்தம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே உம்மை தேடுகிறவர்கள் ஆண்டவரே எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க கிருபை பாராட்டுங்க. அப்பா எல்லா துதியும் எல்லா கனமும் அவர்களும் ஒருவருக்கே செலுத்தும் போது கர்த்தர் நிரந்தரத்தில் செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருந்தாலும் உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அப்படியே ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் தகப்பனே, எருசலேம் நகரத்துக்காக செபிக்கிறோம். அந்த நகரத்தின் மேல் உம்முடைய கண்கள் எப்போது நோக்கமாயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா உமக்காக அவர்கள் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் நடுவிலே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் உண்மை எப்போதும் பறைசாற்றுகிற ஒரு சிறு கூட்டமாய் அப்பா நீங்கள் நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை வரப்பணின வழி வாய்க்கும் என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களை நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி ஆசிர்வதித்த தகப்பன் அல்லவா. தொடர்ந்து பாதுகாப்பை கொடுங்க அப்பா. தகப்பனே அவர்களை நீர் இந்த உலகத்தின் ஜாதிகளை தண்டிப்பதற்கு தண்டாயுதமாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தண்டிக்கப்படும்படியாய் கர்த்தர் நீர் அந்த ஜனங்களுக்கூடாக அநேகமாயிரம் அற்புதங்களை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே எல்லாருமேலும் இணக்கம் பாராட்டுங்க. அவருடைய எல்லா ரட்சிப்பும் தாமதமாக நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா இந்த கடைசி காலங்களிலே நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது சுவாமி. அதை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. எருசலேமை ஆசிர்வதிங்க. அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போலாயில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சத்தியத்தை அறியும்படியாய் கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நடத்துங்க. அந்த இடத்துல ஊழியங்களை பெருகப்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே கனடா தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை ஆசிர்வதிங்க அப்பா. தகப்பனே இந்த தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு தீமையான காரியங்களில் இருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் உறுதி செபிக்கிறோம். பாதுகாப்பு உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பாக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்ப அது போல இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம். காலநிலைகள் எல்லாம் வெப்பத்தினாலும் கர்த்தாவே அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க காண்கிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப அந்த வெப்பம் தணிந்து போகும்படியா கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும்.

வைத்தார்கள். ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இயற்கையை நீர் கட்டுப்படுத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளையிட நீக்கும் என்ற அந்த வார்த்தையின்படியே நீங்க கட்டளையிடுங்க, நீங்க சொல்லுங்கப்பா. அவருடைய வாழ்க்கை செழிப்பாகும்படியா எம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசிர்வதிங்க, அது கூட நேபாள் மக்களுக்கு ஆறுதலாயிருங்க ஆண்டவரே. அந்த இடத்திலே பணியாற்றுகிற எல்லா மீட்பு பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களே மறுபடிய குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க. அது போல வைத்தியர்களோட கூட இருங்க ஆண்டவரே. உதவி செய்கிறவர்களோட கூட இருங்க. எல்லா பணிகளையும் அப்பா அன்போடு செய்து முடிக்கும்படியா, இந்த ஜனங்களை அரவணைக்கும்படியா, உதவி கரங்களை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப உறுப்பினர்களை தேடுகிறவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, எண்ணிக்கடங்காத அந்த ஜனங்கள் புதையண்டு போன அந்த நாளைக்கத்தாவே, அந்த ஜனங்கள் மறக்க முடியாதபடி அப்பா அவருடைய இருதயங்கள் கத்தாவே துவண்டு போகிறது நீ தேற்றவாள் நல்லவா சுவாமி. தேற்றுங்க ஆண்டவரே, ஆற்றுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கொட்டைக்குள்ளாக அந்த தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னமாக சிறைகளில் இருக்கிறவர்கள் சிறைச்சாலையில் இருந்து உம்முடைய சத்தியத்தை கேட்டு ரட்சிப்பை காணட்டும், விடுதலை அடையட்டும், உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குரியவர்களாய் மாறட்டும். அது போல வைத்தியசாலையில் நீண்ட நாட்களாயோ அப்பா நோய்வாய்ப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்குங்க. உங்களுடைய சத்தியம் அந்த இடத்துல போய் விடுதலையாக்கியவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அது போல போதைகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளே போதைக்கு விடுதலையாக்கும்படியாய் நாங்களும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த போதை வஸ்துக்களை கடத்துகிற ஒவ்வொருவரையும் சந்தித்தள்ளுங்க அப்பா. பணத்துக்காக அவர்கள் செய்கிற இந்த கூடாத காரியங்களை எத்தனையோ குடும்பங்களை அழித்து போடுகிறது ஆண்டவரே. அப்பா, ஒரு விசை மனம் இறங்குங்க, விடுதலையாக்குங்க. உம்முடைய சத்தியத்தை அனுப்பி எல்லாரையும் விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடைசி காலமாயிருக்கிறபடியால் சாத்தான் கச்சிக்கிற சிங்கமாய் இவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான் என்று விதமா வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அவனுடைய கரங்களுக்கு அப்பா ரட்சிப்பில்லாத மக்கள் பலியாகி கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவர்களும் அப்பா தகப்பினை பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து சொல்லிக்கிறோம். எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே எல்லாரையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அப்பா தகப்பினே, இந்த கருவிகள் ஒன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்யும்படியா, எங்கள் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியா எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நீ பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: ஆமென். இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியில் ஜெபித்து துதித்து பாடல் பாடினவர் சிஸ்டர் கருணா. அது மட்டுமில்லை, அவருடைய பாடல் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே நிகழ்ச்சிக்கும் இந்த பாட்டுக்கும் தொடர்பு இருக்கு. அதுக்காக தேவனுக்கு நான் சொல்றேன், கத்தர் அந்த மகளை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.
1: அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: இதுவரை நேரமும் துதித்து பாடியவர் சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோன் டாரியோ. தொடர்ந்து துதி பாடல் வேதத்தியான பகுதியை நிகழ்ச்சியை நடத்த அழைக்க போறோம் சிஸ்டர் கிரேஸ் அவர்களை. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் தி லார்ட். அங்க பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே துதித்து பாடி வேதத்தியான நிகழ்ச்சியை நடத்தவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கணும் சிஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஆமீன் ஆமீன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாம் தேதி நாளில் இன்னும் மாதத்தை ஆண்டவரே நீர் கூட்டி எங்களுக்கு தந்த கிருபை ஆண்டவரே 9 மாதம் கழியத்தக்கதாக சரீர சுகம் ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் செழிப்பு ஆண்டவரே இந்த வார்த்தைன்னு சொல்லி அந்த சகோதரி ஆண்டவரே பாடினது போல வெளிச்சம், அந்த வார்த்தையின் வெளிச்சம்தான் பிரசித்தம் தந்து எல்லாவற்றையும் உணர்வடைய செய்கிற பேதைகள் எல்லாம் உணர்வடைய செய்கிற வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தின்படி ஆண்டவர் ஒரு வார்த்தை ஜீவன் ஜீவன் உள்ள வசனம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாமே ஆண்டவரே நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வார்த்தையின் வெளிச்சம் என்று சொல்லி இந்த ஆண்டவரே இந்த ரேடியோ கூடாக அநேகர் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் வாழும்படி தேவன் இந்த பூமிக்கு வந்து அழைத்த நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறபடினால இந்த ஊழியத்துக்கூடாக இந்த ரேடியோ ஊழியத்துக்கூடாக அநேகர் தேவன் பக்கம் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி. உன் வெளிச்சத்தில் அதுக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அந்த வெளிச்சம் எந்த மனிதனையும் உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை கண்டுகொள்ள இந்த நாட்கள்ல கிருப செய்யறபடினால உமக்கு நன்றி செலுத்துறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி தகப்பனே. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையாம். ஆவியானவரே எங்கள் அன்பு

உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே எங்கள் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போ

அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையம், புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே, இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார், புதிய துவக்க

கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பதிகள்.

எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே, எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் பற்றாத நீரோட்டு, நீ வெட்டிடும் துறவெல்லாம் பற்றாத நீரோட்டு. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே, புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே, துதி பலிகள்

பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே, பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே, புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே, துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிவிடும், நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிவிடும். நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே, நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே, துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே.

குருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னெலும் புகழ் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே என்ன.

உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினேர், உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர், பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினேர், உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர், நாசியில் சுவாசத்தை எனக்கு தந்தேர், நாசியில் சுவாசத்தை எனக்கு தந்தேர், என்னை சுகத்தோடு வாழ செய்தேர் என்

என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீரன்னை மறப்பதில்லையே. என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளீர், என்னை ஒரு போதும்

படித்தாலும் மறைகின்றவர் உம்மாவிக்கு மறைவாக அங்கே போவேன். உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூக

0: நன்றி நன்றி நன்றி நன்றி தகப்பனே. தாயில கருவில உருவாகம் முன்பதாகவே எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துறேன். ஆமேன். டே நான் ஒரு வார்த்தை கூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போற வசனம் வந்து, பழைய மனுஷனை செய்கைகளை நாங்கள் களைந்து போட்டு தன்னை சிரித்தவருடைய சாயலுக்கு நாங்கள் அந்த பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம் என்று கொலோசியர் 3:9-10 வசனம் 2. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப நாங்கள பழைய மனிதனை விட்டு புதிய மனுஷன், அப்ப நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லும் போது, புதுப்பிக்கப்படாத நம் பழைய ஆவியையும் நம் மறுபடியும் பிறந்த புதிய ஆவியையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும்படி இதே வார்த்தையை தான் அவர் முன்பு பயன்படுத்தினார். நம் புதிய ஆவியாகிய நம் புதிய மனுஷன் அவனை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப உள்ளுக்குள்ள எங்களை அறிவு எங்களை இல்லை, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய ஆவியாகிய ஆவி உள்ளான ஆவி புதிய மனுஷன் அவனை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம் ஆவியில் கிறிஸ்துவின் சிந்திய உடையவர்களாய் இருக்கிறோம். அந்த புதிதாக்கப்பட்டதுதான் சிந்த. அப்ப இயேசு கிறிஸ்து உள்ள சிந்தியங்களில் இருக்க கடவுள் என்று ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் வந்த தேவையற்ற சிந்திக்கிற சிந்தனையில கொண்டு வந்து போடுகிற சிந்தைகள் தப்பான எண்ணங்கள் மனதில வரும்போது நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தியங்களுக்கு உண்டா இருக்கிற அப்படின்னால அது நேர்த்தியான நிறைவான ஆசீர்வாதமான சிந்தியா நாங்கள் நினைக்கும் போது நினைக்கிறதான் வர்றது. ஆவியில வந்து நாங்கள் நினைவை கொண்டு வந்து ஆத்மாவுக்கு கொண்டு போகும்போது அந்த எல்லாம் மாறப்பட்டுடும். அப்ப நாங்கள் அந்த நல்ல நினைவுகளை தேவனுடைய எப்படி எங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ, தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுறதோ அதை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் போது நாங்கள பழைய மனுஷன்ல நாங்கள் பழைய பழமையாய் நாங்கள் வாழும் போது துன்பமோ கஷ்டமோ எங்களை பின்னிட்டு வந்தது எங்கள மூதாதையர்களுக்கு கூடாக வந்த என்ன காரியங்களா இருந்தாலும் அது இப்ப நாங்கள் மறுபுறம் படைந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில அறையப்பட்டான் என்று ரோமர்ல சொல்லப்படுகிறது. அப்ப பழைய மனுஷன் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு அந்த சிந்தனையில தப்பான எண்ணம் வரும். ஒரு நோய் வந்த உடனே இது சந்ததியில வந்த நோயோ அல்ல சந்ததி எங்களை மூதாதையர்கள் கூட வந்த நோய் தான் எங்களுக்கு வந்திருக்கிற ஏனண்டா டாக்டர்ஸும் அப்படித்தான் சொல்லுவினோம். ஆனா இப்ப நாங்கள் அதை சிந்திக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்து அவர் சிலுவையில எல்லா பாவ சாபம் எல்லாவற்றையும் நீக்கிட்டார். அதுல இருந்து அந்த வர்ற நோய்கள் வருத்தம் எல்லாம் இனி எங்களுக்கு அப்படி வர முடியாது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கணும். ஏனென்றா சில நேரத்துல நாங்கள் அந்த அறிகுறியை கண்டோடனே வியாதியின் அறிகுறிகளை கண்டோடனே டாக்டர்கிட்ட போவோமோ அது அப்படி இருக்குது. ஆனா தேவன் சொல்ற அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி விட்டோம். ஏனென்றா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவை மேல் சுமந்திருட்டார். அவருடைய தழும்பு எங்களை சுகப்படுத்தினு நாங்கள் அதே மாதிரி பல வசனங்கள் எங்களை பழைய மனிதன் என்றைக்குள்ள நாங்கள் முந்தினதை நினைச்சு கொண்டு பூர்வமானவைகளை சிந்திக்காமல் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் வந்த பிறகு எல்லாமே புதிதாக்கப்பட்டிருக்கிறபடினால நன்மையையே நாங்கள் நினைப்போம். தேவனிடம் இருந்து நாம் ஒரு அபிஷேகத்தை பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் அந்த ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளும்படி கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார்னு உத்தமம் என்றே நாங்க நினைக்கிறது எல்லா பிள்ளைகளும் ஒன்றுமே செய்யாதபடி நாங்கள் உத்தமமாய் வாழ அது நல்லது அப்படித்தான் வாழணும். ஆனா தேவன் சொல்றாரு எங்கட பலவீனத்தை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு ஒரு பாவமும் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் என்றைக்கு ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். ஆதலால் நாங்கள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா கிருபாசனத்தின. அப்ப என்ன நாங்கள் ஒரு தப்பான இதுகளோ எண்ணங்கள் வந்தாலும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்னா நாங்கள் அவரோடு தரிச்சிருந்து நாங்கள் அதை தியானிச்சு அவரோடு நாங்கள் இது எங்களுக்கு இந்த இந்த தப்பான எண்ணம் பெறாதபடிக்கு இந்த வேத வசனத்துல நாங்கள் ஊன்றி கட்டப்பட்டு தியானிக்க தியானிக்க தியானிக்க எங்களுக்குள்ள உள்ள அந்த வேண்டத்தகாத சிந்தனைகள் எண்ணங்கள்ல மாறுபாடான எண்ணங்கள் தோன்றும் போது நாங்கள் அதுகள் எல்லாவற்றையும் வார்த்தையால நாங்கள் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் தான் சத்தியம். அந்த வேதத்துலதான் நாங்கள் நடக்கணும். ஏனென்றா வசனம் தான் எங்களை மாற்ற முடியும். வேற ஒன்றுமே ஏதாண்ட தேவ அப்படித்தான் சொல்ற வார்த்தை தான் நாளாந்தம் எங்களை மாத்தி கொண்டு வரோம். அந்த ஞானம் ஆவியில் இருக்கிறது, அப்ப மூளை அறிவு எங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப நாங்கள் எந்த இதெல்லாம் மூளை அறிவுல நாங்கள் சிந்திக்க கூடாது. ஏனென்றா தேவன் தவிர அவருடைய ஞானம், அவருடைய ஞானம், அப்ப தேவனுடைய ஞானம் எப்படி அறிகிறது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வார்த்தையில தான் அதை அறிஞ்சு கொள்ள முடியும். தேவனுடைய வசனத்துலதான் அந்த வார்த்தையில எங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறதோ. அவர் பழையவே ஒளிந்து போயினான்னு சொன்னால் இப்ப நாங்கள் ஒரு படிப்பிலேயோ ஞானத்திலேயோ குறைவுள்ளவர்களா இருந்தால் அவர் மேன்மையான அந்த ஞானத்தை எங்களுக்கு தருகிறார் என்று அவரே சொல்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் எங்களுக்குள்ள ஞானமாய் நீதியாய் பரிசுத்தமாய் மீட்புமாய் இருக்கிறார் எங்களுக்குள்ள. அப்ப அந்த இப்ப இருக்கிறது எங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறபடியா சகலத்தையும் நாங்கள் செய்து முடிக்க முடியும் என்று சொன்ன அந்த தெய்வீக ஞானம் எங்களுக்குள்ள செயல்படுகிறபடினால இந்த பூமியிலையும் நாங்கள் பரலோக நன்மையை வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு ஊடாக என்னோட பேசினத்தை உங்களுக்கு ஊடாக நான் பகிர்ந்து கொண்டேன். இதை கேட்டு அறிஞ்ச ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறேன். எனக்கு தந்த விளக்கத்தை இந்த தேவன் கூடாக நான் உங்களை உங்களுக்காக இதை வாசிச்சு காட்டினான். நாங்கள் அதை எனக்கு வெளிப்படுத்தினத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் வார்த்தைகளின் விழுத்து நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து ஆவியானவரே அன்பு நேசரே புதிய துவக்கத்தை தந்தவர் தாயின் கருவில் என்ற பாடலை அருமையாக பாடி வேதத்தியான பகுதியிலே கொலோசியர் 3:9-10 பழைய மனசை கடந்து விட்டு புதிய மனசை தெரித்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்த மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இங்கே கையற்ற சகல ஆவிக்குரிய காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. ஆமே, நாமே, நாமே. இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து வேதத்தியான பாடல் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ உண்டாரியோ தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி அழைக்க போறோம். அதுக்கு பிறகு கவி கவிந்தா அழைக்க போகிறேன். ரஜினி,
2: மகேந்திரன், God bless you.
1: God bless you. Go ahead.
2: Amen. Amen. Thank you, Lord. Thank you for this wonderful evening once again, Lord. Deriving, Lord Jesus, from Toronto, Canada. Lord, the way you have, Lord, chosen, Lord Jesus, as the end days of the ministry to go forth, Lord. And this very evening, Father, even as Brother Mahindran is hosting Vaarthai in Velicham, Lord, all the way from Victoria, British Columbia, Canada. Lord, we thank you, Lord, for your wonderful mercies and for your wonderful kindness and your grace, Lord Jesus, that is, Lord, touching many people. And Lord, also, Lord, wanting to, Lord, bring forth the word, Lord, that is also waiting to come and bless them, Lord. And Lord, we thank you, Lord, each and every the servants of the Lord that are lined up, Lord, to come and bring forth your word. And Lord, we thank you, Lord, for all those that have already participated, Lord. And we thank you for Sister Karuna, Sister Grace, and also myself, and Lord, Sister Kavi Kavinda, who is going to come in, and also Sister Dolly, Lord, wonderfully, Lord, touching her and healing her and being her and strengthening and quickening her and reviving her, Lord, to be able to participate once again. She has always had a mindset, Lord, and a calling upon her life to serve you, love you, and worship you and praise you, Lord. So we thank you, Lord, for that as well. Lord, we now bring forth, Lord Jesus, the praises and adoration, Lord, once again, that belongs to you, Lord. And we thank you for the listeners, Lord, that are participating in this, Lord, and the 97 countries that are also, Lord, being used by you, O God, at this time to, Lord, broadcast these stations that are, Lord, representing their countries, Lord, to represent, Lord, what the Lord God Almighty is doing at this very times, Lord, that you have called us to, Lord. So we thank you, Lord, for the very blessings, Lord, in which you have, Lord Jesus, brought forth, Lord. And we thank you, Father, for enabling them, Lord, to know that you are a wonder-working Savior, that you would never leave us nor forsake us, that your promises are yea and amen in Christ Jesus. When we look up to you, Lord, the author and the finisher of our faith, Lord, we will not turn to the right or to the left, Lord, but only look unto you, Lord. You are our only focus, our only mission, our only Savior, who can save our souls. And that is the focus we have this very moment, Lord, as the word of your salvation, power of salvation that lies in your word, Lord Jesus, is going to go forth and open many people's eyes of understanding to open up their eyes and come into the power of salvation to come and save their souls at this very time, Lord. And we also, Lord, pray, Lord Jesus, for those that are in much need, Lord, whatever their needs they might be, that is part of the reason that they do not leave the stations that they belong to. They come and join, Lord, especially deriving from Toronto, Canada, Lord, with Sangam Radio Gospel, the very purpose, Lord, that you have called it out, Lord, Lord Jesus, that these people, Lord, when they come in, when they listen, they will never, Lord, come into the stations and leave the way they come in, but being, Lord Jesus, anointing power of the Holy Spirit, Lord, giving them deliverance. The purpose in which it is deriving, Lord, is to, Lord, for the power of the Holy Spirit to work the work of salvation upon their hearts and lives. Bring forth salvation, bring forth deliverance, bring forth, Lord, healing. And Lord Jesus, you are our healing power, Lord, that you would come forth, touch them, touch their mind, body, soul, and spirit, Lord, everywhere possible, O God. That is the power of salvation that lies in the word alone, and the blood of the loving Savior that you shed upon the cross of Calvary is sufficient, Lord, the blood of Jesus Christ to touch them, Lord, completely heal them from the crown of their head to the soles of their feet. And I thank you, Lord, at this time, Father, even as, Lord Jesus, the listeners they might be thinking, oh God, I'm coming day in, day out, and I'm listening to it, but I haven't still have my prayer answered. But Lord, you are a God of Lord Jesus, who said, Lord, the delays are not denials. Sometimes he tries our faith with much patience, and therefore, Lord, you have asked us to wait upon the Lord. And he has said, they that wait upon the Lord shall renew their strength. They will walk and not faint. They will run and not be weary. And they will also fly as the winds of the eagles, Lord Jesus. We will find, Lord Jesus, much solace and strength and power coming, Lord Jesus, upon us that wait upon you, Lord. That strength, Lord, is their portion. And help them to wait with patience, that their answer is on the way according to your will. You will supply all their needs, Lord. In the name of Jesus, I pray. Amen and amen.
1: Thank you, Sister Raji Rangaramani. God bless you and the ministry. Thirundu nangal, Sister Kavi Kavinda alaikka porom. Praise the Lord, Sister Kavi Kavinda.
3: Praise the Lord.
1: Praise the Lord, Kavi Kavinda.
3: Praise the Lord, praise the Lord.
1: Praise the Lord. Patti nimidam tharudhunga, thudithu aaradhingal. செய்தி கரண்ட் செல்ல போறோம். 10 நிமிடங்கள் தருகிறேன். வழி நடத்துங்கள்.
3: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆவியானவரே, உம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ள தேவனே, நீர் நல்லவர், நல்லவர். பரலோக தேவனே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, மக்கு சூத்திரம். பரலோக தேவனே, மக்கு சூத்திரம். பரலோக ராஜாவே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தேவாதி தேவனுக்கு கூடான கூடி சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எல்லா தேவாதி தேவனே, மக்கு நன்றி. மகிமை நிறைந்த ராஜனே, மாட்சிமை நிறைந்த ராஜனே, அக்கினியானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். தகப்பனே, நீர் சுமந்து சென்றதுக்காய் சூத்திரம். எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் சூத்திரம். இதுவரை எங்களோடு கூட இருந்த தெய்வத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கூப்பிட்ட வேலைகள் எல்லாம் ஓடோடி வந்த தெய்வம் எல்லாம் ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் பெரியவர். உன்னதமான தேவனே, நீர் பெரியவர். உறைவிடமானவரே, நீர் பெரியவர். மறைவிடமானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். கர்த்தாவே, மக்கு சூத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே, மக்கு சூத்திரம். ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பரலோக தேவனுக்கு கூடி கூடி நன்றி. ஆவியானவரே சூத்திரம், ஆவியானவரே சூத்திரம். சுத்தம் அக்கினி ஆனவரே சூத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா நன்றி நன்றி நன்றி நன்றி சீனைகளின் தேவனுக்கு கூடி கூடி சூத்திரம் கூடி கூடி சூத்திரம் கூடி கூடி சூத்திரம் ஹல்லேலூயா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஹல்லேலூயா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரலோக தேவனே மக்கு நன்றி பரலோக ராஜனே மக்கு நன்றி அக்கினி ஆனவரே மக்கு நன்றி கண்மலை ஆனவரே சூத்திரம் சூத்திரம் இஷ்டவேலை நடத்துகிறவர் இஷ்டவேலின் ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கி பாத்திரரே மக்கு சூத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் இசப்பா கூடி கூடி கூடி சூத்திரம் ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே ஒருவரும் சீராத ஒளியில் வாசம் செய்பவரே ஹல்லேலூயா உங்களை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஜீவ தண்ணீரா இருக்கிறவரே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஹல்லேலூயா துதிக்கி பாத்திரரே சூத்திரம் தூயவரே மக்கு சூத்திரம் எங்கள் துணையாளரே மக்கு சூத்திரம் எங்கள் தேற்றமாளரே மக்கு சூத்திரம் பரிசுத்தாவியானவரே சூத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அதிகாலையில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அதிகாலையில் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தருடைய ஆவியானவரே மக்கு கூடான கூடி நன்றி நன்றி நன்றி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்முடைய கிருபைக்காய் சூத்திரம் கிருபைக்காய் சூத்திரம் உம்முடைய பிரசன்னத்துக்காய் சூத்திரம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கிருபையாய் மகிமையாய் வெளிப்படுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஜீவன் உள்ள தேவனே நன்றி நன்றி நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சூத்திரம் சூத்திரம்.

அப்பா, உம்முடைய நாமத்துக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பரிசுத்தரே நீர் நல்லவர், பரிசுத்தரே நீர் நல்லவர், பரிசுத்தரே நீர் நல்லவர். ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர், அகிலம் எங்கும் ஆட்சி செய்கிறங்கள் தேவனே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு கோடி கோடி கோடி சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவனுள்ள தேவனே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவராயிருக்கிற ஒவ்வொரு கிருபைக்காய் உங்களுக்கு நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஜீவன் அதியாய் பெருக செய்கிறவரே. கர்த்தாவே உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம் நன்றியோடு சூத்தரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு நாளும் எங்களை கைவிடாது எங்கள் ஜீவனுள்ள தேவனே மக்கு நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே. பெருகை நிறைந்தவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு கூடி கூடி கூடி கூடி நன்றியாண்டவரே. சூத்திரம் சூத்திரம் இசப்பாமக்கு நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு நன்றி நன்றி. ஹாலேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாற்றி

0: ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு நீங்கள் நடத்துங்க. பரலோகது வெனே அப்பா, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ஒளிபரப்போடு தேவாவியானவர் தொடர்ந்தும் கூட இருங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு தரும் ஆவியில நிறைந்த ஆண்டவரே ஜெபிக்கத்துக்குடிய அளவுக்கு ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு வேலைகளோடும் இடைபடுங்க. ஏசப்பா ஆண்டவரே, உடைய ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகேந்திரன் பிரதரை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடவர் கவி கவிந்தா யாழ்ப்பாணம். இந்த மகளை தேவன் ஆசிரியப்பாராக. நாங்கள் தொடர்ந்து தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். பிரைஸ்வர் பாச அருணன், அவர் அவருடைய ஜூம்ல ஒரு பிரச்சனை, அவர் வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறார். நாங்கள் அவர் அழைக்க போறோம். பிரைஸ்வர் பாஸ்டர், முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். கிள்ளச்சியிலிருந்து சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் உங்களை வரவழைக்கிறோம். இன்றைய நாளே உங்களை பற்றி சில வார்த்தைகள், எங்கே இருந்து பேசுகிறீர்கள், உங்களுடைய ஊழியம் எங்கே நடக்கின்றது என்பது பற்றி ஒரு சில வார்த்தையை கூறிவிட்டு இன்றைய நாளே செய்தியை கடந்து செல்லுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வல்லெடுத்துங்கள் பாஸ்டர். ஆமேன், ஆமேன்.
2: நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நேரத்தில் இந்த உங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இணைப்பினூடாக அதிகாலையிலே உங்களுடைய நேரம் அதிகாலையிலே உங்களோடு இணைந்து கொள்ள அந்த வாய்ப்பை, தருணத்தை, சந்தர்ப்பத்தை எனக்கு இந்த இணைப்பூடாக ஏற்படுத்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு ஆண்டவருடைய செய்தியை கேட்கும்படி கடந்து செல்வோம். நாங்கள் இந்த கிளிநொச்சி பிரதேசத்திலே ஒரு மிஷனரியாக அணைக்கப்பட்டு இங்கே வந்து இரண்டு சபைகளை கட்டி ஊழியர்களை செய்து வருகிறோம். பல வீட்டு சபைகள், பல கிராமங்களிலே சுவிசேஷ ஊழியர்களை செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த பாரத்தோடு ஜபத்தோடு கூட இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு இருப்பை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து சொல்லுவோம். எரேமியாவுடைய புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே இரண்டு காரியங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது இரண்டு விடயங்களை ஆண்டவர் எரேமியா மூலமாக மக்களுக்கு கொடுக்கும்படி கூறினார். அந்த இரண்டு விடயங்களை குறிப்பாக அந்த இரண்டு காரியங்களை நான் பாலிவழியிலே தியானிக்கலாம் என்று நம்புகிறேன். ஒன்று, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை. இரண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை குறித்தும் ஆண்டவர் இங்கே தெளிவாக இந்த நான்கு வார்த்தைகளிலே தெரியப்படுத்தி இருக்கிறார். ஒன்று, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அவாந்தர வெளியிலே கரளையைப் போல, கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒரு நிலத்திலும் தங்குவார். இந்த மனிதனுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கான சம்பவிக்கும் விடயங்களை கூறுகிறார். இரண்டாவதாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாயிருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இப்ப இரண்டு வகையான மனிதர்கள் விசுவாசிகள் உண்டு. ஆகவே இந்த காலை வேளையில் நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி அதை கை கொண்டு அதன்படி வாழுதல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அது கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இப்படி என்ன செய்தார்? உதாரணமாக ஆபிரகாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார், விசுவாசம் கொண்டிருந்தான். அவரையே நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறார். அவர் சொல்லுகிறதை செய்வதற்காக கடந்து செல்லுகிறார். ஆனால் அவன் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இதை விட்டுவிடு, நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்லுவதை அவன் கண்களால் அவரை காணாவிட்டாலும் அவருடைய காதுகளால் அவரது சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தையின்படி வாழுவதற்காக ஆயத்தப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே 1000 வேதனைகளும் எதிர்பார்ப்பின் குறைபாடுகளும் இருந்தாலும் கர்த்தரையே அவர் நம்பிக்கை வைத்து சென்றதினாலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்ததால் அவன் பாக்கியவானாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக வேதாகமம் காண்பிக்கிறது. இந்த செய்திகளை நாங்கள் இந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது யாரெல்லாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய ஊழியம், அவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். அவங்க இவைகளை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அது அவர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கு நம்பிக்கை ஊட்டும் செயலாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் ஒரு கதையாகவோ நடைபெற்ற சம்பவமாகவோ நினைத்து விடாமல் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை நம்பும் பொழுது அவர்கள் ஆண்டவரை கர்த்தரை நம்புகிறார்கள். ஆகவே வார்த்தை வேறு, கடவுள் வேறு அல்ல, வார்த்தை ஆண்டவர் தான் கடவுள். கடவுளை ஆண்டவரை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வார்த்தையை படிக்கும், இந்த வசனங்களை படிக்க படிக்கத்தான் நாங்கள் அவரை பற்றி, அவர் எப்படி சரித்திரத்திலே பல குடும்பங்களிலே கடந்த காலங்களிலே எப்படி கிரிக செய்தார், எப்படி அவர் மக்களை வழி நடத்தினார், அவருக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்லை என்றதை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரது விருப்பத்தை செய்ய அவரது நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அவை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்று மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிறோம், மனித வார்த்தைகளை நம்பிக்கை வைக்கிறோம், திடீரென்று கர்த்தர் மேலும் நம்பிக்கை வைக்கிறோம். உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நாம் கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம். அதிலே கொஞ்சம் கூர்மையாக அன்றைக்கு கொஞ்சம் விசுவாசமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. பின்பு மனிதனுக்கு கீழாக வேலை செய்யும் பொழுது அல்லது வாழும் பொழுது அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுவதற்காக மனிதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதனை நம்பி அவனது மாம்சத்தை புயபலமாக்கிக் கொண்டு, அதாவது மனிதனுடைய வார்த்தையை பலமாக நம்பி மாம்சமான வாழ்க்கைக்குள்ளாக அதை புயபலமாக்கிக் கொள்ளுதல் என்றால் அதை இறுக பற்றி பிடித்துக் கொண்டு மனிதர்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் அதான் காணப்படுது. ஆண்டு கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை அந்த மனுஷன் விட்டு விலகும் பொழுது அப்படிப்பட்ட இருதயம் மனுஷன் நம்பிய நம்ப கடவுளை விட்டு பின்வாங்கி கூற வாழ்க்கை. அப்ப அவன் ஆசீர்வாதம் இழந்த மனிதனாக மாறுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அப்ப மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு அவனுடைய பதவிக்காகவோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ சுகத்துக்காகவோ ஏதோ ஒரு நன்மைக்காக நாம் மனுஷனை நம்ப ஆரம்பித்து கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தரை விட்டு விலகிற இதயம் உள்ள மனுஷன் என்றால் நாங்கள் தேவனை தேடுவதிலே குறைவுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். வேதத்தை வாசிப்பதிலே குறைவுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். அல்லது ஜபம் பண்ணுவதிலே குறைவுள்ளவர்களாகி விடுவோம். அல்லது கிறிஸ்துவை குறித்து பிறருக்கு சாட்சி சொல்லுவதிலே சுவிசேஷம் சொல்லுவதிலோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நாங்கள் பிறருக்கு கிறிஸ்துவனுடைய காரியத்தை செய்யாமல் விட்டுவோம். அப்ப கர்த்தரை விட்டு விலகுற இறுதியம் அதுதான். நாளுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகுதல். அந்த வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவார். அந்த பாவத்தை செய்யாதே, இதை செய் என்று சொல்லும் பொழுது அதை தட்டிவிட்டு நாங்கள் மாம்சத்திலே புயபலமாக மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சத்தம் கேட்க போய்விடும். அப்போ அவருடைய வாழ்க்கை முறை தேவனை விட்டு தேவனுடைய வெளிச்சம் அவளுக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கும். மனசாட்சியில் இதனுடைய வெளிச்சம் இல்லாமல் போய்கொண்டிருக்கும். அவள் செய்த தவறு தவறாக தெரியாமல் போய்கொண்டிருக்கும். ஆகவே தேவ கொடுக்கிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு இழக்கப்பட்டு அவர்கள் ஆசீர்வாதம் இழந்த மனிதர்களாக போய்விடுவார்கள். மனிதனை நம்பி கொள்கிற மனிதர். உதாரணமாக வேதத்திலே பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். கர்த்தரை நம்பின மனிதர்களும் உண்டு, மனிதர்களை நம்புகிற மனிதர் உண்டு, பணத்தை நம்பின மனிதர்கள் உண்டு. அவர்களுக்கு என்ன முடிவானது? உதாரணமாக கேஆசி வந்து தேவ மனுஷனுடைய ஒரு பெரிய தேவ மனுஷனோடு வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சத்துக்காக தன் தேவைக்காக தேவ மனுஷனை விட்டு விலகி ஓடி அந்நியனிடத்திலே பொருளை வாங்குவதற்காக ஓடி போகிறான். ஆனால் அவனுக்கு நடந்தது என்னவென்றால் அவனுக்கு ஒரு சாபமாக மாறுடைய அந்த குஷ்டமே அவனுடைய குடும்பத்துக்கு வந்து அழிந்து போனான். யூதாஸ் இயேசுவோடு இருந்தாலும் பணத்தின் மேலே ஆசை கொண்டான். தனக்கு மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டான். தன்னுடைய அனுபவத்தை சார்ந்திருந்தான். தனக்கு அப்படி சம்பவிக்காது, இந்த பணம் இந்த சந்தர்ப்பத்திலே பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு என்று அறிந்து கிறிஸ்துவின் உணர்த்தப்பட்ட வார்த்தைகளை தூக்கி அறிந்து வாழ்ந்தான். அதனால தேவனுடைய பிள்ளை, தேவனோடு இருந்தவன், தேவனுடைய சீஷர், அறிவாளி, படித்தவன், ஆனாலும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்காமல் பணத்தை நம்பி அது ரகசியமாக காரியங்களை செய்யலாம் என்று நினைத்தான். ஆனால் அது அவனை எங்க கொண்டு போய் முடித்தது? அவன் தற்கொலைக்கு கொண்டு போய், விரத்துக்கு கொண்டு போய், அழிவுக்கு கொண்டு போய் முடித்தது. அவை அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அநேக காரியங்களை மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு என்ன ஆகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி விதமாய் கூறப்படுது. அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல், ஜீவன் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் பின்மாற்றத்திலே போக போக விரக்திகள் உண்டாகி அது அழிவுக்குள்ளாக போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் தண்ணீர் அண்டையிலேயே நாட்டப்பட்டது, கால்வாயோரமாய் தன் வேர்களை விடுகிறது. அவர் மரத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த மரம் தண்ணீர் அண்டையிலே

அது அந்த உஷ்ணம் வருகிறது அதுக்கு தெரியாது. ஏனென்றால் அது தண்ணீர் அண்டையிலே மறைமுகமாக மேலே மரம் வளர்ந்து கறி கொடுக்கும். ஆனால் கீழே இருக்கிறவே தண்ணீர் அண்டையிலே தன் உணவை வைத்திருக்கிறதுனாலே உஷ்ணம் வரும் பொழுது வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அதுக்கு வெப்பம் தெரியாது. ஏனென்றால் அதனுடைய வேர்கள் ஜீவ நதியோடு கூட அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. இலைகள் பச்சையா இருக்கிறது, இலையெல்லாம் காஞ்சு போகாது. ஏனென்றால் அதனுடைய அந்தரங்க உறவு, கீழே பேர் பெற்ற உறவு, மறைமுகமான இறைவனுடனான தொடர்பு. ஒருவேளை மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு மரத்தினுடைய வேறு படியாக தண்ணீர் அண்டையிலே போய் ஒட்டி கொள்ளும் பொழுது அந்த மரம் வெளி உலகத்துக்கு அழகா சாடப்படுகிறது. அது இலை வறட்சியை காணாது, இலை பச்சையாயிருக்கும். மலைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல அந்த மனுஷன் இருப்பான். இந்த மனுஷன் ஒரு மரத்துக்கு கூடப்படுகிறான். அந்த மரம் எப்படிப்பட்ட நிலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது. அருகிலே தண்ணீர் இருக்கிறது, பக்கத்துல மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. அந்த மரம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கனி கொடுக்கிற மரமாக மாறுகிறது. அப்ப கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தினுடைய வெப்பம் என்று சொன்னால், உலகத்திலே பாவமோ உலகத்தில் வரும் பிரச்சனைகளோ வியாதிகளோ வந்தாலும் அது என்ன செய்யல, அது கணக்கெடுக்கல. உஷ்ணம் வருகிறதை காணாமல் அப்படின்னா, இந்த உலகத்துல தேவனோடு நாம் நாட்டப்பட்டு நம்பிக்கை வைத்துக் கொண்டு அவரோடு இணைந்து வாழும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக வாழுவான். இந்த உலகத்தினுடைய அக்கினி எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நெருங்கினாலும் அதன் மேலே அந்த மரத்துக்கு வரும். ஆனால் மரம் யாரோடு இருக்கிறது என்றால், நல்ல தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது. சங்கீதம் சொல்லுகிற சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைந்துராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்ப கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் யாரு? அவன் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷனாயிருக்க வேண்டும். அப்ப இரவும் பகலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் எப்படி தியானிக்க முடியும்? 24 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையோடு வாழ முடியுமா? அப்பப்போதான் வடிக்கிறோம், அந்த நேரம் மட்டும்தான் நமக்கு வாஞ்சை இருக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன், அதாவது நம்முடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தையோடு வாழுகிற மனுஷர்களாயிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி செயல்பட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஆயத்தம் உள்ள மனிதர்களாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ ஒரு வேளை சமயம் பாய்க்கலாம், பாய்க்காமல் விடலாம். ஆனாலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இரவும் பகலும் கீழ்ப்படிதலோடு தியானத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, பச்சையான மனுஷன், பச்சை அதாவது காய்ந்து போன வாழ்க்கை இல்லை. மலைத்தாட்சியான வருஷத்துல கூட, அதாவது மழை இல்லாத நேரங்களிலே கூட, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அது வருத்தம் ஒன்றி தப்பாமல் கனி கொடுக்கும். அப்ப வருத்தம் இல்லை, உஷ்ணம் இல்லை, உலகத்தினுடைய வெப்பம் நம்மை தொட முடியாது. இலைகள் எல்லாம் பச்சையாயிருக்கும். ஏனென்றால் மற்ற மரங்கள் பட்டு போயிருக்கும், இலை கொட்டுந்து போயிருக்கும், காய்ந்து போகிற மரத்தை போயிருக்கும். அது தண்ணீர் இல்லாத இடங்களிலே வைக்கப்பட்ட மரங்கள் காய்ந்து போயிருக்கும். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழித்திருப்பதை உலகம் காண்பார்கள். கனி கொடுப்பதை தான் தேவன் விரும்புகிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. இயேசு கிறிஸ்தவர் தான் சொன்னார், அவர்களே நிலைத்திருக்கிறவர் என்னிலே நிலைத்திருக்கிறவர் கனி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அதிக கனி கொடுக்கும்படி பிதா அவனை சுத்தம் செய்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.

நிறைய சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும், அதன் கர்த்தமே நம்பிக்கை வைப்பது என்பது ஆண்டவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். தோமா வந்து ஆண்டவரோடு இருந்தாலும் அவன் ஒரு அவிசுவாசியாய் வாழ்ந்தான், அவரை தொட்டு பார்த்தால் தான் நான் நம்புவேன் என்று சொல்லி வாழ்ந்தான். அப்பொழுது ஆண்டவர் அந்த நம்பிக்கையை இல்லாமல் அந்த அவநம்பிக்கையை அவனிடத்திலிருந்து எடுத்து போடும்படி அவனுக்காக உயிர்த்தெழுந்து அவனிடத்திலே வந்து அவன் அது அவநம்பிக்கையை எடுத்து போட்டு நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவருடைய விழா எலும்பிலே கைகளை போட்டு பார், விழலை போட்டு பார் என்று நம்பிக்கை ஊட்டி சென்றான். அவே இயேசுவோடு இருந்தாலும் இயேசு முன்பதாக நின்றாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறான், நான் நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்ப முடியாது. ஆண்டவர் அந்த நம்பிக்கை நம்ப முடியாத மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறான், நான் தான் என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு என்று நம்பிக்கை கொடுக்கிறான். கொடுத்து அவரை நம்பிக்கையுள்ள மனிதனாக, ஆகவேதான் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள மனிதர்களாகத்தான் நாங்கள் அவரை பின்தொடர வேண்டும். அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை படித்தாலும் அவரை நம்புவதில்லை, அவரை விசுவாசிப்பதில்லை. ஆண்டவர் அதிகமான இடங்களிலே ஒளியம் செய்த கொடுக்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா, உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்பார். அவர்களாம் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவர்கள் அறிக்கை செய்த பின்பு சொல்லுவார், உனக்கு அப்படியே ஆகட்டும், நீ சுகம் உண்டாகட்டும், உனக்கு விடுதலை இருக்கட்டும் என்று சொல்லுவார். அப்ப அவர்களிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார், எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா, நீ நம்புகிறாயா என்று கேட்பார். அப்பொழுது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. ஆகவே ஆண்டவர் மேல நாங்கள் ஒரு விசுவாசிகளாக நீண்ட காலம் இருக்கிறவர்களா இருக்கிறார், ஆனால் அவருடைய வார்த்தையை நம்பாமல் நாங்கள் சடங்காச்சாரத்துக்கும் பாவத்துக்கும் உலக மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காகவும் அவருடைய நம்பிக்கைக்கு விரோதமாக பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் செயல்பட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எந்த மனிதனையும் திருப்திப்படுத்த வாழாமல் முதலாவது தேவனை திருப்திப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த மாலை இந்த காலை வேளையிலே நம்மளுடைய நம்பிக்கை ஒரு மனிதன் மீது கொண்டு நாயினும் விதவையினுடைய கதையிலே நீங்க பாருங்க, அவங்க நம்பிக்கை இழந்து போய் நடுத்தருவிலே நிற்கிறார். லூக்காவிலே நாயின் ஊருக்கு சென்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா அழுது கொள்வது, ஒரு நம்பிக்கை இழந்த தாயார் தன் கணவனை ஏற்கனவே இழந்தாள், தன் மகனை இழந்தாள், இப்பொழுது தெருவுக்கு வந்து விட்டாள், இனி நம்புவதற்கு யாரும் இல்லை, ஒரு தனித்தவளாக வீதியிலே உலகம் அவருடைய நம்பிக்கைக்கு முடிவு காட்டும்படி நம்பியிருந்த மகனையும் கல்லறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு காட்சி. நம்பிக்கை இழந்து தவித்து தெருவில் நிற்கிற அந்த சகோதரி மனிதர்களால் கைவிடப்பட்டு தான் நம்பியிருந்த புருஷன் மறித்து விட்டான், இப்பொழுது கட்டிம்பெண்ணா இருக்கிறாள், இப்பொழுது தன்னுடைய வாலிப மகன் அவனாவது தன்னை வாழ வைப்பார் என்று நினைத்தார், அவனும் மறித்து விடுகிறான், இப்பொழுது நம்பிக்கை இழந்து நடுத்தருவில் இருக்கிறான். நம்பிக்கையற்று நிற்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்பிக்கை ஊட்டுகிறார். என்ன சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய், எதற்காக நீ வேதனைப்படுகிறாய் என்று கேட்கிறார். உண்மையிலேயே அந்த வார்த்தை ஒரு கஷ்டம், அந்த வார்த்தையில் அழுகிறாய், மரண வீட்டிலே தாய் அழுவது வடம்பு. அந்த அண்டர் சொன்னார், அழாதே அழாதே என்று சொன்னார். இப்பொழுது யார் இவர் அழாதே என்று சொல்லுவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு யார், உலகம் என்ன செய்ய முடியும், நம்பிக்கையை இழக்க வைத்து அவர்களுக்கு முடிவுண்டாக்க கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு அதை தடுத்து நிறுத்தி நீ அழாதே அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறார். வாலிபனை எழுந்தது என்று சொல்லி அவள் இழந்து போன நம்பிக்கையை அந்த நடுத்தெருவிலே அத்தனை பேர் நம்பிக்கையை மூடி அழித்து கல்லறையிலே கொண்டு போய் மண் போட்டு மூடிவிட கொண்டு போகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கண்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார், நீ அழாதே என்று சொன்னார். ஆனால் அவர் அழுகைக்கு அதன் காரணம் தன் மகன் மறித்து விட்டார். அழாதே என்று சொல்லுகிறவர் அழ முடியுமா, இந்த நம்பிக்கை தர, இந்த மகனை தர முடியாது என்று அவள் நினைத்திருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நம்பினார், தன் அழகியை நிறுத்தினார்.
அவர் சொன்னவருடைய வார்த்தை ஒரு தந்தையை போல தேற்றப்பட்ட ஒரு வார்த்தை. உடனே அவர் சொன்னார், வாலிபனே அகழ்ந்திரு என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை எழுப்பி தன் தாயினிடத்துல கொடுக்கிறார். பாருங்க, நம்பிக்கையிலிருந்து நடத்திருவிலே நின்றாலும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். அந்த நம்பிக்கை மனிதரால நிறைவேற்ற முடியாது, அது புதைத்து விடத்தான் மனிதர்கள் சென்று கொண்டு செல்லுவார்கள். ஆனால் தேவனோ அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்து அந்த மகனை அந்த தாயினிடத்துல கொடுத்து, உன்னுடைய எதிர்காலத்துக்காக இருந்த மகனை நீ இழந்து விட்டாய் என்று கவலைப்படாதே, அந்த மகனை நான் அவனோட தாரன் அப்படி என்று சொல்லி, நான் ஜீவன் உள்ள தேவன் என்னை நம்பு என்று சொல்லி அந்த நடுத்தருவிலே அந்த பிரேத ஊர்வலத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தார். அவளுக்கு மாத்திரம் அல்ல, அதை சுமந்தவர்களும் நின்றார்கள். அந்த கூட்டத்தார் நம்பினார்கள். அந்த மகளுக்கு நடந்த அற்புதம் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை இயேசு சூழ்நில கொடுத்திருக்கு. ஆகவே அன்பார்த்தவ பிள்ளைகளே, தேவன் ஆலயத்திலோ அல்லது புனிதமானவர்களிடத்திலோ அல்லது நமக்கு தனக்கு பிரியமானவர்களிடத்திலோதான் நம்பிக்கையை தடுக்கிறவர் அல்ல. இன்று எத்தனையோ மனிதர்கள் நம்பிக்கை இழந்து நடத்தவில்லை என்றாலும் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற தேவன் நம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் மேல நம்பிக்கை வைத்தால் அது எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஒரு வெற்றியை கத்தர் கொடுப்பார். ஆனால் மனுஷனை நம்பினால் அந்த மனிதன் முடிவை உண்டாக்கத்தான் கடந்து செல்லுவான். அவனுடைய வாழ்க்கையும் அத்தோடு முடிந்து போகும். அவன் எப்படிப்பட்ட ஒரு மரமாயிருப்பான், அவாந்தர வழியிலே மனுஷனை நம்புகிற ஒரு மனுஷன் அவாந்தர வழியிலே கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை பெறுகிறதை காணாமல் வனாந்திரத்தின் மகிழ்ச்சியான இடங்களில் குடியில்லாதவர்களுக்கு தங்குவான். இதுதான் இந்த உலகத்தினுடைய முடிவு. தேவனை நம்பாத மனிதர்களுடைய முடிவு, அவர்களிடம் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எதுதான் இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்திலே வெளிச்சம் இல்லை, வாழ்க்கையிலே செழிப்பில்லை, வறட்சியான இடம், மனாந்திரம், அதாவது உவர்ந்திருக்கம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது மனுஷனை நம்புகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இதுதான். இது அவாந்தர அந்தர அந்தர வழியில் கரளையாய் போன செடியை போல், கரளையாய் போன செடி, நன்மை வருகிறதை காணாத வாழ்க்கை, கொடுக்கிற நன்மையை காணாத வாழ்க்கை, வனாந்திரத்தின் வறட்சியான இடங்கள், குடியில்லாத உபர் நிலத்துல தங்குவான். அவருடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு வறட்சியான ஒரு செடியை செடிக்கு ஒப்பிடப்படுது. ஆனால் கத்தரை நம்புகிற ஒரு மனுஷனை ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். அதாவது மரத்துக்கும் செடிக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கும், அது வறட்சியில வாடி போறது, இது மர வந்து செழிப்பாய் நிற்கிறார். இரட்டை ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கும், வறட்டு வறண்டு போன வாழ்க்கை, இன்னொன்று செழிப்பான வாழ்க்கை. கத்தரை நம்புகிறவன் செழிப்பான், மனுஷரை நம்புகிறவன் செழிப்பற்று கரளையா போயிடுவான். ஆகவே இந்த காலை வேளையிலே கூட நாங்கள் கத்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபிக்க பழக வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அவரை நம்புகிற மனிதன் மேலே ஒரு குற்றமும் சுமராது. அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு வாழுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்புகிறதல்ல, அவர்கள் ஒரு தேவைக்காக யெகோவாவையும் உலகத்தின் தேவைக்காக பாகாலையும் நம்பி வாழ்ந்த கூட்டம் அப்படியா வாழ்ந்தார்கள். விக்கிரகத்தின் மத்தியிலே வாழ்வார்கள். ஒரு தீர்க்கதரிசி எழும்பி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். பிறகு மனம் போன பொருட்களை வாழ்வார்கள். இதே நிலை என்று சபைக்குள்ளும் இன்றைய கடைசி காலத்துக்குள்ளும் அன்றைய இஸ்ரவேலர்களுடைய நிலை இன்றைய தேவ பிள்ளைகளுடைய நிலையாக இருக்கலாம். மாறி மாறி வாழுகிற ஒரு வாழ்க்கை, மனுஷனை நம்புதல், தேவனை நம்புதல். நம்ம மனுஷர்களை நம்ப வேண்டும். பெற்றோர்கள் பெற்றோரை நம்புகிறார்கள். ஒரு வசதி ஏற்ற பொழுது அந்த டிரைவரை நம்புகிறார்கள். அவர்கிட்ட லைசன்ஸ் இருந்து உங்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அந்த நம்பிக்கை என்பது வேறு. இங்கே இந்த மனுஷன் என்னை வாழ வைப்பான், அவன் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்று அவனை நம்பி ஏமாந்து போகிற வாழ்க்கை வேறு. ஆகவே
இந்த உலகத்துல மனுஷனை நம்பித்தான் வரும் மனுஷர்களும் வாழ்கிறார்கள். அந்த